0: சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி இந்த குடும்ப கூடுகைக்கு உங்களை அழைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புவது, நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் இன்னும் போதுமான அழுத்தமும் போதுமான முக்கியத்துவமும் பெறாத ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து பேச விரும்புகிறேன். அதுதான் அவுட்ரீச். அவுட்ரீச் அதாவது வெளி உலக ஊழியம். வெளி உலக ஊழியம் அதாவது திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் இருக்கிற மக்களிடம் நாம் செல்லுதல். கோயிங் அவுட் டு த பீப்புள். பீப்புள் மீன்ஸ் போத் த இன்சைடர்ஸ் அண்ட் அவுட்சைடர்ஸ் ஆஃப் தி சர்ச். என்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், இந்தியாவை பொறுத்த அளவிலே எந்த ஒரு ஊழியத்திற்கும் நமக்கு இருக்கிற அளவு போதனைகள், டீச்சிங் மெட்டீரியல், கருத்துக்கள் நிறைந்த செறிவுள்ள சத்தியங்கள் கிடைத்ததில்லை என்று நான் சொல்லுவேன். அதை சொல்லும் பொழுது என்னுடைய நினைவுக்கு மோசே வருகிறார். உபாகமும் 4:8 இதை நாம் முன்பு ஒரு முறை தியானித்திருக்கிறோம். What great nation is there that has such statutes and righteous judgments as are in all this law which I set before you this day? இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்கிறார், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அளவிற்கு தேவனுடைய கட்டளைகளும் நியாய தீர்ப்புகளும் சத்தியங்களும் வேறு எந்த பெரிய மக்கள் இனத்திற்கு கிடைத்திருக்கிறது? வாட் கிரேட் நேஷன் ஹேஸ் காட் இட் என்று சொல்லுகிறார். இதை ஒருவேளை நான் பேரஃப்ரைஸ் பண்ணி நமக்கு சொல்ல வேண்டுமானால், ஸ்டான்லியான் பைபிள் இந்த மினிஸ்ட்ரிக்கு இதை நாம் வந்து மார்த்தட்டி கொள்ளவோ அல்லது நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ளவோ அல்ல, இது உண்மை. ஒரு தனிப்பட்ட ஊழியத்திற்கு இந்தியாவிலே நமக்கு கிடைத்த அளவு, நமக்கு இருக்கிற அளவு டீச்சிங் மெட்டீரியல்ஸ், போதிக்கும் கருத்துக்கள் அடங்கிய சாதனங்கள் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று தைரியமாக சொல்லலாம். அப்படியானால் நம்மை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? சமுதாயங்களுக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களை கடத்துவதற்கான வாய்க்கால்களாக. We are called to be conduits or channels of these blessings into communities. தேவன் எதற்காக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? நம் எல்லாருக்கும் மனநமாய் தெரிந்த அந்த வசன பகுதி ஆதியாகமும் 12:2, நான் உன்னை பெரிய மக்களை நமாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை பெரிதாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு வியாக்கியானிக்க அல்லது மொழியாக்கம் செய்ய வேண்டுமானால், I will bless you in order that you may be a blessing to others. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுதானே யோசேப்பை குறித்தும் சொல்லப்பட்ட காரியம். அதே ஆதியாகமம் புத்தகம் 49:22, யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களுக்கும் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த இறுதி வார்த்தைகள். 22, ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் பாவ், யோசேப்பு கனிதரும் செடி, கிணற்றோரத்திலே நடப்பட்ட ஒரு செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். எனக்கு இது புரியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு அரேபிய தெருவிலே நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் திராட்சை செடியை நட்டியிருந்தார்கள் அவர்களுடைய காம்பவுண்ட் சுவருக்குள்ளே. அதை அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே தான் அவர்கள் படர்த்தியிருந்தார்கள். அதிலே படர்கிற கொடிகளிலிருந்து திராட்சை கொத்துகள் வெளியே தொங்கின. நான் அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போன இடத்துல கேட்டேன், இதை வெளியே யாரும் பறித்து கொண்டு போக மாட்டார்களா என்று கேட்டேன். அவர் சொன்ன பதில், வெளியே போகிற வழிப்போக்கர் பறித்து சாப்பிடுவதற்காகத்தான் அப்படி சுவரிலே படர விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அதைத்தான் இங்கே தீர்க்க தரிசனமாக யாக்கோபு சொல்கிறான், அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் அவை படரும். அப்படி மற்றவர்களுக்கு கனி தருகிற அளவிலே அந்த திராட்சை செடி இல்லை என்றால் அதை குறித்து ஓசியா தீர்க்க தரிசி புலம்புவதுதான் மெய்யாகும். ஓசியா 10:1, இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுக்கிற பயனற்ற திராட்சை செடி. இஸ்ரேல் எம்டிஸ் இஸ் வைன், ஹீ பிரிங்ஸ் ஃபார் ஃப்ரூட் டு ஹிம்செல்ஃப். ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஆசீர்வாதத்தை அவனே அனுபவிக்கிறான், அதோடு முடிந்து விடுகிறது. அவன் பயனற்ற திராட்சை செடி, அவனால் மற்றவர்களுக்கு பயன் இல்லை. சங்கீதம் 68 அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம், இந்த வசனத்தை நாம் இந்து அதிகமாக பகல் வேளையிலே நான் தியானித்து கொண்டிருந்தேன். சங்கீதம் 68:11, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆங்கிலத்திலே the Lord gave the word, great was the company of those who proclaimed it என்று இருக்கிறது. இதை நான் NIV வேதாகமத்திலே படித்தேன், ESV வேதாகமத்திலே படித்தேன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளிலே படித்தேன், ஜூயிஷ் பைபிளிலையும் படித்தேன். அதில் எப்படி இருக்கிறது தெரியுமா? The Lord gave the word, great was the company of women who proclaimed it, அதை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கூட்டம் மிகுதி என்று அதிகமாக நாம் சார்ந்து கொள்ள தகுந்த மோர் ரிலையபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்லே நாம் அதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நான் பேசிக்கொண்டு போகும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு வாசகத்தை நம்முடைய நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலிருந்து அதிகம் கேட்கப்படும் அல்லது எதிர்பார்க்கப்படும். To whom much is given, from him much shall be required or expected. நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம் எண்ணிலடங்காதவை. அவற்றில் 7 முக்கியமான ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வரிசைப்படுத்தி அவை ஒவ்வொன்றும் ஏன் நமக்கு தரப்பட்டன என்று நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பீஸ், சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களை பார்த்து யோவான் 20:21, Then Jesus said to them again, Peace to you. உங்களுக்கு

எல்லா வீடுகளிலும் சமாதான குறைவு உண்டு, எல்லா வீடுகளிலும் சமாதானத்தை கடத்த பிரச்சனைகள் உண்டு. எனவேதான் சமாதானம் என்று எந்த வீட்டிற்குள் போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஷாலோம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எனவேதான் நம்முடைய கால்களிலே எப்பொழுதும் காஸ்பல் ஆஃப் பீஸ் என்கிற எவர்ரெடி பிராண்ட் ஷூஸ், அந்த ஷூஸுக்கு பேர் எவர்ரெடி பிராண்ட், அந்த ஷூஸை நீங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக நாம் சமாதானம் அடைந்தோம்? சமாதானம் அற்று சின்னா பின்னமாக கிடக்கிற இந்த உலகத்திற்கு சமாதானமாகிய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், பிதா அனுப்பினது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பவர், வல்லமை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தம்முடைய சீடரோடு கூட சஞ்சரித்து இறையரசை குறித்த காரியங்களை அவர்களுக்கு விலாவாரியாக விவரித்து காண்பித்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்த பின்னர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நிமிடம் வந்த பொழுது அவர்களை பார்த்து அவர் சொன்ன இறுதி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்று பலம் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். வல்லமை எதற்கு? கத்துவதற்கா? குதிப்பதற்கா? ஆடுவதற்கா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வல்லமை தரப்பட்ட முக்கியமான நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருக்க. ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நிரப்பி இருக்கிறார் அல்லவா? நம்ம எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? எதற்காக? ஆனந்தமாய் நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்பதற்காகவா? அது இரண்டாவது காரணம். முக்கிய காரணம், நாம் அவருக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே ஏசாயா நிருபத்தை புத்தகத்தை திறந்து வாசித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு கிடைத்த ஆவியின் அபிஷேகம், எனக்கு கிடைத்த ஆவியின் நிறைவு எதற்காக? இல்லாதோருக்கு, இறப்போருக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே. எனவேதான் பவுலப்போஸ்தலன் எல்லா காரியங்களிலும் தயக்கம் காட்டிய, எல்லா காரியங்களிலும் தைரியத்தை போதுமான அளவு வெளிக்காட்ட முடியாத தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு இப்படி எழுதினார். 2 தீமோத்தேயு 1:6 என்னுடைய கைகளை உன்மேல் வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை குறித்து நான் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. அது என்ன? காட் ஹேஸ் நாட் கிவன் அஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் பட் ஆஃப் பவர் அண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதற்காக? Therefore, அப்படி கொடுத்திருக்கிறபடியால் நீ தேவனுடைய சாட்சியை குறித்து வெட்கப்படாதே, நான் சிறையில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விடாதே, என்னோடு உன்னை அடையாளப்படுத்திக்கொள். ஏன்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. சமாதானம் பெற்றுக்கொண்டது சமாதான தூதுவராக கிளம்பி செல்ல, வல்லமை பெற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல. மூன்றாவது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய பிரசன்ஸ், த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம், இறை பிரசன்னம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒலிவமலையிலே தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, வானத்திலும் பூமியிலும் சகத அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள், பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், போதியுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். முதல்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நாம் ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே தொங்க போடுவோம். ஆனால் அது யாருக்கு சொன்னார்? உலகத்தின் எல்லை வரை போகிறவர்களுக்குத்தான் உலகத்தின் முடிவு.

வரை நான் இருப்பேன் என்று சொன்னார். வெளியே போகாதவங்களுக்கு, கொசு கூட இல்லாத இடத்திற்கு போகாதவர்களுக்கு எதற்காக ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை? பயங்கரமான இடங்கள், ஆபத்தான இடங்கள், வீட்டிற்கு திரும்புவோமோ என்று சந்தேகத்தோடு காலையிலே புறப்பட வேண்டிய இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவர்களுக்கு நீ எவ்வளவு தூரம் போனாலும் உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 சீடரை தம்மோடு அழைத்து கொண்டு போய் மறுரூப மலையிலே அவர்களுக்கு முன்னாக மறுரூபமானார். அந்த காட்சி கண் கொள்ளாதது, கண் கூசும். அவ்விதமான ஒரு உடை, அவ்விதமான ஒரு தரிசனம், அவ்விதமான ஒரு சத்தம், அவ்விதமான விருந்தாளிகள், இதையெல்லாம் பார்த்தவுடனே பரவசப்பட்ட பேதுரு தான் என்ன பேசுகிறது என்று தெரியாமல் பேசினான். ஏனால் அது பரவசத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொன்னார்? ஆண்டவரே, இங்கே இருந்துருவோம், நல்லா இருக்கு, உம்முடைய பிரசன்னம், ஹெவன்லி விஷன், ஹெவன்லி வாய்ஸ், ஹெவன்லி விசிட்டர்ஸ், என்ன வேணும், இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னார். ஆண்டவர் அதற்கு பதில் சரியானபடி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த வசன பகுதியிலே அந்த பதில் தொக்கி நிற்கிறது. நாம் இங்கே இருப்பது நமக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் மலையிலிருந்து நாம் கீழே இறங்கி போனால்தான் மக்களுக்கு நல்லது. அங்கே ஒரு தந்தை வலிப்பு நோயனால் பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். யாராலும் அவனை குணமாக்க முடியவில்லை. நாம் போக வேண்டும், தேவையுள்ள இடத்திற்கு நாம் விரைய வேண்டுமே ஒழிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அப்படியே லகித்து போய் அங்கேயே தங்கிவிடக்கூடாது, தூங்கிவிடக்கூடாது. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அழுத்தி சொன்னார். பிசாசு பிடித்த ஒருவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதமாக விடுதலை செய்தார். மார்க்கு 5 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே, இனி தயவு செய்து எங்கே அனுப்பாதீங்க, மறுபடி பிசாசு என்னை பிடிச்சாலும் பிடிச்சிடும், உங்கள் சூட்கேஸ் அல்லது உங்களுடைய பிரீஃப் கேஸை நான் தூக்கிட்டு வரேன், உங்க கூட இருக்கிறேன், உங்களுக்கு அட்டண்டராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உங்களுடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன்னா அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. கோ ஹோம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் வாட் கிரேட் திங்ஸ் காட் ஹஸ் டன் ஃபார் யூ. நீ உன் வீட்டிற்கு போ, உன் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவர்களை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் புறப்பட்டு போனான். வீட்டாருக்கு மட்டுமல்ல, வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? தெக்கபோலி, தெக்கபோலின்னா டெக்கோபாலிஸ், அதாவது 10 நகர்கள் என்று பொருள், 10 cities. வீட்டுக்கு போய் சொன்ன சொல்லவேன், வீட்டெல்லாம் முடிச்சுட்டு தெருவெல்லாம் முடிச்சுட்டு 10 பட்டணங்களை அவன் நற்செய்தி மயமாக்கினான். ஆண்டவருடைய பிரசன்னம் நல்லது தான், நல்லா தான் இருக்கும் அதை அனுபவிப்பது. ஆனால் அவருடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவருக்காக புறப்பட்டு செல்வதற்காகவே. 4வது நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று அழைத்து விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹீ கால்ஸ் அஸ் ஹி செயின்ஸ் அண்ட் தென் ஹீ மேக்ஸ் அஸ் செயின்ட்லி. எதற்காக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்? யோவான் 17:17-18 தம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஏறெடுத்த பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். This is what we call the high priestly prayer of the Lord Jesus Christ. The longest prayer of Jesus ever recorded in the Gospels. பிதாவே, sanctify them by your truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அது என்ன? உம்முடைய வசனமே சத்தியம், your word is truth. சொல்லிவிட்டு அடுத்த வரியிலேயே சொல்கிறார், As you sent me into the world, I also send them into the world. நீர் என்னை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினீரே, அதற்காகத்தானே அவர்களை நான் பரிசுத்தமாக்க சொல்லுகிறேன். அசுத்தமான உலகு, கேடு நிறைந்த உலகு, துன்மார்க்கம் நிறைந்த உலகு, அதற்குள்ளே அவர்கள் போய் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தானே நான் அவர்களை பரிசுத்தமாக்கும்படி நான் கேட்கிறேன். அவர்களை நீர் என்னை அனுப்பினது போலவே நான் எப்படி நான் பரிசுத்தமான
பாவமே நுழைய முடியாத ஒரு பரலோகத்திலிருந்து அசுத்த உலகிற்குள்ளே நான் வந்தேனோ அதே விதமாக இவர்களை அசுத்த உலகிற்குள்ளே நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும், ரொம்ப பரிசுத்தமா வண்டர்ஃபுல், பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு விருப்பத்தை கொடுக்கிறவரே தேவன் தானே. அது மிகவும் சரியான காரியம். மோசேயை தேவன் பார்த்து என்ன ஒரு அதிசயம், முட்செடி எரிகிறது ஆனால் அவிந்து போகவில்லையே, இட் இஸ் பர்னிங் பட் இட்ஸ் நாட் கன்சியூம்டு என்று சொன்ன உடனே கிட்டத்திலே போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற காலணிகளை கழற்று என்று சொன்னார். அவன் கழற்றினான். என்ன சொன்னார் தெரியுமா? வா, நான் உன்னை அனுப்புவேன். எதற்காகப்பா பரிசுத்தம்? அசுத்த உலகிற்குள்ளே போய் இருக்கிற அழுக்கு சாக்கடைகளை நீக்குவதற்கானே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே விதமாக ஏசாயா ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறார். ஏற்கனவே அவர் 5 அத்தியாயங்களிலே ஏராளம் தீர்க்க தரிசனங்களை அவர் கொட்டிவிட்டார். அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. 4 அரசர்களுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த அவர் ஒரு ராஜரீக தீர்க்க தரிசி. ஹி வாஸ் அ ராயல் ப்ராஃபெட். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே, ஹரிக்கேன் லைட்ல நம்முடைய ஷர்ட்ல இருக்க அழுக்கு தெரியாது, டியூப் லைட்லையும் தெரியாது, சன்லைட்ல போனால் தான் நம்ம ஷர்ட்ல எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நெருங்க நெருங்கு தான் நாம் எவ்வளோ அசுத்தர் என்பதை நாம் உணர்வோம். ஏசாயா உணர்ந்தார். உணர்ந்த உடனே ஐயோ ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படி என்று சொன்னார். ஐ எம் ஃபினிஷ்ட், ஐ எம் அண்டன். இப்படியா நான் அசுத்தமாக இருக்கிறேன், நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, எல்லாரை விட நான் நல்லவே நினச்சேன், நான் ஊழியெல்லாம் செய்துட்டு இருந்தேனே, நான் இப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அங்கே இருந்து அக்னி தழல் ஒரு குரட்டால் எடுக்கப்பட்டு அவருடைய உதடுகளை தொட்டது. இதோ உன்னுடைய பாவம் நீங்கியது, அக்கிரமம் நிவர்த்தியானது, இப்போ நீ வீட்டுக்கு போகலாம். இல்லை, யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், ஹூம் ஷால் ஐ சென்ட், ஹூ வில் கோ ஃபார் அஸ் என்கிற சத்தத்தையும் கேட்டேன். ஐ ஆல்சோ ஹேட்ன்னு இருக்கு. அந்த ஆல்சோ ஏன் வருது? சுத்தமாகிட்டே இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலில் போய் ஆலயத்தில் போய் சபையில் போய் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாத்திரமே இல்லாமல் போயிருப்பாரு. எதுக்கு போகணும்? ஆண்டவருக்காக புறப்பட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கிக்கணும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உலகத்துக்குள்ளே போகணும். அதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2:21 எழுதுகிறார், ஒருவன் இவ்விதமான அசுத்தங்களிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுடைய பயனுக்கு ஏற்ற, அவருடைய பிரயோஜனத்திற்கு ஏற்ற சுத்தமான பாத்திரமாக இருப்பான். யூஸ்ஃபுல் வெசல் ஃபார் வாட்? ஃபார் த மாஸ்டர்ஸ் யூஸ். இதை சொல்லும் முன்னால் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த வசன பகுதியில் ஒரு வீட்டில் தங்க பாத்திரம் இருக்கும், வெள்ளி பாத்திரம் இருக்கும், மரப்பாத்திரம் இருக்கும், அதே விதமாக களிமண் பாத்திரமும் இருக்கும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், சில கனத்துக்குரியவை சில கனவீனத்துக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து இதெல்லாம் யூஸ்லெஸ்னு அர்த்தம் கிடையாது. கனத்துக்குரியவைன்னு சொன்னால் நம்ம அதை கொண்டு போய் சாப்பாட்டு மேசையில் வைப்போம். கனத்துக்குரிய இல்லைன்னு சொன்னால் மீன் சட்டி குழம்பையாக கொண்டு நம்ம மேசையில் வைப்போம். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் சட்டி வேணுமே மீன் குழம்பு செய்கிறதுக்கு, எல்லாம் வேணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படும். இதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். எதற்காக சமாதானம்? சமாதானமற்ற உலகத்திற்கு சமாதானத்தை அறிவிக்க. எதற்காக வல்லமை? பலனற்று திடனற்று பாவத்திலே செத்து கொண்டிருக்கிற உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க. எதற்கு தேவ பிரசன்னத்திலே நாம் திளைத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய மகிமையை எங்கும் போய் அறிவிப்பதற்காக. எதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? அவருக்கு பயனுள்ள பாத்திரமாவதற்காக. 5வது ஆசீர்வாதம்,
அவர் நமக்கு கொடுத்த பிசிக் PHYSIQE, அதாவது அவர் நமக்கு கொடுத்த நல்ல உடல், நல்ல சரீரம். சண்டே ஸ்கூல் கோரஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் வருது. டூ லிட்டில் ஹேண்ட்ஸ் டு ஒர்க் ஃபார் ஜீசஸ், டூ லிட்டில் லெக்ஸ் டு வாக் அண்ட் கோ ஃபார் ஜீசஸ், ஒன் லிட்டில் மவுத் டு ஸ்பீக் ஃபார் ஜீசஸ். இரு சிறு கைகள், இரு சிறு கால்கள், ஒரு சிறு வாய். நல்லா படிச்சிருக்கிறோம். அதனால் தான் ஐயா ஏசாயா அழகாய் சொன்னார். அதைத்தானே பவுல் மிஷினரி சவால் விடும் பொழுது சொன்னார், இதோ உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று மலைகளின் மேல் அறிவித்து வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஹவு பியூட்டிஃபுல் ஆர் த ஃபீட் ஆஃப் ஹீம் ஹூ கம்ஸ் ஆன் த மவுண்டன்ஸ் ப்ரொக்ளைமிங் யுவர் காட் ரெயின்ஸ். அதான் பியூட்டிஃபுல் ஃபீட். நம்ம எவ்வளவுதான் காலை அலங்கரித்தாலும், ஹீல்ஸ் போட்டாலும் சரி, ஹீல்ஸ் போடாட்டாலும் சரி, அந்த கால் வந்து அலங்காரமான அழகான ஒரு பாதங்களாக மாற வேண்டுமானால் அது கிறிஸ்துவுக்காக நடக்க வேண்டும். சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஹி வாஸ் அன் அப்பாசல் ஆஃப் ப்ளீடிங் ஃபீட். அவர் இமயமலைக்கு ஆங்காங்கே உள்ள ரிஷிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு சென்றார். அவருடைய காலணிகள் தேய்ந்து விட்டன, ஆனாலும் பனி பாறைகள் மீது அவர் நடந்து சென்றார். அவர் சென்ற பாதையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஆங்காங்கே இரத்த கரைகளை பார்க்கலாமா? எனவே தான் ஹி வாஸ் கால்டு அண்ட் அப்பாசல் ஆஃப் ப்ளீடிங் ஃபீட். லூயிஸ் பிரெய்லை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறந்து 3 ஆண்டிலிருந்து கண் பார்வை இழந்தவர்கள், அவர்கள்தான் கண் தெரியாதவர்கள் தடவி தடவி வாசிப்பதற்கான பிரெயில் மொழியை கண்டுபிடித்தார்கள். ஃபேனி கிராஸ்பி தவறான ஒரு மருந்து கொடுக்கப்பட்டதால் பிறந்து 1 சில வாரங்களிலே பார்வை இழந்த ஒரு அருமையான சகோதரி. 90 வயது வரைக்கும் அதையும் தாண்டி அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ உலகிற்கு 8000 பாமாலைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஹிம்ஸ். அதில் ஒன்றுதான் Blessed assurance, Jesus is mine. Blessed assurance அவங்க போடுறாங்க. கண் பார்வை இல்லை என்று சொல்லி மூடிக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கவில்லை. உலகை தட்டி எழுப்பும் பாடல்களை அவர்கள் ஏற்றினார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பிறந்து வளர்ந்து அவர் வேலை செய்த அந்த ஊருக்கு நான் போய் வந்தேன். அது அமெரிக்காவிலே. அவருடைய ஊருக்கு பெயர் எடிசன். அவர் பெயரே அந்த ஊருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சிட்டிக்கு எடிசன்னு பெயர். எனக்கு அங்கே போய் எப்படியாவது வந்து அவருடைய லெபாரட்டரியை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அவருடைய லெபாரட்டரியை பார்த்தேன். அப்பா, இந்த கிராமஃபோனை செய்கிறதுக்கு அவர் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து கடைசியில் எழுதியிருக்குது, தாமஸ் ஆல்வா எடிசன் வாஸ் ஹாஃப் டெப், அரை செவிடு, அரை செவிடானவர் கிராமஃபோனை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் வேணுமா? ஜோனி எரிக்சன், பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் இன் த ஸ்விம்மிங் எக்ஸசைஸ் ஷி பிகேம் அ குவாட்ரோப்ளெஜிக். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷோல்டர் கீழே ஃபுல்லாக பேரலைசிஸ். ஷி வாஸ் பேரலைஸ்ட். ஆனாலும் உலகம் முழுவதும் சென்று இயேசுவுக்கு நற்செய்தியை அவர்கள் சான்று பகிர்ந்து வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ரீசெண்டாக தெரியும், நிக் 2 கைகளும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ஐயோ, அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், என்ன அருமையான சந்தோஷத்தில் அப்படியே இந்த முயல் குதிக்கிற மாதிரி குதித்து குதித்து இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்களில் கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். நமக்கு என்ன அருமையான கை! நான் ஆண்டவரை அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆண்டவரே 2 கையை கொடுத்தீங்க, 2 காலை கொடுத்தீங்க, 2 கண்ணை கொடுத்தீங்க, இது எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியமா? கை இல்லாமல் கால் இல்லாமல் பிறக்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா? கிடையாது, நான்சென்ஸ், கிடையவே கிடையாது. கிருபை, கிருபை, கிருபை. சிஎம்சி மருத்துவமனையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஓஜி வார்டு வழியாக, கைனகாலஜி வார்டு வழியாக போகும் பொழுது, அந்த காரிடாரில் சில தாயார்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு வருவார்கள். இன்னும் சில தாயார்கள் கண்ணீர் மல்க கண்ணீர் சிந்திக்கொண்டு வருவார்கள்.
நிறுத்தி கேட்பேன், என்னம்மான்னு சொல்லி. என் பிள்ளைக்கு ஒரு காது இல்லைங்க, என் பிள்ளைக்கு ஒரு கால் இல்லைங்க, என் பிள்ளைக்கு வந்து மலத்துவாரம் இல்லைங்க. அப்போ நானாக நினச்சேன், இப்படி ஒரு 6 அடி நல்ல ஒரு சரீர தோற்றம் இதை எனக்கு ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்போ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும், பலம்னா அது என்னது, முழு சரீர சக்தியோடும் நான் அவரை சேவிக்க வேண்டும். அன்றெடுத்த தீர்மானத்தை இன்று வரை தேவனுடைய கிருபையினாலே நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய சரீரத்தின் மிக முக்கியமான ஆரோக்கியமான ஆண்டுகளை முழுவதுமாக, த பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஹவ் இன்வெஸ்டட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட், ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்க வேண்டும். ரெண்டு கையை கொடுத்தார், ரெண்டு காலை கொடுத்தார், நல்ல கண்களை கொடுத்தார், நல்ல முகத்தோற்றத்தை கொடுத்தார், அத்தனையும் இயேசுவுக்கே. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், முற்றும் அர்ப்பணித்தேன் இயேசுவுக்கே. 6வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ப்ராஸ்பெரிட்டி, வளமை, செழிப்பு. நெகேமியாவிலே ஒரு அருமையான வசனம் உண்டு, இதை நான் அடிக்கடி மிஷினரி கன்வர்ஷன்களிலே நான் பேசுவேன், நீங்களும் வாசித்திருப்பீங்க. நெகேமியா 8:10. அப்பொழுது அவன் மக்களை பார்த்து சொல்லுகிறான், கோ யுவர் வே, போங்க, ஈட் த ஃபேட், நல்ல கொழுப்பானதை சாப்பிடுங்க, ட்ரிங்க் த ஸ்வீட், இனிப்பானதை மதுரமானதை பருகுங்கள், அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. சென்ட் போர்ஷன்ஸ் டு தோஸ் ஃபார் ஹோம் நத்திங் இஸ் ப்ரிப்பேர்ட், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆமாம். ஒரு நாளைக்கு 3 நேரமா 5 நேரமா சாப்பிட்றோமா? ஆமாம். நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான அளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். 3 தலைமுறைக்கு இன்னும் வேணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? ஆமாம். எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்தியாவிலே 40% வெறும் வயிற்றோடு படுக்கைக்கு செல்லுகிறார்கள். நமக்கு அது தெரியுமா? Do we know that 40% of Indians go to bed with an empty stomach? ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். 1 தலைமுறைக்கு சேர்த்து வைத்தால் போதாதா? 2 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? 3 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? தைரியமாய் பேசுகிறேன், எங்கள் அப்பா அம்மா இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் பேங்க் புக்கே கிடையாது, ஒன்றுமில்லாமையில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி கொண்டு இருக்கிறேன். இந்த சவாலை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் மரிக்கும் பொழுது, அன்றைக்கு அலெக்சாண்டர் த கிரேட் 2 கையிலையும் வெளியே போய்விட்டு சொன்னான், என் கைகளை வெளியே போடுங்க காஃபினில். த கிரேட் அலெக்சாண்டர் பிராட் நத்திங் இன் டு த வேர்ல்டு அண்ட் ஹீ இஸ் கேரியிங் நத்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. பிரிப்பு சபையினரை பார்த்து பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், பிரிப்பு சபையாரே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்னோடு நீங்கள் உடன்பட்டது போல வேறு எந்த சபையும் உடன்படவில்லை. நோ அதர் சர்ச் ஒர்க்ட் வித் மீ, பார்ட்னர்ட் வித் மீ ஸோ மச் இன் கிவிங். அப்படி சொல்லிவிட்டு தான் என்ன சொன்னார், என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்னார். நம்ம தான் எப்பவுமே வசனத்தை நமக்கு வசதியாக தானே எடுத்து போடுவோம். எங்கே பாரு வீடுகளில், என் தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். அது யாருக்கு சொன்னார்? மிஷினரியினுடைய குறைகளை நிறைவாக்கிய பிலிப்பிய விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வாசகம். அதை நாம் எடுப்பதற்கு கொஞ்சம் தயங்க வேண்டும். அது எல்லாருக்கும் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் என்னுடைய தேவையை சந்தித்தீர்கள், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அதுதான் அவர் அங்கே கொடுக்கிற நியமனம். ஒரு பெண்மணி 1 ஆண்டு சம்பாத்தியத்தில் 300 வெள்ளிக்காசு, ஒரு நாளைக்கு 1 வெள்ளிக்காசு 50 சாபத்திலே போய் செஞ்சோன்னா 300 வெள்ளிக்காசு, 1 வருஷம் ஏழை. அதில் அவள் வந்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கியிருந்தாள். அது அங்கே உள்ளே போனால் ஆண்டவரை பார்த்தா, நம்மளாக இருந்தால் இது என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துகிட்டு அப்படியே பாடி ஸ்ப்ரே அடிச்சிருப்போம். அது இந்த காலத்து வழக்கம், இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது தான் இந்த கிறிஸ்தவம் இந்த காலம். அவள் அப்படி செய்யலை, அது ஒரு குப்பி அப்படியே உடைச்சா. அந்த நாட்களில் இந்த மாதிரி சுற்றுற கார்க்கு கிடையாது, கேப் கிடையாது, உடைச்சா ஒரு தடவை உடைச்சா அவ்வளோதான். உடைச்சா
ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றினா வீடு முழுவதும் அந்த வாசனையால் நிறைந்தது. உடனே நம்ம ஆண்டவர், அவர் தான் மிஷினரி ஆண்டவர் ஆச்சே, உடனே அவருக்கு ஒரு துடிப்பு வந்துருச்சு. உடனே சொல்லிட்டாரு, இந்த சுவிசேஷம் உலகில் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ அங்கே இவள் செய்தது அறிவிக்கப்படும். இந்த வீட்டை அவர் நிரப்பினார்ல வாசனையால், அதே விதமாக கிறிஸ்துவின் வாசனையால், கிறிஸ்துவின் நற்கந்தத்தால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பும். அப்பொழுது இவள் சொன்னது செய்ய நினைவு கூறப்படும் என்று சொன்னார். புரியுதா? எதுக்கு ஆண்டவர் நமக்கு ப்ராஸ்பரிட்டி கொடுக்கிறாருன்னு தெரியுதா? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு மிஷினரி சவால் கொடுக்குறேன்னு நினைக்காதீர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும், தெரிந்து தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். திரும்ப உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். ஏழாவது ஆசீர்வாதம், ப்ரிசெப்ட்ஸ், டீச்சிங்ஸ், சத்தியங்கள், கருத்துக்கள், படிப்பினைகள். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்னார், நான் இருட்டிலே உங்களுக்கு சொல்லுகிறதே நீங்கள் வெளிச்சத்திலே கூரையின் மேல் பறைசாற்றுங்கள் என்று. What I tell you in the dark, you stand on the housetops and shout alone. மத்தேயு 10:27 இருக்கிறது. அடுத்த வசனமே சொல்லுகிறார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாது. இப்போ தானே சொன்னாரு, நீங்கள் ஹவுஸ் டாப்பில் மேலே ஏறி கத்துங்கன்னு சொன்னார். அடுத்தாப்பில் உடனே வந்து மாற்றியிடம், ஆமாம் கத்துனா மாற்றியிடம் தான் வரும். உடம்பு தானே கொல்லுவாங்க, ஆவியை கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆவி தன்னை தந்திரத்தில் போயிருமே. அடுத்தாப்பிலே சொல்கிறார், அப்போ நாம் எதையெல்லாம் நம்முடைய ஜப அறையிலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய வீட்டு கூரையிலிருந்து வெளியே போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம். இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கிற அளவு திருவசன வெளிச்சம், திருவசன சத்தியங்கள், திருவசன ஆராய்ச்சி நூல்கள் வேற எந்த தலைமுறைக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மறந்து விட்டோம். உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுத்து சீடராக்குங்கள், ஃபுல் ஸ்டாப் இல்லை. நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்களுக்கு போதியுங்கள். நம்ம நோட்டை நிறைய நரைச்சிக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நல்லது. நான் தானே நோட்டு எழுதுங்கன்னு சொன்னேன், எழுதுங்க. அது அங்கேயே இருக்கக்கூடாது, ஷெல்ஃபுக்கு போகக்கூடாது, அது அங்கேருந்து வெளியே போயிடணும். நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் எல்லோருக்கும் போதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏழு ஆசீர்வாதங்களை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து பீஸ், அதாவது ஆண்டவருடைய சமாதானம். அடுத்தது பவர். மூணாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நாலாவது பியூரிட்டி. அஞ்சாவது ஃபிசிக். ஆறாவது ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் ஏழாவது ப்ரீசெப்ட்ஸ். இதையெல்லாம் இருந்தாலும் சாக்குப்போக்கு சொல்வதிலே நம்மை யாருமே மிஞ்ச முடியாது. கெட்டிக்காரன். We are experts in making excuses. ஏன்ப்பா நீ வரல, நான் உன்னை கூப்பிட்ருக்கேனே, ஏன் வரல? அது நான் புதுசாக ஒரு வயல் வாங்கினேன், அதை போய் பார்க்கணும். சரி, அடுத்தது நீ ஏன்ப்பா வர மாட்டேங்கிற? நான் ரெண்டு ஏர் மாடு வாங்கினேன், அதை ஓட்டி பார்க்கணும். இன்னொருத்தன், நான் வீட்டில் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் பாருங்கள். ஃபீல்டு, ஃப்ளாக்கு, ஃபேமிலி, ஃபார்மாலிட்டிஸு. ஏன் அப்பாவை அடக்கம் பண்ணுறது தப்பா? அதுக்காக ஒருத்தன் போகக்கூடாதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏய், செத்தவன் செத்தவங்களை அடக்கம் பண்ணிட்டோம், நீ வா சுவிசேஷப்போ. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க அப்பா இன்னும் சாகலை. நான் பேக்ரவுண்டு ஒரிஜினலாக படித்து பார்த்தேன், இன்னும் சாகலை. ஐ பெரியமை ஃபாதர்னா என்ன அர்த்தம்னா, அவர் சாக படுக்கையில் இருக்கிறாரு, அவருடைய மற்ற கடைசி காரியங்களை நான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னார். அது ஒரு வருஷம் அவர் இழுக்கிறாரோ, 10 வருஷம் இழுத்துக்கிட்டே கிடக்க போகிறாரோ. அதாவது ஆண்டவர் இப்போ அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய சொத்து, இதுதான் நமக்கு பெருசாக தருது. நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள், இதுதான் நமக்கு பெருசாக தருது. பிரியமானவர்களே, இவ்விதமான சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு எல்லாரையும் நான் முழு நேரம் ஊழியத்திற்கு போங்கன்னு சொல்லலை. எப்பொழுதெல்லாம் வெளியே போக முடியுமோ, எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்க முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் சத்தியங்களை கடத்த முடியுமோ,
அந்த வகையிலெல்லாம் கடத்த வேண்டும் என்பது தான் இங்கே நமக்கு படிப்பினை. உடனே இன்னொரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல் டைம் மிஷினரிக்கு போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. எபேசு சபையை பார்த்து பவுல் என்ன எழுதினார்? தூங்குகிற நீ விழித்துனாரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்னார். அவர் ஏற்கனவே எபேசில் உள்ளவங்கெல்லாம் பிரசுத வாங்கல தானே, முதல் லைன்லே இருக்குது. எபேசில் இருக்கிற பிரசுத வாகனங்களுக்கு எழுதுகிறதாக தானே எழுதுகிறாரு. அப்போ தூங்குகிற நீ விழித்து, அவர் பார்ட் இஸ் டு அவேக், காட்ஸ் பார்ட் இஸ் டு கிவ் அஸ் லைட். புரிஞ்சுதா? நாம் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முடியாது. எனவே தான் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்வேன், உங்களுக்கு அநேகருக்கு அதை மனதிலே மனப்பாடமாக பதிந்திருக்கும், We cannot do anything without God. God will not do anything without us. தேவன் அன்றி நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் அன்றி தேவன் எதையும் செய்ய மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான சத்தியம். ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? இந்த சாக்கு போக்கும் இந்த சோம்பேறித்தனமும் கூட பிறந்த சகோதரிகள். தீஸ் லேசினஸ் அண்ட் எக்ஸ்கியூசஸ் ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ். ஏன் தெரியுமா? எம்பா ஊழியத்துக்கு போனா, ஐயோ வெளியிலே சிங்கம் இருக்கும், தெருவிலே சிங்கம் இருக்கும். சிங்கம் வந்து ஜூலே இல்லை இப்போ, அது என்னமோன்னு உள்ள அடைச்சி வச்சிருக்கா, அதுக்கு பேர் சிங்கம் இல்லை சிம்மம். அது என்ன சிங்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுது, வெளியே சிங்கம் இருக்குது அப்படிமா. இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருப்போம். ஐயோ நான் தனியாக போகணுமா? பொம்பளை பிள்ளைங்க தனியாக கல்ஃபுக்கு போதுங்க, எதுக்கு? துட்டுக்கு. கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க வேலூரில் கிட்டத்தட்ட பாதி வீடுகள் கல்ஃபுக்கு போதுங்க. இங்கே பக்கத்தில் போய் ஒரு கிராமத்துக்கு போனோம், தனியாவா கல்ஃபுக்கு போகிறதில்ல தனியாக. அப்போ நமக்கு சோல்ஸ் பெருசா சில்வர் பெருசா? இதுதான் நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டிய முக்கியத்துவ வரிசை. வேதம் என்ன சொல்கிறது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். அது ஏன் ஞானம் உள்ளவன் வருது? ஏன் ஞானம் உள்ளவன் சொல்லி சொல்கிறோம்? அவன் தான் வந்து மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி செய்தியை சொல்லக்கூடிய அறிவும் யுக்தியும் புத்தியும் ஞானமும் உள்ளவன். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானமண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிப்பார்கள். எங்கள் அம்மாவுடைய கல்லறையிலையும் அப்பா கல்லறையிலையும் அதான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஆத்துமாக்களை கடைசி வரைக்கும் ஆதாயம் பண்ணாங்க. அவங்க நட்சத்திரங்களாய் ஜொலிக்கிறார்கள், ஜொலிப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் எஸ்ஓபியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்டாராக இருக்கணும். எப்படி ஸ்டார் ஆகணும்? சோல் வின்னர்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். ஆத்மாதாயர்கள் தான் நட்சத்திரங்கள். இந்த ஆத்மாதாயங்கிறது ஏதோ நாம் விருப்பு வெறுப்பை பொறுத்தவை அல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோடு இராதவன், மத்தேயு 12:30, எனக்கு விரோதியாக இருக்கிறார். என்ன இவர் கார்பெண்டரா பிரா நேசரத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாரு, அப்படி தான் பேசுவார் அவர். அவருக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான், என்னோடு இராதவன். சரி, உங்கள் குழந்தை இல்லை, உங்களுக்கு விரோதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, உம்மோடு இல்லை அவ்வளோதான். இல்லைப்பா, நீ ஏன் கூட இல்லைன்னா நீ எனக்கு விரோதி. லைஃப் வித் ஜீசஸ். அதோடு விட்டாரா? என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பா. ஹீ ஹூ டஸ் நாட் கேதர் அன் டு மீ ஹீ ஸ்கேட்டர்ஸ். பா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசியிருக்காரு. அதனால தானே இயேசு புரட்சியாளர். அதனால தானே இந்த மனிதன் பேசினது போல் எவரும் பேசினதில்லைன்னு சொன்னாங்க. அந்த இயேசுவை தானே நம்ம பின்பற்றுறோம். ஆத்மாதாயம் என்பது விருப்பு வெறுப்புக்கு அல்ல. என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உன்னை பிடிச்சேன் இல்லை, நீ போய் மற்றவங்களை பிடி. ஆப்ஷனே கிடையாது. ஒன்று இல்லை, லைஃப் வித் ஜீசஸ், என்னோடு ஏறாதவன். இன்னொன்று சேர்க்காதவன், லேபர் ஃபார் ஜீசஸ். இன்னொரு சாக்கு போக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஐ ஆம் நாட் ஸ்ட்ராங் எனஃப், ஐ ஆம் நாட் போல்ட் எனஃப், ஐ ஆம் நாட் மெச்சூர் எனஃப், ஐ ஆம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனஃப், ஐ ஆம் நாட் கிஃப்டட் எனஃப் டு ரீச் அவுட் டு பீப்புள். பிரியமானவர்களே, ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு செய்தி அனுப்பினார், வெளிப்படுத்தல் 2:3.
அதில் ஒரு சபையினுடைய பெயர் என்ன தெரியுமா? பிலடெல்பியா சர்ச். பிலடெல்பியா, ஃபிலே அப்படின்னா பிரதர்லி லவ்னு அர்த்தம். லவ்வுக்கு நிறைய வேர்டு உண்டு, ஃபிலே, எரோஸ், இப்படி நிறையா உண்டு. இந்த பிலடெல்பியாங்கிறது பிரதர்லி லவ். அவங்ககிட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் சாட்சி சொன்னாய் அல்லவா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ கொஞ்சம் பலம் தான் இருக்கு, உனக்கு கிஃப்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பேச்சுத்திறனும் உனக்கு ஜாஸ்தி கிடையாது, நீ பலவீனமானவன், பலவீனமானவள், கரெக்டு. ஆனாலும் என் வசனத்துக்காக நீ நின்னால பாரு, உனக்கு நான் இன்னும் நிறைய திறந்த வாசலை நான் தாரேன். பிரியமானவர்களே, ஆத்மாதாயம் செய்ய நீங்கள் ஓரடி எடுத்து வைத்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியத்தக்க விதத்திலே, வியத்தகு வகையிலே அநேக கதவுகள் உங்களுக்கு முன்னால் திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமானார். அவன் பயந்து கதிர்களையெல்லாம் மீதியானியருக்காக உள்ளே ஒழித்து வைக்க முயன்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு பலசாலியே வா என்று சொன்னார். நீ போ அப்படின்னார். என்ன, எப்படி நான் போகிறது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, பலமே இல்லையே, என் கோத்திரம் கூட அது இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, ஓம் பலத்தை ஏன் பார்க்குறா, ஓம் பலவீனத்தை ஏன் பார்க்குறா, ஒன்றுக்கு திறன் இல்லைன்னு ஏன் பார்க்குறா, உனக்கு அனுபவம் குறைவுன்னு ஏன் பார்க்குறா, நீ ஏன் இன்னும் போதுமான அளவு முதிர்ச்சி அடைய, நான் உன்னை அனுப்புகிறோம்ப்பா, நான் கூட இருப்பேன், நான் கூட நின்று உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லி சொல்லுகிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆத்மாதாயம் கடினமான வேலைதான், நற்செய்தி பணி கடினமான வேலைதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் முகம் மெதுவாயிருக்கும், என் சுமை இலகுவாயிருக்கும். நுகம் நுகம்தான், சுமை சுமைதான். ஆனால் ஆண்டவரோடு கூட அவர் அந்த யோக்கில் ஒரு பக்கம், நம்ம அந்த யோக்கில் ஒரு நுக பக்கம், அவர் அப்படி அழகாக நம்ம போகலாம். அதுதான் உண்மையான ரெஸ்ட்ஃபுல் டெஸ்டிஃபையிங் லைஃப். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பலவான்களையும் சாதுரியவான்களையும் பேச்சுத்திறன் உள்ளவர்களையும் வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனரை தெரிந்து கொண்டார். யார் பலவீனர்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் உடன் பிறப்புகளாகிய சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், பவுலே சொன்னார், பேதுருவும் சொன்னார், இந்த பெண்கள் வந்து பலவீனமான பாண்டம்னு சொன்னார். உங்களுக்கு பலம் கம்மி தான், ஆனால் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, பலவீனரை நான் தெரிந்து கொண்டேன், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆத்மாதாயம் அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்குற வரம்னு நினைக்காதீங்க. இவாஞ்சலிஸ்ட் ஆகிறது தான் வரம், சுவிசேஷகன் ஆகிறது தான் வரமே ஒழிய ஆத்மாதாயனாக இருப்பது வரமல்ல. அது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், வீடு தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோமே, திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறோம் அது தீப்பற்றி எரியுது. எனக்கு இந்த தீயணிக்கிற வரம் இருக்குதா அப்படி நான் யோசிச்சுட்டேன். இப்போனா தீயணைக்கிற பயிற்சி நான் பெற்றிருக்கிறேனான்னு யோசிச்சுட்டேன், ஒன்றும் யோசிக்க மாட்டேன், பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றுவேன், பக்கெட் எடுத்து மணலை தூவுவேன். வென் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர் யூ டோன்ட் ஸ்டாண்ட் வித் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபோல்டட் வண்டரிங் வெதர் யூ ஆர் gifted for firefighting? No. You straight away go do what you can do. Now we are in an emergency. The world is ready to burn with the judgmental fire of God. The entire earth is about to be burned. This is an emergency time. This is an end time. Let's go and put off the fire. Let us go and save people from this burning. Nehemiah we paarkrom. எருசலேமினுடைய மதில்களை அவன் திரும்ப கெட்டுகிறான். யாரெல்லாம் அதில் கெட்டினாங்க தெரியுமா? நெகேமியா 3 பிறகு எடுத்து படித்து பாருங்கள். கோல்டு ஸ்மித், தங்க ஆசாரி, லேசாக அந்த ஒரு கண்ணாடி போட்டுட்டு இப்படியே கொத்தும். அவன் போய் கொள்ளுவேலை செய்ய போயிட்டான், கொத்து வேலை செய்ய போயிட்டான். பெர்ஃப்யூமர்ஸ், தைலம் செய்கிறாங்களே, ரொம்ப ஃபைன் ஒர்க்கு, அவனும் அங்கே வேலை செய்ய போயிட்டான்.
கலெக்டர்ஸ், அரை ஜில்லாவுக்கு இருக்கிற கலெக்டர்ஸ் எல்லாம் வேலை செய்ய போயிட்டாங்க. ஏன்னா இது எமர்ஜென்சி. ஆனால் நோபிள்ஸ், பிரபுக்கள், ஒயிட் காலர், அவங்க காலும் அழுக்க மாட்டாங்க, கையும் அழுக்காக்க மாட்டாங்க, ஷர்ட்டும் அழுக்காக்க மாட்டாங்க. ஒயிட் காலர் பீப்புள், அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று இருக்கிறது. அதைத்தான் மல்கியாவிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அன்று காட்டுவேன் என்று சொன்னார். நாம் எந்த பக்கத்தில் நம்ம இருக்க போகிறோம் இன்றைக்கு நாம் அதை தீர்மானிப்போம். எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான்கு வட்டம். ஒரு வட்டம், உன் வீட்டிற்கு உன் சிநேகிதனிடத்திற்கு போ. நம்ம ரிலேட்டிவ்ஸு, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்குது. எப்போ எத்தனை கல்யாணம், மாமாவுக்கு மாமாவுக்கு, அத்தைக்கு அக்காவுக்கு, பேரனுக்கு பேரன் பிறந்திருக்கான். எப்போ இதுக்கெல்லாம் கூட நம்ம போகிறோம். அது ரொம்ப பெருமை நமக்கு. இதுக்கு அதுக்கு அதுக்கு அதுக்கு சட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள கோ ஹோம் டு யுவர் ஃபேமிலி. அவங்க எல்லாருக்கும் போய், உங்கள் கையில் நல்ல புத்தகங்கள் இருக்குல்ல, கிறிஸ்டியன்ஸ் தானே, டெய்லி வாசிக்கிற அந்த பெற்றவருடைய ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேர் கையிலையும் நான் போய் கொடுக்க போகிறேன். எடுக்கலாமே. கோ ஹோம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் ஹவு மெனி கிரேட் லெசன்ஸ் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் தட் புக். கோ டு தி ஸ்ட்ரீட்ஸ், தெருக்களில் போங்க. வர வேண்டியவங்களாம் வரமாட்டாங்க, தெருக்களுக்கும் சந்திகளுக்கும் போங்க. எல்லாரையும் கூட்டுவாங்க. என் வீட்டில் இன்னும் இடம் நிறையா இருக்குது. ஸ்ட்ரீட்ஸுக்கு போங்க, ட்ராக்ஸ் கொடுக்க போங்க. சும்மா அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்போம், அவனுக்கு கொடுங்க. என்னங்க, எனக்கு சமாதானம் கிடச்சிருச்சுங்க, உங்களுக்கும் கிடைக்கும். மிஞ்சி போனால் என்ன செய்வான், ரோட்டில் போகிறவன் அந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி, அந்த பேப்பர் இருந்தால் இதான் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி உங்கள் முகத்தில் எறிவான். யாராவது பேப்பர் பால் எரிஞ்சு செத்துருக்காங்களாங்க? மேக்ஸிமம் ட்ராக்டர் அப்படி தானே செய்வான், வேறு ஒன்றுமே அவன் செய்ய முடியாது. கர்த்தர் தான் அவங்களோட இருக்கிறாரு. மூணாவது, ஆண்டவர் சீடர்களை அழைத்து என்ன சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு, அருகே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. கழுத குட்டி, அப்போ அது பெண்கள் தான் அர்த்தம். பெண்கள் தான் நிறைய இன்றைக்கி பாரம்பரியங்களில் கிடக்கிறாங்க. இந்தியாவில் 50%, திருச்சபையில் 50% பெண்கள் தான். பெண்கள் தான் பெண்களை ரீச் பண்ண முடியும். ஆண்கள் போனாங்கன்னா நிறைய கிராமத்தில் பெண்கள் நின்று பேசக்கூட மாட்டாங்க, பெண்கள் தான் போக முடியும். நம்ம தானே செய்யணும், போவோம். பெண் கழுதை அது, ஏன்னா கழுதையும் கழுதை குட்டின்னு இருக்கு, அப்போ அது பெண் கழுதை, அதை அவுத்துட்டு வாங்க. சண்டே கிளாஸ் மூலமாக தான் நிறைய மினிஸ்ட்ரி நடக்குது. சிறு பிள்ளைகள் மூலமாக தான் அநேக மிஷினரி ஒர்க் நடந்திருக்கு, அநேக எழுப்புதல்கள் உண்டாயிருக்கு. கடைசியில் கோயின் டு ஆல் தி வேர்ல்டு. இந்த வட்டத்தை பாருங்கள், அழகு ஜாமெட்ரி. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள், கோ ஹோம் ரிலேட்டிவ்ஸ். செகண்ட் சர்க்கிள், கோ டு த ஸ்ட்ரீட்ஸ் நெய்பர்ஹுட். அடுத்த சர்க்கிள், கோ டு த வில்லேஜ், தட் இஸ் ரூரல் இவாஞ்சலிசம். அடுத்த சர்க்கிள், கோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட், அது ஃப்ரான்டியர். இது எப்படின்னா, ஒரு இந்த குளத்தில் ஒரு கலத்துக்கு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அப்படியே வட்டம் வட்டம் வட்டம் வட்டம் வட்டம் போய் அது கடைசி வரைக்கும் அது போகும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை அதிசயிக்க செய்வார், அதிசயங்களை அவர் உங்களுக்கு காணப்படுவார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் என்ன, போகணும். கோ, காஸ்பல்னாலே GOSPEL, கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பல். God, GOD, 2/3 of God is go. தாங்க போகாம ஒன்று நடக்காது. ஐயோ பேதுரு எத்தனை தடவை கடலுக்கு வராரு, ஐயோ யோவான் எத்தனை நேரம் கடலுக்கு மீன் பிடிக்க வராரு. ஒரு நாள் நம்மளே வந்து பேதுரு வீட்டுக்கு போவோம்னு சொல்லி எந்த மீனாவது வருவாங்க. மீன் வந்து மீனவனை தேடி வராதுங்க, மீனவன் தாங்க மீனை தேடி போகணும் எப்பவும். நம்ம கடவுள் என்ன சொன்னார், போங்க போங்க போங்கன்னார். நம்ம சபையிலையும் நம்ம கூட்டங்களும் என்ன செய்கிறோம், வாங்க வாங்க வாங்கங்கிறோம். எல்லாம் உள்டா தான், போங்கன்னாரு நம்ம வாங்கங்கிறோம். அது ஒன்றும் நடக்காது, நம்ம தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும். கோ அவுட் வேர் தி சின்னர்ஸ் ஆர், பாவிகள் இருக்கும் இடத்திற்கே புறப்பட்டு செல்லுங்கள். கோ வேர் தி ஃபிஷ் ஆர், மீன் எங்கே இருக்கு அங்கே போங்க, நீங்கள் அது வராது உங்களை தேடி. கோ கோ கோ, இந்த பிரின்சிபிளில் தான் 5 ஆண்டுகள் நான் காரைக்குடியிலே பொறியியற் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது தினசரி ஜபம், வாராந்திர உபவாசம், வாராந்திர சுவிசேஷ பணி, அப்படி போகும்பொழுது தான் நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனோம். இன்றைக்கி எனக்கு ராமேஸ்வரம் குறித்து ஒரு பெரிய பாரம். ஏன் தெரியுமா, தமிழகத்திலே அதிக வறண்ட, ஆன்மீக வாழ்விலும் அதிக வறண்ட,
மாவட்டம் அது. மாணவர் பருவத்திலே எனக்கு ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு கிறுக்கு பிடித்தது. அந்த கிறுக்கு இன்னும் என்னை விட்டு போகவில்லை. ராமேஸ்வரம் அங்கே நீங்கள் அதிகமாக கேள்விப்பட மாட்டீங்க. திருச்சி மீட்டிங் வாங்க, தஞ்சாவூர் மீட்டிங் வாங்க, மதுரை மீட்டிங் வாங்க, மெட்ராஸ் மீட்டிங் கேட்கவே வேண்டாம். ராமேஸ்வரம் மீட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமநாதபுரம் மீட்டிங் கேட்கலாம், வராது. ஏன்னா அங்கே போனால் காசை நிறைய கலெக்ட் பண்ண முடியாது, அதனால் யாரும் அங்கே போக மாட்டாங்க. பட் அங்கேயும் ஆத்மாக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் செய்துகிட்டே இருந்தோம். குஷ்ரோகிகள்கிட்ட போனோம், 5 வருஷம் பண்ணோம், 2 வருஷம் ஐஐடியில் பண்ணோம், அதான் பண்ணோம். என்னாச்சு? ஒரு பெரிய ஆலமரமான இயக்கம் உருவானது. அதை நினச்சிக்கிட்டால் நான் போய் அந்த தனவ மாலையில் போய் ஜோம்னு போனோம். அதை வச்சுக்கிட்டா வந்து அப்படியே ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு மெகாஃபோனை தகரத்தில் செய்து நான் தான் அதுக்கு பெயிண்ட் அடித்தேன். பெயிண்ட் அடித்து எழுதுனேன். அதில் அப்படியே வச்சுக்கிட்டு போய் கிராமத்தில் போய் கற்றுனேன். எஜிஎம் காலேஜிலேருந்து கிராமங்களில் போய் காலேஜஸ் டு வில்லேஜஸ். இன்றைக்கி அது என்னாச்சு? ஒரு பெரிய மிஷினரி இயக்கமாச்சு. அருமையான எஸ்ஓபி ஃபேமிலி, என்னுடைய உடன் பிறப்புகளே உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ கேட்குறேன். எஸ்ஓபி ஃபேமிலி வந்து இந்த விளையாட்டுக்கு இல்லை. ரிட்டையர்ட் ஆகிட்டார், வேறு என்ன தெரிய அந்த என்ன செய்யணும் தெரியாமல் இப்படி என்னத்தையும் பண்ணி கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டத்தில் தீர்க்க தரிசன வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்தில் எப்படி 1963 1968-1970 வரைக்கும் கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒரு ஜபக்குழு மூலமாக ஒரு பெரிய இந்திய அளவிலான ஒரு இயக்கம் பிறந்ததோ, அதே விதமாக இந்த எஸ்ஓபி ஃபேமிலியில் உள்ள அத்தனை அங்கத்தினர்களும் தீவிர ஈடுபாடு கொள்வார்களானால் திருச்சபை சரித்திரத்தில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், நிறுவனம் அல்ல, ஒரு பெரிய இயக்கம் இந்த எளிய முயற்சியினால் உண்டாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒளிப்பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை காணுவதற்கு ஒருவேளை நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதை கண்டு களிப்பீர்கள். நம்மை இந்த பாதையிலே நடத்தி செல்வதற்காக எப்படி பிரேயர் லீடர்ன்னு சொல்லி ஜோன்ஸ் ராணியை நம்ம போட்டோமோ, அதே மாதிரி நம்முடைய அவுட்ரீச் லீடர் என்று திருப்பூரை சேர்ந்த நம்முடைய பிரேம் சகோதரனை நான் நியமித்திருக்கிறேன். சகோதரன் பிரேமையும் சகோதரன் பிரியதாசையும் ஜூன் 13 நான் வேலூருக்கு அழைத்து பல மணி நேரங்கள் நான் செலவழித்தேன். என்னுடைய மகளும் என்னோடு கூட இருந்தாள். அதிலே அவர்கள் இருவருடைய உடன்பாட்டோடு தம்பி பிரேம் அவர்களை அவுட்ரீச் லீடர், வெளி உலக ஊழியத்திலே நமக்கு எப்படி ஜபத்திலே சகோதரி நடத்துகிறார்களோ அப்படியே இதை நம்ம நடத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை கூறுவதற்கு, இதை ஒருங்கிணைப்பதற்கு அந்த சகோதரனை நாம் நியமித்திருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக நாங்கள் கூடி வர கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய இருதய பாரத்தை உங்களுடைய திருவசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீர். அந்த வேலையை நாங்கள் துரிதப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த அத்தனை பேருக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வர முடியாத சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். துதிகன மைமனில் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் ஜெபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார். சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார். இனி நான் பாவியால நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது.

சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடித்த தேவர், ஒரு குறை நீங்க வைக்கவே இல்லையா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடித்தவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்போமா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த யூதாவின் ராஜ சிங்கமான தெய்வம் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராயும் இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா.

உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீன நேரத்தில் உடைய கிருபையினாலே என்னை தாங்குகிறவரையுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குறித்து அநேகர் தவறாய் பேசும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நீர் போதும், ஆண்டவரை பார்த்து சொல்ற நேரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில காரியங்கள் மேலும் கீழுமாய் போய்கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் நிரந்தரமா இல்லையே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்து வரும்பொழுதும் கூட நீர் எனக்கு போதும், என் துன்பங்களை மாற்றுகிற தேவன், மலை போல வருகிறவை ஆண்டவரை பனி போல விளக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே.

கரங்கள் எடுத்து நன்றி சொல்லுவோமா. நீங்க போதுமாண்டவரே, நீங்க போதுமாண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதுமாண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை போல ஒருவருமே இல்லை, அதற்காக உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர்.

Thank you, Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஈவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.

அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை பாதுகாப்பது உம்முடைய கிருபை. உங்க பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் எங்களை நிறைவாக்குகிறதற்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிறைய கேள்விகள் எங்களிடத்திலே உண்டு சுவாமி, என்னுடைய மனதிலே அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது, உமக்கு அது தெரியும். அதற்காக நன்றி. இந்த நாளிலே என்னோடு இந்த ஜபத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கேளுங்க, ஐசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். ஐ நீட் டு லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட், ஐ நீட் டு லிசன் டு தி வாய்ஸ் ஆஃப் காட். தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை நாம் வாசித்து அதை தியானிப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்துக்குடைய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் பவுல் இந்த கொலேசிய பட்டணத்து சபை மக்களுக்காக ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.

என்ன வேண்டிக் கொள்கிறார், இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம் என்று ஆரம்பிக்கிறார். உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம். இன்னைக்கு நாம நம்முடைய சபை மக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த நாளிலே நான் ஒரு நாள் முழுவதும் ஒரு சில மனிதர்களோடு நான் நேரத்தை செலவிட தேவன் உதவி செய்தார். அப்பொழுது அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே நடக்கிற அவல நிலைகளை அறியவும், அதன் மூலமாக நான் கூட இருந்த அந்த புறஜாதி மக்களாகி அவர்கள் பாரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களிலே இப்படி இருக்கிறது, அதற்கு மற்ற புறஜாதி மக்களே எவ்வளோ தேவலாம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த ஆண்டவரை அறிந்து கொண்ட குடும்பங்கள், ஆண்டவரை புரிந்து கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபைக்கு செல்கிற ஒரு குடும்பத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின பலருடைய குடும்பத்தை இன்றைக்கு அலசி ஆராயும் பொழுது அநேக குடும்பத்தில் சண்டை, நிம்மதியற்ற ஒரு தன்மை, ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய அன்பு அற்ற ஒரு சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பதை பார்த்து இன்றைக்கு அந்த சந்திப்பிலே நான் மிகவும் சோர்ந்தவனாக ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, கிறிஸ்தவ வட்டாரத்திலே, கிறிஸ்தவ குடும்பத்திலே இப்படிப்பட்ட அவல நிலைமைகள் காணப்படும் பொழுது அதை பார்க்கிற மற்ற புறஜாதிகள் எப்படியாகவும் ஏற்றுக்கொள்வார்கள், இவர்கள் எல்லாம் என்ன, கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன, என்னத்துக்கு சபைக்கு போகிறார்கள், அங்கு என்ன சொல்லி தரப்படுகிறது, இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இல்லையே, இவர்கள் அவர்களை விட, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அறியாதவர்களை விட இவர்கள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறார்களே என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படியாக அவள நிலைமை இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி மிகவும் சோர்வுற்றவனாக இருந்தேன். உண்மையிலே இந்த வசனத்தின் மூலமாக என்னை ஆண்டவர் தேற்றினார், உங்களையும் தேற்றுவார். நாம் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக, நம்ம சபை மக்களுக்காக, சாட்சியற்று நடக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அன்பாவிலே இங்கே பார்க்கிறோம், பவுல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதுக்காக என்ன பண்ணுறாரு, மூணு ஜெபத்தை அவர் பண்ணுறார். ஒன்று, ஆவியிலே நிரப்பப்படவும், ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடுத்தது, பாத்திரமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள ஜெபிக்கிறோம். மூன்றாவது, எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் வேண்டுதல் செய்கிறோம் என்று இங்கு ஒரு மூன்று காரியத்தை குறித்து, மூன்று காரியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சபையும், சபை மக்களும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும், இதை கேட்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த மூன்று காரியங்களிலே அவர்கள் ஆவியிலே நிரப்பப்படவும், பாத்திரமாய் நடந்து கொள்ளப்படவும், எல்லா வல்லமையிலும் பலப்படப்படவும் என்று நாமும் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக. அன்பானே, இன்னைக்கு இதன் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று பார்த்தால், அதில் அழகாக சொல்றார் பாருங்க, நீங்கள் எல்லா ஞானத்தோடும், ஒன்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். பாருங்க, அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எதுக்கு அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பத்தை, சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமாம். அதில் எப்படி சொல்றாரு, அது எந்த மாதிரி நிரப்பப்படணும்னா, எல்லாவித ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். என்னத்தோடுமா, எல்லா சும்மா அறிகிற அறிவு இல்லை, எல்லாவித ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவரை அறிகிற அறிவிலே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். அன்பாவில், இன்னைக்கு நாம நிரப்பப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஏசாண்டவருக்கு என்ன பிடிக்கும், சண்டை பிடிக்குமா? இன்னைக்கு நீதிமொழிகள்ல 17வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் இன்னைக்கு பார்த்து தியானித்தேன். நீதிமொழிகள் 17
பாருங்க அந்த நீதிமொழிகள் 17:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிட வெறும் துணிக்கையே நலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை சச்சரவோடு கூடிய கிறிஸ்துவ குடும்பத்தில் என்னதான் நீ கொடுமையான பதார்த்தத்தை சாப்பிட்டாலும் அது பிரயோஜனமே இல்லை. அமெரிக்கையோடு அமைதியோடு அன்போடு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி அன்புனால உபசரித்து மாமியார் மாமனார் புருஷன் கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படி ஒரு குடும்பமாய் அன்புள்ள குடும்பமாய் நிறைந்து அமெரிக்கையோடு சாப்பிடுகிற வெறும் பழைய இது தேவலாண்டான்ற என்ன தேவலாமா? நீ சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு நீ பிரியாணி சாப்பிட்றத விட நீ அன்போடு அமெரிக்கையோடு இருந்து நீ பழையதை சாப்பிடு, அதுதான் உனக்கு பெட்டர் அப்படின்றார். அன்பான இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ஆண்டுடைய சித்தத்தை அறியாத அறிகிற அறிவு இல்லாதபடிக்கு இன்றைக்கு மனம் போன போக்கில் இன்னைக்கு சண்டையிலும் சச்சரிவிலும் அன்பற்ற தன்மையிலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யணுமா? இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்படிப்பட்ட எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றார். அடுத்து என்ன சொல்றாரு? சகலவித 10வது வசனம், சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். பாருங்க, 2வது பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும், சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். 1வது பாயிண்ட். 2வது காரியம் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அறிகிற அறிவு சித்தத்தை அறிந்தால் மட்டும் போதாது, அதனால் நிரப்பப்பட்டால் போதாது, அது கிரியையிலே காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எழுதி போட்டிருக்கிறோம் இங்க ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சித்தம் இதானே. என்னென்ன படிங்க, அத 1 தெசலோனிக்கர் 5:14-18 வரைக்கும் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். என்னென்ன? ஒழுங்கில்லாதவனுக்கு என்ன செய்? புத்தி சொல். அடுத்தது, திடனற்றவனை தேற்று. அடுத்தது, பலவீனரை தாங்கு. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிரு. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாரு. நன்மை செய்ய நாடு. எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. இடைவிடாமல் ஜபம் பண்ணு. எல்லாவற்றையும் சொத்துறேன். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது என்று தெளிவாக போல் எழுதுகிறார். அன்பவன்ல, இந்த தேவனை அறிகிற அறிவு, இந்த தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுனாலே நிரப்பப்படணும். அடுத்தது, இதன்படி நடக்கணும். அதுதான் சொல்றார், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அதில் நீ பழுகி பெருகி எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அதில் என்ன செய்யணும், நிரப்பப்பட்டு நீ என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். இன்னைக்கு இந்த காரியத்தை தான் இன்னைக்கு எல்லாரும் மூல அறிவில் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். வேதத்தை மூல அறிவில் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இருதயத்தில் அதை வைத்து வைத்து நடக்கிறவர்களாய் கிரியிலே காண்பிக்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு இன்னைக்கு புறஜாதி மக்கள் மத்தியில் கேவலமாய் பேசப்படுகிற ஒரு முன்மாதிரியற்ற ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம். அன்பாலே, இந்த அவல நிலைமை மாறுவதற்காக சபையிலும் சரி உலக கிறிஸ்தவர்களும் சரி இந்த அவல நிலைமையை மாறி ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டுமாம். 3வது காரியம் என்ன சொல்றார் பாருங்க, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. எதுக்கு? எல்லாவித நீடிய சாந்தம் உண்டாவதற்கு, சந்தோஷம் உண்டாவதற்கு, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்யறோம். பலப்படணும், எல்லா வல்லமையினாலும் பலப்படப்படணும். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? இன்னைக்கு சாந்தத்துக்கு பத்தி எரிச்சலும் கோபமும் நிறைந்த இன்னைக்கு பெரிய சண்டையிலும் அந்த பயங்கரமான ஒரு மாமிசத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறோம். இங்கே ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறோமா? அந்த சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையை நாம் கடைபிடித்து வாழ்களாக இருக்கிறோமா?
நீடிய சாந்து நமக்குள்ள இருக்கிறதா, அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னை சகித்தார். நீ நான் பாவியாக இருக்கும்போது உன்னை தேடி வந்து உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை, அன்புள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த சந்தோஷம் இல்லாமல், பொறுமை இல்லாமல், நீடிய சாந்தம் இல்லாமல், மற்ற பிசாசுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பான் இல்லையா? ஆனால் தான் சொல்கிறாரு, அவருடைய வல்லமையின்படி, எவருடைய, நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினும் பலப்படுத்த பட வேண்டும் இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டுமாம், வேண்டுதல் செய்ய வேண்டுமாம். அன்பாவிலே இன்னைக்கு நாம் சபை மக்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, இன்னைக்கு முன்மாதிரியற்ற ஒரு காரியத்தில் போய்கொண்டிருக்கிற இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துக்காக நாம் இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அன்பாவிலே எது எதுக்கோ ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியற்ற ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது இன்னைக்கு அநேகர் இடரை போகிறார்கள். அநேக புறஜாதி மக்கள் இயேசு இடத்திலே வருவதற்கு அது தடையாக இருக்கிறது. அதுக்கு யார் காரணமா இருக்கிறோம்? நான் தான் காரணம், நீ தான் காரணம், நாம் தான் காரணம், இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தான் காரணம். அன்பாவிலே ஆனால்தான் காந்தி சொன்னாரு, கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன், கிறிஸ்துவத்தையோ நான் நேசிக்கிறேன். கிறிஸ்து சொன்ன வேத சத்தியம் உண்மை, அது ஆசீர்வாதமான சத்தியங்கள். அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள், வெளிச்சமான சத்தியங்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டக்கூடிய சத்தியங்கள். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதே போல நடக்காததுனால இன்னைக்கு அநேக புறஜாதி மக்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் கேவலமாய் பேசுகிற ஒரு முன்மாதிரியற்ற ஒரு சாட்சியுள்ள குடும்பத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானே இன்னைக்கு இப்படிப்பட்ட அவல நிலைமை உள்ள குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம், வேண்டுதல் செய்வோம். இந்த மூணுத்திலையும் அவர்கள் நிரப்பப்படும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் நிரப்பப்பட வேண்டும் என்றும், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அவருடைய எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் தாமே நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய எல்லா அவல நிலைமையும் நம்மளை மாற்றி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக, இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கக்கூடிய கிறிஸ்தவனாக, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய கிறிஸ்தவனாக, அதை கிரியிலே காண்பிக்கக்கூடிய கிறிஸ்தவனாக, எல்லா வல்லமையினால நிரப்பப்பட்டு பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக நாம் முன்மாரியாய் வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம், வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய வேண்டுதலையும் கேட்டு எல்லா குடும்பங்களையும், எல்லா கிறிஸ்தவர்களையும் ஆண்டவர் மாற்றி தரும்படியாக, அவருடைய ஆவினால நிரப்பப்படும்படியாக, இந்த நிலைமையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் தாமே ஒரு வெற்றியை விடுதலை தர உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி, இந்த சத்தியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த சத்தியம் அறியாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு அறிந்தும் ஆண்டவரே புரியாதபடிக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தீய அசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆண்டவரே போட்டிக்கும் பொறாமைக்கும் ஆண்டவரே சண்டைக்கும் சச்சரவுக்கும் வன்கண்ணுக்கும் ஆண்டவரே துக்கத்துக்கும் கவலைக்கும் இடம் கொடுத்து, சோர்வுக்கும் இடம் கொடுத்து இன்னைக்கு முறுமுறுத்து ஆண்டவரே வாக்குவாதம் பண்ணி அநேகருக்கு சாட்சியற்ற ஒரு முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அவல நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமுண்டாகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியாக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே நிரப்பப்படப்படும்படியாக, உம்முடைய வல்லமையினாலே பலப்படுத்தப்படும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினால தான் அது முடியும் ஆண்டவரே. எங்களுடைய மாமிசத்தினால முடியாது. ஆனால் ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக, இன்னும் மற்ற எல்லா திருச்சபைக்காக, எல்லா திருச்சபையினுடைய ஆண்டவரே கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் இங்கு சபையானாராக ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே நீர் இந்த பாவிலுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே இந்த காரியத்தில் நாங்கள் மூன்று காரியத்தில் நிரப்பப்படும்படியாய், ஆண்டவரே நடந்து கொள்ளும்படியாய், பலப்படுத்தும்படியாய் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா நீ செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 2 அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி எழுதின கர்த்தருடைய வார்த்தைகள். யார் இருளிலே இருக்கிறார்கள் தெரியுமா? தன் சகோதரனை பகைக்கிறவன். பாவம் செய்தோ அக்கிரமத்தை நடப்பித்தோ கர்த்தர் கிருபையாய் சந்தித்து ரட்சித்து மீட்டு கொண்டார். இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய நம்மை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல அனுபவங்களை பெற்றும் நாம் நம்முடைய சகோதரர்களை பகைப்போம் என்றா, விரோதிப்போம் என்றா, வேதம் சொல்லுகிறது இன்னும் நாம் எதில் தான் இருக்கிறோமா? இருளிலே இருக்கிறோமா? இருளில் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. ஒளியில இருக்கிறவனுக்கு இடரல் இல்லை. அப்படி என்றால் இருளிலே இருக்கிறவனுக்கு இடரல் உண்டு. இடரல் நமக்கு நியமித்த பாதையிலே நம்மால் சரியாய் முன் செல்ல முடியாது. இடறி விழுந்து விடுவோம். ஒரு காரியத்தை செய்ய துவங்கியிருப்போம், அதை செய்து முடிக்க முடியாது, இடறி விடுவோம். இடரல் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தடையாகவே இருக்கும். எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்படாது, எந்த ஒரு காரியமும் முழுமையடையாது, நம்முடைய ஓட்டமும் வெற்றியாய் முடியாது. காரணம் இருளிலே இருக்கிறதுனால. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குள்ளே இந்த பகை என்னும் வேர் இன்னும் குடிகொண்டு இருக்கிறதா? நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், உபவாசிக்கிறவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனால் வேதம் சத்தியம், வேதம் சத்தியம். இந்த வேதத்தில் ஒரு பொய் கூட கிடையாது. இந்த வேதத்தில் ஒரு பொய் இருந்திருக்குமானால் இந்த வேதம் இன்றும் நிலைத்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த வேதம் நிலைத்திருக்க காரணம், இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த வானமும் பூமியும் ஒழிந்தால் இந்த வேதம் நிலைத்திருக்கும். ஏன் தெரியுமா? இதில் சத்தியம் மட்டும்தான் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லி, ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி, ஞானஸ்நானம் எடுத்தவன் என்று சொல்லியும், அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லியும், நான் ஜெபிக்கிறவன் என்று சொல்லியும், வேதத்தை பலமுறை வாசித்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லியும், தன் சகோதரனை பகைக்கிறவனாயிருந்தால் அவன் இன்னும் இன்னும் இருளிலே இருக்கிறான். இருளிலே இடரல் உண்டு. வாழ்க்கையில் இடரல் வராதபடிக்கு இந்த பகை என்னும் வேரை அப்புறப்படுத்தி தேவ அன்பை காண்பிப்போ. கர்த்தர் அந்த கிருபை தந்து நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே இருக்கிற இந்த பரிதாப அனுபவம் வேண்டாம். எங்கள் வாழ்க்கையில் இடரல் வேண்டாம்ப்பா. நேசிக்கிற இருதயத்தை தந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீதிமொழிகள் 15:4. பிரபுக்கள் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதன் ஜோசாயா வெஜ்வுட்டின் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிற்சாலைக்கு சென்றார். வெஜ்வுட் உலகத்தரம் வாய்ந்த மண்பாண்டங்கள் செய்வதில் கைதேர்ந்தவர். வந்த மனிதன் பிரபு என்பதால் வெஜ்வுட் தன் தொழிற்சாலையில் பயிற்சிக்காக வந்திருந்த ஒரு மாணவனை அவரோடு கூட அதை சுற்றி காட்டும்படிக்கு அனுப்பி வைத்தார். அந்த மனிதன் பிரபு என்பதால் கூட சென்ற இளைஞன் அவரிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டான். ஆனால் அந்த மனிதனோ மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச ஆரம்பித்தார். வேதாகமத்தை அவதூறான வார்த்தைகளால் திட்டினார். மேலும் பத்திரமாய் கையாளக்கூடிய பொருட்களை உதாசீனமாக கையாண்டார். அவரோடு கூட சென்ற அந்த இளைஞன் இந்த மனிதனின் நடவடிக்கைகளை பார்த்து மிரண்டு போனான். சற்று நேரத்தில் அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் ஜோசாயா வெஜ்வுட் இவர்களோடு இணைந்து கொண்டார். தன்னுடைய பயிற்சி மாணவனை அந்த மனிதன் இழிவுபடுத்துவதை பார்த்து அவர் மிகவும் வேதனையடைந்தார். தொழிற்சாலை முழுவதும் சுற்றி பார்த்து முடிந்தவுடன் அந்த நபர் தனக்கு தேவையான சில பொருட்களை வாங்க முடியுமா என்று கேட்டார். விசேஷமாக கலைநுட்பத்தோடு செய்யப்பட்டிருந்த

ஒரு பூந்தொட்டியை தனக்கு விலைக்கு தரும்படி கேட்டார். அதற்கு வெஜ்வுட், இந்த பூந்தொட்டி செய்ய தனக்கு எவ்வளவு நேரமானது என்றும் அதனுடைய நிறம் வேலைப்பாடுகள் எல்லாம் எவ்வளவு சிறப்பானது என்றும் சொல்லிக்கொண்டே அவருடைய கையில் கொடுக்கும்படிக்கு அதை எடுத்தார். கொடுக்க போகும்போது வேண்டுமென்றே அதை கீழே தவறவிட்டார். மறுகணமே அது உடைந்து நொறுங்கியது. அதை பார்த்த அந்த மனிதன் மிகவும் கோபத்துடன், இந்த பூந்தொட்டி தான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, அதுவும் நொறுங்கி போனது, எல்லாம் உங்கள் கவனக்குறைவுதான் என்று அந்த உரிமையாளரையே திட்ட ஆரம்பித்தார். உடனே வெஜ்வுட்டும் மிகவும் நிதானமாக, சார், இந்த பூந்தொட்டிகளை விட இன்னும் விலையேறப்பெற்ற விஷயங்கள் ஏராளம் உண்டு. இந்த தொட்டி உடைந்தால் என்ன, நான் தானே இதை செய்தேன், மீண்டும் இதை போன்ற ஒரு தொட்டியை செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மோசமான வார்த்தைகளால் இந்த இளைஞனை வேதனைப்படுத்திவிட்டீர்கள். அந்த வார்த்தைகள் பேசியது பேசியதுதான், அதை ஒருபோதும் சரி செய்ய முடியாது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பேசின வார்த்தைகளை தேவன் நமக்கு மன்னிக்கலாம், ஆனால் பிறர் உள்ளத்தில் நாம் ஏற்படுத்திய எதிர்மறை தாக்கம் அவர்கள் உள்ளத்தில் நீங்காமல் நிலைத்து நின்றுவிடும். ஆகவே நமது வார்த்தைகள் பிறரை உற்சாகப்படுத்துவதாகவும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதாகவும் இருக்கட்டும். பெனினாள் அன்னாள் என்பவர்கள் எல்கானா என்பவரின் மனைவிகள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தனர், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பெனினாள் நிந்தையான வார்த்தைகளால் தினமும் அன்னாளை வேதனைப்படுத்தினாள். ஒருமுறை அவர்கள் தேவாலயத்துக்கு சென்று பலியிட்ட போது மீண்டும் பெனினாள் அன்னாளை வேதனைப்படுத்தினாள். ஆகவே அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அன்னாளின் கணவனாகிய எல்கானா அவளிடம் வந்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று மிகவும் பரிவாக பேசினார். அன்னாள் எழுந்து போய் தேவாலயத்திலே ஜெபித்தாள். ஜெபத்தை கேட்ட தேவன் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகளும் எல்கானாவின் வார்த்தைகளைப் போல இருக்கட்டும். காயப்பட்டவர்களை நமது வார்த்தைகளால் தேற்றுவோம். தேவன் தாமே நமக்கு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமான வார்த்தைகளை ஏற்ற சமயத்தில் தருவாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25. அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி, என் குமாரனாகிய தாவிதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். எனக்கு அன்பார்ந்த தேவப்பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை வித்தியாசமான வழிகளில் ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருடைய வழிகளில் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசம் உண்டு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25 சவுல் தாவிதை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:20 பார்ப்போமானால், தாவீது சொல்லுகிறான், ஒரு கௌதாரியை வேட்டையாடுவதைப் போல என்னை வேட்டையாட வகை தேடுகிறான் சவுல் என்றும், ஒரு தெள்ளுப்பூச்சியை கொல்ல நினைப்பது போல என்னை கொல்ல நினைக்கிறான் என்றும் உள்ளது. இப்படியாக தாவீதை கொல்ல நினைத்த சவுலின் வாயிலிருந்துதான் நாம் வாசித்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25 நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று ஆசீர்வாதமான வார்த்தை புறப்பட்டு வந்ததை பார்க்கின்றோம். அதேபோல் எஸ்தரையும் மொர்தகாயும் குறித்து வேதத்தில் பார்க்கும்போது, அங்கு மொர்தகாயை குறித்து ராஜாவிடத்தில் தீமையான காரியங்களை கூறி தூக்கிலிட சதி செய்தான் ஆமான். ஆனால் காரியமோ மாறுதலாய் நடக்கும்படி கர்த்தர் மொர்தகாயோடே இருந்தார். எஸ்தரின் புஸ்தகம் 6:10 ராஜா ஆமானை நோக்கி, வஸ்திரத்தையும் குதிரையையும் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி மொர்தகாய்க்கு செய் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். ஆமானும் செய்கிறான். இப்படியாக நம் தேவன் தீமையை நன்மையாகவும் சாபங்களை ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக உள்ள தீமைகளை நன்மையாகவும் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றப்போகிறார். தீமையை நன்மையாக மாற்றிய 3 காரியங்களை நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25 நாம் வாசித்தது போல, தாவீதை கொல்ல நினைத்த சவுலிடமிருந்து வாழ்த்து பிறந்ததை பார்த்தோம். 2வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:26-29 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, ஈசாக்கு துறவை வெட்டும் போதெல்லாம் அவனுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்பி அத்துறவை மூடி போடுவர், அவனோடு வாக்குவாதம் பண்ணுவர். இப்படியாக ஈசாக்கிற்கு தீமை செய்தவர்களை கர்த்தர் அவர்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையையும் நன்மையையும் செய்யும்படி செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:29 உனக்கு நன்மையே செய்வோம் என்று கூறுகிறதை பார்க்கின்றோம். 3வதாக யோசுவாவின் புஸ்தகம் 24:10 பிலேயாம் ஆசீர்வதித்தான் என்று உள்ளது. இந்த பிலேயாமை குறித்து பார்ப்போமானால், இவன் கூலி பெற்று சபிக்கும்படி அழைக்க பெற்றவன். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேலருக்கு பிலேயாம் மூலமாய் ஆசீர்வாதத்தை பேச செய்தார். இப்படியாக தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எவையெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதோ அவற்றை கர்த்தர் இன்றைக்கு அடங்க பண்ணுகிறார். எவையெல்லாம் தீமை செய்ய தீவிரித்து நிற்கிறதோ அவை எல்லாவற்றையும் நன்மையாக ஆசீர்வாதமாக மாற்றி இன்று உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். நன்றி, வணக்கம்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதிக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

0: ஜீவியத்தில் வளர தடிஞ்சபம் அவசியம் என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 17 அதிகாரத்தை அனைவரும் திருப்பிக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். 17 அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரியவர்கள் வருகிற வார்த்தைகளுக்கு மாம்சத்தில் பதில் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட மாம்சத்திலே பதில் உரைப்பதற்கு கவனம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வார்த்தைக்கு மறைவிடத்திலே பரிகாரத்தை உருவாக்கினார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி அவரை சார்ந்து கொண்ட தன்னை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கேட்கிற வார்த்தைகளுக்கு பரிகாரத்தை தேவனுடைய சமூகத்திலே உருவாக்கினால் நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையை ஜெபத்திற்காகவே பயன்படுத்தினார். ஆமென். உலகத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார் என்று நாம் வேதத்தில் கற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் பிதா என்னை தனிமையாக விடவில்லை. மனிதனுடைய பார்வையில் இயேசு தனித்திருந்தார், உலகத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார், சமுதாயத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார், ஆனால் தன் பார்வையில் இயேசு தனிமையாய் இல்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் என்னை தனிமையாக விடவில்லை என்றார். அல்லேலூயா. வாழ்க்கையில் தனிமையை உணர்ந்த நேரங்களில் அந்த நேரத்தை இயேசு பிதாவாகிய தெய்வத்தோடு நேரத்தை செலவிட்டது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தனிமையை ஆண்டவரோடு செலவிட பழகுவோமே ஆனால் நிச்சயம் நமது வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. தனிமையை ஆசீர்வாதமாக்கி கொண்டவர்கள் அநேகர், அதே தனிமையினால் கெட்டு போனவர்களும் அநேகர். ஏவாள் தனிமையினால் தோல்வியுற்றார்கள். அவர்கள் தனிமையாக இருந்த பொழுது சாத்தான் அவர்களோடு பேச்சு கொடுத்தார். அவர்களுடைய தனிமை அவருடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வந்தது. தேவ மனிதனாய் இருக்கிற தாவீதனுடைய தனிமை உப்பருகையில் அவர் தனித்திருந்த பொழுது அது அவருடைய வாழ்க்கையின் பாவத்தை கொண்டு வருவதற்கு காரணமாய் மாறிற்று. ஆனால் அவன் யோவானை குறித்து அப்போஸ்தலனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவருடைய பத்மு தீவின் தனிமை அவர் வரும் காலத்தை அறிந்து கொள்வதற்கு காரணமாயிற்று. அல்லேலூயா. உலகம் நம்மை தனிமைப்படுத்த நினைத்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஜெபத்திலே கவனம் செலுத்தும் பொழுது, வேதாகமத்திற்கு முன் கவனம் செலுத்தும் பொழுது, தெய்வத்தோடு இணைந்து வாழ கவனம் செலுத்தும் பொழுது நம்முடைய தனிமை கூட இனிமையாக இருக்கும் என்பது அபிஷேகம் பெற்றவன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் டைமில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தனிமையை இனிமையாக்கி கொண்டவர்கள், கிருபைக்கென்று உபயோகப்படுத்தி கொண்டவர்கள் உண்டு. ஆனால் அந்த தனிமையை ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு பயன்படுத்தினவர்களும் உண்டு. இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு இந்த நாட்கள் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் சொல்ல வேண்டுவது இல்லை, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு தனிமையை அமை இரண்டு விதத்தில், ஒருமுறை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்தினார். பைபிள் சொல்லுது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றார். ஆவியானவர் தனிமைக்கு நேராக நடத்துகிறார். அதே நேரத்தில் இங்கே நாம் கவனிக்கும் பொழுது இயேசு தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தனது வாழ்விலே தனிமையை ஏற்படுத்தி கொண்டார்? பாருங்க, நீங்கள் எல்லாம் கவனிக்கணும், நம்மில் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம் வந்தால் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவங்கள் உண்டு. ஐயா எனக்கு பிரச்சனையா இருக்கிறது, நான் ஆண்டவரை தேடுகிறேன். மன கஷ்டங்கள் இருக்கிறது, ஆண்டவரை தேடுகிறேன். வியாதி பிரச்சனைகள் இருக்கிறது, ஆண்டவரை தேடுகிறேன். ஊழியத்திலே வளர்ச்சியை காண முடியவில்லை, ஆண்டவரை தேடுகிறேன். நான் எதிர்பார்க்கிற வாழ்வாதாரத்திற்கான வழிகள் திறக்கவில்லை, நான் ஆண்டவரை தேடுகிறேன். சில மனிதர்கள் இடத்திலே, பிரதர் ஏன் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்று கேட்டால், ஆமீன், 200 பக்கம் ஒரு நோட் நிறைய ஜப குறிப்பை காட்டுவாக. ஐயா நான் தனிமையாக தேவனோடு இருப்பதற்கு இதுதான் காரணம், இது தேவை, இது தேவை, இது கஷ்டம், இது எதிர்பார்ப்பு என்று. ஆனால் அவன் கஷ்டம் வரும்பொழுது தனிமையாய் இருக்க கற்றுக்கொண்டவன் மனிதன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாய்மையினால், கஷ்டத்தினால், வேதனையினால், வருத்தத்தினால் தனிமைப்படவில்லை, வளர்ச்சியின் நடுவிலே தனிமை அனுபவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சாதாரணமா நாம் நினைக்கும் பொழுது நல்லா கவனிங்க, மனிதர்கள் என்ன செய்வாங்க, எதிர்பார்க்கிறவர் நன்மை வருகிறது வரைக்கும் ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை வந்தவுடனே, நன்மை வந்தவுடனே தேவனை தேடுவதை என்ன செய்து விடுவார்கள், நிறுத்தி விடுவாங்க. ஆமா, நிறுத்தி விடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கற்றுக்கொண்டது அப்படி அல்ல. பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, சில நேரங்களில் மேலே நாடுகளுக்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது நம்ம ஊர்களில் எல்லாம் மறுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா, நீங்கள் இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். ஆமென். கடன் பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். வியாதி பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். மந்திரவாத பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். தீராத வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களா, இயேசுவினிடத்திலே வந்துருங்க. இந்த சீட்டு கம்பெனி நடத்துற மாதிரியே நம்ம கூப்பிடுவோம். ஆனா மேலே நாட்டில் எல்லாம் போனா இப்படி இல்லை. ஏன்னா அவனுக்கு கடன்னா என்னன்னு தெரியாது, குழு லோனுன்னா என்னன்னு தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமே, புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அங்க ஒருத்தனுக்கு சீரியஸா இருந்தா பாஸ்டருக்கே தெரியாது. மேலே நாடுகளில் உயர்ந்தவர்கள் நடுவில் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது கஷ்டத்தை மாற்றுவார். அவர் சொல்லுவார், நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லவே இல்லையே, உன் கடனை இயேசு மாற்றுவார். நான் சொன்னா கடனா இருக்கேன். அவனுக்கு அதெல்லாம் இது கிடையாது. ஆனா அவனுக்கு இயேசு வேணுமே, அவனுக்கு இயேசு வேணும். இன்னைக்கு அநேக இடத்துல போய் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்? கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை கஷ்டத்திற்காக மட்டுமல்ல தனிமைப்படுவது, வேதனைக்காக மட்டுமல்ல தனிமைப்படுவது, தேவனுடைய சமூகத்திலே எல்லா சூழ்நிலையிலும் தனித்தமர பழகிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா கஷ்டப்படுகிறேன், இருக்கட்டும், இப்ப நீ என்ன செய்கிற, நான் ஆண்டவரை தேடுகிறேன். சரி, கஷ்டம் மாறின பிறகு யோசிச்சு சொல்லுதேன், ஆண்டவர் இயேசு எந்த சூழ்நிலையில் ஆமீன் தனிமையாய் தேவனோடு கூட நேரத்தை செலவழித்தார்? லூக்கா 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம், வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. 15 வசனம், 5 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க.
2: அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று.
1: பாருங்க, பைபிள் சொல்லுது அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று.
2: திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய பெயர் பரம்பிற்று. அப்ப அவருடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லை. அடுத்து பைபிள் சொல்லுது அவரிடத்திலே வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் கூடி வந்தார்கள். அப்ப ஜனங்கள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. சபை வளர்ந்துட்டா இருந்துச்சு. யார் சபை? ஏசு சபை. வியாதியஸ்தர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. தனி தினமும் ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய ரட்சிப்பை, தேவராஜ்யத்தை அறிஞ்சுகிட்டு இருக்காங்க. சபை நல்லா தான் போகுது. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம பிஸி ஆவோம். நம்ம பலரும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், இப்ப வந்து பேருக்கு பிரச்சனை இல்லை. இயேசுவை எங்க கேட்டாலும் தெரியும், பேர் வந்து பிரசித்தமாயிற்று. ரெண்டு, பைபிள் அழகா சொல்லுது, வசனத்தை கேட்பதற்கு ஜனங்கள் வந்தார்கள். அப்ப சபை வளர்ந்துட்டா இருந்திருக்கு. மூன்று, வியாதியஸ்தர்கள் வந்தாங்க, ஜனங்களுடைய வருகை அதிகமா இருந்திருக்கு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, அவரோ
2: வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்,
1: ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ஜெபமணல. அவர் நம்மை பிரஸ்தாபம் அடைந்த பொழுதும் தெய்வ சமூகத்தில் அமர்வதை கவனம் செலுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தாங்க, அதனால ஜெபத்தை விடல. வியாதிகள் சுகமாகிக் கொண்டே இருந்தது. முன்னால கஷ்டம் இருந்து உபவாசம் பண்ணினே, வேதனை இருந்தது உபவாசம் பண்ணினே, இப்ப பிரச்சனையே இல்லை. ஊழியர் நல்லா வளருது, அதனால ஜெபம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், உபவாசம் வேண்டாம், ஆண்டவரை தேடுகிற அனுபவம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை தேடுவதை இயேசு விடவில்லை. ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எவ்வளவு வளர்ந்தாலும் தெய்வ சமூகத்தில் அமருகிறதை ஒரு ரட்சிக்கப்பட்டவன் விடக்கூடாது. எத்தனை வளர்ச்சி, எத்தனை மேன்மை, எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை உயர்வு, எத்தனை பெருக்கோ, எத்தனை விடுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர வேண்டிய நேரம் ரட்சிக்கப்பட்டவன் அமரணும். ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே அவன் கர்த்தரை ஆராதிக்கணும். உபவாசிக்க வேண்டிய நேரத்திலே சபை கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுகிறது புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவே இதை செய்வாரே ஆனால் நாம் எந்த அளவிற்கு அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு பிசாசுனுடைய லட்சியம் நம்மை தெய்வத்தை விட்டு விலக்குவது. அந்த வார்த்தையை சொல்லுங்க. பிசாசுனுடைய லட்சியம் என்ன? ஊழியக்காரனாகிய என்னை தேவ சமூகத்தை விட்டு விலக செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விலத்தள்ளுவதற்காக சத்துரு கற்கு சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் தருகிறான். ஆமாவா இல்லையா? பாருங்க, யோபு, ஆமா, யோபுவை தெய்வ சமூகத்தை விட்டு விலக்குவதற்கு பிசாசு தெய்வத்திடம் ஒரு ஐடியா கொடுக்கிறான். நீர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவனை விட்டு எடுத்து பாரும், அவன் உம்மை விட்டு விலகுவான். பிசாசுனுடைய கான்செப்ட் என்ன? இன்னைக்கு அவனுக்கு ஆடு மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, கழுதை இருக்கு, கண்ணுக்குட்டி இருக்கு, ஆடு இருக்கு, எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, அவன் ரொம்ப நல்லா இருக்கான். அவனிடத்தில் இருக்கிறதை எல்லாம் உன்னை எடுத்து பாரும், அவன் உம்மை விட்டு விலகுவான். இன்னைக்கு பிசாசு இது போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு வரும்னா அவ என்ன சொல்லுவான் தெரியுமா? இவனுக்கு எடுக்கண்டா, இவனுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுத்து பாரு, அவன் கோயிலுக்கு வரமாட்டான். குழந்தை இல்லாதது வரைக்கும் கோயிலுக்கு வந்த பலரையும் குழந்தை கிடைச்ச பிறகு காணல. ஆடு வாங்கிறது வரைக்கும் கோயிலுக்கு வந்த பலரும் ஆடு வாங்கின பிறகு ஆள ஆலயத்துல காணல. பசுமாடு கண்ணுக்குட்டி போடணும், பசுமாடு வாங்கணும்னு ஜெபித்த பலரும் ஆடு வாங்கினப்போ ஆராதனை, மாடு வாங்கினப்போ ஆராதிக்கிற நேரம் இருந்தது வயலாங்கரையில. எதுக்கு? பில்லறுக்கிறதுக்கு. அப்ப பிசாசுக்கு தெரியும், யோபு உன்னிடத்தில் இருந்ததை எடுத்தா போவான் அவன் நினைச்சான். ஆனா 2021 ஆமீன், பிசாசுக்கு தெரியும் இன்னைக்குள்ள விசுவாசிக்கு நன்மையை கொடுத்தா கோயிலுக்கு வரமாட்டான், ஆசீர்வாதங்களை கொடுத்தா. இன்னைக்கு அப்ப பிசாசு ஆண்டவருக்கு ஒரு ஐடியா சொல்லுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நீர் மட்டும் இவனுக்கு ஒரு நன்மையை கொடுத்து பாரும், அடுத்த வாரம் வருகிறானோ என்று பார்ப்போம். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. பலரையும் காணாதது ஒருவேளை நான் நினைக்கிறேன் நன்மை கிடைச்சதுனாலேயோ இருக்குமோன்னு. ஏன்னா ஆமீன், உபவாசித்த பலரும் நன்மையை அனுபவித்த பிறகு உபவாசிக்க காணல. ஆண்டவரை தேடின பலரும் வீடு கிடைத்த பொழுது, நன்மை கிடைத்த பொழுது, விடுதலை கிடைத்த பொழுது, உயர்வு கிடைத்த பொழுது, எதிர்பார்த்த உச்ச வெளிச்சம் வந்த பொழுது ஆண்டவர் வேணா, ஆராதனை வேணா, ஜெபம் வேணா, உபவாசம் வேணா, தனித்திருக்கிற அனுபவம் வேணா, இப்படி ஓடும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பெயர் பிரஸ்தவம் ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி தனித்திருக்க வேண்டிய நேரம் சரியாய் அமர வேண்டும். ஜனங்கள் என்னை தேடி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, ஊழியக்காரனாகிய நான், ரட்சிக்கப்பட்டவனாகிய நான் தெய்வ சமூகத்திலே அமர வேண்டிய நேரம் அமர்ந்தே ஆக வேண்டும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ராமேன் சொல்ல முடியுமா? சகோதரமாரே, இந்த அருமையான ராத்திரி பொழுதில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த அனுபவத்தில் நிலைத்திருக்கிற உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கணும், தனிமைப்பட வேண்டிய நேரம் தனிமைப்படணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டிய நேரம் அமரணும். அநேக பாத்திரங்கள் வெறுமையாய் போக காரணம் வளர்ச்சி வந்தப்போ தெய்வ சமூகத்தில் அமரல. அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சிந்திக்க போகிற பகுதி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள காரணம் என்ன அப்படிங்கிறது. இந்த 6 நாளைக்குள்ளே நடந்த சில சம்பவங்களை இன்னும் துரிதமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் இயேசு தன்னில் நேரத்தை தெய்வத்தோடு செலவழிக்க காரணம் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை தம்மோடு கூட என்றைக்கும் இருக்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த சீஷர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அற்புதம் செய்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கானாவூர் கல்யாண வீட்டின் அற்புதம் உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, தன்னுடைய சீஷர்களுக்குள்ளே விசுவாசம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்தார். அமேன். இந்த அற்புதத்தினாலே, இந்த முதலாவது அற்புதத்தினாலே அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ தம்முடைய சீஷர்கள் தம்மிலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று அற்புதம் செய்த ஆண்டவர் அந்த சீஷர்களிடத்திலே பூரண விசுவாசத்தை கண்டாரா? என்னுடைய கேள்வியே தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தேவனுடைய ஊழியர்கள் அதிக கவனம் செலுத்தணும் ஜெபத்தில்? ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊழியர்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன்? சபைக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை சக சகோதர சகோதரிகளுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன்? காரணம், ஆண்டவர் எவ்வளவுதான் அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் செய்தாலும் நாம் சில நேரங்களில் மனிதர்கள் என்கிற நினைவை விட்டு மாறுவதே இல்லை. யோவான் 2 அதிகாரத்திலே கர்த்தர் நல்லவர். ஆமென். தோத்திரம் 11 வசனத்தை படிங்க பார்க்கலாம்.
2: இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
1: தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
2: அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர், இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் தானே இருக்கு, நேரடி வழி சொல்லல தானே இருக்கு. இதுல நம்ம என்ன வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு? எப்பா தோத்திரம், ஏற்கனவே இவர்கள் யார்? விசுவா சீஷர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சீஷர்கள் என்றால் என்ன? பின்பற்றுகிறவர்கள். தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு மறுபடியும் விசுவாசம் உண்டாக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஏற்கனவே இவங்க யாருமா? சீஷர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அவ்வப்பொழுது இவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 16க்கு திரும்புங்க. இந்த சீஷர்களுடைய நிலைமையை நம்ம ஒன்று பார்ப்போமே, நிலைமையை நம்ம ஒன்று பார்ப்போம். 7 வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம்.
2: நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால்,
1: நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால்
2: இப்படி சொல்கிறார் என்று,
1: இப்படி சொல்லுகிறார் என்று
2: அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்.
1: அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு இருந்தார்கள். அடுத்த வசனம்,
2: இயேசு அதை அறிந்து,
1: இயேசு அதை அறிந்து,
2: அற்ப விசுவாசிகளே,
1: எப்படிமா ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமே, எப்படிப்பட்ட விசுவாசிகள்? அற்ப விசுவாசிகள், அவிசுவாசிகள் அல்ல. பேர் ஆல்ரெடி யாருதான், ஆமீன், விசுவாசிகள் தான். ஆனா கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் விசுவாச தோய்வு உண்டாயிருக்கு. ஏற்கனவே இவர்கள் சீஷர்கள், அவர்களை விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு கானாவூரிலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து அவர்களை விசுவாசத்திலே அவர் உறுதிப்படுத்தினார். ஆனா இங்க 16 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது இந்த விசீஷர்கள், இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மரித்தாலும் உம்மோடு கூட மரிப்போம் என்று

கொண்டு போவா. ஆமென். மோட காத்து கொண்டு போவோம். கைகளை உயர்த்தவர் ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு, அதாவது நான் கவனிச்ச ஒரு காரியம் என்னன்னா, பேதருவுக்கு பிரச்சனை வந்த பொழுது பேதரு தூங்க கற்றுக்கொண்டார். ஆனா தன்னுடைய ஊழியத்திலே அவன் தடுமாற்றத்தை, பிரச்சனைகளையும், சூழ்நிலைகளிலே விகற்பங்களை கண்ட பொழுது இயேசு தூங்கவில்லை, தூக்கத்தை குலைத்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெய்வ மனுஷனாகிய பேதரு உருவாக்கின விசுவாசிகள், பேதருவுக்கு தெய்வம் கொடுத்த விசுவாசிகள் கண்விழிக்கிறவர்கள். ஆனால் இயேசுவுக்கு தெய்வம் கொடுத்த சீஷர்கள் உறக்கம் தூங்கிகள். இயேசுவு கிறிஸ்துவுக்கு ஆமென் ஆண்டவர் கொடுத்த 12 சக ஊழியர்களும் எப்படிப்பட்டவர்கள்? எப்ப என்னை இன்னைக்கு ராத்திரி பிடிப்பாங்க, நாளை நான் மரித்து போவேன், மூன்றாவது நாளில் எழும்புவேன், இந்த செய்தி எல்லாம் கேட்டப்போ உறக்கம் வந்து இல்லை அவனுக்கு. அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய தரம் என்ன? அம்மா, நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். இயேசு ஏன் கண்விழித்தார்னு நம்ம படிக்கணும். இயேசு ஏன் கண்விழித்தார்? அதாவது இயேசு கிறிஸ்து இத்தனை வருஷங்கள் தன்னை குறித்து அழுததில்லை, தன் ஜனத்திற்காக அழுதார். அழிந்து போகிற ஜனத்திற்காக அழுதவர். 12 பேரையும் வைத்து அவர் தன்னுடைய வியாகுலத்தை சொல்லி அழுகிறார். அதுல 3 பேரை தனித்து அழைத்து கொண்டு போய் தன்னுடைய சிலுவை மரணம், தன்னுடைய பாடுகளை குறித்து அழுகிறார். அத்தனை வேதனைகளையும் காதார கேட்டுவிட்டு இவனுக்கு தூக்கம் வருதுன்னா மனசாட்சி கெட்டவனாத்தான் இருப்பான். ஏன் இயேசு கிறிஸ்து கண் விழித்தா? இந்த பயிலை நம்பி பிரயோஜனம் இல்லே. ஆமா, இவனுகளை ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் போய் தூங்கினேன்னா நாளைக்கு காலையில பலிபீடத்தை வித்து ஆமீன் பொரோட்டா தின்னுட்டு போயிருவாங்க. அல்லேலூயா. தன்னோடு கூட இருந்தவர்களின் விசுவாச பலகீனத்தை கண்ட இயேசு தன்னோடு இருக்கிறவர்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இயேசு கண்விழிக்க வேண்டியது வந்தது. ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதாமா உனக்கு? உன் வீட்டுல அவிசுவாசிகள் இருக்காங்களா? விசுவாச பலகீனம் உள்ளவர்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கிறார்களா? தனிமையாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு சொல்லுவேன், என்னுடைய கண்களுக்கு முன்னே விசுவாசிகளாய் இருந்தும் விசுவாச பலகீனர்களை நான் காண்கிறேனே, ஆனால் இந்த காலத்திலே அவர்களுக்கு ஜெபிக்க நான் கண்விழிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. என்னோடு கூட பிறந்தவர்களுக்குள்ளே விசுவாசத்திற்கு மாறானே அவிசுவாசம் உள்ளவர்களை நான் காண்பேனே, ஆனால் அவர்களை உருவாக்கும்படிக்கு நான் கண்விழிக்க வேண்டியதும் தனித்திருக்க வேண்டியதும் இருக்கிறது. விசுவாசத்தில் இருந்த பலரும் ஆமீன் பணமும் நன்மையும் மேன்மையும் அந்த பொழுது விசுவாசத்தை விட்டு விலகுவதை நான் கண்டேனே, ஆனால் அவர்களை மறுபடியும் விசுவாசத்திற்குள் கொண்டு வர நான் கண்விழிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 12 சீஷர்களும் கடைசி வரை ஊழியத்திலே நின்றது அவர்களுடைய திறமையினால் அல்ல, இந்த விசுவாச பலகீனர்களை நிலைநிறுத்துவதற்காக ஒருவர் கண்விழித்திருக்கிறார், ஒருவர் கதறியிருக்கிறார், ஒருவர் ஜபித்திருக்கிறார், ஒருவர் உபவாசித்திருக்கிறார், ஒருவர் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறார். ஒரு தெய்வத்தினுடைய ஜபம் 12 பேருடைய விசுவாச வாழ்க்கையை நிலைநிறுத்துமானால் நீங்களும் நானும் கண்விழிப்போமே, ஆனால் ஜபிப்போமே, ஆனால் அநேக பலகீனர்களை இந்த நாட்களில் விசுவாசத்தில் நிலைப்படுத்த முடியும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், அபிஷேகம் பெற்றுக் கொண்ட நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், இவனுடைய நிலைநிற்பு எங்கே? சபைகளுடைய நிலைநிற்பு எங்கே? இயேசுவுக்கு 12 சீடர்கள், பேதருவுக்கு கொஞ்சம் விசுவாசிகள், இவங்க ரெண்டு பேரை ஒப்பிடும் பொழுது உங்க பார்வையில் சிறந்தவர்களா நீங்க யார பார்ப்பீங்க? பேதுருவினுடைய விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களுக்கும் தம்மில் உள்ள தரத்தை கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சீசர்களின் முன்னிலையை விட பேதுருவின் விசுவாசிகள் சிறந்தவர்கள் என்று சொல்லுவேன். காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு கஷ்டம் வந்த பொழுது சீஷர்கள் இயேசு

0: அவருக்கு உபதேசம் பண்ணினார்களே அன்றி இயேசுவை தாங்கவில்லை. வராமேன்னு சொல்லுங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இயேசு சொல்லுகிறார், என்னை பிடிக்க போகிறார்கள், என்னை பாடுபட போகிறேன், நான் சிலுவையில் மரிக்க போகிறேன், நான் ரத்தம் சிந்த போகிறேன், என்னை சிலுவையில் அரைத்து கொல்ல போகிறார்கள். இப்படி எல்லாம் சொன்னதற்கு ஆண்டவரே இயேசுவை காப்பாற்றும் அப்பா அப்படின்னு ஒரு பேர் சொல்லல. பைய கூட்டான், நீ ரெவரண்டெல்லாம் சரிதான், எனக்கு இன்னும் ஆர்டினேஷன் கிடைக்கல, ஆனா இப்படி நீ பரிசங்கம் பண்ணனா நான் மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இயேசுவுக்கு ஆலோசனை தான் சொன்னா, ஆண்டவரே அதை தாங்கிக் கொள்ள கிருபை கொடுமனு ஒரு பேச்சும் பண்ணலை. நல்லா நீங்க அதே நேரத்தில் பேதுருவனுடைய விசுவாசிகளை கவனிச்சு பாருங்க. ஆமீன். இங்கே சீஷர்கள் தூங்குகிறார்கள், இயேசு கண் விழிக்கிறார். அங்கே பாஸ்டர் தூங்குகிறார், விசுவாசி கண் விழிக்கிறான். என்ன அழகான விசுவாசிகள். அதாவது ஒரே சபையில் யோபுவும் விசுவாசி, அதே சபையில் பேதுருவும் விசுவாசி. யோபு எழும்பி சாட்சி சொல்லுகிறார், போன வாரத்திலே தோத்துராம் ஆடு மாடுகளெல்லாம் செத்து போயிட்டு ஒரு வார சாட்சி. அடுத்த வாரத்திலே பேதுரு வந்து யோபு வந்து அடுத்த சாட்சி சொல்லுதார். என்ன சாட்சி சொல்றார் தெரியுமா? இந்த வாரத்தில் கழுதுகள் எல்லாம் செத்து போயிருச்சு, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் சாட்சி. அடுத்த வாரத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், ஒட்டகங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் செத்து போய்விட்டது. மூணாவது வாரம் சாட்சி. நாலாவது வாரத்தில் எழும்பி வந்து சொல்லுவார், என் 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், என் நானும் என் குடும்ப விசுவாசத்தில் நிற்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாலாவது வாரம் சாட்சி. அஞ்சாவது வாரத்தில் எழும்பி நின்று, கண்ணு நீர் என்னும் மாறுமோ வேதனைகள் அப்படின்னு அழகாக ஒரு பாட்டை பாடிட்டு, கடந்த வாரம் வியாழக்கிழமை மாலை பொழுதிலே என் மனைவி என்னை பார்த்து, இனியும் நீ உயிரோடு இருக்கிறாயா, சாகக்கூடாதாயா என்று சொல்லி சொன்னாள். அருமையான சபை ஆரம்போதகர்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய சுவாச நிலை நிற்புக்காக ஜபிக்கும்படி கேட்கிறேன். அப்ப யோசிப்பாம்ல, போன வாரம் கொஞ்ச நாளாவே பார்க்கிறேன், இவன் ஒரு நாள் வேதனை தீரல, கண்ணீர் தீரல, கஷ்டம் தீரல, அப்படி பார்த்தா இவன் ஆண்டவர் குரோதமா ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கான். அதே சபையில யாரு விசுவாசி? இவர் எழும்பி சொல்லுகிறார், கடந்த இந்த வாரத்திலே தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். என்னடாது? என்னுடைய மாமியார் பயங்கர காய்ச்சலா இருந்தார்கள், ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் ஒரே நிமிடத்திலே சுகமாகி மாமி எனக்கு புட்டவைத்து தர எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். பணிவிடை செய்தால் இருக்கு, புட்டு கொடுத்தாங்கள தோசை ஆப்பமானு தெரியல, ஆனா நம்ம சும்மா சொல்லுவோம், ஸ்ட்ரீம் ராக்கெட்ல இருக்கட்டும். ஆண்டவர் உடனே விசுவாசிகள் ஹாலேலூயா அடிச்சு தாத்தாச்சு. அடுத்த வாரம் யாரு? நம்மாடு. அடுத்து அவர் சாச்சி யாரு? ஒட்டகம். ஒட்டகம் சாட்சி சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே எல்லா இப்படி அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கு. அப்ப பேதர் எழும்பி ரச்ச கோட்டைக்குள்ளே, அப்போ அவன் எழும்பி ஒரு சாட்சி எல்லாம் அழகா சொல்லி, அவன் கண்ட வாரத்திலே என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். என்னடா அற்புதம்? மேலஸ்திரம் இல்லாம மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன், அதெல்லாம் சாட்சி இல்லை. அன்று ஆண்டவர் என் பக்கத்தில் வந்து ராம் முழுவதும் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்து என் படகு என் டெம்போ நிரம்பவும் என் மச்சானுடைய டெம்போ நிரம்பவும் ஆண்டவர் மீனை கொடுத்தார். இப்போ உடனே சபையாரெல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. உடனே பாஸ்டர் இங்கிருந்து கணக்கு போடுவார், 2 டெம்போ மீன்னா தசம பார்த்த கணக்கு பாரு. உங்களை சொல்லல, உங்களால சொல்ல, நம்ம பாஸ்டரும் இல்லை. சில விசுவாசிகள் மூத்தவங்க அப்ப ஒரு 10 சேரு வாங்கணும் அப்படின்னு அடுத்த கணக்கு போட்டாச்சு. இது ஒரு வாரம் தேந்து அடுத்த வாரத்திலே வந்து அடுத்த சாட்சி, தேவ கிருபைக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமே, தோத்தர் நிர்வாணியாய் இருந்தேன், அறிவில்லாதவனாய் இருந்தேன், ஞானம் இல்லாதவனாய் இருந்தேன். கடந்த வாரத்தில் நடந்த எழுப்புதல் கூட்டத்திலே என் ஆண்டவரனை பார்த்து, இனி நீ மீன் பிடிக்க வேண்டாம், உன்னை நான் மனுஷனை பிடிக்க பண்ண போகிறேன் என் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு என்னை. இப்ப விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க? இவன் தரித்திரன். அரு மூத்த விசுவாசிகள் வேற என்ன? யோபு அவன் ஏதோ பாவம் செய்துட்டான், நான் நினைக்கிறேன் தசம பார்த்த வருமாறி கொடுத்திருக்க மாட்டானா இருக்கு, ஒருவேளை தேவனுக்கு விரோதமா இவன் பாவம் செய்திருப்பார். இவனை பாரு, ஒரு வாரம் டிம்போ நிறைய மீன், ஒரு வாரம் காய்ச்சல் தீந்து, அடுத்த வாரம் ஊழியத்திற்கு அழைப்பு, அதுக்கு அடுத்த வாரம் இப்படி போயிட்டே இருந்தா மீனை திறந்து பார்த்தேன், மோதிரம் இருந்தது. புரியல? பணத்தை கண்டேன், இப்படி தகர்த்த சாட்சி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தெய்வத்துக்கும் என்ன வராங்க, இவங்க ரெண்டு பேரும் தெய்வத்துக்கு முன்னால வரும் பொழுது ஆண்டவர் யாரை பார்த்து கனம் பண்ணுவார்? மனுஷனுக்கு முன்னாலே யோபு கனவீனம் பண்ணப்படுவார், ஆனா தெய்வத்திற்கு முன்னாலே கனமானவன் யார்? பாருங்க ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே உன்னை முரத்திலிட்டு புடைக்கும்படி சாத்தான் என்னிடத்தில் அனுமதி கேட்டான், உன்னை நான் ஒப்புக் கொடுக்கவில்லை. காரணம், ஒரு முறை புடைத்தால் உபவாச கூட்டம் நிற்கும், இரண்டாவது முறை புடைத்தால் காத்திருப்பு கூட்டம் நிற்கும், மூன்றாவது முறை புடைத்தால் பைபிள் ஸ்டடி நிற்கும், ஐந்தாவது முறை புடைக்கும் பொழுது ஆராதனை நிற்கும். ஆகையால் உன்னை நான் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு தெரியும், அவன் அனுபவிச்ச வேதனை இவன் அனுபவிச்சா ஆலயத்திற்கே வரமாட்டான், பின்ன எப்படியாக்கும் சாட்சி சொல்லியது. ஆனா பேதுருவின் மேல் நம்பிக்கை இல்லை தெய்வத்துக்கு, அதனால தீமையின் பாதை அவனுக்கு நான் அனுமதிக்கல. ஆனா யோபுவின் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இருந்து, முடிஞ்சா என் பிள்ளைய தொட்டு பாருடா, முடிஞ்சா என் பிள்ளையினுடைய நன்மை எடுத்து பாரு, அவன் என்னை விட்டு போக மாட்டான். என் பிரதர், சீஷன் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசியின் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இருந்து நம்பிக்கைக்குரியவனாயிரு. தங்கச்சி, நம்பிக்கைக்குரியவனாயிரு. இயேசு கிறிஸ்துவை கண்விழிக்க வைத்து கண்விழிக்காத சீஷர்களை கொடுத்தார், பேதுருவை உறங்க வைத்து உறங்காத விசுவாசியை கொடுத்தார். ஆண்டவருக்கு தெரியும், இயேசுக்கு சீஷர்கள் தூங்கினாலும் இயேசு தூங்க மாட்டார், சபை நின்னுகிடும். ஆனா பேதுருவை நம்பி ஊழியத்தை கொடுக்க முடியாது, அவன் உறங்குவான். அதனால உறங்காத ரெண்டு விசுவாசி. தெய்வம் இறங்கி செய்ததாக்கு அற்புதம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பேதுரு வந்து படிப்பறிவே இல்லாத மனுஷன்மா, படிப்பறிவே இல்லாத மனுஷன். பவுல் யாரு? படிப்பறிவில் உச்சம், யானி போட்டா இட்டார். புரியுதா இல்லையா? பேதுருவே சொல்றார், பவுலின் நிருபங்கள் மிகவும் கருகலானவை அப்படி சொல்றார். பேதுரு படிச்சு பார்த்திருக்காரு, யாருக்கு நிருபத்தை? பவுலுக்கு நிருபத்தை. ஒன்றும் மனுஷிலாவில்லை முடிவை, இதாக்கு அந்த வெளிப்பாடு. அப்போ நம்ம படித்தவங்களை எங்கே போடுவோம்? சிட்டிக்குள்ளே போடுவோம். படிக்காதவங்களை எங்கே போடுவோம்? வில்லேஜுக்கு போடுவோம். இது நம்முடைய தியரி, ஆண்டவர் அப்படி கிடையாது. கிராமத்து ஊழியத்தை யாரை பார்க்க சொன்னார்? பவுலை பார்க்க சொன்னார். பட்டணத்தில் இந்த ஊழியத்தை யார் கையில் கொடுத்தார்? பேதுருக்களை. அம்மா படிப்பறிவே இல்லாதவம்மா. அப்போ ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களுக்கு மாறாதான் அவர் செய்வார், ஆனா ஆண்டவர் செய்தா சரியா தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைப்பு இப்படித்தான் இருக்கும், நம்முடைய நினைவுகள் இது இப்படித்தான் நடக்கணும், இவங்க இவங்களும் தான் சேரணும், இவன் தான் அந்த இடத்துக்கு சரி, இவன் தான் அந்த இடத்துக்கு சரி, எனக்கு வருகிற வாழ்க்கை என் ஊழியம் இப்படித்தான் இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி கிடையாது. நான் எல்லாம் சரியா செய்வேன், கவலைப்படாதே. இன்னைக்கு அருமையான ராத்திரி பொழுதில் சொல்லுகிறேன், எந்த காரியம் எங்கனம் சம்பவிக்குமோ என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் சரியாய் செய்வார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலகீனனானாலும் பலனுள்ளவனானாலும் ஜெயிக்கணும்னா அறிவில் அல்ல, கிருபையில் என்பது தெய்வத்துக்கு தெரியும். ஆமென். ஒன்னு சொல்றேம்மா, ஆமென். இப்ப பாருங்க, படித்த இடத்திற்கு பவுலை பேதுருவை கொண்டு போட்டுட்டு ஆண்டவர் சொல்வார், என்னை சார்ந்துகொள், நீ ஊழியத்தில் வளருவாய். படிக்காத இடத்திற்கு பவுலை கொண்டு போட்டுட்டு, நீ என்னை சார்ந்துகொள், நீ கிருபையில் வளருவாய். அப்ப ரெண்டு பேரும் கிருபையில் நிப்பாங்களே. கண்விழிக்கிற இயேசுவுக்கு ஆமே தோத்திரம். தூங்குகிற விசுவாசியை கொடுத்தார் அரு சீஷர்கள், தூங்குகிற ஊழியக்காரனுக்கு கண்விழிக்கிற விசுவாசியை கொடுத்தார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், தெய்வம் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்திற்கு கொண்டு போயிருந்தா அவனுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்துத்தான் உன்னை அந்த இடத்துல கொண்டு போவார். கையில இல்லையா, கையில இருக்கிறவனை கூட தருவார். பலன் இல்லையா, பலன் இருக்கிறவனை கூட தருவார். தூங்குகிற பாஸ்டருக்கு கண்விழிக்கிற விசுவாசியும், கண்விழிக்கிற பாஸ்டருக்கு தூங்குகிற விசுவாசியும் கொடுத்தா சரியாகும். அதனால ஒன்னு சொல்றேன், சகலத்தையும் தெய்வம் அழகா செய்வார். வாழ்க்கையை குறிச்சு கவலைப்படாத, உன் பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படாத, ஊழியத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க, வருமானத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்களை தெரிஞ்சதை விட உங்க தெய்வத்துக்கு உங்களை நல்லா தெரியும். நான் சொல்லது எத்தனை பேருக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, என்னை எனக்கு தெரிஞ்சதை விட, என்னை என் தாய்க்கு தெரிந்ததை விட, என்னை என் தகப்பனுக்கு தெரிந்ததை விட, என் சுபாவத்தை எனக்கு தெரிந்ததை விட, என்னை நன்றாய் தெரிந்தவர் கர்த்தர், என்னை நன்றாய் தெரிந்தவர் கர்த்தர் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு தெரியும். என்னோடு இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் வல்லுநர்கள் அல்ல, விசுவாசத்தில் பலகீனர்கள். அவர்களை கிருபையில் நிலை நிறுத்த வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? கண் விழித்தே ஆக வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 11 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் பாருங்க. 11 வசனம் வாசிங்க. எங்க? 16 அதிகாரத்தில்
1: பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
0: இருங்கள் என்று நான் சொன்னதை
1: அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி
0: என்றால், கண்டிஷன் என்ன? சீசர்கள் எப்படி இருந்தார்கள்? உணராதவர்களாய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. சீசர்கள் எப்படி இருந்தாங்க? உணர்வு இல்லாதவர்களா இருந்தாங்க. எவ்வளவோ பிரசங்கம் என்ன, ஆனா அவர்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளுகிற தாளந்து அவர்களுக்குள் இல்லை. இயேசுவின் சீஷர்கள் இருந்ததையாக்கும் சொல்றேன், அதை உணர்ந்து கொள்ளுகிற கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறது எதை? உபதேசத்தை குறித்து, பாரம்பரியத்தை குறித்து. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது ஆபத்தையும் இடிய பயத்தையும் குறித்து. அவ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் தெய்வீகத்தை சொல்லும்போ இவன் மானுஷிகத்தை சிந்திக்கிறான், தெய்வம் ஆவிக்குரிய காரியங்களை பேசும்போ இவன் உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான். அப்ப இயேசுவோடு இருந்தவர்கள் ஆமென் தெய்வீகத்தை குறித்த, தெய்வ வசனங்களை குறித்த உணர்வில்லாத ஜனம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உணர்வில்லாத ஜனங்களை நான் அழைத்த அழைப்பிலே கொண்டு நிறுத்தணும்னு சொன்னார். நான் தேவ சமூகத்தில் கண் விழித்தால் மட்டுமே முடியும். நான் அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேசம் அவிசுவாசத்திலும் விசுவாசமின்மையிலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? இயேசு ரெண்டு காரியத்தை குறித்து கவலைப்பட்டார். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை, அன்பு தணிந்து போகும், சிநேகமும் விசுவாசமும் இயேசுவின் வருகை நாட்களில் பூமியில் இருக்குமா என்பது ஆண்டவருடைய வருத்தத்துக்குரிய கேள்வி. இந்த அவிசுவாசம் உள்ள விசுவாச பலகீனம் பூமியில் நிற்கிற இந்த கடைசி காலத்தில் கண் விழிக்க வேண்டியவர்களும், தனித்திருந்து தெய்வ சமூகத்திலே தெய்வ சப்தம் கேட்க வேண்டிய நீங்களும் நானும் கண் விழிக்க தவறினால் சபையை நிலைநிறுத்துவதற்கு யாரால் முடியும் என்கிற கேள்வியை என் தெய்வ ஜனங்களுக்குள்ளே வைக்கிறேன். பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள், ஆனா தெய்வம் அவர்களை இருளடைய விடல. ஏன் தெரியுமா? உணர்வில்லாதவர்களையும் இருளடையாமல் பாதுகாத்தது இரவிலே இருளில் கண் விரித்தவர்களுடைய கண்ணீரின் ஜபங்கள். தெய்வ பிள்ளைகளுடைய ஜபங்கள் சாதாரணமானதுன்னு நீங்க நினைக்கப்படாது. ஆனா ஒன்னு புரியணும், இந்த உணர்வில்லாத ஜனம், இந்த புரிந்து கொள்ளாத ஜனம் தெய்வ சித்தத்தை அறியணும், தெய்வ சத்தத்தை கேட்கணும். அதை கேட்கணும்னா உணர்வுள்ள நான், ரட்சிக்கப்பட்ட நான், தெய்வத்தை ஆராதிக்கிற நான், ராத்திரி பகலாய் ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிற நான் எப்படி இருக்கணும்? தனிமையாய் தெய்வ சமூகத்திலே அமர்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே அவர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய கடைசி நாட்களை குறித்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாருங்க, தோத்திரம் 31:21 வசனத்திலிருந்து வாசியுமா? அது முதல்
1: தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார்.
0: ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பாடுகள் பட்டு, பாடுகளை குறித்து பேசினார், கொலை உண்டு மரணத்தை குறித்து பேசினார், உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து பேசினார், மரணத்தை குறித்து பேசினார், உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். நீங்க நல்லா கவனிங்க, இந்த பாடுகள், இந்த மரணம், இந்த உயிர்த்தெழுதல், இந்த ரெண்டும் பூமியினால் உண்டான சித்தமா அல்லது பரலோகத்திலிருந்து உண்டான சித்தமா? இது பரலோகத்திலிருந்து உண்டான சித்தம். இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இது தேவனுடைய சித்தம். அப்படித்தானே? டிவைனிங் சைடு, தெய்வீகம். ஆனா இயேசு தெய்வீக சித்தத்தை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து வாசியம்மா.
1: அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய்,
0: ஆண்டவரே,
1: இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார்.
0: அடுத்த வசனம்,
1: அவரோ திரும்பி
0: பேதுருவை பார்த்து
1: எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய்,
0: தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
1: மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
0: நம்ம நல்லா கவனிக்கணும், இவங்க யாருமா? சீசர்கள் தானே. இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனா அவனுடைய சிந்தை எப்படி இருந்தது? தேவனுக்கேற்ற சிந்தை அல்ல, மனிதனுக்கேற்ற சிந்தை உண்டு. ராமன் சொல்லுங்க, மனிதனுக்கு ஏற்ற சிந்தை உள்ளவனை தெய்வ ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தணும்னா நம்ம தூங்குகிறவனாய் இருக்க கூடாது, தனித்து கண்விழிக்கிறவனாகத்தான் இருக்கணும். கர்த்தர் பேசுனது ஆவியிலே, கர்த்தர் பேசுனது அபிஷேகத்திலே, கிரகிச்சது எது? மாம்சத்திலே. இப்ப சொல்லுகிறோம், நீர் அப்படி பேசப்படாது, இது உமக்கு சம்பவிப்பது. சகோதரா நல்லா கவனிக்கணும், நம்ம நினைப்போம் நோ, சபையின் மேலுள்ள ஆதங்கத்தில் பேசுகிறான், சபையின் மேலுள்ள வைராக்கியத்தில் பேசுகிற, மாம்சத்தின் நிரம்பி வழுதலில் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை தெய்வ சமூகத்தில் வரும் பொழுது அதுவை ஸ்தோத்திரத்தோடு ஆவியில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்த்து நிற்பதற்கு எவனுடைய இருதயம் பலன் கொள்கிறதோ அது ஆவியில் அல்ல, அது மாம்சத்திலே. ஆளு சீசன் தான், மாமி சுகானது உண்மைதான், ரெண்டு குட்டியான நிறைய மீன் பிடிச்சது உண்மைதான். ஆமே தோத்திரம், மேல் வஸ்திரம் இல்லாம மீன் பிடிச்சவனை ஊழியத்திற்கு அழைச்சதெல்லாம் உண்மை. ஆனா இப்போ ஆள் ஆத்மீகத்திலே இல்ல மக்களே, மானுஷீகத்திலே அக்கும் பயணம், மானுஷீகத்திலே அக்கும் யாத்திரை. ஒரு காலத்துல இருந்தது தெய்வீகத்தில. ஆண்டவர் பேசும் பொழுது என்னை தன்னை திருத்திக் கொள்ளுகிறேன், ஆண்டவர் பேசும் பொழுது தன் குணத்தை மாற்றிக்கொள்ளுகிற, ஆண்டவர் பேசும் பொழுது என்னோடு பேசும் ஆண்டவரே, என் குடும்பத்தோடு பேசும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்த ஒரு காலம் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை, ஆவியில் வருகிறதை மாம்சத்திலே கேட்ச பிடிக்காது. கேட்ச், இது எப்படி பேசலாம்? இப்படிப்பட்ட பேதுரு இருக்கிறது வரைக்கும் கண் விழித்தே ஆகணும், தனித்திருந்தே ஆகணும், தெய்வ சமூகத்தில் இருந்தே ஆகணும். காரணம் சொல்றேன், ஆவியிலே இயேசு பேசும் பொழுது தேவ சித்தத்திற்கு அடுத்தவைகளை பேசிய பொழுது மனித சித்தத்தில் கிரகிக்கிறவனான் தெய்வ கிருபையில் வளர முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும், எப்ப சபையில் மானுஷீகம் வருமோ அப்ப பிசாசு தலையெடுக்கும். நீங்க நல்லா கவனிங்க சகோதரி, நல்லா கவனிங்க சகோதரா. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கவில்லை, மானுஷிகத்தை அவளுக்குள் உருவாக்குகிற பிசாசை பார்த்தார். யார் நினைக்கிறீங்க பேதுரு யாரு? கொஞ்சம் முன்னால வாங்க, பதினேழு வாசியமா, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவானாய் இருப்பாய், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோக அந்த வார்த்தையை சகோதரி வாசி,
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
0: தெய்வ வெளிப்பாடு உள்ள கேட்ச், கவனிக்கணும், பரலோக தேவனுடைய நேரடி வெளிப்பாடு உள்ளவராக்கும் பேதரு, எல்லாம் கவனிக்கணும்,
2: வெளிப்பாடாக்கும்.
0: ராமன் சொல்லுங்க பாக்கல. இப்ப பேதர்வை குறித்து, ஏன் இயேசு கண் விழித்தார், ஏன் இயேசு தனிமையா இருந்தார், ஏன் இயேசு ஜெபித்தார், நம்ம நல்லா கவனிக்கணும். ஆமென், நல்லா கவனிங்க. நேரடியாக பிதாவானவருடைய வெளிப்பாட்டை அனுபவித்தவர் யாரு? பேதரு. அப்படிதானே, நேரடியான வெளிப்பாடு, நேரடியான தேவ கிருபை, நேரடியான தேவ அபிஷேகத்தை பெற்ற, தேவ தரிசனம் கொண்டவர், உலகத்திலே யாரும் அறியாத கிறிஸ்துவை குறித்த தெய்வ வெளிப்பாட்டை கண்டவர் இந்த பேதுரு. அப்படியே வச்சுக்கிடுங்க. இரண்டாவது ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 19 வசனத்தை ஆமென் வாசிங்க பார்க்கலாம்.
1: பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை,
0: பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை
1: நான் உனக்கு தருவேன்.
0: நீங்க நல்லா கவனிங்க, நீங்க நல்லா கவனிங்க. பிதாவானவர் சகல அதிகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு 12 சீஷர்களில் பிரதானமாய் பேதுருவுக்கு சொல்லுகிறார், எனக்கு கையில கொடுத்த அந்த ஜாவியை உனக்கு கையில தருவேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவரும், இனி வரப்போகிற சபையின் யமின் ஆணிக்கல்லாய் மூளைக்கல்லாய் இருக்கிற பேதுருவை குறித்து சொல்ல போறேன். தெய்வ ஜனங்கள் நல்லா புரியணும், நம்ம பலரும் நான் ரசிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, எனக்கும் பாஸ்டருக்கும் நல்ல உறவு இருக்கிறது, எது ஆமே, என் குடும்பமும் போதகர் குடும்பம் நல்ல ரிலேஷன்ஷிப், நான் இல்லை என்றால் சபை இல்லை, நான் இல்லை என்றால் ஆமே ரச்சனிய சபை இல்லை, நானும் தான் மிக முக்கியமானவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க நல்லா கவனிக்கணும், இயேசுவின் சீஷர்களில் ரெண்டு பேருக்குள்ள பிசாசி ஆரிச்சு, ஒன்னு காட்டி கொடுத்த யூதாஸ், இன்னொருவன் தெய்வீகத்தை மனுஷிகத்தில் புரிந்து கொண்ட பேதுரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால? இல்லைன்னு சொல்ல முடியுமா சகோதரி? இயேசு எப்படி கூப்பிட்டார்? எனக்கு பின்னால் போய் சாத்தானே. அப்ப இயேசுக்கிற பேதுருவுக்குள்ள இருந்து இயேசுவோடு பேசினதை இயேசு யாராய் அடையாளம் காண்கிறாய்? கவனிங்க, பேதுரு யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறார்? யாருமா இவரு? தேவனுடைய நேரடி தரிசனம் பெற்றவன், சபையினுடைய திறவுகோலை தன் கையில் வாங்க கிறிஸ்தவுக்கு முன் தகுதியாக இருந்தவன். ஆனா இப்ப அவன் யாருக்கு பிடியல? நம்ம பலரும் நினைக்கும், நான் யாருன்னு தெரியுமா? உடனே தெரியுமே பிசாசுன்னு, உடனே தெரியுமே, எனக்கு அனுபவம் உண்டு, உடனே தெரியுமே உனக்குள்ள யாருயாச்சுன்னு, எனக்கு தெரியும், உடனே தெரியும் எனக்கு உனக்குள்ள இருக்கிறது பிசாசுன்னு. மனசிலாக்கியாக்கணும், ஆத்மீக ஜீவிதம் செய்ய வேண்டியது. பள்ளியிலவே சொல்லு, இங்க வேண்டா. ராமன் சொல்லுறது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாது இருந்தார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. தரிசனம் பெற்றவன் தான், உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க. திறவுகோலை உடையவன், உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க. ராமன் போதகருக்குடைய குடும்பத்திற்கு மிகவும் உதவியானவன், சொல்லுங்க. ஆண்டவரே, காலரவுக்கு நிக்கப்படாது, நிக்கப்படாது, பிசாசியாறி போவும். ராமன் சொல்லுங்க, மூணு வசனத்துக்கு முன்ன இல்லையா சொன்னாரு, மூணே மூணு வசனத்துக்கு முன்ன, திறவுகோலை உனக்கு தருவேன். மூணு வசனத்துக்கு முன்னே இல்ல சொன்னாரு, நீ தெய்வ தரிசனம் உள்ளவன் என்று. பேதருவுக்குள் பிசாசுன்னு தான் சொல்லல, ஆனா பேதருடைய வார்த்தைக்கு பின் என்னது? இரண்டு சீஷர்களில் இரண்டு பேர், நீங்க நல்லா கவனிக்கணும், தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா, அதனாலதான் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தா சொன்னார். அரங்கி இருக்க வேண்டிய நேரம் அடங்கி இருக்கணும், தாழ்த்த வேண்டிய நேரம் தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் அர்ப்பணிக்கணும், சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் சமர்ப்பிக்கணும். நம்முடைய அந்தஸ்து, ஆஸ்தி, பணம், மேன்மை, படிப்பு அத்தனையும் செருப்பு கலத்தி போடுகிற இடத்துல உரிமை வச்சிட்டு கிருபையில நிக்கிறவனா ஒரு பிள்ளைய போல் தெய்வ சமூகத்தில் வந்தாயானால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் நினைத்தபடியே என் கிருபையை உனக்கு தருவேன் நான்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன கேள்வி என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், எம்எல்ஏ இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவான்னா கூட தெரியல, ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு நான்

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருந்தத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

ஆமாங்க. அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவனுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

0: உலகத்தில் நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க? எல்லாருமே அதுதான் இந்த உலகத்தில் பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த ஹெம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வர அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன். கர்த்தர்

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:28-29 வீட்டில் இருக்கும் பெண்கள் தொழிற்பயிற்சி எடுத்து வருமானம் ஈட்டுவதற்கு வசதியாக அவர்களுக்கு ஒரு இடத்தில் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் கலந்து கொள்வதற்காக அநேக தாய்மார்கள் வந்திருந்தனர். அவர்களில் சிலர் தங்கள் கை குழந்தைகளையும் கொண்டு வந்திருந்தனர். தங்கள் குழந்தைகளை வேறு ஒரு இடத்தில் படுக்க வைத்துவிட்டு தாங்கள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டும் திடீரென எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு

தன் தாயை காண முடியாததால் சத்தமாக அழ ஆரம்பித்தது. அருகில் இருந்த மற்ற தாய்மார்கள், அழாதே, படுத்துக்கொள், உன் அம்மா இங்கேதான் இருக்கிறாள் என்று கூறி சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அந்த குழந்தை அழுவதை நிறுத்தவே இல்லை. உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் குரல் அந்த குழந்தையின் பெயரை சொல்லி கூப்பிட்டு, தூங்கப்பா, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்றது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் குழந்தை அழுகையை நிறுத்தி சமாதானமடைந்து மீண்டும் தூங்க ஆரம்பித்தது. யார் அந்த குரலுக்குரிய பெண்? அவள்தான் அந்த குழந்தையின் தாய். தாயின் குரல் ஒன்றுதான் குழந்தையை சமாதானப்படுத்தி பாதுகாப்பு உணர்வை தந்து தேற்றுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை பயமானதும் பாதுகாப்பற்றதுமான ஒரு சூழ்நிலையை உணர்கிறீர்களா? எல்லாரும் உங்களை தனியே விட்டுவிட்டதை போல உணர்கிறீர்களா? உங்களை படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்கள் வேதனைகளையும் ஏக்கங்களையும் அவர் ஒருவரால் தான் விளங்கிக் கொள்ள முடியும். அவருடைய குரல் ஒன்று மட்டும்தான் உங்களை ஆறுதல் படுத்தவும் முடியும். அந்த ஒப்பற்ற தெய்வத்தின் குரலை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதே அந்த குரல். இந்த குரலை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பயங்களில் இருந்தும் பாதுகாப்பற்ற நிலையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். நம்மை படைத்த தெய்வத்தின் குரல் தான் பரிசுத்த வேதாகமம் முழுவதிலும் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி வாசித்தால் அது உங்களுக்கு ஆறுதலை தரும். இந்த இருண்ட உலகத்தில் உங்களை வழிநடத்தும். பொருளாதாரம், கணிதம், அறிவியல் போன்ற புத்தகங்கள் அதை வாசிக்கும் நபர்களுக்கு சமாதானத்தை தர இயலாது. ஆனால் வேதாகமம் நம்மை படைத்த தெய்வத்தின் குரல் என்பதால் அது நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அது நம்மை போதித்து ஆறுதல் தந்து வழி நடத்தும். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி வாசியுங்கள். அது நம்மை படைத்த தெய்வத்தின் குரல். அது நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தரும்.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 13. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18 வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மிகாயாள். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 400,000 பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 800,000 பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா எப்பிராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே, எல்லா இஷ்டவேலரே கேளுங்கள், இஷ்டவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஷ்டவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலக்கம் பண்ணினான். பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடே கூடி சாலமோனின் குமாரனாகிய யெரொபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இப்போதும் தாவீதினுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பெலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. நீங்கள் ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதட்சியாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே? எங்களுக்கோ கர்த்தரே தேவன். நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேசையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம். நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள். செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின்னிருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர்
யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 500,000 பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், எசானாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரேனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். அபியா பலத்து போனான். அவன் 14 ஸ்திரிகளை விவாகம் பண்ணி 22 குமாரரையும் 14 குமாரத்திகளையும் பெற்றான். அபியாவின் மற்ற கிரிகைகளும் அவன் நடபடிகைகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது.

0: அப்பா, இந்த கடல் தண்ணி ஏன் உப்பாவே இருக்குது? நல்லா குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல? கடல் தண்ணி
1: நல்லா தான் இருக்கும், ஆனா கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியுமா உனக்கு? நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க கடல் தண்ணி எதற்காக உப்பா இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, எல்லா ஆற்று தண்ணீர் வருதுல, அந்த ஆற்று தண்ணீர் தான் அங்கங்கே வரும்போது பல ஆண்டுகளாக அந்த உப்பெல்லாம் அடிச்சுட்டு வந்து உள்ளே போட்டுருச்சுன்னு ஒரு சாரார் நம்பினாங்க. இன்னும் சிலர் என்ன நம்பினாங்கன்னா, கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலை, உப்பு எரிமலை நிறையா இருக்கு, அது வெடித்ததுனால இந்த மாதிரி கடல் தண்ணி வந்துருச்சு ஆளாளுக்கு நம்புகிறாங்க. ஆனால் நாம் என்ன நம்புகிறோம் தெரியுமா? தேவனே இதை உப்பாக தான் படைச்சாருன்னு
0: நம்புகிறான்.
1: இது எல்லாத்தையும் நல்ல தண்ணியாக படைச்சிருக்கலாம்ல, ஆனால் தேவனே என்ன பண்ணியிருக்கிறாரு, உப்பாக தான் படைச்சிருக்கிறாரு. அதுக்கு அறிவியலில் இருக்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எல்லாருமே, இந்த கடல் தண்ணி மாத்திரம் உப்பு இல்லாமல் இருந்திருந்தா உலக இனமே அழிஞ்சு போயிரும்னு சொல்கிறாங்க. நீ பார்த்தேன்னா கூகுளில் வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதாவது கடல் தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியாக மாறினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி மட்டும் கடல் தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியாக போயிருந்துச்சுன்னு சொன்னால் உயிரினமே வந்து அழிஞ்சு போயிருமாமா. அதாவது நிறைய பேர் இந்த கடவுள் இல்லைன்னு நம்புறவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசுநாதரை பத்தி குறை சொல்லுவாங்க. உங்க இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவர் வந்து என்னென்னமோ அற்புதம் செஞ்சாரு, ஏன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் திராட்சை ரசத்தை மாத்தினாரு, அதாவது தண்ணியே திராட்சை ரசமா என்ன செஞ்சாரு, இவ்வளவு செய்யற அவரு கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி விட்டுருந்தா நல்ல ஜாலியா நம்ம இருந்திருக்கலாம்ல. அப்படித்தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, கடல் தண்ணி மாத்திரம் நல்ல தண்ணியாக போயிருந்தா பயங்கரமான உலக அழிவு ஏற்பட்டிருக்கும். அப்படி தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் நிறைய சொல்கிறாங்க. உனக்கு புரிகிற மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, இந்த பருவகால மாற்றம் ஏற்படுகிறது பார்த்தியா, இப்போ பார்த்தீங்க நமக்கு வந்து மழை காலத்தில் மழை வருது, வெயில் காலத்தில் வெயில் அடிக்குது, இதெல்லாம் எதனால் வருதுன்னா கடல் தண்ணி உப்பாக இருக்கிறதுனாலையும் சொல்கிறாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது உண்மை. எப்படின்னா, ஒரு சில இடங்களில் வந்து நீர் ஆவியாகும், இதுதான் நமக்கு மழையாக வருது. இது மட்டும் நல்ல தண்ணியாக இருந்தால் கட்டுக்கடங்காத அளவுக்கு ஆவியாகுமாம். இது உப்பாக இருக்கிறதுனால தான் அதிகப்படியான தண்ணீர் ஆவி ஆகாமல் ஒரு அளவோடு ஆவியாகுது. ஒரு சில இடங்களில் அதிகமாக ஆவியாகும்போது அதிகப்படியான நீர் ஆவி ஆகி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தாழ்வழுத்த பகுதி உருவாகி இங்கே இருக்கிற நிறையா இருக்கிற தண்ணியெலாம் அங்கே போய் வெள்ளம் வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்துடும். ஸோ முதல்ல ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க, உப்பு இருக்கிறதுனால தான் அளவாக தண்ணி ஆவியாகுது, அளவாக நமக்கு அது வந்து பருவ கால மாற்றங்கள் ரொம்ப அழகாக நிகழுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ சிந்தசிஸ் எஃபெக்ட் படிச்சிருக்கியா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் படிச்சிருக்கியா? அது இருக்கிறதுனால தான் நாம் சரியான சூரிய வெப்பத்தை பெறுகிறோம். இந்த கடல் தண்ணி சரியான உப்பாக இருக்கிறதுனால தான் இந்த வெப்பநிலை அளவாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த தண்ணி வந்து இல்லைன்னு சொன்னால் வேறு மாதிரி இது வந்து உறைஞ்சி ஒரு மாதிரி போயிருக்கும். காலநிலை தகுந்த மாதிரி என்ன ஆகுன்னா, அதிகமாக திடீர்னு தண்ணியெல்லாம் உறைஞ்சிரும். உப்பு இருக்கிறதுனால தான் அது கட்டுப்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு மீனெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, மீனெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அவனுக்கு தெரியாது, ஆனால் இருக்க தெரியும். அடுத்து ஏன் இது உப்பாக இருக்குன்னு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட தண்ணியும் அழுக்கும் எங்கே தான் வந்து சேருது, கடலில் தான் வந்து சேருது. அப்போ கடல் மட்டும் நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா இது வந்து மிகப்பெரிய அழிவை உண்டாக்குங்கிறாங்க. அதாவது கெட்ட தண்ணியாக மாறிடுமாம்மா. இப்போ நீ ஒரு நம்ம வீட்டில் ஒரு கிளாஸில் நல்ல தண்ணி எடுத்துக்க, எடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன்னு வையே, அது வந்து என்ன ஆயிருனா ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து அது விஷமாக மாறிடும், அதை குடிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு உப்பு தண்ணியை எவ்வளோ நாள் வச்சுருந்தா அது கிடவே கிடையாது. நம்ம தோட்டத்தில் பாட்டி வந்து கிணறு வச்சுருக்குறாங்க, பார்த்துருக்கேன் நீங்கள். அதில் என்ன ஆகுனா, ஒரு 6 மாதம் கிணத்துல தண்ணி இறக்கலைன்னா என்ன ஆகுன்னா தண்ணியெல்லாம் கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப தண்ணியெல்லாம் வெளியே இறச்சி அதை சுத்தம் பண்ணால் தான் புது தண்ணி ஊறும். அப்போ நல்ல தண்ணி ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், கெட்ட தண்ணியாக மாறிடும். இப்போ தேவன் என்ன பண்ணார், இந்த ஃபுல் இவ்வளோ தண்ணியையும் உப்பாக மாற்றினதின் மூலமாக இந்த தண்ணி என்றைக்குமே கெடாது. உப்பு எப்பயுமே சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது, சரியா? அதனால தான் இது தண்ணி உப்பாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. என்றைக்குமே இந்த தண்ணி என்ன செய்யாது, கெட்டும் போகாது. எத்தனை அழுக்கு வந்தாலும் சரி, எத்தனை மீன்கள் உள்ள செத்து மிதந்தாலும் சரி, இந்த தண்ணி என்னவாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும், சரியா? அதனால சில பேர் கேட்பாங்க, என்னடாது உங்கள் கடவுள் வந்து ஏன்டா உப்பாக படைச்சி வச்சாரு, நல்ல அது கூட அவருக்கு தெரியாதா அப்படின்லாம் கேள்வி கேட்டால் நம்ம சொல்லணும், அவர் உப்பாக படைச்சனால தான்டா நாமெல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா எப்போ என்ன இருப்பான், செத்து போயிருப்போம்னு சொல்லணும், சரியா? அதனால உப்பு தண்ணி நமக்கு என்னதான், நல்லது. ரைட்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிற விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஆத்தர் கேரி சாப்மேன் எழுதின த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற புக்கை நான் வாசிச்சேன். அதுல இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புக்ல அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு தெரியுமா? மக்கள் எல்லாரும் பலவிதமான காதல் மொழிகளை தேடி அலைகிறாங்க, ஆனா நாம நம்முடைய நேசத்தை நம்முடைய துணைக்கு தெரிவிக்கணும்னா நம்முடைய துணையோட முக்கியமான காதல் மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். மொத்தம் அஞ்சு காதல் மொழிகள் இருக்குதான். பாராட்டுறது, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நேரத்தை செலவழிக்கிறது, பரிசுகளை கொடுக்கறது, பணிவிட செய்யறது, அப்புறம் தொடுதல். பொதுவா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே மாதிரி காதல் மொழி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. இந்த லவ் லாங்குவேஜ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை நம்ம கண்ணோட்டத்துல அணுகாம அவங்க ஆசை அபிலாஷைகளை அறிஞ்சுக்கிட்டு அவங்க விருப்பத்துக்கேற்ப அவங்கள அணுகணும். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆத்தர் கேரி சாப்மேன் அந்த புக்ல என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நபருடைய வார்த்தைகள் அடுத்தவங்களை ரொம்ப அதிகமா பாதிக்கும்னு சொல்றாரு. வார்த்தைகள் மூலமா அடுத்தவங்களை புண்படுத்துறதும் ஈஸி, சந்தோஷப்படுத்துறதும் ஈஸி. பாராட்டுறது மூலமா நம்முடைய நேசத்தை நாம அழகா வெளிப்படுத்தலாம்னு சொல்றாரு. நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க, நீ எவ்வளவு வேலை செய்யற, எனக்காக நீ என்னெல்லாம் செய்யற, நீ ரொம்ப ஸ்மார்ட், இப்படிலாம் சொல்றது மூலமா நம்முடைய துணைய நாம சந்தோஷப்படுத்தலாம்னு அவர் சொல்றாரு. கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். பைபிள்லையும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.

0: உன் மனதை காத்துக்கொள் என்ற தலைப்பில் டாக்டர் ஜெயராணி அன்று வழங்கிய தேவ செய்தியினை நீங்கள் இப்போது கேட்கலாம்.
1: என்னோடு கூட 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18:18 வாசிக்க விரும்புகின்றேன்.
2: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
1: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்திலே அநேக தலைவர்களை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். கிபி 44 லிக்கோனியாவில் இருக்கும் பொழுது தீமோத்தேயுவும் அவருடைய குடும்பத்தையும் சந்தித்து அவர்களை கடவுளுக்குள்ளாக பலப்படுத்துகிறார். தீமோத்தேயுவின் தாய் ஒரு யூத ஸ்திரீ, அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கர். இளவயதிலேயே தந்தையை இழந்துவிட்டபடினால் தாயும் பாட்டியும் இந்த மகனை விசுவாச பாதையிலே வளர்க்கிறார்கள். அந்த விசுவாச பாதை மிக ஆச்சரியமான ஒரு பாதை. பவுலே அவருக்கு சாட்சி கொடுக்கிறார், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லி. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற வசனத்தில் உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே என்ற ஒரு வார்த்தை என் உள்ளத்தை கவர்ந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவரும் இந்த உலகத்தில் தற்செயலாய் பிறக்கவில்லை. எல்லாரும் தேவ சித்தத்தின்படிதான் பிறந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் தற்செயலாய் பிறக்கவில்லை, என் தேவனுடைய சித்தத்தின்படியே நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். ரெண்டாவது, ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக நான் பிறக்கவில்லை, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நான் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த தரிசனம் உங்களுக்கு இல்லை என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களைப் போலவே ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல திருமணம், நல்ல பிள்ளைகள் இவைகள் கிடைத்தவுடன் நீங்கள் திருப்தி அடைந்து விடுவீர்கள். அதற்கு பிறகு சாதிப்பதற்கு உலகத்தில் ஒன்றும் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது தேவன் உங்களை குறித்து பல காரியங்களை முன் அறிவிக்கிற ஒரு வாழ்வு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். சாலமோனை குறித்து தேவன் சொல்லும் பொழுது அவன் என் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்திலே பலரை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் பல காரியங்களை ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். யோவான் பிறக்கும் பொழுது அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருப்பான்? நிரப்பப்பட்டிருப்பான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் அவன் திருப்புவான் என்று சொல்லி எல்லாம் God had a purpose. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் என்னவெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் வாழுவார், எப்படியெல்லாம் ஊழியம் செய்வார், எப்படி மீட்பை கொண்டு வருவார் என்று வேதத்தில் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், என்னை குறித்து என்ன, என்னை குறித்து யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், என்னை குறித்து தேவ திட்டம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த வேத புஸ்தகம் இருக்கிறதே, இந்த புத்தகமானது முழு உலகத்திலும் பிறந்திருக்கிற, பிறக்க போகிற அத்தனை பேருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிற புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். நான் அதை ஆணித்தரமாய் நம்புகிறேன். என் வாழ்வின் நோக்கம், திட்டம், எல்லைகள், என்னை தேவன் பயன்படுத்த பண்ணிய விதம் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு சொன்னார், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று. அப்படி என்றால் இங்கு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் இந்த புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் வாழ்வை குறித்த நிகழ்கால திட்டம் என்ன, என் வாழ்வை குறித்த எதிர்கால திட்டம் என்ன, நான் என்ன செய்ய விரும்புகிறீர், எதை என் வாழ்வில் நடப்பிக்க விரும்புகிறீர், ஏன் பிறந்தேன், என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு வேதத்தை படித்தால்தான் உங்கள் வாழ்வை குறித்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை குறித்த தேவ திட்டத்தையும் கூட நீங்க வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா அதை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யலாம், உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள முடியும். ஹாலலூயா. சரி, இந்த தீமோத்தேயுவை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களுக்காக நீ ஒரு கேஷுவல் லைஃப் லீட் பண்ணிரு அப்படின்னு சொல்லலை, நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு
2: ஒப்புவிக்கிறேன்.
1: நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இந்த பூமியிலே அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு எதிர்க்கிற வல்லமைகள் ஏராளம் உண்டு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். தேவதூதன் என்ன சொன்னார், பிள்ளையையும் தாயையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அந்த எகிப்துக்கு ஓடி போவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் பிறக்கிற காலத்திலே ஒரு கட்டளை பிறக்கிறது, எல்லாரும் வந்து குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி. ஆகவே யோசேப்பு தன் சொந்த ஊருக்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். எங்கே பிறப்பார் என்று தீர்க்கதரிசி சொன்னாரோ அதே இடத்தில் இயேசு பிறக்கிறார். பாருங்கள், கர்ப்பிணி பெண் ஒருத்தியை ஒரு கழுதையின் மேலோ கோவேறு கழுதையின் மேலோ வைத்து கொண்டு வருவது சாதாரண விஷயமே அல்ல. ஏன் சொல்ல வருகிறேன், உங்களை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் சில கடினமான பாதைகளின் வழியாய் போய்த்தான் ஆக வேண்டும். கஷ்டமான சவால்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எதிர்ப்புகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு சுருக்கமாய் உங்கள் தரிசனத்தை கெடுக்க நினைக்கிற 5 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தரிசனம் நிறைவேற வேண்டிய வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் சில குழி நரிகள் நம்முடைய தரிசனத்தை கெடுக்கின்றன. எவைகள் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பறிக்கின்றன என்று இதே புத்தகத்திலிருந்து 5 காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். 18 வசனத்தை திரும்பவும் வாசியுங்கள்.
2: உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
1: அடுத்த வசனம்,
2: இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
1: நம்பர் 1, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவர்களாய் இருக்க வேண்டுமா? வேதம் சொல்கிறது சிலர் இந்த நல் மனசாட்சியையும் தள்ளிவிட்டார்களாம், விசுவாசமாகிய கப்பலையும் சேதப்படுத்தி விட்டார்களாம். நீங்கள் கேட்கலாம், நான் என்ன ஆண்டவரை விசுவாசிக்காமலா இருக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேனே. ஆம், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் விசுவாச பாதையிலே போராட்டங்கள் வரும்பொழுது முன்னேறி செல்ல வேண்டிய நீங்கள் பல நேரங்களில் போதும் போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலெல்லாம் என்னால் விசுவாச பாதையில் நான் நடக்கவே முடியாது என்று அமர்ந்து விடுகிறீர்கள். விசுவாச பாதையில் போராட்டம் வரும்பொழுது உங்கள் நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டிய இடத்திலே பரவாயில்ல எல்லாரும் தானே செய்கிறாங்க நம்ம செஞ்சா என்ன என்று கொஞ்சம் இறங்கி வருகிறதுனால் தரிசனம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பெரிய ஒரு சித்தம் இருந்தது. அவனை தேசத்திற்கே அதிபதியாய் மாற்ற வேண்டும், தன் ஜனங்களையெல்லாம் எகிப்துக்கு கொண்டு வந்து அவர்களை எகிப்திலே போஷிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான சித்தம். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறாத படிக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரை தூக்கி குழியில் போட்டார்கள், அவரை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இப்படியெல்லாம் சோதனை வந்தது. கடைசியிலே வேலை செய்த இடத்திலே பயங்கரமான ஒரு சோதனை. யோசேப்பு ஒரு வாலிபன், இளவயதுள்ள ஒரு வாலிபன். அன்றைக்கு அந்த வீட்டில் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரே ஒரு தேவன் கூட இருந்தார் என்று யோசேப்பு சொன்னார். யோசேப்பு சொன்னார், தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளோ பெரிய பாதகத்தை நான் செய்கிறது எப்படி? இதுக்கு பேர் தான் நல் மனசாட்சி. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, என் நல் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளுவேன். என் அன்பு சகோதரர்களே, விசுவாசமும் நல் மனசாட்சியும் இரட்டை சகோதரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நான் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் நல்மன சாட்சி உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அரசாங்க அலுவலகத்திலே வேலை பார்க்கிறீர்கள், நீங்கள் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்கலாம். எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் லஞ்சம் வாங்குவீர்கள் என்றால் நீங்கள் நல் மனசாட்சியை சேதப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் நல் மனசாட்சியை விரும்புகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் பல காரியங்களை விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று விசுவாசிக்கிறோம். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுதான் உலக இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தோடு கூட நல் மனசாட்சியை சேர்த்து கொள்ள விரும்புகிறது இல்லை. புருஷன் மனைவியாய் ஆலயத்திற்கு வருகிறீர்கள். வீட்டுக்கு போகும்போது பைக்கில் ஏறும் போதே அங்கே ஒரு சண்டை வருது இல்லை. இந்த அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அவர் ஒன்று சொல்லுவார். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு அதை செஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். அவர் ஏன் வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும், இப்போவே ஃபோன் பண்ணு. ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் இந்த சின்ன காரியத்தில் விட்டு கொடுக்க மனசு இல்லாது இங்கே என்ன கேட்டமோ பிரசங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போகும்போதே என்ன போட்டுட்டு போகிறோம், சண்டை போட்டுட்டு போகிறோம். அப்புறம் வீட்டுக்கு போனால் சண்டே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சமாதானம் இல்லாத நாளாக மாறிடுது. புருஷனுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும், அவன் என்ன சொல்லிட்டா, வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொன்னால் அதானே, நம்ம ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறோம், எனக்கு ஏன் இவ்வளோ ஈகோ, நான் விட்டு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு சண்டை போட்டேன், எதுக்கு வாக்குவாதம் பண்ணேன். பரிசுத்தாவினர் உள்ளே பேசிட்டே இருப்பார், மகனே கொஞ்சம் விட்டு கொடுத்துரு. பெண்ணுக்கும் பேசுவார், மகளே சரி விட்டுரு, அவர் என்ன சொல்கிறாரு விட்டுரு அப்படின்னு சொன்னால் இந்த விடுகிறதுக்கே மனதில்லாமல் சண்டையும் வாக்குவாதமும் போட்டுட்டு ஒரு நாளெல்லாம் முகத்தை தூக்கிட்டு இருப்போமே ஒழிய இரவு படுக்கைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் ஸோ சாரிம்மா நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு இவரும் சொல்கிறதில்ல, ஸோ சாரிங்க நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறதில்ல. அப்போ நல் மனசாட்சி என்ன செய்கிறோம் சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு நல்ல மனசாட்சியை கொடுத்துருக்கிறார். அது நம்மோடு கூட பேசுகிற மனசாட்சி, அது நம்மோடு இடைபடுகிற மனசாட்சி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல் மனசாட்சியை காத்துக்கிறீங்கிறதுக்கு ஒரே ஒரு இண்டிகேட்டர் எது தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற சமாதானம். நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்ச உடனே உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உடனே நீங்கள் கேர்ஃபுல் ஆகிடணும். ஓ பரிசுத்தாவியனுக்கு இது விருப்பம் இல்லை, பரிசுத்தாவினர் என்கிட்ட விரும்பலை, நோ நோ நான் இதை செய்யக்கூடாது, நான் விசுவாசம் உள்ளவன் ஆனால் மனசாட்சியை தள்ளிடுறேன். என் அன்பு சகோதரர்களே, உங்கள் அந்தரங்க வாழ்விலும் சரி, உங்கள் வெளியரங்க வாழ்விலும் சரி, உங்கள் குடும்பத்திற்குள்ளும் சரி, உங்கள் அலுவலகத்திலும் சரி, நல் மனசாட்சியை தள்ளிவிடாதிருங்கள். திருமணத்திலே ஆலயத்தில் வந்து ஒப்பந்தம் செய்கிறோம், வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் கடைசியில் ஒன்று சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் பிறர் முகம், திரும்ப சொல்லுங்க, இங்க சொன்னதோடு அது என்ன செஞ்சிடும், மறந்துடும். உங்கள் மனைவி கொஞ்சம் படிக்காதவள், கொஞ்சம் பேதை, அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாது, ஒன்னே ஒன்று ஜெபிக்க தெரியும். ஆனால் அலுவலகத்திற்கு போகிறீர்கள், திறமையுள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள், கர்சனையோடு உங்களோடு கூட பேசுகிறாள், மனசு சொல்லுது இந்த இந்த பெண் மனைவி இவளை விட இப்படி ஒரு பார்ட்னர் வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், சே தப்பு செஞ்சிட்டோம், ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்திருந்தா இந்த பெண்ணே என்ன செஞ்சுருக்கலாம். இந்த எண்ணம் வரும்போது என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசை தேவையற்ற சிந்தையை கொண்டு வர கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி தான் என் வாழ்க்கையெல்லாம் என்னோடு கூட இருக்கிறவள் அப்படின்னு அதை ரெசிஸ்ட் பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ணும்போது நல் மனசாட்சியை சேதப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்கிறதில்லை. வியாபாரம் செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், 20 ரூபாய் அதில் மேலே வச்சு சேல் பண்ணலாம், ஆனால் 50 ரூபாய் நீங்கள் மேலே வச்சு சேல் பண்ணால் உங்கள் மனசாட்சியை நீங்கள் சேதப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தேவன் நீ இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாயும் இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் உங்கள் மனசாட்சியை சென்சிட்டிவாக வச்சுக்கோங்க. அன்பு வாலிப பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று. ஆனால் அம்மாவை மரியாதை குறைவாக பேசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? அதான் சொல்லுவாங்க, 16 வயது வர வரைக்கும் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க, பதினெட்டு வயசான உடனே இந்த பாரு உன் புருஷனை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. யாரு சொல்ற இதை? அப்பான்னு போய் கட்டி அணைத்த அதே வாலிப பிள்ளைங்க தான் இப்ப சொல்ற வார்த்தை என்ன? உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு, என் வழியிலலாம் வரக்கூடாது சொல்லு, அப்புறம் நடக்கிறது வேற பார்த்துக்கோ. தம்பி, நல்மன சாட்சியை தள்ளிராதம்மா, நீ உலக வாலிபனை போல வாழக்கூடாது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு தேவன் கொடுத்த சொத்து. அவர்கள் சொல்லுகிறது இப்போ உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், என் தகப்பன் மாத்திரம் என்னை அப்படி கண்டிப்பாய் வளர்க்காதிருந்தால் நான் எனக்கு இப்படி வந்திருக்க மாட்டேன். என் தாய் மாத்திரம் எனக்கு ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபிள்ஸை போடாது இருந்திருந்தா என் பரிசுத்தத்தை நான் காத்திருக்க மாட்டேன். உலகத்தில் எத்தனை வாலிப பிள்ளைகள் மனம் போல அலைகிறார்கள், மனசாட்சியை கெடுத்து கொண்டு தேவனுக்கு துரோகம் செய்து பெற்றோருக்கும் துரோகம் செய்து வாழ்கிற நாட்களில் நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவளாயிரு. 60 வயசு ஆனா கூட நீங்க கூட நல்மன சாட்சியை காத்துக்கணும். மகளை ஒரு விதமாய், மருமகளை வேறு விதமாய் நடத்தாதிருங்கள், மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். 70 வயது ஆகும் பொழுது உங்கள் சொத்தை பங்கிடும் பொழுது பிரியமான பிள்ளைக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா, பிரியமில்லாத பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியா, இப்படியெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா மனசாட்சியை சேதப்படுத்துறீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவளாயிரு. இன்னைக்கு போய் ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என் மனசாட்சி எப்பவும் ஷார்ப்பா இருக்கட்டும், ஆண்டவரே சென்சிட்டிவா இருக்கட்டும், ஆண்டவரே என் மனசாட்சியின் மூலமா நீங்க பேசுறீங்கன்னு வேதம் சொல்லுது, என் மனசாட்சியை சுத்தமா வச்சுக்கோங்க. எபிரே ஆக்கியோன் எழுதும் பொழுது எழுதுவார், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்ய உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழிய பாதையில் இருக்கிறீர்கள், ஆரம்பத்தில் your heart was so sensitive to the voice of Holy Spirit. ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட அவியனருக்கு விரோதமாக செஞ்சிட மாட்டோம், ஆனால் இப்போ மனசு மாறிடுச்சு. பணத்தின் மேலே கண்ணு போகுது, பொருளின் மேலே கண்ணு போகுது, நல்ல மக்கள் நான் பேசுகிற விதம் வேற, சாதாரண மக்கள் நான் பேசுகிற விதம் வேற. மனசாட்சியை சேதப்படுத்தாதிருங்கள். ஹாலலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற, தீமோத்தேயுவே உனக்குள்ளே இருக்கிற நல் மனசாட்சி ஒரு பொக்கிஷம்பா, அதுதான் உன்னைய உன் டெஸ்டினிக்கு நேராக நடத்திட்டு போகும், அதுதான் உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்கு நேராய் நடத்திட்டு போகும். மனசாட்சியை சேதப்படுத்தி விடாதே. ஹாலலூயா. ரெண்டாவதாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை குறித்து 1 தீமோத்தேயு 1:6 நாம் வாசிக்கின்றோம்.
2: இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள்.
1: நல்லா சொல்லுங்க, என்ன பேச்சுக்கா?
2: வீண் பேச்சு.
1: ஒன்று, மனசாட்சியை சேதப்படுத்துறாங்க, தரிசனம் நிறைவேறல. பவுல் எச்சரிக்கிறார், வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகிறாத. பிசாசின் கூட்டம் ஒரு நாள் உட்காந்து பிளான் பண்ணிச்சான், இந்த ஆவிக்குரிய மக்களை நம்மளால் கிட்ட நெருங்கவே முடியல, அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிச்சுட்டே இருக்கிறாங்க, கூடி கூடி ஜெபிக்கிறாங்க, இவங்க பலனை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சான். அப்போது ஒவ்வொரு டெவிலும் ஒரு பிளான் சொல்லிச்சான், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு. ஒரு பிசாசு சொல்லிச்சான், ஒன்றும் இல்லைங்க, வீணான வார்த்தைகள் பேசும்படி அவங்களுக்கு ஒரு புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துருங்க, அவங்க ஜபத்தையும் நிறுத்திடுவாங்க, பைபிள் வாசிக்கிறதையும் நிறுத்திடுவாங்க அப்படின்னு. என்ன சொல்லிச்சா? புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்துட்டா அவங்க வீணான காரியங்களை பேசுவாங்க சரின்னு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. புது ஆண்ட்ராய்டு, அவங்க நினச்ச ஆட்களுக்கெல்லாம் புது ஆண்ட்ராய்டு மொபைலில் டெவிலே சாங்ஷன் பண்ணிச்சான். இது ஒரு கதை, சரிதானா? அப்போது ஜோ பண்ணிட்டு இருந்தாங்களே, காலையில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்னவங்க இப்போ காலையில் எழும்பின உடனே எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குது, ஓ முக்கியமான செய்தி எதுவும் இருக்குதா, ஜபக்குறிப்பு இருக்குதா, பார்த்துட்டு ஜோ பண்ணுவான் அப்படின்னு ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் பகலெல்லாம் வாட்ஸ்அப் கால், அந்த கால், இந்த எல்லாம் ஃப்ரீ கால் தானே, எல்லாம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவங்க பேசுறது பாவத்துக்கு எதுவாக பேசலை, ஆனால் வீணா பேசி பேசி பேசி பேசி பேசி நேரம்லாம் என்ன செஞ்சுதான் அவங்களுக்கே தெரியல, நம்ம ரொம்ப நேரம் ஃபோனில் செலவழிக்கிறோம். பிசாசுகளின் தலைவன் சொன்னாராம், இந்த ஐடியாவை கொடுத்தது யார்? அவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், பயங்கர கனம் கொடுக்க போகிறேன்னு கூப்பிட்டு ஐடியாவை கொடுத்த அழகாக ஹானர் பண்ணானா. நல்லா கவனிங்க, சைலண்டா உங்கள் பலனை திருடுறது வெயின் கான்வர்சேஷன், வீணான வார்த்தைகள். நாலு விசுவாசிகள் கூடினா என்ன பேசுறோம்? வீணா பேசுறோம். ஆனால் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. நம்ம பேசணுமே, ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பேசணுமா அல்லது வேற மாதிரி பேசணுமா? நம்ம நாலு பேர் பேசும் பொழுது யூ மஸ்ட் ஹாவ் அ டெசிஷன் இன் யோர் மைண்ட். நம்ம பேசும்போது வீண் வார்த்தை பேசக்கூடாது. பேசுனா பக்தி விருத்திக்கு எதுவாக பேசணும். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபிள்ஸாக ஃபாலோ பண்ணப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் ஹாஸ்டலில் ப்ரேயர் குரூப் உண்டு. அப்போ எங்களுடைய டெசிஷனில் பெரிய டெசிஷன் என்ன தான், வீண் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர் வேறு மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க, மிருகங்கள் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம அப்படி கூப்பிடவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக டெசிஷன், வீணாக பேசக்கூடாது. சண்டே சர்ச்சுக்கு போகும்போது வீண் வார்த்தை பேசவே கூடாது. கம்யூனியன் சர்வீஸ்னா அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப ஹோலியாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த டேஸில் ஃபாலோ பண்ணோம். இப்போ யோசிக்கிறேன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கம்யூனியனுக்கு வரும்போதே ஹாயாக வராங்க, பின்னாடி இந்த நேராக வந்து அப்படி கம்யூ ஷூஸ் போட்டுட்டு தான் கம்யூனியன் எடுக்கிறாங்க, அப்படி நேராக போயிட்டே இருக்கிறாங்க. இது ஷூஸ் போடுறது தப்பு நான் சொல்லலை. அந்த நாட்டில் குளிரும், தரையில் கால் வைக்க முடியாது, அவங்க ஷூஸ் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு தேவனை கனம் பண்ணுறதுக்குன்னு சில வழிகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லித்தாரு. பெரிய எழுப்புதலின் செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் உங்கள் உள்ளான மனதை தேவனுக்கு நேராக திருப்புறதுக்கு சின்ன சில ஆலோசனையை சொல்லிட்டு போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவிக்குரிய பலனை திருடுறது உங்கள் வீண் வார்த்தைகள். ஒரு பெண்ணோடு கூட கண்ணியமாக சுருக்கமாக பேசுனா உறவு கடைசி வரைக்கும் நிலச்சிருக்குது. ஆனால் ஒரு பெண்ணோடு வீண் வார்த்தைகள் தேவையில்லாது பேச பேச முதல்ல ஜென்ரலாக பேசுவீங்க, அப்புறம் அந்தரங்க காரியத்தை பேசுவீங்க, அப்புறம் உங்கள் ஃபீலிங்ஸை பேசுவீங்க, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேசுவீங்க, உங்கள் ஃபேமிலியில் என்ன இல்லைன்னு பேசுவீங்க, அப்புறம் நெருக்கமாக ஒருத்தரை ஒருத்தர் பிரியப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க, அப்புறம் வேறு மாதிரி வாழ்க்கை மாறுது. பாவம் ஒரே நாளில் உள்ளே வராது, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உள்ளே வரும். வீண் வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்றீங்களா, வந்து உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் கண்ணை மூடி ஜோமன் ஆரம்பிச்சிடணும். இந்த சபை ஒரு ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். சர்வீஸ் என்ன மெதுவாக, நான் 8 மணி தானே, என்ன 7:50 வந்துட்டேன், உட்காந்து பேசுவோம். நோ, உள்ளே வந்தீங்களா, கண்ணை மூடினீங்களா, ஜெபம் பண்ணீங்களா? சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது அன்புக்கே எதுவா, யார் யாரை விசாரிக்கணும், போன வாரம் யார் சிக்கா இருந்தா போய் பேசுங்க, போன வாரம் யார் கண்ணீரோடு வந்தா போய் பேசுங்க, போன வாரம் யார் பிரச்சனையோடு வந்தா அவங்களோட போய் பேசுங்க, வாங்க உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன். சபை முடிஞ்ச உடனே இந்த ஐக்கியம் அப்படி இருக்கணும். ஆண்டவர் திருச்சபையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறார். வீண் வார்த்தைகளுக்கு விலகியிரு மகனே. முக்கியமாக வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன், வீணான சாட்டிங்ஸ், வீணான வார்த்தைகள், வீணான கான்வர்சேஷன் விலகு. நீ முறைமைக்கு நீ ஏற்ற மகளா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, விலகியிரு, உன்னை குறித்த தரிசனங்கள் நிறைவேறும். ஹாலலூயா. நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவளாயிரு. நீ வீண் வார்த்தைகளுக்கு விலகிரு. பைபிள்ல சில வார்த்தைகளை குறித்து சில வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 14:23 வெறும் வாய்ப்பேச்சு ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 13:5 பொய் பேச்சை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லுது வேதம். 1 தீமோத்தேயு 6:20 கொஞ்சம் வாசிங்க.
2: உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு
1: சீர்கேடான
2: வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு.
1: சீர்கேடான வீண் பேச்சுக்கும் சொல்லுங்க, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற விபரீதங்களுக்கு என்ன செய்ய, விலகு, விலகிரு. இந்த சபை இன்னைக்கு இந்த காரியத்தில் ஒரு டெசிஷன் எடுத்தா நான் சொல்றேன், உங்க சர்ச் ஒரு பவர்ஃபுல் சர்ச்சா மாறும். சபையில வல்லமை விளங்கும், விசுவாசிகளின் வாழ்க்கையில வல்லமை விளங்கணும்னா வீண் வார்த்தைகளுக்கு வாயை விளக்கினால் கர்த்தருடைய ஆவியானவர் நாவிலே தங்கியிருப்பார். ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், ஏன்னா நீங்க சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் அக்கினி குரட்டினால் என்ன செய்தாராம், சுத்திகரித்தாராம். இன்னைக்கு நம்மை சுத்திகரித்து நம்மை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களுக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. மூன்றாவதாக, தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு காரியம், 1 தீமோத்தேயு 4:12 வாசியுங்கள்.
2: உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
1: நம்பர் 3, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் அப்படின்னார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் ஒளி அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இருள் இருந்தால் உங்கள் இருக்கிற ஒளி அந்த இருளை என்ன செய்யணும்? ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம போனோம்னா அங்கே இருக்கிற இருள் நம்மளை என்ன செஞ்சுக்குது? பிடிச்சிக்குது. அவிஸ்வாசிகள் உள்ள ஒரு காலேஜில் தான் படிக்கிறீங்க, அவிஸ்வாசிகள் நிறைந்திருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்கிறீங்க. நீங்கள் அவங்கள மாற்றலை, அவங்க உங்களை மாற்றிட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்திருக்கலாம், நீங்கள் தான் அவங்கள மாற்றணும். அதுக்கு தான் தேவன் வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்ன நடக்குது, நாள்பட நாள்பட அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை மாற்றிட்டாங்க. உங்கள் தரிசனம் போச்சு, உங்கள் விசுவாசம் போச்சு, உங்கள் ஜப வாழ்க்கை போச்சு. இன்றைக்கி கர்த்தர் சபையை தட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். மகனே மகளே, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. எதிலெல்லாம் மாதிரியாக இருக்கணுமா? வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும்,
2: கற்பிலும்.
1: சொல்லுங்க, கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நோவாவை அழைத்து ஒரு பேழையை செய்ய சொன்னார். நீ கொப்பேர் மரத்தினால என்ன செய்யணும்? ஒரு பேழையை செய்யணும். பேழையின் நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு அப்படிலாம் சொன்னார். உள்ள என்ன பூசணும், எல்லாம் ஒரு பேட்டர்ன் கொடுத்தார். இன்னைக்கு அந்த பேழையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அரராத் மலையில். அதை கண்டுபிடித்து ரிசர்ச் பண்ண இன்ஜினியர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, எப்பேற்பட்ட வெள்ளத்துக்கும் தப்பும்படி அந்த பேழையுடைய எல்லா அளவுகளும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதான். இப்போ வந்து மிலிட்ரியில் சப்மரைன் ஷிப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன நீர்மூழ்கி கப்பல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன டெக்னாலஜி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த மெஷர்மெண்ட்ஸை நோவாவுடைய பேழைக்கு தேவன் கொடுத்தாரா? என்ன ஒரு ஞானம் உள்ள தேவன் பாருங்க. ஆண்டவர் ஒரு பேட்டர்னை கொடுத்தாருனா, உன்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விளக்குறதுக்கு தான் அந்த பேட்டர்னை கொடுக்கிறார். ஒன்று நாளாகமும் 28:19 கொஞ்சம் வாசிங்க.
2: இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான்.
1: தேவாலயத்தை எப்படி கட்டணுங்கிற ப்ளூ பிரிண்ட்டை தேவன் தாவீதுக்கு எழுதி கொடுத்தாராம். என்ன ஒரு ஆச்சரியமான தேவன் பாருங்க. சும்மா கட்டுப்பா அப்படிலாம் சொல்லலை. சும்மா கட்டியிருந்தா மனுஷீக ஞானத்தின்படி கட்டியிருப்பாங்க. சரி, யாத்திராகமம் 25:9 வாசிங்க.
2: நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்கள்.
1: நல்லா கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சும்மாலாம் செய்யக்கூடாது. அளவு இப்படி, எங்கெங்க என்னென்ன இருக்கணும், பொன் கொத்து விளக்கு எங்க இருக்கணும், சமூகத்து அப்போ எங்க இருக்கணும், மேஜை எங்க இருக்கு, எல்லாம் பேட்டர்ன். ஏன் அப்படின்னா, இவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்குதான். எதுக்கு நிழலாட்டமா இருக்குது? வெளிப்பிரகாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, உள்பிரகாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, திரையின் நிறத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு, அளவுக்கு ஒரு அர்த்தம், எல்லாத்துக்கும் மீனிங். ஸோ காட் என்ன செய்யறாரு, அவரே பேட்டர்ன் கொடுக்குறாராம். நோவாவுடைய பேழைக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு, தேவாலயத்துக்கு பேட்டர்ன் கொடுத்தாரு. நீங்க யார் தெரியுமா? வேதம் சொல்லுது தேவனுடைய மாளிகை அப்படின்னு சொல்லுது. நீங்க யாரு? குப்பை அப்படின்லாம் சொல்லாதீங்க இன்னுமே. நீங்க யாரு? தேவனுடைய மாளிகை, தேவனுடைய வாசஸ்தலம். உங்களை கட்டுறதுக்கும் பைபிள்ல பேட்டர்ன் கொடுத்துருக்கிறாரு. இந்த பைபிள் இருக்குதே, உங்க லைஃபுடைய ப்ளூ பிரிண்ட் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி மகிழணும், எப்படி உறவுகளை கட்டணும், எப்படி குடும்பத்தை கட்டணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும், எல்லாத்துக்கும் பேட்டர்ன் இங்கே இருக்குது. இந்த பைபிளை வாசிக்காம நீங்கள் மாதிரியாக வாழவே முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் மாதிரியாக வாழ்கிறதுக்கு இங்கே வச்சிருக்கிறாரு பேட்டர்ன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம். முந்தின நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்ன ரொம்ப அப்செட் ஆக்கிடுச்சு. போய் ரெண்டு கேள்வி கேட்டுட்டு தான் வரணும் இவங்களை அப்படின்னு மனசு தோணுது. ஏன்னா அநியாயமாக செஞ்சாங்க, அக்கிரமமாக செஞ்சாங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், தெளிவாக பேசினார், உனக்கு கோபம் வருது நியாயம், ஏன்னா அவங்க செஞ்சது அநீதி. ஆனால் பாவத்துக்கு எதுவாக கோவப்படாத, பி குவாய்ட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர் சொல்லலைன்னா அநீதி செஞ்ச அவங்கள நேரில் போய் நான் கேட்டிருப்பேன், நீங்கள் எப்படி இப்படி அநீதி செய்யலாம் அந்த மக்களுக்கு அப்படின்ட்டு. கர்த்தர் தடுத்தார். கொஞ்ச நாள் கழித்து கர்த்தரே அந்த குடும்பத்தில் ஒரு தீர்ப்பை செஞ்சார் பாருங்க. கொஞ்ச நாள் கழித்து கர்த்தரே ஒரு தீர்ப்பை செஞ்சிட்டார். பயமாக இருந்துச்சு, கேட்ட எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ தெய்வமே இது என்ன, ஏன் தெரியுமா? நம்மளை சும்மா இருக்க சொல்கிறாருல்ல, ஏன் தெரியுமா? அவர் கிரியை செய்கிறதுக்கு. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருந்தால் தேவன் கிரியை செய்வார். நீங்கள் போய் பேசணும்னு நினச்சா தேவன் கை கட்டிட்டு அமைதியாக இருப்பார். இன்னைக்கு திருச்சபையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்கிறேன், தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்காய் வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காய் நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும், இந்த நெருக்கமான சூழ்நிலையில் இந்த இக்கட்டான நிலைமையில் நான் என்ன செய்யணும், இங்கே தேடுங்க, இங்க வாசிங்க, இங்க கண்டுபிடிங்க. அந்த மாதிரியின்படி சில வேலைகளை பைத்தியங்களை போல விட்டு கொடுக்க சொல்லுவாரு, சில வேலைகளில் மூடர்களை போல அமைதியா இருக்க சொல்லுவாரு, சில வேலையில விவேகமற்றவர்களை போல பொறுமையா இருக்க சொல்லுவார். செஞ்சு பாருங்க, அதன் முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அதன் முடிவு தேவனே உங்களுக்காய் கிரியை செய்கிற ஒரு செயலா இருக்கும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உங்க ட்ரெஸ்ஸு அது மாதிரியா இருக்கணும், உங்க பேச்சு அது மாதிரியா இருக்கணும். ஒரு ஊழியனை ஆண்டவர் ஒரே நாள்ல உயர்த்திறது இல்லை, சொல்லுங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய் உயர்த்துகிறார். 30 ஆண்டுகள் கர்த்தர் என்னை உடைச்சு உருவாக்கி, இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கல்ல, உடைப்பாரு உருவாக்குவாரு அப்புறம்தான் உயர்த்துவார் அப்புறம்தான் உபயோகப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், கிட்டார் வாசிக்க தெரிஞ்சிட்டா உடனே வர்ஷிப் லீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தம்பி, வெறும் கிட்டார் வாசிக்கிறது மட்டுமல்ல வர்ஷிப், நீ அந்தரங்கத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவரை அறியணும் முதல்ல. உன் தேவன் யார், அவர் எவ்வளோ பெரியவர், அவரோட நேசம் கொள்ளணும், அவரோட அன்பு செலுத்தணும், அவர் மேலே பட்சமாய் அவரை நீ அந்தரங்கத்தில் ஆராதிச்சாதான் இங்கே வந்த நின்று நீ ஆராதிக்கும் போது உன் ஆராதனை பவர்ஃபுல்லாக இருக்கும், உன் ஆராதனையில் வல்லமை விளங்கும். நீ அழுவ ஜனங்கள் அழுவாங்க, நீ கர்த்தருக்குள் களி கூறுவ ஜனங்கள் களி கூறுவாங்க. ஊழியம் என்பது அல்லது உயர்வு என்பது ஒரே நாளில் வராது. ரெண்டாவது, உங்களை தேவன் உயர்த்தணும்னா உங்கள் லைஃபை சீர்படுத்தாம தேவன் உயர்த்தவே மாட்டார், உயர்த்தவே மாட்டார். ஒரு சவுல் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தார், அந்த சவுலை ஆண்டவர் உடைச்சார். 3 நாள் என்ன தெரியல, கண்ணு தெரியல, இரு இருட்டில் இரு, என்ன வீரமா என்ன வேகமா போய் என் ஜனங்களெல்லாம் நீ வந்து கொலை செய்வதற்கு அனுமதி வாங்கிட்டு வந்த, இருட்டில் இருன்னு 3 நாள் போட்டார். அந்த 3 நாள் உணர்வுள்ள அவருடைய மனம் தேவன்கிட்ட திரும்பிச்சு. சில வேளைகளில் உங்கள் தரிசனம் நிறைவேறணும்னா கர்த்தர் உங்களை உடைச்சி தான் தரிசனத்தை நிறைவேற்ற கொண்டு போவார். சில உடைக்கப்படுதல்களுக்கு உங்களுக்கு இப்போ அர்த்தம் தெரியாது, கொஞ்ச நாள் கழித்து தெரியும். நீங்கள் இன்னைக்கு உடைக்கப்படுறீங்கள, அதே நிலையில் உடைக்கப்படுறவங்களுக்கு பின்னாடி உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். 10 வருஷம் பிள்ளை இல்லை, அழுதுங்க, புலம்புனீங்க, மன்றாடுனீங்க, கர்த்தர்கிட்ட வாங்கிட்டீங்க. இப்போ பிள்ளை இல்லாதவங்க யாராவது உங்கள்கிட்ட வந்தா அவங்க உள்ளமெல்லாம் என்ன செய்யும், உருகும், அழுது அழுது ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. அப்படி நீங்க உடஞ்சு ஜோம் பண்ணும்போது அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தணும்னா உங்க லைஃப் சாட்சியா இருக்கணும், மாதிரியா இருக்கணும், உருவாக்கப்படணும், கிறிஸ்துவ போல மாறணும், அவருடைய சாயலுக்கு வரணும். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், 1 பேதுரு 2:21 வாசிங்க.
2: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்
1: இருக்கிறீர்கள்,
2: ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
1: கிறிஸ்து என்ன பின்வைத்து போனார், ஒரு மாதிரி, ஒரு பேட்டர்ன். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேட்டர்னை வச்சுட்டு போயிருக்கிறார். நீங்கள் அவருடைய அடிச்சுவீடுகளை என்ன செய்யணும், பின்பற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூழ்நிலைமையில் தீர்மானம் எடுக்க முடியலன்னு ஒரு சூழ்நிலைமை வருது. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும், வாட் வுட் ஜீசஸ் டு, ஏசு என்ன மாதிரி இந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பார். இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஒரு தம்பி வந்தான், ஆண்டி எல்லாரும் சொல்கிறாங்க மூவி பார்க்குறது தப்புன்னு, மூவி பார்க்குறது சரியாக தப்பாக கொஞ்சம் சொல்லுங்கள், நான் இங்கிலீஷ் மூவிஸ் தான் பார்க்குறேன், அப்படியா மகனே, தப்புன்னு நீங்கள் பைபிளில் எங்கே இருக்கு சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு. சரிப்பா, ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். நீ எங்கே போனாலும் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறார். மூவி பார்க்க போகும்போது, எசப்பா நான் மூவி பார்க்க போகிறேன், நீங்கள் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, ப்ளீஸ் டேடி என் கூட உட்காந்துக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூவி பார்ப்போம் அப்படின்னு மட்டும் ஜோம் பண்ணிட்டு பாருப்பா. ஆ, இது என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, ஏசப்பா வந்து மூவி பார்ப்பாரான். ஆமாம் மகனே, ஏசப்பா பார்க்காத ஒன்று நீ எப்படி பார்க்கலாம்? அவன் சிந்திச்சான், உண்மைதான், ஏசப்பா மூவி பார்க்க மாட்டார், நான் என்ன செய்யக்கூடாது? ஒரு தம்பி கேட்டான், குடிக்கிறது என்னங்க தப்பா, பைபிள்லே சொல்லியிருக்குதுங்க தீமோத்தேயுவே திராட்சரசம் குடின்னு. அவனுக்கும் இதே பதில் தான் சொன்னேன். தீமோத்தேயுவுக்கு எதுக்கு சொன்னார்னா, ஒரு மெடிசனாக நீ கொஞ்சம் ஒயின் எடுத்துக்கோன்னு சொன்னார். நீ போய் தண்ணி அடிச்சிட்டு வா அப்படின்லாம் சொல்லலை தீமோத்தேயுவுக்கு. சரியா, வசனத்தின் ஆழங்கள் புரியாமல் சிலர் இஷ்டமாக பேசுகிறாங்க. எங்களுடைய செய்திகளெல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி உள்ள வாக்கு தத்தத்தை யூடியூப்பில் போடும். அநேக ஆயிரம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதில் பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வரும், சில சமயம் நெகட்டிவாக வரும். ஒருத்தர் எழுதியிருக்கிறார், பெண்கள் பிரசங்கிக்கலாம் என்று பைபிளில் எங்கே இருக்கிறது? நீங்கள் பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? பெண்ணே நீ எப்படி பிரசங்கிக்கலாம்? இப்படி ஒரே ஒரு ரெண்டு பேராக்கு வாசித்த உடனே யோசித்தேன், ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வார்த்தையினால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், பலன் அடைகிறோம், ஆவியில் நிறைகிறோம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, பெண்கள் பிரசங்கிக்கக்கூடாது பைபிள் இருக்குது, நீ ஏன் பிரசங்கம் பண்ணுற அப்படின்னு என்ன கேட்குறார். இது மாதிரி வசனத்தின் உண்மையான பொருள் தெரியாமல் பலர் என்ன செய்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இயேசு செய்யாத ஒன்று தம்பி நீ செய்யவே கூடாது, இயேசு செய்யாத ஒன்று மகளே நீ செய்யவே கூடாது. உன் வாழ்க்கை மாதிரியாக இருக்கணும், உன் வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கணும். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்கிற நீ ஒரு பொண்ணு கூட பைக்கில் சுற்றுனா, உன்னை பார்க்குறவங்க இயேசு பின்னாடி வருவாங்களா? சான்ஸே கிடையாது. திருமணம் என்பது தேவன் உனக்கு நியமித்த ஒரு தெய்வீக நியமனம். அது வர வரைக்கும் நீ பொறுமையாக காத்துரு, அது வர வரைக்கும் ஜெபம் பண்ணு, அது வர வரைக்கும் காத்துரு. இவளா இருக்குமோ அவனா இருக்குமோ என்று தேடி அலையாதே. ஏற்ற விலையில ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொண்டு வந்த மாதிரி த பெஸ்ட் ஆண்டவரே கொண்டு வருவார். சொல்லுங்க, எதை கொண்டு வருவாரு? த பெஸ்ட். நீ அது வரைக்கும் உன் சாட்சியை கெடுத்துக்காத கவனமா இருந்து பாரு, ஏற்ற வேலை வரும், ஆண்டவர் உன்னை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்துவார். அப்ப சொல்லுவாங்க, உண்மையா இவங்க வாழ்க்கையில் தேவன் செஞ்சது உண்மை. சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு கடந்து சென்றிருந்தேன். ஒரு வாலிப மகன், இள வயதிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக இருந்தவன், எங்கள் பைபிள் காலேஜில் படித்து நல்லா தேவனுக்காய் ஊழியம் செஞ்ச தம்பி, ஒரு எளிய குடும்பம்தான். ஆனால் அவனுக்கு திருமணம் நடந்தது அவ்வளோ மகிமையாக நடந்துச்சு, அவ்வளோ ஜனக்கூட்டம். இப்போது கூட வந்திருந்த சில வாலிப தம்பிமார் சொன்னாங்க, அண்ணனை மாதிரி இருந்தா ஆண்டவர் அந்த அண்ணனை மாதிரி நம்மையும் ஆசீர்வதிப்பார்னு. பாருங்க, வாழ்ந்த வாழ்க்கை அவன் திருமணத்தில் சாட்சி விளங்குச்சு. இன்னைக்கு நீ இள வயதில் எல்லா ஆர்வங்களையும் அடக்கி ஆண்டவருக்காய் வாழ்வாய் என்றால், மாதிரியாய் வாழ்வீர்கள் என்றால், நாட் ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ், இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், எல்லா விதத்திலும் நீங்கள் மாதிரியாக இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் கோபமாக பேசுனா உங்கள் வீட்டில் இருக்கிற 2 வயசு குழந்தை அது ஒரு வார்த்தை பேசும், கேட்டால் டேடி அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்? அது உங்களை பார்க்குது. மம்மி இப்படி தானே செஞ்சாங்க, அது உங்களை பார்க்குது. பெற்றோரே, பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் மாதிரியாக இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரியே மாறுவாங்க, இல்லாட்டி வேற மாதிரி மாறிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அம்மாவுடைய ஜப நேரம் இது, எங்கள் அப்பாவுடைய ஜப நேரம் இது, எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், எங்கள் அப்பா இப்படிலாம் நடக்க மாட்டார், எங்கள் அப்பா தேவனுக்கு பயந்தவர், எங்கள் அம்மா தேவனுக்கு பயந்தவங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து இப்படி சாட்சி சொல்லும்படி மாதிரியாக இருங்கள், உங்களை குறித்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஹாலலூயா. இன்னும் சுருக்கமாக 2 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:8 வாசிங்க.
2: உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம்.
1: பின்னாடி வாசிங்க.
2: ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும்
1: விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். முதலாவது சொன்னேன், விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவர்களாய் இருங்கள் என்று. ரெண்டாவது சொன்னேன், வீண் பேச்சுக்கு விலகி இருங்கள் என்று. மூன்றாவது சொன்னேன், விசுவாசிகளுக்கு மாதிரியா இருங்கள் என்று. நான்காவது, விழாதபடி கவனமாயிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலர் எங்க விழுறோன்னு தெரியாமலே விழுந்துட்டு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேலையே இல்லாத இருக்கும் போது புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வருவாங்க, ஃப்ரைடே டாரி மீட்டிங் வருவாங்க, சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவாங்க, சண்டே முதல் ஆராதனையில் இருப்பாங்க, ரெண்டாவது ஆராதனையில் இருப்பாங்க, மாலை ஆராதனையில் இருப்பாங்க. ஒரு வேலை கிடைக்கட்டும், பைபிள் ஸ்டடி போயிடும், டாரி மீட்டிங் போயிடும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிடும், சர்வீஸ் கூட போயிடும். ஏன் வேலையில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? வர முடியாது. வர சூழலும் இருந்தால் கூட சில வேலைகளில் மனசு வரமாட்டேங்குது. பைபிள் சொல்லுது, சிலர் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று விரும்பி தேவனை விட்டு தூரமாக போயிடுறாங்களாம். பைபிளில் ஃபுல்லாக தேடி பாருங்க, விழுந்தவங்க எல்லாம் ரெண்டு விஷயத்தில் விழுவாங்க. ஒன்று, தாவீது ஒரே ஒரு விஷயத்தில் விழுந்தார், பத்சேபாளின் விஷயத்தில். ஆனால் பணத்தில் விழுந்தவங்க நிறைய பேர். கேயாசி விழுந்தது பணத்தில், யூதாஸ் விழுந்தது பணத்தில், அனனியா சப்பிராள் விழுந்தது பணத்தில். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனை முதலாவது வச்சு பணத்தை ரெண்டாவது வைங்க. தேவனை முதலாவது வைங்க, வேலையை ரெண்டாவது வைங்க. கொஞ்சம் வருமானம் வரும்போது கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தீங்களே, அதே மாதிரி பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா சேலரியும் வாங்குங்க, கால்குலேட் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, கர்த்தருக்குரியதை எடுத்து வைங்க. அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எங்க சேலரியில டைத்து கொடுத்தா போதும், பிள்ளைங்க சேலரி வீட்டு லோனுக்கு. நோ, உங்க பிள்ளைங்க ஒரு முழு மனிதன், ஒரு முழு மனுஷி. அவள் தேவனை சேவிக்கிறவள், அவள் பிரயாசத்தின் பங்கு கர்த்தருக்கு வரணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், மிஷினரிகளுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்காதபடி பண ஆசை உள்ளத்துல வருதுன்னா எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. வசனம் சொல்லுது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. சில சமயம் நீங்க பண விஷயத்த நீங்க விழுந்திருக்க மாட்டீங்க, ஆனா மைண்டு ஃபுல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், இப்படியே இருக்கும். சோ வாலிபர்களை கேளுங்க, டிகிரி முடிச்ச உடனே சம்பாதிக்கணும் ஆண்டி, ரொம்ப சம்பாதிக்கணும் ஆண்டி, பைக் வாங்கணும் ஆண்டி, கார் வாங்கணும் ஆண்டி, வீடு கட்டணும். மகனே, உன் வாழ்க்கை முழுசும் தரிசனம் எதுவாக இருக்கணும் தெரியுமா? இயேசுவை நேசிக்கணும், ஆண்டவருக்காய் வாழணும். எனக்கு அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா ஏதாவது ஒரு சபையை கட்டி கொடுக்கணும், ஒரு ஊழியத்தை தாங்கணும். இன்னைக்கு விசுவாசிகள் இந்த சிந்தையுடையவர்களாக இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் தேவன் மாற்றுவார். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்தாதான் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். வசனம் சொல்லுது, அநேகர் பண ஆசையில விழுந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க விழக்கூடாது, விழாதபடி கவனமா இருங்க. எங்க விழுந்தீங்கன்னு பாருங்க. ஜப வாழ்க்கையில விழுந்தீங்களா? வேத வாசிக்க நேரம் இல்லைன்னு விழுந்தீங்களா? சில இச்சைகள்ல விழுந்துட்டீங்களா? எப்பவுமே கோபப்பட்டுட்டு கிருபை இழந்து போயிருக்கிறீங்களா? எப்போ மற்றவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிச்சு உங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? சிலருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? பகலெல்லாம் செய்கிற ஏகப்பட்ட வேலைகளின் ப்ரெஷரை உள்ளே போட்டுட்டு ஜபமே இல்லாத வாழ்கிறதுனால ராத்திரியில் மைண்டு ஆங்ஷியஸாக இருக்குது. வேற மாத்திரைங்களை போட்டு தூங்குறாங்க. இன்றைக்கி திருச்சபைக்கு நான் சொல்கிறேன், அதிகாலையில் தேவனை தேடுங்க, இரவு நேரத்தில் தேவனை தேடுங்க, குடும்பமாக தேவனை தேடுங்க, ஆலயத்திற்கு குடும்பமாக வாங்க. லெட் காட் பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில தேவன் முதலாவது இருக்கட்டும். வேலை செய்யும் போது கூட மனசு இயேசுவே நினைச்சிட்டு இருக்கட்டும். வாகனம் ஓட்டும் போது மனசு ஆண்டவரே நினைச்சிட்டு இருக்கட்டும். உங்க சிந்தை இயேசு மேலே இருக்கட்டும். நான் எங்கேயாவது ஒரு 45 minutes தனியா டிரைவ் பண்றேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சத்தமா பாட்டு பாடிட்டு போவேன், சத்தமா நீ பாஷையில பேசுவேன். உனக்கும் தேவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட நேரம், தனிப்பட்ட உறவு, ஒரு நாளெல்லாம் அது தொடர்ந்த சங்கிலியா வருதா இல்ல காலையிலையும் ராத்திரியில்

0: எங்க விழுந்தேன் பார்த்து உடனே எழும்பிரு, திரும்ப ஓடு. உனக்குன்னு வச்சிருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹாலலூயா. கடைசியாக 1 தீமோத்தேயு 6:19 வாசிங்க.
1: நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
0: நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4:7 வாசிங்க.
1: நல்ல
0: போராட்டத்தை போராடினேன்,
1: ஓட்டத்தை
0: முடித்தேன்,
1: விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
0: சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த வசனத்தை எங்க சொல்லுவாங்க? டெத்துல. அங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நேத்து நான் நல்லா ஓடுனேனாப்பா, இன்னைக்கு ஒழுங்கா ஓடுறேனாப்பா, போன வருஷம் ஒழுங்கா ஓடுனேனாப்பா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, தெரியுமா? அது ஒவ்வொரு வாரமும் நீங்க செஞ்சு முடிக்க வேண்டிய பிளான் ஒன்று இருக்குது. எத்தனை பேர் டீச்சர்ஸா ஒர்க் பண்றீங்க? டீச்சர்ஸே இல்லையா? இருக்குல்ல, ஸ்கூல்ல என்ன போடுறாங்க? சிலபஸ் போடுறாங்க. கோட்டாளிக்கு ஒரு போர்ஷன், ஆஃபேலிக்கு ஒரு போர்ஷன், ஆனுவலுக்கு ஒரு போர்ஷன். கோட்டாளி போர்ஷனை கோட்டாளியில் என்ன செய்யணும்? முடிச்சு ஆகணும். ஆஃபேலி சிலபஸ் ஆஃபேலியில் முடிச்சு ஆகணும். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் முடிக்க வேண்டிய காரியம், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கர்த்தருக்காக செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம். சிலருக்கு வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. விடியுது அடையுது, விடியுது அடையுது, விடியுது அடையுது. சாப்பிட்றோம், தூங்குறோம், படுக்கிறோம், எழும்புறோம், வேலை செய்கிறோம், ஸ்பெஷலாக ஒன்றுமே செய்யலை. நான் கேட்குறேன், 8 மாதம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில், என்ன செஞ்சீங்க ஆண்டவருக்கு? என்ன செஞ்சீங்க கர்த்தருக்கு? எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க? நீங்கள் வரீங்க, அழகாக வரீங்க, உட்காருறீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பம் அழுதுகிட்டே இருக்குதே. காரில் சும்மா தானே வரீங்க? அவங்கள கூட்டிகிட்டு வரலாமே. ஆட்டோவில் தானே வர்றீங்க? ஒரு நபரை கூட வா எங்கள் சர்ச்சுக்கு, கர்த்தர் உனக்கு விடுதலை தருவான்னு ஏன் கூட்டிட்டு வரல? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சுக்கிற அசைன்மெண்ட், அதை முடிச்சு ஆகணும். மருத்துவ கல்லூரி படிக்கும்போது சனிக்கிழமை இரவு ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் தட்டுவேன். நான் புதுசாக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவேன், நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்களா, நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்களா. பாருங்கள், படிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கும், ஆனால் என்ன வேலை செய்வேன்? சாட்டர்டே போய் எல்லா ரூமையும் கதவை தட்டி, நாளைக்கு சண்டே சர்வீஸ் வரீங்களா, நாளைக்கு சண்டே சர்வீஸ் வரீங்களா, சர்வீஸ் வரீங்களா. சில சமயம் நான் ஏன் அப்படி பைத்திய மாதிரி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் செஞ்சேன், 4.5 வருஷம் அப்படி தான் செஞ்சேன் ரட்சிக்கப்பட்டதுனால. அப்புறம் சிலருக்கு வந்து பஸ்ஸுக்கு வர்றதுக்கு பஸ் ஃபேர்லாம் இருக்காது, நானே போட்டு கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃப்ரைடே சாட்டர்டே பேஷண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பேருக்கு தனி ஆட்டோ வச்சு கூப்பிட்டு போவோம் சர்ச்சுக்கு. யாரெல்லாம் பிரயாசப்பட்டு அன்னைக்கு கூட்டு போனேனோ அவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, பல தேசங்களில் இருக்கிறாங்க. நான் போய் அன்னைக்கு கதவை தட்டி தட்டி கூப்பிட்டேன் பாருங்க, அவங்கெல்லாம் நான் வேறு தேசங்களுக்கு போகும்போது அவங்க தான் என்னை ரிசீவ் பண்ணுறாங்க. ஜெராணி, அன்னைக்கு நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டதுனால இன்னைக்கு எங்கள் தேசத்துக்கு நீங்கள் வரணும், எங்கள் சபைக்கு பிரசங்கிக்க பண்ணணும்ன்ட்டு பல தேசங்கள்லேருந்து எனக்கு இன்விடேஷன் வர்றது. யார் மூலமானா? அன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினேன் பாருங்கள், அவங்க மூலமாக தான். என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் ஓட்டம் நல்ல ஓட்டமாக இருக்கணும். எதை செய்கிறீங்களோ இல்லையோ, சாகிறதுக்கு முன்னாடி 10 பேரையாவது கிறிஸ்துவுக்குள்ளே நடத்திட்டு நம்ம சாகணும். காட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் பிளான் ஃபார் யூ. உங்கள் வாழ்க்கை குறித்த தெய்வீக திட்டம் வச்சுருக்கிறாரு, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் உலகத்தில் பிறந்தீங்க. பணம், மேன்மை, அந்தஸ்து, வேலை, இதெல்லாம் செகண்டரி. தேவனுடைய சித்தம் முதலாவது. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த சபையை குறித்த தேவ சித்தம் ஒன்று பெருசாக இருக்குது. ஓ தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ நல்ல போராட்டம் போராடு. பெற்றோரே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை சரியாக நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது ஒரு கடினமான பயணம், நம்பிக்கை இல்லாத பயணம், ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் அந்த பயணத்தை தொடர்ந்தார். அவருடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுச்சு. உன்னை அழைத்த தேவன் உனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தான் உன்னை அழைத்தார் மகனே. ஆமென்.
2: ஆமென்.
0: உன்னை அழைத்தார் மகா.

நீங்க இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை உங்களுக்காக மட்டும் வாழ்ற வாழ்க்கை இல்ல, உங்க பின்னாடி ஒரு தலைமுறையே தேவனை சேவிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இடையிலே உங்களை வலுவ பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் விலக்கி விட்டு விலக்கி தள்ளி விட்டு உங்க ஓட்டத்தை ஓடணும். நீங்க விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவங்களா இருங்க. வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து கிருபையை இழந்து போகாதிருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி விசுவாசிகளுக்கு மாதிரியா இருங்க. தனாசையை பின்பற்றி விலகி போயிடாதீங்க, வழுவி போயிடாதீங்க. வரும் காலத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடி வரப்போகிற நாட்களுக்காக வரப்போகிற பரலோகத்துக்காக இன்றைக்கே வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. எது உன்னை வலுவ பண்ணுகிறது, எது உன்னை விழ பண்ணுகிறது, எது உன்னை விலக பண்ணுகிறது, எது உங்களை பயனற்றவர்களாய் மாற்றுகிறது, இன்னைக்கு ஆண்டவர் கையில முற்றிலுமாய் தாழ்த்தி நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவுடைய ரத்தம் நம்மை கழுவும்படி, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த எல்லையை நோக்கி ஓடும்படி நம்மையே ஒப்பு கொடுக்கலாமா?

ஆண்டவருடைய கரத்திலே இன்னைக்கு எல்லாரும் நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுக்கலாமா? வாய திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்கேயோ நான் குளிர்ந்து போயிருக்கிறேன், எங்கேயோ விழுந்து போயிருக்கிறேன். வாய திறந்து சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். குமாரனாகிய சாலமோனே, உன்னை குறித்த தரிசனம் நிறைவேற வேண்டும். தாவீதே, உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். தெபோராளே, உன்னை குறித்த ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேணும். எஸ்தரே, உன்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறணும். என்ன கழுவுங்கன்னு சொல்லுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, விளக்கண்டுகிற எல்லா வல்லமைகளுக்கும் என்ன விளக்குங்க. ஆண்டவரே கழுவுங்க, ஆண்டவரே கிளென்ஸ் தி சர்ச், ஓ காட், எங்க வாலிபர்களை கழுவுங்க. தரிசனத்தை அறியட்டும் ஆண்டவரே, தரிசனத்தை அறியட்டும். பெரிய தரிசனம், பெரிய திட்டம், பெரிய நோக்கம் ஆண்டவரே, தேசத்தை சுதந்திரிக்கிற பெரிய தரிசனம் நிறைவேறுவதாக அடியாள் கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். பின்மாற்ற ஆவிகள் விலகுவதாக, விலப்பண்ணுகிற ஆவிகள் விலகுவதாக, சபையை குளிர பண்ணுகிற பிசாசின் குறியைகள் அழிக்கப்படுவதாக. ஒரு அக்கினியை ஊற்றுங்க சபையில், அக்கினை ஊற்றுங்கப்பா. எழும்பட்டும் ஆண்டவரே, திருச்சபை எழும்புவதாக, இயேசுவுக்காய் எழும்புவார்களாக, வைராக்கியமாய் எழும்புவார்களாக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

பாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-FAN-FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அறியாத மறைபொருள், அதை பற்றி கூறும்படியாக உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஏசாயா 48:6. இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறுகிறது. ஒரு காரியம் அறிவிக்கப்படாவிட்டால் மற்றவருக்கு அது எப்படி தெரியும்? கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்காவிட்டால் மறைப்பொருட்களை குறித்து உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் அன்போடு உங்களை பார்த்து, இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்கிறார். ஆதி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அறியாத பல மறைப்பொருட்களை வெளிப்படுத்த சித்தமானார். உதாரணமாக கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் துல்லியமாக அறிவித்தார். தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வேதம் சொல்லுகிறது. முன்பு தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ரகசியங்களை அறிவித்தவர் இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு மறைப்பொருட்களை எல்லாம் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் எப்போதுமே ஆவல் உள்ளவராயிருக்கிறார் என்பது எத்தனை மகிழ்ச்சிக்குரிய காரணம். தேவ பிள்ளைகளை, தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் வருங்காலங்களில் உங்கள் குடும்பத்தை நடத்த எப்போதும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தது கடந்த காலமும் நிகழ்காலம் தான், ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலமும் தெரியும். வருங்காலத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையையும் கொடுக்க அவராலே முடியும். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று ஏசாயா 45:11 சொல்லி இருக்கிறார். இரவு வேளைகளில் படுக்க செல்லும் போது எனது எதிர்காலம் குறித்து சொற்பனம் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். ஜோசேப்படு கூட சொற்பனத்திலே பேசியவர், சாமுவலோடு தரிசனத்திலே பேசியவர், நெபுக்காத் நேச்சருக்கு வருங்காலத்தை அறிவித்தவர், அப்படியே உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாயிருக்கிறார். வருங்காலத்தை வெளிப்படுத்தி உங்களை மேன்மையான பாதையிலே நடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதுதான். இனி நீ அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று ஏசாயா 30:19 காண்கிறோம். தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளையும் மனதுக்கினிய பாடல்களையும் உயிருள்ள தேவனுடைய சாட்சிகளையும் இன்னும் பலவிதமான சிறப்பம்சங்களையும் கொண்டு பரிணமித்து வருகிற G-FAN-FM நிகழ்வுகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
3: கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் செய்கிற தெய்வமே, உம்மை நோக்கி தங்கள் சத்தத்தை உயர்த்துகிற போது பிள்ளைகளை நீங்க பார்க்கணும். ஆண்டவர்

அறிவையும் பூர்ணமான இந்த தயவையும் எங்களுக்கு தாராளமாய் தருகிற தயாளும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உமது ஸ்தானத்தை விட்டு நீர் எங்களுக்காக இறங்கி வராதிருந்தால்

உமது சிங்காசனங்களை நீர் எங்களுக்காக உதறி மனுஷனுக்காக நீர் மறு கோலம் எடுத்தது சர்வ நிச்சயம் ஆண்டவரே. அந்த இரக்கங்களை முன்னிட்டு உமது சன்னிதான தண்டையில வருகிறோம்ப்பா. எங்க நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தைகளாய் இருக்கும் பொழுதும் எங்கள் மேல் நிறைவாயிருக்கிற தேவன் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்மை சொந்தமாய் கொண்டது எத்தனை மேன்மை. உமது பார்வையில நாங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக பரிதவிக்க ஒருவர் உண்டு, எங்களுக்காக அழ ஒருவர் உண்டு, எங்களோடு கூட எங்க துக்கத்துல பங்கு கொள்ள ஒரு நேசர் என்றென்றேக்கும் எங்களோடு கூட உண்டு ராஜா. அதற்கு ஈடாய் உம்மோடு கூட உமது சிலுவையை சுமக்க நீர் எங்களுக்கு ஸ்லாக்கியங்களை அநேக நேரங்களில் தருகிறீர். அதை நாங்கள் அப்பா பாரமாய் எண்ணாமல், அதை நாங்கள் கொள்ளையாடின பொருளாய் சந்தோஷமாய் கிடைத்தற்கரிய பொக்கிஷமாய் அந்த சிலுவைகளை சுமக்கிறதற்கு நீர் எங்களுக்கு கிருப பாராட்ட வேணுமாய் செவிக்கிற கர்த்தாவே. நாம் அறிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி நம்ம பாடப்போகிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க உபத்திரவங்கள் ஏனென்றால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சோ எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நாம் அறிந்த அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

இருக்கிற சுமைகள், நம்மை தாழ்த்துகிற எப்பேற்பட்ட நுகத்தடிகளாக இருந்தாலும் அதை பார்த்த ஆண்டவர் பிள்ளைகள் நீங்க சொல்லணும், நீ ரொம்ப நாள் என்கிட்ட உன்னோட காரியம் பலிக்காது, ரொம்ப சீக்கிரத்தில் ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய தீவிரிக்கிறவர். ஹல்லேலூயா. நான் படுகிற உபத்திரவங்கள்ல என்னோடு கூட உபத்திரவப்படுகிறவர் யார் தான்? ஆண்டவர் ஒருவர் தான். நம்ம செய்யற தப்புக்காக நமக்கு ஒரு காரியங்கள் வரும்பொழுது வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? செஞ்சல படு, சொன்ன பிச்சு கேட்கல உனக்கு, அப்போதான் புத்தி வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நாம் நம்ம பண்ண தப்புக்கு நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுதும் கூட நம்மை கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி தம்மோடு கூட ஆளுகை செய்ய நம்மை நியமிக்கிறவர் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில். எப்படியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், மலைகள் விலகிறதுனா நான் மலை மாதிரி நம்பின மனுஷன் கைவிட்டுட்டாங்க, அவங்கள எப்படி நம்பின நான்? ஆமா ஆமா, மலைகள் சமுத்திரத்துல சாய முடியுமா? சாய்ந்து போகும். குன்றுகள் அசையுமா? அசையவே அசையாதுன்னு நினைப்போம், அதுவும் கூட அசையும். ஆனால் மாறாதது என் ஆண்டவருடைய இரக்கம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் இதுவரை என்னை கைவிடவே இல்லை. அந்த தேவனை பார்த்து எல்லாருமாய் கரங்களை தட்டி நம்ம பாடலாமா?

வைக்கிற நம்பிக்கை வேறு யார் மேலும் அல்ல, என் தேவாதி தேவன். என் நான் வாழ்வதற்கு அவர் போதும் எனக்கு.

நேரங்கள்ல நிஜமாளுக்கும் தானா அப்படி ஆண்டவரை நீ தாங்கிக் கொள்ள வல்லவரா? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்க பலத்தினால நீங்க நிக்கல, உங்க சாதுரியத்தினால நீங்க வாழல, உங்க நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இவ்வளவு பலனா இல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். எத்தனை பேர் நம்ப முடியும்? சிங்கத்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு. காட்டில் அதுக்கு பெருசாக வேட்டையாட மிருகங்கள் எல்லாம் கிடைக்காம அது அப்படி சோர்ந்து இருக்கும் பொழுது அப்படி பார்த்துட்டே இருக்குமா, இந்த முயல் இந்த குட்டி குட்டி அந்த விலங்குகள் எல்லாம் எல்லாம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல திடீர்னு இந்த கிழச்சிங்கம் என்ன பண்ணுன்னா, ஏன்னா அதுக்கு வேட்டையாடுறதுக்கு தெம்பெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும், ஆனால் பசி மட்டும் இருக்கும், வயசானாலும் பசிக்கும் இல்லை. அப்போ தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி தன்னுடைய அந்த இடிமுழக்கம் போன்ற தொண்டையினால பயங்கரமாக அப்படி கர்ஜிக்குமா. எனக்கு கர்ஜிக்க தெரியல, அதனால நான் கர்ஜிச்சு காட்டலை. நான் கர்ஜிச்சேன்னா அது சிங்கம் மாதிரி இருக்காது, அசிங்கமாயிடும். அப்போது பயங்கரமாக அது வந்து தன்னுடைய அந்த இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை அது கர்ஜனை குடுக்கும் பொழுது அப்படி

பாவமா அந்த காட்டுக்குள்ள அப்படி. அப்போ இந்த பயந்த சுவாபம் உள்ள மிருகங்கள்லாம் என்ன பண்ணுமா, அப்படியே பேனிக் ஆயிடும், அதுக்கு ஓடவும் தெரியாது என்ன பண்ண தெரியும், அப்படியே பயந்து அப்படியே நின்றுமா, டபக்குன்னு பிடிச்சிக்கணுமா. சில நேரங்களில் நாம தான் யூதராஜ சிங்கத்தினுடைய குட்டிகளாக இருக்கணும். பிசாசானவனுக்கு என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறவங்க நோஞ்சா மாதிரி நிற்கக்கூடாது, நல்லா நெஞ்ச நிவர்த்தி. அதாவது அந்த காட்டில் எப்படி சர்வைவ் பண்ணுறதுனால நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு நரியோ கரடியோ வந்துருச்சுன்னா நம்ம வந்து குனியக்கூடாது, நம்ம கையில் பேக் ஏதாவது இருந்தால் அதை தலை மேலே வச்சு நல்லா எக்கி உன்னை விட நான் பெரியவன்ற மாதிரி காண்பிக்கணுமா. அது கொஞ்சம் மனுஷனை விட கொஞ்சம் அது நிமிந்து நிச்சுன்னா சில டைம் உயரமாக கூட இருக்கும். நான் உன்னை விட பெரியவன்ன்ற மாதிரி ஒரு பேகு ஹெல்மெட்டு எதையோ மேலே மேலே அடுக்கி எக்கி நிமிந்து நம்ம பெருசாக காமிக்கும் போது, ஓ நம்மளை விட இவன் கொஞ்சம் பெரியவனா அப்படின்னு அதுக்கு தோணுமாமா. அந்த மாதிரி சாத்தானுக்கு முன்பாக, போராட்டங்களுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப குனிஞ்சு வளைஞ்சு கொடுத்து போகாம கொஞ்சம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அந்த தைரியம் எதுல தெரியும், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை நம்ம அப்படி தேஞ்சு போயிருந்தா கூட தொண்டை எப்படி இருக்கணும், தைரியமா கம்பீரமான சத்தத்தோட, அவருக்கு இருபை அவர் இரக்கம் மாறாது என்ன வாழ்விலே, அதிகாரமா சொல்லுங்க.

அழகாத அந்த கிருபை என்றென்றேக்கும் நம்மை பின்தொடருகிற தேவனது கிருபை, அந்த கிருபை என்றென்றேக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:28-29 வீட்டில் இருக்கும் பெண்கள் தொழிற்பயிற்சி எடுத்து வருமானம் ஈட்டுவதற்கு வசதியாக அவர்களுக்கு ஒரு இடத்தில் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் கலந்து கொள்வதற்காக அநேக தாய்மார்கள் வந்திருந்தனர். அவர்களில் சிலர் தங்கள் கை குழந்தைகளையும் கொண்டு வந்திருந்தனர். தங்கள் குழந்தைகளை வேறொரு இடத்தில் படுக்க வைத்துவிட்டு தாங்கள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டும் திடீரென எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் தாயை காண முடியாததால் சத்தமாக அழ ஆரம்பித்தது. அருகில் இருந்த மற்ற தாய்மார்கள், "அழாதே, படுத்துக்கொள், உன் அம்மா இங்கேதான் இருக்கிறாள்" என்று கூறி சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அந்த குழந்தை அழுவதை நிறுத்தவே இல்லை. உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் குரல் அந்த குழந்தையின் பெயரை சொல்லி கூப்பிட்டு, "தூங்கப்பா, நான் இங்கேதான் இருக்கிறேன்" என்றது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் குழந்தை அழுகையை நிறுத்தி சமாதானம் அடைந்து மீண்டும் தூங்க ஆரம்பித்தது. யார் அந்த குரலுக்குரிய பெண்? அவள்தான் அந்த குழந்தையின் தாய். தாயின் குரல் ஒன்றுதான் குழந்தையை சமாதானப்படுத்தி பாதுகாப்பு உணர்வை தந்து தேற்றுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை பயமானதும் பாதுகாப்பற்றதுமான ஒரு சூழ்நிலையை உணர்கிறீர்களா? எல்லாரும் உங்களை தனியே விட்டுவிட்டதை போல உணர்கிறீர்களா? உங்களை படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்கள் வேதனைகளையும் ஏக்கங்களையும் அவர் ஒருவரால் தான் விளங்கிக் கொள்ள முடியும். அவருடைய குரல் ஒன்று மட்டும்தான் உங்களை ஆறுதல் படுத்தவும் முடியும். அந்த ஒப்பற்ற தெய்வத்தின் குரலை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதே அந்த குரல். இந்த குரலை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பயங்களில் இருந்தும் பாதுகாப்பற்ற நிலையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். நம்மை படைத்த தெய்வத்தின் குரல்தான் பரிசுத்த வேதாகமம் முழுவதிலும் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி வாசித்தால் அது உங்களுக்கு ஆறுதலை தரும். இந்த இருண்ட உலகத்தில் உங்களை வழிநடத்தும். பொருளாதாரம், கணிதம், அறிவியல் போன்ற புத்தகங்கள் அதை வாசிக்கும் நபர்களுக்கு சமாதானத்தை தர இயலாது. ஆனால் வேதாகமம் நம்மை படைத்த தெய்வத்தின் குரல் என்பதால் அது நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அது நம்மை போதித்து ஆறுதல் தந்து வழி நடத்தும். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி வாசியுங்கள். அது நம்மை படைத்த தெய்வத்தின் குரல். அது நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தரும்.

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 8. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசுத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததினால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் ஜூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தர் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலேசியர் 3 அதிகாரம். கொலேசியர் 3 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16 வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்கள். கொலேசியர் 3:16. கொலேசியர் 3. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். போதும் அன்பானே. இன்னைக்கு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக உங்களுக்குள்ளே என்னது? கிறிஸ்துவின் வசனம் இன்னைக்கு இருக்குதா? ஏசாண்டுடைய வசனங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு சகல ஞானத்தோடும்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொன்னார்? பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாகனா என்ன அர்த்தம்? சகல ஞானத்தோடுன்ற எது? ஆண்டவருடைய வசனம். யாருக்குள்ள? உனக்குள்ள, எனக்குள்ள, கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்குதா? அன்பானே, இருந்தால் உன் நிலைமை எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கும். இருந்தால் உங்ககிட்ட உனக்குள்ளார ஒரு பெரிய ஒரு என்ன இருக்கலாம், ஒரு வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்கலாம். அந்த வசனம் உனக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை நாம் என்ன செய்யலாம், அநேகருக்கு காட்டலாம். அன்பால் இன்றைக்கி நாம் இன்றைக்கி ஆண்டவரை நிரூபிக்க முடியாதபடிக்கு நாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த வசனம் சகல ஞானத்தோடும் நமக்குள்ளார வாசமாக இருக்காதனால தான் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை, நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படவில்லை, நம்முடைய விண்ணப்பங்கள் இன்றைக்கி செவிசாய்க்கவில்லை. கடவுள் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சேங்ஷன் ஆகாதபடிக்கு இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவருடைய வசனம் சகல ஞானத்தோடு சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் நம்முடைய இருதயத்தில் நிலைத்து இருக்காததுனால தான். நல்லா புரிஞ்சுங்க. இதை தான் தாவீது சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க. அப்போ இன்றைக்கி நான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆண்டுடைய வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யலை, வைத்து வைக்க அறியவில்லை. இல்லை, அறிந்தும் மனசில்லை, அறிந்தும் மனசில்லை. நம்ம போகிற போக்கில் போகிறோம், எல்லாமே நமக்கு தெரியும். சத்தியம் இன்றைக்கி நமக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அநேகருக்கு சொல்லப்படவில்லை. அதுதான் இன்றைக்கி உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, உலக லெவலில் எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி நமக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி சத்தியம் வேறு யாருக்கும் சொன்னதா? அநேகர் எங்களுக்கெல்லாம் இது தெரியல அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்படுறாங்க. சொல்லி நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. எங்களுக்கு தெரியலைங்க, இப்படிலாம் ஒரு வைத்து வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்றாங்க. இன்றைக்கி நம்ம செய்தி உலகம் முழுவதும் போகிறதுனால அநேகர் படித்தவர்கள் எல்லாம். ஆனால் இதெல்லாம் நமக்கு எப்பயோ என்ன செஞ்சிட்டார், சொல்லி கொடுத்துட்டார். வைக்கிறதுனா என்ன, வைத்து வைக்கிறதுனா என்ன, வைக்கிறதுனா என்ன தெரியுமா? சரி, வைக்கிறதுனா சாதாரணமாக ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே வைப்ப? ஒரு பொருள் இந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் எங்கே வைப்ப? லாக்கரில் வைப்பியா? உன் பீரோக்குள்ளாரா? எங்கே வைப்ப? கிச்சனில் வைப்ப? சாதாரண கண்ணாடி தப்பாவையோ இல்லை கண்ணாடியோ எடுத்துகிட்டு போய் எங்கள் டேபிளில் தான் வைப்பேன். இதை போய் பீரோவுக்குள்ளே இருக்கிற லாக்கரில் அப்படியே ஒழிச்சு வைப்பியா? ஏன் இது ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாத்து, யாவனும் திருடிட்டு போக மாட்டான். அதே ஒரு 100,000 ரூபா பணத்தை கொடுத்தானே நீ என்ன செய்வே? அதே போல் டேபிளில் போய் வைப்பியா 100,000 ரூபா பணத்தை? என்ன செய்வே? எடுத்துகிட்டு போய் லாக்கரில் போட்டு நல்லா சேஃப்டியாக பூட்டிக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு வந்துடுவேன். ஏன் அது யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பறிபோகக்கூடாது, அது திருடக்கூடிய ஒரு பொருள். அதே போல் தான் இந்த வசனம். இது பிசாசானவன் திருடுறதுக்குன்னே வரான். அந்த பிசாசுக்கிட்டேருந்து நம்ம இந்த வசனத்தை தப்பு வைக்கணும்னா நம்ம இதயத்தில் என்ன செய்யணுமா? அதை வைத்து உள்ளே ஒழித்து நல்லா சேஃப்டியாக வச்சாதான் அவன் என்ன செய்ய மாட்டான், திருடிட்டு போக மாட்டான். அதை வைக்க தெரியாததுனால தான் இன்றைக்கி வைக்க தெரியாத வைக்க பொருளை வச்ச கதையா இன்றைக்கி வசனத்தை கேட்டு கேட்டு என்ன செஞ்சிட்ருக்குறோம். நம்ம டேபிள்லையும் வாசப்பள்ளியும் வச்சுட்டு தொலைச்சிக்கிட்டு உக்காந்து, ஐயோ ஐயோ சாமி எனக்கு இன்னும் தெரியலையே, இன்னும் எனக்கு என் குக்கூரில் கேட்க மாட்டியே, என் கண்ணீரை காண மாட்டியே, என் ஜபத்தை கேட்க மாட்டியேன்னு ஆண்டவரை குறை சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால்தான் இங்கே சொல்கிறாரு சகல ஞானத்தோடும். என்ன சொல்கிறாரு? அப்போ வைக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணுமா இல்லையா? சொல்லு புரியுதா? வேல்யூவான பொருளை வைக்கிறதுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? வேல்யூவான பொருள் தங்கத்தை வைக்கிறதுக்கு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சூடு இருக்கா? சொரணம் இருக்கா இல்லையா? தங்கத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நீ டேபிளில் வைப்பியா? சொரணையோடு என்ன செய்கிறோம்? சகல ஞானத்தோடு அப்போ வேலை செய்யும். எல்லாம் போய் என்ன செய்வோம்? பூட்டி வச்சு 4 இழுத்து பார்ப்போம். ஏன் அந்த ஞானம் அப்போ வேலை செய்யுது நல்லா? ஏன் தங்கமாச்ச? அது பறி போயிடுச்சுனாக்கா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் வசனத்தை தங்கத்தை போல் வைக்கிறியா தம்பி? தூங்கின்னுக்கிறிய தங்கத்தை வைக்கிறதுக்கு அறிஞ்ச நீனு, பணத்தை வைக்க அறிஞ்ச நீனு, வசனத்தை அந்த மாதிரி சேஃப்டியாக வைக்கிறமா? இன்றைக்கி சேஃப்டியாக வச்சுருந்தா உன் வாலிப வாழ்க்கையை நீ என்ன செஞ்சுப்ப? பரிசுத்தமாக காத்துக்கொள்வ. ஆனால்தான் வாலிபன் தன் வழியை எதனால்? வசனத்தை கை கொள்றதுனாலயா? காத்துக்கொள்றதுனாலே. அந்த வசனத்தை நீ காத்துக்கொள்ள, அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? பாவியாக இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம், திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்துருக்கிறோம். அப்போ நம்மளுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்கல, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கல, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படலை. உண்மையிலே அதனால தான் சொல்கிறாரு ஏசியா 59:3-1-2 என்ன சொல்கிறாரு? கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவில்லை, உனக்கு நான் உதவி செய்ய முடியாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, உன்னுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் என் நடுவாக என்ன செய்து பிரிவினை உண்டு பண்ணுதுன்றாரு. அப்போ நம்முடைய ஜபங்களுக்கு கேட்க முடியாதபடிக்கு ஒரு தடை இருக்கிறது. அது எதுனா பாவம். அந்த பாவம் எதனால் வந்தது? வசனத்தை கேட்டு அதை பத்திரப்படுத்தி வைக்க தெரியாததுனால வந்தது. நீ வசனத்தை கேட்டு பத்திரப்படுத்தி, அதுதான் சொல்கிறார் ஞானத்தோடு. என்ன சொல்கிறார்? சகல ஞானத்தோடுன்றார். அப்போ பணத்தையும் அல்லது பொன்னையும் வைக்கிறதுக்கு ஞானம் இருக்குது. வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. அதை சேஃப்டியாக வைக்கணும், அதை அலட்சியமாக வைக்கக்கூடாது, அது தெருவில் வைக்கக்கூடாது, இது தோட்டத்தில் வைக்கக்கூடாது, கிச்சனில் வைக்கக்கூடாதுன்னு ஞானம் தெரியும். அந்த இடத்துல அறிவு வேலை செய்யுது. அதே போல் தான் இன்றைக்கி வசனம் கேட்கும் பொழுது நம்ம எப்படி கேட்குறோம்? தூங்கின்னு கேட்குறோம், அலட்சியமாக கேட்குறோம், சிந்தனையை வேறு இடத்துல வச்சுட்டு கேட்குறோம். இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு அப்படி செய்கிறோம், அசட்டப் பண்ணுறோம். இப்படி இதுதான் சகல ஞானம் இல்லாதபடிக்கு வசனத்தை கேட்கறதுனால அது உனக்குள்ளே கிரியை செய்யலை, உன்னை காப்பாற்றலை, உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. இன்றைக்கி வசனத்தை நீ அறிஞ்சினாக்கா அது ஃபார்முலா மாதிரி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஸ்கொயரா? ஃபார்முலாவை நம்ம மறந்துட்டோம்னா, ஃபார்முலாவை தப்பாக போட்டால் கணக்கு எப்படி தப்பாக வருமோ, அதே போல் வாழ்க்கைக்கு உரிய ஃபார்முலா தான் வசனம். உன் வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். உன் வாழ்க்கை என் வாழ்க்கை நல்லா ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழறதுக்கு தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை நீ மறந்து போட்டாலோ, இந்த வசனத்தை நீ பாதுகாக்காத விட்டாலோ, இந்த வசனத்தின்படி வாழாத விட்டாலோ, வாழ்க்கை ஸ்தார்மராயிடும். அப்போ இந்த ஃபார்முலாவாகிய வசனத்தை நீ சரியாக பயன்படுத்தணும்னா, சரியாக கை கொண்டனா, சரியாக உன் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளணும்னா, உன் வழி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் தான் சொல்கிறார் இன்றைக்கி அநேக வாலிபர்களுடைய வழியாக இருந்தாலும் பெரியவர்களுடைய வழியாக இருந்தாலும் தாறுமாறாக போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, வசனத்தை காத்து கொள்ளலை, வசனம் என்ற ஃபார்முலாவை சரியான முறையில் நாம் என்ன செய்யலை, கையாளலை. ஆனால்தான் தாவீது சொல்கிறாரு, உன் வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உன் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்றதுனாலே. அப்போ ஃபார்முலா படி தன்னை காத்து கொண்டு நீ போட்டன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும், சரியான முறையில் இருக்கும். ஆனால் தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. அறகுறையா இல்லை, என்னது தெரிஞ்சும் தெரியாமலும் இல்லை, வேந்தும் வேவாமலும் இல்லை. இன்றைக்கி அநேக கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறாங்க, வேவாமல் இருக்கிறாங்க, திருப்பி போடாத அப்பம் போல் இருக்கிறாங்க. வெந்ததும் வேவாதுமான தோசையை தின்னுவியா சொல்லுங்க, வெந்ததும் வேவாதுமான இட்லியை சாப்பிடுவோமா, என்ன செய்வோம், ஒரே மாவாக இருக்குது, எவன்டா இட்லி சுட்டான், எவன்டா தோசை சுட்டான்னு திரும்ப குப்பையெல்லாம் போடுவோம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிறிஸ்துவர்களாக தானே இருக்கிறோம், பாதி பாதியாக வெந்தும் வேவாதமாக, அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல், ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறவளாய் உக்காந்துட்டு இருதயத்தை எங்கேயோ வச்சுட்டு இருந்தனாக்கா அந்த இட்லி வேவுமா, அந்த வசனம் சேஃப்டியாக போகுமா? இன்றைக்கி வசனத்தை கேட்க வந்துட்டோம், தூங்கி ஊந்துட்டு தூங்கி ஊந்துக்கிட்டு நீ கேட்டனாக்கா வசனம் அங்கே சேஃப்டியாக இருக்குமா? பிசாசு என்ன செய்வான், பொறுக்கி போட்டுனே இருப்பான், நீ தூங்குடா ராஜா, தூங்கு தூங்கு தூங்கு தூங்குடா மகளை தூங்கு அப்படின்ட்டு. அன்பாலே, வசனத்தை நாம் எப்படி கேட்கிறோம், வசனத்தை எப்படியாக பாதுகாத்து வைக்கிறோம், வசனத்தை அதுதான் சொல்கிறாரு, பரிபூர்ணமாகன்றார், அறகுறையாக இல்லை. இன்றைக்கி ஒரு வசனத்துக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சாலும், இன்றைக்கி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வசனத்தை கீழ்ப்படிஞ்சாலும், இந்த 12 மாதத்தில் 12 ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துருக்கலாம். நான் அப்பப்போ அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு அடிக்கடி காந்தி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். காந்தி ஒரு வசனத்துக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சார், இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது, இந்தியாவுக்கு விடுதலை வந்தது. நீ ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் உன் வாழ்க்கையில் விடுதலை வரும். ஒரு வசனத்துக்கு நம்ம அப்போ கீழ்ப்படியில, அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விடுதலை இல்லாமல் இருக்கிறோம், இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படி நீ ஆசீர்வாதிக்கப்படும். நான் சொன்னேன், நான் கடன் பிரச்சனையில் இருக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னார். நான் குறைவுபட்டிருந்தேன், பண விஷயத்தில், பொருளாதாரத்தில், தரித்திரமாக, வியாபாரம் இல்லாமல் நான் வந்து 10 ரூபாய்க்கு லாட்டி அடிச்சுட்டு குறைவுபட்டிருந்தேன், வறுமையில் வாடிக்கொண்டிருந்தேன். அப்போ இந்த ஃபார்முலாவை கற்றுத்தர்றாரு, தம்பி நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் வச்சு தேடனா நீ குறைவுபடாது, எல்லாத்தையும் நான் உனக்கு கூட தரேன்னார். இந்த ஃபார்முலா படி செஞ்சேன், நான் கூட ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், கடனெல்லாம் அடைஞ்சது, இன்றைக்கி நல்லபடியாக திருப்தியாக இருக்கிறேன். ஒரு ஃபார்முலாவை நீ கீழ்ப்படிஞ்சா இன்றைக்கி உஜ்ஜீவனில் நீ கடன் வாங்க தேவையில்ல. ஏன், இப்போ ஃபார்முலா தப்பு, அந்த ஃபார்முலாவை நம்ம இருதயத்தில் வைக்கலை. ஆனால் தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், எவன் கடன் கொடுப்பான்னு அலையிறோம். இன்றைக்கி கடன் வாங்காதீங்கன்னு சொல்லித்தர்றார் ஆண்டவர். நம்ம என்ன துணிச்சலாக கடன் வாங்குகிறோம், கடன் வாங்காத என்னங்க சேர்த்து, எப்படி நாங்கள் வீடு கட்டுறது, கடன் வாங்காத நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுடைய மைண்டு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இன்றைக்கி நாம் ஃபார்முலாவை கரெக்டாக பயன்படுத்தி ஆண்டவருடைய வசனத்தை அந்த பரிபூர்ணமான வாசமாக இருக்கும்படியாக சகல ஞானத்தோடும் அந்த வசனத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக என்ன செய்வோம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவோம். அன்பாம் இல்லை, அதனால்தான் நமக்கு இந்த 4 நிலங்கள் சாயல்களை பற்றி அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 1 30 மாய், 1 60 மாய், 1 100 மாய் பலன் கொடுப்பார்கள். கல்லுள்ள முள்ளுள்ள இடங்களே விதைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, காஞ்சி போய்டு கிடப்பாங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவங்க காணாமல் போயிடுவாங்க. இந்த நிலங்களுடைய குறித்த ஓமைகளை நாம் படித்த நாம் இன்றைக்கி அதன்படி நம்முடைய இருதயத்தை பண்படுத்தணுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான், என் இருதயத்தை இன்றைக்கி கூட நான் சீர் பண்ண ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். என் இருதயம் கல் முள்ளாக இருக்குது, என் இருதயம் பாவமாக இருக்குது, என் இருதயத்தில் இன்னும் பழைய சுபாவம் இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்து போட்டுவோம். வசனத்தை நான் வைத்து வைக்கிறதுக்கு என் இருதயத்தை நான் பண்படுத்தணும்னு சொல்லி இருதயத்தை ஆழமாக உழுது, அது கல் கில்லெல்லாம் பொறுக்கி போட்டு, முள்ளெல்லாம் பொறுக்கி போட்டு அந்த வசனத்தை வைக்கிறதுக்கு நான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த நல்ல நிலத்தை பண்படுத்துகிற ஒரு விவசாயி போல இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய இருதயத்தை பண்படுத்த நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த வசனம் நம்ம இருதயத்தில் வைத்து வைக்க முடியும், ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். உட்காந்து நம்ம ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த வசனத்துக்காய் நன்றி. இந்த வசனத்தை நாங்கள் ஆண்டவரே சகல ஞானத்தோடும் ஆண்டவரே பரிபூர்ணமாக வாசம் பண்ணும்படியாக, அது எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே தங்கியிருக்கும்படியாக எனக்கு எங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. அதன்படியாக எங்கள் இருதயத்தை நாங்கள் சரி செய்து அந்த வசனத்தை வைத்து வைக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மான்.

உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம். வாக்கு பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவில்லை.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை

0: இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கு. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
1: கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா?

சிந்திப்போம், செயல்படுவோம். ஆத்தர் கேரி சாப்மன் எழுதின த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற புக்கை நான் வாசிச்சேன். அதுல இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புக்ல அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு தெரியுமா? மக்கள் எல்லாரும் பலவிதமான காதல் மொழிகளை தேடி அலைகிறாங்க. ஆனா நாம நம்முடைய நேசத்தை நம்முடைய துணைக்கு தெரிவிக்கணும்னா நம்முடைய துணையோட முக்கியமான காதல் மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிறனும். மொத்தம் அஞ்சு காதல் மொழிகள் இருக்குதான். பாராட்டுறது, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நேரத்தை செலவழிக்கிறது, பரிசுகளை கொடுக்கறது, பணிவிட செய்யறது, அப்புறம் தொடுதல். பொதுவா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே மாதிரி காதல் மொழி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. இந்த லவ் லாங்குவேஜ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை நம்ம கண்ணோட்டத்துல அணுகாம அவங்க ஆசை அபிலாஷைகளை அறிஞ்சுக்கிட்டு அவங்க விருப்பத்துக்கேற்ப அவங்கள அணுகணும். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆத்தர் கேரி சாப்மேன் அந்த புக்ல என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நபருடைய வார்த்தைகள் அடுத்தவங்களை ரொம்ப அதிகமா பாதிக்கும்னு சொல்றாரு. வார்த்தைகள் மூலமா அடுத்தவங்களை புண்படுத்துறதும் ஈஸி, சந்தோஷப்படுத்துறதும் ஈஸி. பாராட்டுறது மூலமா நம்முடைய நேசத்தை நாம அழகா வெளிப்படுத்தலாம்னு சொல்றாரு. நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க, நீ எவ்வளவு வேலை செய்யற, எனக்காக நீ என்னெல்லாம் செய்யற, நீ ரொம்ப ஸ்மார்ட், இப்படிலாம் சொல்றது மூலமா நம்முடைய துணைய நாம சந்தோஷப்படுத்தலாம்னு அவர் சொல்றாரு. கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். பைபிள்லையும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.

பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தந்தையின் தோளில், அப்பா இன் அட்வர்சிட்டி. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 103:1-13 வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 12:7. தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? Whoever heard of a child who was never disciplined? பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகையில் கடவுளது தந்தைத்துவத்தை பற்றிய சத்தியத்தை போல் நம்மை ஆறுதல் படுத்துவது வேறொன்றுமில்லை. The Father கூட சிட்சையை குறித்த எபிரேயர் 12:7 தேவன் ஆவிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவர் எல்லாரை பற்றியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று பொருள். நமது உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். தேவன் நம்மை பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நடத்தி செல்லும் போது அவர் இரக்கங்களின் பிதா என்ற நிச்சயத்துடன் அவர் கரம் அடங்கியிருப்போம். 2 கொரிந்தியர் 3:3 இப்படி வாசிக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்

பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும், அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனது பிள்ளைகளாகவும் அவரது குமாரனாகிய கிறிஸ்துவுடன் பிதாவின் வீட்டில் உடன் சுதந்திரராகவும் நாம் இன்று கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைந்தால் நாளை அவரது மகிமையிலும் நாம் பங்கடைவோம். ரோமர் 8:16-18 இப்படி வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினை கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு இன்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதற்கு அவர் கூறும் காரணம் என்ன தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக தங்குமிடங்கள் உண்டு, ஓரிடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14:3 வசனங்களை வாசித்து பாருங்கள். விண்ணுலக மாளிகைகளில் நமக்கு அறைகள் முன்பதிவாம். வல்லவராகிய ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், நல்லவராகிய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தி குட் காட் இஸ் ஆல்மைட்டி, தி ஆல்மைட்டி காட் இஸ் குட். நம்மை பற்றிய அவரது நினைவுகள் யாவும் நன்மைக்கே, அவரது நினைவுகளெல்லாம் பிரியமானவர்களே நமது வாழ்வில் நிகழ்வாகும். திரும்ப சொல்கிறேன், தேவனது நினைவுகளெல்லாம் நமது வாழ்வில் நிகழ்வாகும், நடக்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? எந்தவித இன்னல்களிலும் நாம் பயப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட்ட வண்ணமாகவே நாம் இருப்போம். அவரது இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதியவை மட்டுமல்ல, மாலையிலே அவை பழமையாகாதவை. வாழ்வின் புயல்கள் அனைத்திற்கும் பின்னணியில் பிதாவாகிய தேவனது கரம் நமக்காகவே இருந்து செயல்படுகிறது என்று நாம் நினைவு கூர்ந்தால்தான் அவரது நன்மையான தீர்மானத்திற்கு ஏற்ப யாவும் நடக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு உண்டாகும். தமது குமாரர் குமாரத்திகள் யாவரும் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே அத்தீர்மானமாகும். வாழ்க்கையின் புதிர்கள் அத்தனைக்கும் பதில் இங்குதான் இருக்கிறது. யோபு 12:9 யோபு சொல்லுவான், ஹூ கேன் சே தட் காட் டிட் நாட் டூ இட், இதையெல்லாம் கர்த்தருடைய கரம் செய்யவில்லை என்று யாரால் சொல்ல முடியும்? தேவகுமாரன் நமது பலவீனங்கள் மீது பரிதாபம் கொண்டு தமது பிதாவிடம் சிங்காசன தண்டை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமது பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் ஏற்ற வேளையிலே நாம் தயவையும் உதவியையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ளும்படி தைரியமாய் வானங்கள் வழியே நமக்காக முன் சென்ற அந்த தேவகுமாரன் வீற்றிருக்கிற அந்த அரியணை பக்கத்திலே இருக்கிற பிதாவானவருடைய சமூகத்திற்கு தைரியமாக நாம் செல்லுவோம். நமது எல்லா மனவேதனைகளோடும் வின் தந்தையின் மடியிலே நாம் சாய்ந்து விடுவோம். சென்னை பெந்தைகோஸ்தே அசம்பிளியினர் பாடிய பாடல்களிலே ஒரு நல்ல கவி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே, சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? ஹூ எவர் ஹேர்ட் ஆஃப் அ சைல்ட் who was never disciplined. நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே இருக்க வேண்டும்? திருத்தந்தையின் தோளில். எங்கள் மகாபிரிய தேவனே, எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய தோள்களில் நீர் எங்களை சுமந்து கொண்டு போகிறீரே. இதை விட எங்களுக்கு என்ன பாக்கியம், என்ன சிலாக்கியம் ஆண்டவரே!
இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் வழியாக போகும் பொழுது மனம் தோய்ந்து யாரும் எங்களுக்காக இல்லையோ என்று நாங்கள் இலக்கரித்து போகிறோமே, அப்படிப்பட்ட வேளைகளில் பிசாசும் அந்த வேளைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எங்களை விழுங்க பார்க்கிறானே. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நாங்கள் உமது தோளிலேயே இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை, என்கிற நினைவை எங்களுக்கு நீ நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த உதவியை நீர் எங்களுக்கு செய்யும். நாங்கள் உம்முடைய சீடர்கள், எளிதிலேயே நாங்கள் மறந்து விடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், மறக்காதே என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, தந்தை போல் தோளில் சுமக்கிற எங்கள் தேவா, தந்தை போல் எங்களை பராமரிக்கிற எங்கள் தேவா, தாயை போல் எங்களை அணைக்கிற எங்கள் தேவா, உம்முடைய கரங்களிலேயே விழுந்து விடுகிறோம், உம் மார்பிலேயே சாய்ந்து விடுகிறோம், உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்காய் தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்ற அநேக காரியங்கள் உண்டு. காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று, தேவன் என் ஜபத்தை கேட்பாரா, பதிலேதும் வரவில்லையே, முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் அசைவற்று காணப்படுகிறதே என்றும், சூழ்நிலைகள் யாவும் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு தேவனை நோக்கி காத்திருக்கின்ற உங்களுக்கான ஒரு நற்செய்தியாக கர்த்தர் உரைக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசைகளை அனுப்புவேன் என்றும், சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2 வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்கப்போகின்ற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம், நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களாக இருக்கலாம், அரசிடமிருந்து வரவேண்டிய நல்ல பதிலாகவும் இருக்கலாம், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காகவும் கூட எதிர்பார்த்து இருக்கலாம். தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கின்ற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்கிறது. மேலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கின்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன்.
இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்களது ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. யோவான் சுவிசேஷம் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரிடத்துல இருள் இல்லை, இருள் அவரிடத்துல சேருவதும் இல்லை. அவரே மெய்யான ஒளி, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறவர். இந்த பூமியில் அவர் இறங்கி வந்ததின் நோக்கம் நம்மை அவரண்டை சேர்த்து கொள்ளும்படியாக. எனவேதான் மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இப்பொழுது இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நெருங்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரமே பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது தேவாலயத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடி இருந்த திரைச்சிலை இரண்டாக மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. எதற்காக தெரியுமா? இப்பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், அடிமை என்றும் சுயாதீனன் என்றும், ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அவரிடத்துல நெருங்கி வரலாம். இப்படி ஒரு பாக்கியம், இப்படி ஒரு கிருபை மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் அநேகர் அவரிடத்தில் வரவில்லை. யார் அவரிடத்துல வரமாட்டார்களா? இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பாவத்தை விட மனதில்லாதவன் இயேசுவினிடத்தில் வராமல் இருக்கிறான். இரண்டு எஜமான்களுக்கு சேவை செய்ய முடியாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பான். இயேசுவினிடத்தில் ஏன் அநேகருக்கு வர முடியவில்லை? அவர்கள் பாவத்தை சிநேகிக்கிறார்கள், தீமையை சிநேகிக்கிறார்கள், பொல்லாங்கு செய்ய விரும்புகிறார்கள். இயேசுவினிடத்தில் வந்தால் இயேசு என்ன செய்வார்? அவர் திருப்தியாக்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் திருத்துகிறவர். கர்த்தர் என்னை கண்டிக்க கூடாது, நான் செய்கிற காரியத்தை ஆண்டவர் கண்டுக்க கூடாது அப்படின்னா நான் வருவேன். அவர் அப்படி இருக்க மாட்டார். அவர் நேசமுடையவர், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவரால் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் பாவம் செய்ய விரும்புகிறவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த கண்டிப்பை அவன் விரும்பவில்லை. அவன் அவரிடத்துல சேராமல் விலகி விலகி செல்லுகிறான். இந்த நாளில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க பாவத்தை விரும்பி செய்றீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க அவரை பகைக்கிறீங்க. அவரை பகைக்கிறீங்க. அவரை பகைப்பது மாத்திரமல்ல, அவரிடத்துல இன்னும் சேராமல் இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கொடி இல்லாமல் செடிக்கு நிற்க முடியும், ஆனால் திராட்சை செடி இல்லாமல் கொடிக்கு நிற்க முடியாது. இதை பிசாசானவன் அறிந்ததுனால தான் பாவத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவை உண்டு பண்ண வைத்து நம்முடைய ஆத்துமா சாகும்படியான தந்திரத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, தேவனோடு தைரியமாய் விரும்பி நெருங்க முடியுதா? அப்படி முடியலைன்னா வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒளியை பகைத்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை நேசித்து கொண்டிருக்கிறோம். நம்மை அழிக்கிற பாவமா, நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போகிற அவர் பாசமா, எதை நாம் பார்க்கிறோம், எதை விரும்புகிறோம்? ஆமென். இருளை வெறுப்போம், ஒளியை நேசிப்போம், அவரிடத்துல திரும்புவோம். இளையகுமாரன் திரும்பி வந்தான் அல்லவா? கட்டி அணைத்து முத்தமிட்டு சேர்த்து கொண்ட அந்த தகப்பனுடைய இருதயத்தை பாருங்கள். ஆண்டவரிடத்துல பாவம் ஒருபோது நம்மை நெருங்க விடாது. இது யாரா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், பாவத்தை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது என்னை தேவனிடத்தில் சேர விடாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் வெறுக்கிறவைகளை வெறுக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனே, தூரமாக இருந்த எங்களை சமீபமாக உம்முடைய இரத்தத்தினாலே சேர்த்தீர். மண்டை நெருங்கும்
மார்க்கத்தை எங்களுக்கு சிலுவையிலே உண்டு பண்ணி தந்தீர். ஆனாலும் நாங்கள் பாவத்தினாலே இன்னும் சேராது இருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. மண்டை சேர இன்னும் நெருங்கி வார கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. நம்முடைய வாழ்க்கையில் உறவுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வு முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன. இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட 232 நோயாளிகள் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டனர். அவர்களில் 21 பேர் 6 மாதங்களுக்குள்ளாகவே மரித்து போனார்கள். அந்த ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மரணத்துக்கான 2 காரணங்களை வெளியிட்டது. 1, அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து நன்றாக பழகாமல் தனித்து ஒதுங்கியே வாழ்ந்தவர்கள். 2, அவர்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லாததால் சபை ஆராதனைக்கும் செல்லாமல் இருந்தவர்கள். ராண்டி ஃப்ரேசி என்பவர் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு கூடினால் மாரடைப்பு வருவதற்கு எந்த அளவிற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதோ அதே அளவிற்கு மற்றவர்களோடு நன்றாக பேசி பழகாமல் ஒதுங்கியே வாழ்பவர்களுக்கும் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறுகிறார். சிகரெட் பிடிப்பவர்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய அதே வாய்ப்பு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு யாரோடும் பழகாமல் இருப்பவர்களுக்கும் உண்டு என்று அவர் கூறுகிறார். ஆம்பிரியமானவர்களே, பிறரோடு மனம் விட்டு பேசி மகிழும் போது நம் மன அழுத்தங்கள் குறைகிறது. அதே சமயம் சபை கூடி வரும்போதும் தேவ வார்த்தைகள் நம்மை தேற்றுகின்றன, நம் மன கவலையிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றன. தாவீதுக்கு சவுலினால் ஏற்பட்ட நெருக்கங்கள் பல இருந்த போதிலும் தன் உள்ளத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளவும் தனக்கு ஆறுதல் சொல்லவும் உதவி செய்யவும் சவுலின் மகனாகிய யோனத்தானை தனக்கு மிகச்சிறந்த நண்பனாக வைத்திருந்தார். தாவீது தப்பித்துக் கொள்ள யோனத்தான் பேருதவியாக இருந்தார். தாவீதுக்கு கஷ்டங்கள் பல இருந்த போதிலும் யோனத்தானின் மூலமாக மிகச்சிறந்த ஆறுதல் கிடைத்தது. புதிய ஏற்பாட்டில் நாம் அன்னாள் என்ற ஒரு விதவையை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் திருமணமாகி 7 வருடங்கள் மட்டுமே கணவனோடு வாழ்ந்தவர்கள். அதன் பின்பு அன்னாளின் கணவர் மரித்து போனார். அன்னாள் தனிமையாய் இருந்திருந்தால் தன் துக்கத்திலேயே மூழ்கி போயிருந்திருப்பார்கள். ஆனால் அன்னாள் அப்படி இருக்கவில்லை. அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்னாள் தன்னை குறித்து கவலைப்படாமல் தேவ ஆலயத்திலேயே தங்கியிருந்ததால் நீண்ட ஆயுளோடு வாழ முடிந்தது. 84 வயதானாலும் உபவாசித்து ஜெபிக்க முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அநேகர் மன இறுக்கத்தில் இருக்கிறார்கள். வேலை செய்யும் இடத்திலும் வீட்டிலும் ஏற்படும் பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு கவலைப்படுபவர்கள் அநேகர். இதே நிலை நீடித்தால் இருதய சம்பந்தமான நோய்களும் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும். ஆகவே தாவீதைப் போல நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நல் வாழ்வில் விருப்பம் உள்ளவர்களிடமும் நம்பிக்கைக்குரியவர்களிடமும் நம் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஆலோசனை கேட்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நம் கஷ்டங்களை அவரிடம் சொல்வோம். அதே போல விசுவாசிகளின் ஐக்கியமும் தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு கிடைக்கும் சபைக்கு

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 அதிகாரத்தினுடைய 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
2: Let us read Proverbs chapter 4 verses 18 and 19. 18-19. 18 and 19.
1: நீதிமான்களுடைய பாதை நடுபகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்.
2: But the path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day.
1: துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள்.
2: The way of the wicked is like darkness. They do not know what makes them stumble.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் வாசித்த இந்த 19 வசனத்தின் 2 பகுதி ரொம்ப முக்கியமானது.
2: The second part of verse 19 is very important.
1: துன்மார்க்கர் தாங்கள் எதிலே இடறுகிறார்கள் என்றே அறியார்கள்.
2: The wicked do not know what makes them stumble.
1: நம்முடைய வாழ்க்கையிலே இடரல் இல்லாமல் இருக்க வேண்டியது மிக அவசியம்.
2: It is very much necessary that we should not stumble in our lives.
1: நம்முடைய தேவனும் நாம் இடராதபடி நம்மை காக்கிறவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
2: Even we read in the Bible, our Lord is the one who keeps us that we may not stumble.
1: நீங்கள் 121 சங்கீதத்தினுடைய 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: Read Psalm 121 and verse 3.
1: உன் காலை தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம்.
2: We read, He will not allow your foot to slip.
1: 116 சங்கீதத்தினுடைய 8 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 116 and verse 8,
1: என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
2: We read, for you have rescued my soul from death, my eyes from tears, my feet from stumbling.
1: நன்றாய் கவனிங்க.
2: Listen carefully.
1: தேவன் நாம் தனிப்பட்ட விதமாக இடறாமல் நடக்க வேண்டும், இடராமல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
2: So the Lord personally wants and desires that we should live a life that will not stumble.
1: அதே வேளையிலே நாம் மற்றவர்களுக்கு ஒரு இடரலாகவும் இருக்கக்கூடாது என்பதில் தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார்.
2: At the same time, the Lord is also much concerned that we should not be a stumbling to others.
1: நீங்கள் மத்தேயு 18 அதிகாரத்தினுடைய 6-7 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Matthew chapter 18 verses 6 and 7,
1: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார்.
2: But whoever causes one of these little ones who believe in me to sin, it would be better for him if a millstone were hung around his neck and he were drowned in the depth of the sea. Woe to the world because of offenses, for offenses must come, but woe to that man by whom the offense comes.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஒரு மனுஷன் இடறுகிறான் அப்படின்னா முதல் காரணம் அவன் துன்மார்க்கனாயிருந்து இடறுகிறான்.
2: So the first reason why a person stumbles is because he is wicked.
1: நீங்கள் அதனால தான் இங்க வாசிக்கிறீங்க.
2: That's what you read here.
1: துன்மார்க்கர் எதில இடறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலன்னு சொல்லி.
2: It says the wicked do not know what makes him stumble.
1: ஏன் அவன் இடறுகிறான்?
2: Why is he stumbling?
1: நீங்கள் முந்தின வசனம் வாசிக்கும் போது நாம் இதை குறித்து நாம் ஏற்கனவே நாம் தியானித்தோம். ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும்னா பிரகாசமா இருக்கும்.
2: So we already read meditated in the previous verse that the path of the righteous will be very brighter and
1: இந்த நீதிமானுடைய பாதை பிரகாசமா இருக்கிறதுனால அவன் வெளிச்சத்துல நடக்கிறவனா இருக்கிறதுனால அவனுக்கு இடரல் இல்லை என்று இயேசு சொன்னார்.
2: Since the path of the righteous is brighter and since he walks in light, he will not stumble.
1: ஆனால் ஒரு துன்மார்க்கன் இருளிலே நடந்து கொண்டே இருக்கிறதுனால அவன் எதில இடறான்னு அவனுக்கே தெரியல.
2: But since a wicked walks in darkness, he do not know what makes him stumble.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் அவன் வாழ்க்கையிலே தேவனற்றவனாக, தேவனுடைய வெளிச்சமற்றவனாக, அவருடைய ரட்சிப்பு அவருடைய பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது பலவிதமான பாவங்களில் அவன் துன்மார்க்கத்தில் இடறி விழுகிறான்.
2: So in other words, when he lives a life without God, without holiness, without light, without anything of God, then he doesn't know and he walks in darkness and that makes him stumble.
1: அப்ப ஒரு துன்மார்க்கன் தன் வழிகளிலிருந்து திரும்பி கர்த்தருக்கு தன் தன் பாதைகளை ஒப்பு கொடுத்து வெளிச்சத்தில் நடக்கிறவனாய் இருக்கணும்ன்றது தேவனுடைய பிரியம்.
2: So God's delight is that a wicked should turn away from his ways and walk in light and live a life pleasing to God.
1: அதைதான் நாம நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்கிறோம்.
2: That is what we read in Proverbs chapter 3:5-6.
1: உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் சுய புத்தியிலே சாயாமல் உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
2: Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths.
1: தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு, செவ்வைப்படுத்துவார்.
2: He shall set right your paths in Tamil.
1: கரெக்ட் பண்ணுவாரு, நீ இடராதபடி
2: என்னிடத்தில்
1: விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ.
2: Woe to him who causes one of these little ones who believe in me to sin.
1: அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்.
2: It would be better for him if a millstone were hung around his neck and he were drowned in the depth of the sea.
1: அப்போ நாம தனிப்பட்ட வாழ்க்கையில பாவத்தினால் அக்கிரமத்தினால் இருளிலே விரும்பி நடந்து இடராம இருக்கணும்னு கர்த்தர் ஒரு பக்கம் விரும்புறாரு.
2: So on one side the Lord desires that in a personal life we should not walk in darkness, we should not live a wicked life and we should turn away from that and live a life that is in light.
1: அதே வேளையில நாம் மற்றவர்களுக்கு இடரலாகவும் இருக்கக்கூடாது என்பதில் எச்சரிப்பா இருக்கணும்.
2: And at the same time we should be very careful that we should not be a stumbling to others.
1: அப்படி இடர பண்ணுகிறவன் ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்கவன்.
2: And the one who makes other one to stumble is very pathetic.
1: இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு உங்களோட போதிக்க போறேன்.
2: Today I'm going to teach a very important truth today.
1: எனக்கு தெரியும் இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரியும்.
2: I know this is a very sensitive subject.
1: பட் விசுவாசிகள் இதுல வந்து நீங்க ரொம்ப தெளிவுள்ளவர்களா இருக்கணும்.
2: But believers should have a clarity in this.
1: நீங்க இத நன்கு அறிந்திருக்கணும். இத உங்க வாழ்க்கையில ரொம்ப எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் நீங்க கைக்கொள்ளணும்.
2: You have to know this very well and you should handle this very carefully and very with caution.
1: இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற வார்த்தையினுடைய தலைப்பு மற்றவனுக்கு இடரலா இராதே.
2: Today's title is Don't be a stumbling to others.
1: மற்றவர்களுக்கு இடரலா இராதே.
2: Don't be a stumbling to others.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஒரு விசுவாசியாக நாம் மற்றவர்களுக்கு இடரலா இராம இருப்பது நல்லது.
2: And as a child of God, as a believer, it is always better for us not to be a stumbling to others.
1: நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் 3 பகுதிகளில் நாம வந்து மற்றவர்களுக்கு இடரலாக இருக்க கூடாது.
2: So when you read the Bible, you can find in 3 places where we should not offend or be a stumbling to others.
1: இந்த இடரல் அப்படிங்கற வார்த்தை எந்த ஒரு பொருள்ல இருந்து வருதுன்னு கேட்டா தடுக்கி விழுற கல்லா இருக்க கூடாது.
2: So this stumbling actually comes from a root where you should not be a stumbling block, where people
1: stumbling stone. ஒருவர் வந்து கல்ல இடறி விழுறாங்க பாருங்க, அந்த மாதிரி நம்முடைய நடக்கைகள் நம்முடைய செயல்பாடுகள் மற்றவருடைய விசுவாச பாதையில அவங்க தடுக்கி விழுந்து முன்னேற முடியாம போகிறதுக்கு தடைக்கல்லாம் மாறிடக்கூடாது.
2: Our actions and our behavior should not become a stumbling stone where people hit and fall down because of it.
1: ஒருவரை ஒருவர் நாம ஊக்குவிக்கிறவர்களாக உதவி செய்கிறவர்களாக கிறிஸ்துவின் பின்பாக நடக்கிறதற்கு நம்ம வந்து அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்ம மேல் விழுந்த கடமை.
2: And it is a responsibility that is vested upon us that we should support others, encourage others and also help us others to grow up in Christ.
1: நாமும் இயேசுவை பின்பற்றணும், மற்றவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்ம உதவி செய்யணும்.
2: We should also follow Christ and we should also help others to follow Christ.
1: நாம் மற்றவர்களுக்கு நாமே இடரக்கூடாது, அதே வேளையில மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்க கூடாது.
2: We ourselves should not stumble and we should not remain a stumbling block to others.
1: 3 வித்தியாசமான காரியங்கள்ல நம்ம இடரலை உண்டாக்க கூடாது.
2: There are 3 important things where we should not make people to stumble.
1: முதலாவது காரியம்,
2: first thing,
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:24-27 பாருங்க.
2: Matthew chapter 17:24-27.
1: இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன்.
2: We know the incident, I just want to tell the content.
1: இயேசு வந்து கப்பர்நூமில வரும்பொழுது இந்த பரிசெயர் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரும் வந்து இயேசுவிடத்தில் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் பின்னாடியே சுற்றி வர்றாங்க.
2: So when Jesus came to Capernaum, these Pharisees were coming around him just to find some fault with him.
1: ஆயக்காரரும் அதுல சேர்ந்துக்கிறாங்க.
2: And the publican were also added to it.
1: அவங்களும் எப்படியாவது இயேசுட்ட ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்.
2: So these tax collectors are also wanted to find some fault.
1: அப்போ இந்த டெம்பிள் டாக்ஸ் அன்னைக்குள்ள ஆலய வரின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த ஆலய வரி வாங்குறவங்க பேதுருட்ட வர்றாங்க.
2: So those days they had something called temple tax and those people came to Peter.
1: அந்த ஆலய வரி வந்து வாங்குறவங்க பேதுருட்ட வந்து சொல்றாங்க, எங்க உங்க எஜமான் வந்து வரி பணம் கொடுக்கறாரா அப்படிங்க.
2: Those people who collect the temple tax came and asked Peter, does your master pay tax?
1: உங்களுக்கு நல்லா தெரியணும், அன்றைக்கு யூதர்கள் வந்து ரெண்டு tax கட்டினாங்க.
2: So you have to know, in those days these Jews paid two kinds of taxes.
1: ஒன்று வந்து அந்த யூத ஆலயம் இருக்கு பாத்தீங்களா, தேவாலயத்துக்குன்னு ஒரு tax அவங்க கொடுத்தாங்க.
2: So one was locally to that Jewish temple.
1: அது வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, அது வந்து ஒரு அரை வெள்ளி பணம் அவங்க கொடுத்தாங்க.
2: So that was not much, that was a half shekel of tax.
1: அரை வெள்ளி பணம் ஒரு வருஷத்துக்கு.
2: That's a half silver for one year.
1: அதே வேளையில அவங்க அன்றைக்குள்ள ரோம அரசுக்கும் அவங்க வந்து tax கொடுத்தாங்க.
2: At the same time they also paid tax to the Roman government.
1: இப்போ ரெண்டு சம்பவங்களும் பைபிள்ல இருக்கு. இப்போ இங்க நம்ம வாசிக்கிறது வந்து டெம்பிள் டாக்ஸ், அதாவது ஆலய வரி பணம் வாங்குறவங்க வந்து பேதுருட்ட உங்க எஜமான் வரி பணம் கட்டுறாரான்னு கேட்ட உடனே கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டார்.
2: So incident about both the taxes are present in the Bible and this incident speaks about the paying of temple tax.
1: அவன் இதை சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது அவன் பேசுறதுக்கு முன்னாலேயே இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு.
2: And when he said, when he told them, yes, he pays the tax and came to house, Jesus told him,
1: Simone, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார்.
2: So he asked, what do you think, Simon, from whom do the kings of the earth take customs or taxes, from their sons or from strangers?
1: அப்போ உடனே இயேசு சொல்றாரு, பேதுரு சொல்கிறாரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, அப்படியானா பிள்ளைகள் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்றாரு.
2: Then when Peter said from strangers, Jesus said to him, then the sons are free.
1: அப்போ 27 வசனத்துல
2: verse 27
1: இயேசு சொன்னாரு, ஆகிலும்
2: nevertheless
1: நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்று சொன்னார்.
2: Is it nevertheless lest we offend them, go to the sea, cast in a hook and take the fish that comes up first, and when you opened its mouth you will find a piece of money, take that and give it to them for you and for me.
1: இங்க பாருங்க, இத வந்து நான் கொஞ்சம் விளக்க விரும்புறேன், என்ன இதுல பின்னணின்னு சொல்லி விளக்க விரும்புறேன்.
2: So I want to just explain the background of this.
1: இந்த டெம்பிள் டாக்ஸ் அப்படினு சொல்றது வந்து யூதர்கள்ல 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த டாக்ஸ் கொடுத்தாங்க. அது எதற்குன்னு சொன்னா இந்த ஆலயத்தை பராமரிப்பதற்கு, அதை வந்து பேணி காப்பதற்கு.
2: So this temple tax was paid by Jewish males who were over age 20 and this money was used for upkeeping and maintenance of the temple.
1: இது வந்து ஆரம்பம் எங்கன்னு கேட்டீங்கன்னா யாத்ராகமத்தின் புத்தகம் 30 அதிகாரம் 13-16 வசனங்கள் நீங்க போய் அப்புறமா வாசிங்க.
2: So this beginning was found in Exodus chapter 30 verses 13 to 16 which you can read later.
1: அங்கே ஜன கணக்கெடுப்பு எடுக்கும் ஜனத்தொகை எடுக்கப்படும் பொழுது அங்கே வந்து எல்லா வந்து ஒரு tax கட்டனதை நீங்க பார்க்கலாம்.
2: Here you can see that people paid tax at the time of census.
1: நீங்கள் அதே போல ரெண்டு ராஜாக்கள் 12 அதிகாரம் 5-17 வசனங்கள், நெகேமியா 10 அதிகாரம் 32-33 வசனங்களை படித்தீர்களாலும் அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் டாக்ஸ் அப்படின்றது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை செலுத்தினதாக நம்ம பார்க்கிறோம்.
2: And also if you read in 2 Kings chapter 12 verses 5 to 17 and Nehemiah chapter 10 verses 32 to 33 we can read that this temple tax was also paid annually here.
1: இந்த டெம்பிள் டாக்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம் கிடையாது, அரை வெள்ளி, அதாவது ரெண்டு நாள் சம்பளத்துக்கு இணையானது அது.
2: So this temple tax was not a large sum of money, it is half shekel, that is roughly about 2 days wages.
1: நீங்கள் இந்த டால்முட் அப்படினு சொல்ற ஓரல் ட்ரெடிஷன் அப்படினு சொல்வாங்க, யூதர்களுடைய ஓரல் ட்ரெடிஷன்ல அவங்க சொல்றாங்க இந்த டெம்பிள் டாக்ஸ்ன்றது பொதுவாக எப்ப கலெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒன்று பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை அப்படிங்கற யூதர்களுடைய பண்டிகை காலங்கள்ல இத கலெக்ட் பண்ணுவாங்க.
2: So according to this Talmud which is the oral tradition of Jews, they say that the temple tax was collected during one of the Jewish festivals like Passover, Pentecost or Tabernacles.
1: இப்போ இயேசு ஒரு பதில் சொல்றாரு.
2: Now Jesus gave an answer.
1: பா, பிள்ளைகள் வந்து வரி செலுத்தணுமா அப்படினு கேட்டார்.
2: He asked, do sons have to pay tax?
1: ஏன் இந்த வார்த்தையை இயேசு யூஸ் பண்ணாரு?
2: Why did Jesus use this word?
1: எல்லா யூதர்களும் கட்டிட்டு இருக்கும்போது இயேசு மாத்திரம் என்ன சொல்றாரு? பிள்ளைகள் கட்டணுமான்னு ஏன் கேட்டாரு?
2: When all the Jews are paying taxes, why did Jesus ask this question? Should sons also pay tax?
1: இதுல என்ன அர்த்தம் தெரியுமா?
2: You know what is the meaning?
1: இயேசு யாரு?
2: Who was Jesus?
1: பிதாவினுடைய ஒரே செல்லக்குமார்.
2: Jesus was the only beloved son of God.
1: இந்த ஆலயம் யாருடையது?
2: And to whom does this temple
1: belong? பிதாவினுடைய வீடு.
2: This temple is the temple of God.
1: இப்போ இயேசு பிதாவுக்கு குமாரனா இருப்பதனால அவர் கேக்குறாரு, நான் பிள்ளை என்கிட்டே டாக்ஸ் வாங்குறீங்களான்னு
2: கேக்குறாரு. So since Jesus was the son of God, he asked, I am a son of God, so they want me to pay tax.
1: இன்னும் நீங்க ஆழமா இதல போனீங்கன்னா,
2: if you go more deeper into it,
1: ஆலயம் என்பதே யாரனா இயேசுவே தான் தேவாலயம்.
2: So in fact Jesus was the true temple.
1: ஏண்டா உண்மையான ஆலயம் அவர்தான். அவர் சொல்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, மூன்று நாள்ல நான் திருப்பி எழுப்பி கட்டுவேன்றாரு.
2: So that's why he says, you just break this temple down and I will again rebuild it in 3 days.
1: இயேசுவே தெய்வீக தன்மை, தெய்வீகத்தினுடைய முழு உருவமாக இருக்கிறாரு.
2: And Jesus was the supreme abode of God.
1: அப்போ இயேசுவே அந்த அந்த தேவாலயத்திற்குள்ளே ஒரே தரம் நம்முடைய பாவங்களுக்காய் பிரவேசிக்கிற நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார்.
2: And Jesus was the only perfect eternal high priest who went into that temple to give a one time sacrifice.
1: அவரே பலியாக மாறுறார்.
2: And he became the perfect sacrifice.
1: திரும்ப சொல்றேன்.
2: I repeat it.
1: அவரே ஆலயம்.
2: He is the temple.
1: அவரே பிரதான ஆசாரியர்.
2: He is the high priest.
1: அவரே பலி.
2: He is the sacrifice.
1: இப்போ சொல்றாரு.
2: Now he says.
1: பிள்ளைகள்கிட்டயே நீங்க டாக்ஸ் வாங்குவீங்களா?
2: So will you collect tax from your sons?
1: அப்போ உடனே பேதுரு சொல்றாரு, தேவையில்லை அப்போ.
2: Then immediately Peter said, no, not needed.
1: ஆனா உடனே இயேசு சொன்னாரு,
2: but Jesus said immediately,
1: நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல.
2: It is not necessary for me to pay the tax.
1: ஆனாலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ எனக்கும் செலுத்திரு, உனக்கும் செலுத்திருன்னு சொன்னார்.
2: Nevertheless, lest we offend them, you pay tax for me and for you.
1: இந்த சம்பவத்தை வைத்து இயேசு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி கொடுத்தார்.
2: So through this incident, Jesus was about to teach a lesson.
1: அது என்ன தெரியுமா?
2: You know what was that?
1: நாம் யாருக்கு எதிலே இடரல் உண்டாக்க கூடாது என்று சொன்னால், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல நாம மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காம இருக்கணும்.
2: We should not offend others in matters of faith and beliefs.
1: மறுபடியும் சொல்றேன்.
2: I repeat it.
1: நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல நாம் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காம இருக்கணும்.
2: We should not offend others in matters of faith and beliefs.
1: நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் வந்து சுயாதீனரா இருக்கிறோம்.
2: So we in Christian in Christ are free.
1: நம்ம யாருக்கும் அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது.
2: We don't have any spirit of slavery.
1: நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார்.
2: The Lord has given us a spirit of adoption where we call him as Abba Father.
1: குமாரன் நம்மை முற்றிலும் விடுதலையாக்கி இருக்கிறார்.
2: The son has totally liberated us.
1: நாம் யாருக்கும் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல.
2: We are not bonded or we are not slave to anybody.
1: ஆனால் ஒன்றை மறந்திர கூடாது.
2: But should not forget one thing.
1: நாம் வந்து மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவாக நம்முடைய சுயாதீனத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது.
2: But we should not use a liberty and freedom that others may be offended.
1: உண்மையான சுயாதீனம் என்பது என்ன?
2: What is true liberty?
1: கலாத்தியர் 5:13 அப்புறமா வாசித்து பாருங்க.
2: You can read Galatians 5:13 later.
1: இது நமக்கு சேவை செய்வதல்ல, மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்வது.
2: True freedom is not serving ourselves but serving others.
1: திரும்ப அந்த வசனத்தை நாம வாசித்துருவோமே.
2: Let us read that verse.
1: கலாத்தியர் 5:13 பாருங்க.
2: Galatians 5:13.
1: நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க.
2: For brethren, you have been called unto liberty. Only use not liberty for an occasion to the flesh, but by love serve one another.
1: இங்க இயேசு நமக்கு ஒரு முன்னடையாளம்.
2: Yeah, Jesus is an example for us.
1: என்ன முன்னடையாளம்?
2: What is that example?
1: ஒரு தேவகுமாரனாய் தனக்கு அத்தனை உரிமைகள் இருந்தாலும் சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு மற்றவர்களுக்கு ஒரு இடரலா தடையா இராதபடிக்கு அவர் தன்னுடைய குமாரன் என்று சொல்கிற உரிமைகளை கூட அவர் விட்டு கொடுத்தார்.
2: Though Jesus had all the rights to claim himself as the son of God, he refrained from exercising his rights as son of God to avoid any obstacles to share the good news.
1: இயேசுவின் நோக்கம் என்னவா இருந்தது?
2: What was the motive of Jesus?
1: நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன்.
2: I've been sent to preach the gospel of God.
1: அதை நான் சொல்வதற்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் பாவம் தடையா இருக்குமானா என் உரிமைகளை கூட நான் விட்டு கொடுக்கறேன்.
2: So if there is any incident or even it's my right that is obstructing it, I'm ready to relinquish them.
1: இன்னொரு சம்பவம் இருக்கு பாருங்க.
2: There's another incident.
1: இதுல வந்து முதல்ல சொன்னது temple tax.
2: So first I told about temple tax.
1: இன்னொரு சம்பவம் நீங்க வருவீர்களானா மத்தேயு 22 அதிகாரம் 15 ல இருந்து 22 வருவீர்களானால்.
2: If you come to Matthew chapter 22 verses 15 to 22.
1: இங்கே பரிசேயர்கள் இயேசுவை தம்முடைய வார்த்தைகளினாலே அவரை பிடிக்கும்படி குற்றம் கண்டுபிடிக்கும்படி வருகிறாங்க.
2: So here Pharisees came and tried to trap him in his words.
1: தங்களுடைய சீஷர்களை எரோதியர்களோடு இயேசுவிடத்தில் அனுப்பி ஒரு கேள்வி கேக்குறாங்க. நீங்க வந்து ரொம்ப உண்மை உள்ளவர், நீங்க ரொம்ப சத்தியம் உள்ளவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், நீர் முகதாட்சியம் இல்லாதவர் என்று உம்மை குறித்து நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம்.
2: So here they sent the disciples to him along with the Herodians and they asked, "We know you are a man of integrity and that you teach the way of God in accordance with the truth. You aren't swayed by men because you pay no attention to who they are."
1: அப்போ இவ்ளோ நீங்க உத்தமரா இருக்கீங்கல.
2: So you are so much of a honest person.
1: நீங்க சொல்லுங்க, இப்போ ராயனுக்கு அல்லது ரோமருடைய பேரரசன் சீசர் அவருக்கு வந்து வரி பணம் செலுத்துறது நியாயமா நியாயம் இல்லையா?
2: Now you tell us then what is your opinion, is it right to pay taxes to Caesar or not?
1: இயேசு அவர்களுடைய தந்திரத்தை அறிந்து அவர் சொல்றாரு, அவரோட பொல்லாத எண்ணங்கள் அணிஞ்சு சொல்றாரு, நீங்க வந்து எவ்வளவு பொல்லாத எண்ணம் உள்ளவர்களா இருந்து என்ன வந்து நீங்க சிக்க வைக்க பாக்குறீங்க, உங்க பணத்தை கொடுங்கன்னு கேக்குறாரு.
2: So here Jesus knowing their evil intent, he said, "You are trying to trap me, so show me the coin for paying the tax."
1: அந்த பணத்தை கொடுத்த உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு.
2: So when they gave that coin, Jesus said unto them,
1: இதுல யாருடைய பெயர் அல்லது எழுத்து போட்டிருக்குன்னு
2: கேட்டிருக்காங்க. He asked, "Whose portrait is this?"
1: அப்ப உடனே அவங்க சொல்றாங்க, இதுல ராயனுடைய படம் போட்டிருக்கு.
2: They replied, "It is Caesar's."
1: அப்படியா? ராயனுடைய ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்க.
2: Then Jesus said, "Give to Caesar what is Caesar's and to God what is God's."
1: அதுல அர்த்தம் என்னன்னா,
2: what does it mean?
1: கவர்மெண்ட்க்கு செலுத்த வேண்டிய டாக்ஸை கவர்மெண்ட்க்கு செலுத்துங்க, டெம்பிளுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸை டெம்பிளுக்கு கொடுங்க.
2: So you have to pay the tax that belongs to government and you have to pay the tax that you belongs to the lord of the temple.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வேதம் சொல்லுகிறது இத கேட்ட உடனே அவங்க அதிசயப்பட்டாங்களா, ஆச்சரியப்பட்டாங்க.
2: So the Bible says when they heard this they were amazed.
1: இவரை எதிலயுமே பிடிக்க முடியலையே.
2: They were not able to trap him in anything.
1: நம்முடைய அப்ப அர்த்தம் என்னன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து படிக்கும்போது, இயேசு வந்து எதை போதித்தாரோ அதை அவர் செய்தார்.
2: So it was really surprising, whatever Jesus taught he also practiced it.
1: அப்ப அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: இயேசு temple tax கட்டனது மட்டும் இல்ல, ராயனுக்கு கொடுக்க வேண்டிய வரியையும் இயேசுவே கொடுத்திருக்கிறார்.
2: So Jesus not only paid temple tax but he also paid tax to Caesar.
1: நான் நினைக்கிறேன் அந்த காலங்கள்ல யூதர்கள் வந்து temple tax அதாவது ஆலயத்துக்குரிய வரியை கொடுக்கிறதுல சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ராயன் ஒரு வெளியில இருந்து வந்து தங்க நாட்டை வந்து சிறைபிடித்து கொண்ட அல்லது ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அந்நிய ராஜாட்ட டாக்ஸ் கொடுக்கறத ரொம்ப அவங்க வெறுத்தாங்க.
2: பட் those days these Jewish people were very happy to pay tax to the temple but they complained and hated paying tax to this Roman empire and the Roman emperor who actually came and took a rule over them.
1: இந்த ரோமர்கள் வந்து இந்த யூதர்கள் மேல ஹெவி டாக்ஸ், பெரிய ஒரு வரிச்சுமையை செலுத்தினாங்க. எதுக்குன்னு சொன்னா, அவங்க வந்து ராயனுடைய வீடை கட்டுறதுக்கு, அவருடைய செல்வத்தை சேர்க்கறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, அவங்க விக்கிரக கோயில்களை கட்டுறதுக்கு எக்கச்சக்கமான டாக்ஸ் இந்த ஜனங்கள்ட்ட வாங்கினாங்க.
2: தீஸ் ரோமன் எம்பையர் தே இம்போஸ் ஹெவி ஃபினான்ஷியல் பர்டன் அப்பான் திஸ் ஜூவிஷ் பீப்பிள் டு பே ஃபார் தெம் டு மெயின்டைன் தேர் ஹவுசஸ், டு பில்ட் தேர் ஹவுசஸ், டு கேதர் தேர் வெல்த் அண்ட் டு பில்ட் தேர் ரோமன் காட்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ்.
1: ரோட்ஸ், ஆர்மி, கோர்ட்ஸ் எல்லாம் இதை வச்சு தான் கட்டினாங்க.
2: So they build everything, all the army, roads, system and codes and everything using this money.
1: ஆனாலும் இயேசு சொன்னாரு, ராயனுக்கு உரியதை ராயனுக்கு செலுத்திரு.
2: But nevertheless Jesus said, you pay to Caesar what is Caesar's.
1: நீங்கள் இதை வந்து பவுல் இந்த வரி பணம் கட்டுறத அவர் வந்து கையில் எடுக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 13 முதலாம் வசனம் வாசிப்பீர்களானால்,
2: when Paul handles this concept when you read in Romans chapter 13 and verse 1,
1: 1-2 வசனங்களை பார்க்கும்போது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உன்னோடு இருக்க அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வசனம் பாருங்க, இரண்டாம் வசனம், ஆதலால் அநியாயத்திற்கு எதிர் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் எதிர்க்கிறவர்கள் தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் போட்டிருக்கு.
2: Everyone must submit himself to the governing authorities, for there is no authority except that which God has established. The authorities that exist have been established by God. Consequently, he who rebels against the authority is rebelling against what God has instituted, and those who do so will bring judgment on themselves.
1: இப்போ ஐந்தாம் வசனத்திலிருந்து பாருங்க.
2: From verse 5 onwards,
1: ரொம்ப தெளிவா சொல்றாருங்க.
2: He makes it very clear.
1: ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே.
2: Therefore, it is necessary to submit to the authorities, not only because of the possible punishment, but also because of conscience. This is also why you pay taxes, for the authorities are God's servants.
1: 7th vasanam parunga.
2: Verse 7.
1: Idai vida romba theliva ezhuda mudiyadhu.
2: You cannot make it more clear than this.
1: Agayal yavarukkum selutha vendiya kadamaigalai seluthungal. Evanukku variyai selutha vendiyado avanukku variyaiyum, எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள்.
2: Give everyone what you owe him. If you owe taxes, pay taxes. If revenue, then revenue. If respect, then respect. If honor, then honor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ஒரு கிறிஸ்தவனாக நீங்க தேவனுடைய அங்கீகரிப்பை பெற வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அங்கீகரிப்பையும் பெற வேண்டுமானால் நான் ரொம்ப தயவாக சொல்லுவேன், எஸ்டாப்லிஷ்ட் ஃபெய்த்ஸ் அதை வந்து நீங்கள் கனம் பண்ணுங்க.
2: So as a child of God, if you ought to be blessed and receive acknowledgement of God, then as an when you have this established faith, you have to pay respect to it.
1: நீங்க அத வந்து கனம் பண்ணிடுங்க.
2: You have to honor them.
1: எதற்காக?
2: For what?
1: உங்களுக்காக கிடையாது.
2: Not for you.
1: உங்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்கலாம்.
2: You may have a liberty.
1: நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படினு இருக்கலாம்.
2: You may have a freedom to do whatever you want.
1: ஆனா நான் யாருன்னு சொன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன்.
2: But who am I? I am a God's servant.
1: நான் வந்து தேவனுடைய பிள்ளை.
2: I am a child of God.
1: நான் அநேகரை மனுஷரை பிடிக்கிறவராய் நான் அழைக்க
2: I'm being called to fish men.
1: என்னுடைய வாழ்க்கையினாலே மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகிறதுனால அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வராம போறதுக்கு நான் தடையா இருக்க கூடாது.
2: I should not become obstacle that may offend other people to enter the kingdom of God.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்.
2: And Jesus Christ was an example for that.
1: நம்முடைய வாழ்க்கை இடரலற்றதா இருக்கணும்.
2: Let our life be without a stumbling.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நான் வந்து இது வந்து ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுறேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் இன்னைக்கு.
2: So I'll take bit more time today.
1: சில நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு தேசத்துல, ஒவ்வொரு பிராந்தியத்துல அது இருக்குது.
2: So there are certain beliefs and faiths in each countries and each provinces.
1: அதை நீங்க மறுக்க முடியாது, மாற்ற முடியாது.
2: You cannot deny it or you cannot change it.
1: உதாரணமா பாருங்களேன்.
2: For example,
1: நம்ம இந்த ஏசியன் கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கனாலே, சவுத் ஏஷியன் அதாவது இந்தியா, பர்மா, நேபாள், ஸ்ரீலங்கா, நீங்க மிடில் ஈஸ்ட் கூட போவீங்களானா, ஏன் நியூசிலாண்டில் கூட சில பகுதிகள் இருக்கிறதா நான் இந்த காலில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த பகுதிகளெல்லாம் வந்து செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க.
2: ஸோ இந்த சவுத் ஏஷியன் கல்ச்சர்ஸ் லைக் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, பர்மா, ஸ்ரீலங்கா அண்ட் ஆல்சோ மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் நியூசிலாண்ட் ஈவன் ஐ வாஸ் ரீடிங் திஸ், தே வில் நாட் என்டர் தி ஹவுசஸ் வித் ஸ்லிப்பர்ஸ்.
1: நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
2: ஸோ இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வில் பி டிஃப்ரெண்ட்.
1: அதில் கூட என்ன வழக்கம்னு கேட்டால், இங்கிலாண்டில் கூட என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா, நீங்க வெளியில போட்ட செருப்பை வந்து உள்ள போட்டு வர்றதுக்கு அந்த வீட்டு எஜமான் வந்து பரவாயில்ல உங்க செருப்பை போட்டே உள்ள வாங்கன்னு சொன்னாதான் நீங்க போட்டு வரணுமே தவிர நீங்க போட்டு உள்ள வரக்கூடாது.
2: So even in England, only if your master of the house allows you to put your shoes or footwear which you wore outside to enter into the house, only then you can enter in.
1: நான் வந்து காலைல வாசிச்சிட்டு இருந்தேன், நியூசிலாண்டில் பள்ளிக்கூடங்கள்ல கூட செருப்பை போட்டு உள்ள வர மாட்டாங்களாம். அந்த செருப்பை வந்து வெளியவே வச்சுட்டு உள்ள போடுறதுக்குன்னு தனியா ஒரு செருப்பு வச்சிருவாங்களாம், அந்த செருப்பு தான் உள்ள போட்டு சுத்துவாங்களாம்.
2: So I have also read in this morning that in schools they will not allow the students to wear their footwear inside, they have to leave their footwear outside and they will have separate footwear to wear inside the classes.
1: இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
2: This was really surprising.
1: இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய கான்டெக்ஸ்ட்ல சரி, இன்னும் அநேக இந்த மிடில் ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா விசேஷமாக ஆலயங்களுக்குள்ள செருப்பு போட்டு போக மாட்டாங்க.
2: So when you look at our Indian culture and also Middle Eastern countries, you can see that people will not enter with their footwear into the churches.
1: நான் சர்ச் மாத்திரம் இல்லப்பா, டெம்பிள், ஒரு குருத்வாரா அல்லது நீங்க ஒரு மாஸ்க் எதுக்குள்ள போனாலும் செருப்பை வெளியே கழட்டு போட்டு தான் உள்ள போவாங்க.
2: So they will leave their footwear outside if they enter any religious centers.
1: இது வந்து நம்முடைய ஆலயங்கள்லயும் ஒரு பழக்கமா பெருவாரியான ஆலயங்கள் இருக்குது, பாத்திருக்கீங்களா?
2: So you can also notice this as a practice in most of our churches.
1: இப்போ சில பேர் வந்து இதுக்கு ஒரு வசனம் கொடுப்பாங்க, இது ஒரு பரிசுத்த பூமி, அதனால கால்ல செருப்ப கழட்டுன்னு ஆண்டவர் சொன்னார்ன்ற வசனத்தை எடுத்துட்டு அவங்க இதனால தான் நம்ம செருப்பு போடக்கூடாதுன்னு
2: சொல்லுவாங்க. So people will take a verse for this saying that this is a holy ground, therefore you should not put on your sandals.
1: அப்போ இத வந்து நீங்க கரெக்டான ஒரு வசனமா அதுக்கு எடுக்க முடியாது.
2: You cannot take this as a right verse for that.
1: ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் மோசே செருப்பு கழட்டினா தான் நீங்க வாசிக்க முடியாது.
2: It's because you cannot read that Moses removed his sandals every time that he met God.
1: புதிய ஏற்பாட்டுல கூட இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போதெல்லாம் செருப்பு கழட்டினார்னு சொல்லி நீங்க வாசிக்க முடியாது.
2: Even in the New Testament you cannot read that Jesus whenever he prayed or preached he removed his sandals.
1: இது வந்து நீங்க ஒரு வழக்கமாக நீங்க வந்து இன்றைக்கு கூட யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷூ போட்டு தான் அவங்க பிரசங்கம் பண்றாங்க, ஷூ போட்டு தான் ஆலயத்துக்குள்ள வர்றாங்க.
2: So even today in European countries you can see that people enter the churches or temples with their shoes and they also preach with shoes.
1: அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு.
2: There are two reasons for that.
1: ஒன்று, அவருடைய கலாச்சாரம் வந்து ஷூவை அணிவதை ஒரு முழு ஆடையாக பார்க்கிறது.
2: So first according to their culture wearing their footwear is one of their clothing etiquette.
1: அதாவது நீங்க செருப்பு போடாத ஒரு ஆளா இருப்பீங்கன்னா நீங்க வந்து ஒரு கல்வி அறிவற்ற அல்லது ஒரு நாகரிகம் இல்லாதவராக நீங்க பார்க்கப்படுவீங்க.
2: So if you don't wear footwear it means that you are uneducated and you don't know the culture.
1: You are not a civilized person. நாகரிகம் இல்லாதவங்க தான் செருப்பு இல்லாம அங்கேயும் சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கல்ச்சர்ல.
2: So they say according to their culture only uncivilized people will move around without wearing footwear.
1: அதே இது நம்ம ஊர்ல செருப்பு போடாம நீங்க நடந்தீங்கன்னா பெரிய பக்திமானாக பார்க்கப்படுவீங்க.
2: But that in our country if you don't wear footwear then you will consider to be a great pious man.
1: இரண்டாவது காரணம், நானும் அங்க போகும்போது பார்த்திருக்கேன், சில பிராந்தியங்கள் இருக்கு நீங்க செருப்ப கழட்டினீங்கன்னா உங்க கால் வந்து நடக்க முடியாத அளவு அந்த குளிர்ல ஃப்ரீஸ் ஆயிடும்.
2: So the second reason is that even I have experienced it, if you go to certain countries if you don't wear shoes or footwear then that will be very cold, that your feet will be frozen.
1: நீங்க ஷூ மாத்திரம் இல்லங்க, நீங்க சாக்ஸே ஒரு மூணு சாக்ஸ் போட்டுட்டு இருக்கணும், அப்பதான் நம்மளால நிக்க முடியும்.
2: So not only shoes, you may have to wear 3 sets of socks.
1: அவ்வளவு குளிரும் பனியும் அங்க இருக்கும்.
2: So you will have so much of snowfall there.
1: இப்போ நான் வந்து என்னுடைய சத்தத்தை வந்து எனக்கு தெரியுது, உலகம் ஃபுல்லா நீ கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியுது.
2: So I know everyone from this world can hear my voice now.
1: நான் பேசுகிறது வந்து ஒருவேளை அமெரிக்கர்களுக்கோ ஐரோப்பியர்களுக்கோ பொருந்தாம இருக்கலாம்.
2: Maybe what I speak may not be suitable for Americans or Europeans.
1: ஆனா நாம வாழ்கிற நம்முடைய தேசத்தின் கலாச்சாரம் நம்ம வந்து செருப்பு போட்டு ஆராதிப்பதை ஒரு இடரலாக இன்னொருவனுக்கு தெரியுமானால் நாம போடாம இருந்து கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய மகிமைப்படுத்துவதே சிறந்தது என்பது வேதத்தின்படி பொருந்தும் கருத்து.
2: But according to our culture if it is a stumbling block and obstacles that if we wear shoes and worship the Lord then it is better that we remove them and worship the Lord according to the word of God.
1: நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது.
2: There is an incident that happened in my life.
1: இது நான் ஏற்கனவே ஒரு சபையில சொல்லியிருக்கேன்.
2: I have already told this in a church.
1: நான் வந்து இங்க பக்கத்துல ஒரு கல்லூரியில நான் வந்து வாரந்தோறும் நான் வந்து செய்யற ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்கு அந்த கல்லூரியில வாரந்தோறும் போய் பாடம் எடுப்பேன்.
2: So I used to take lessons to the nearby college here for as a part of ministry.
1: அந்த கல்லூரியில வந்து ஒரு chapel னு ஒன்னு வச்சிருந்தாங்க.
2: So they had a chapel in that school college.
1: சில இடத்துல ஆடிட்டோரியம்ல நடக்கும் கிளாஸ்.
2: So in certain schools they will conduct it in auditorium.
1: இப்போ நான் எப்ப செய்யறது போல நான் வந்து ஷூ போட்டு தான் நான் வந்து பாட்டு பாடிட்டு நான் பிரசங்கம் பண்ணி நடந்து பிரசங்கம் பண்ணுவேன்.
2: So as per my routine I used to wear my shoes and then I used to sing songs and preach the word of God.
1: எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஷூ போட்டு தான் உட்கார்ந்திருப்பாங்க.
2: And all the students will be wearing their shoes.
1: அப்போ அந்த கல்லூரியில நான் வந்து பாட எடுக்க போகும்போது அந்த பிள்ளைங்க எல்லாம் தரையில உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க, ஷூ எல்லாம் வெளிய விட்டுருந்தாங்க chapel னு சொல்லிட்டு.
2: So those in that college they made all the children to sit on the floor. They actually removed their shoes outside because it was a chapel.
1: நான் வழக்கம் போல எல்லா இடத்தையும் செய்யற மாதிரி நான் வந்து ஷூ போட்டு நான் போய் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன்.
2: So as usual like how I does in other places I went in with my shoes I finished my preaching and came out.
1: நான் வெளிய வரும்போது ஒரு தம்பி வந்தான்.
2: So as I came out a boy came to me.
1: அவன் வந்து கேட்டான், நீங்க பாஸ்டர் தானேன்னு கேட்டான்.
2: He asked me are you a pastor?
1: நான் சொன்ன ஆமாப்பா என்ன விஷயம்னு கேட்டான்.
2: Yes I am a pastor what's the matter?
1: நீங்க ஒரு பாஸ்டர் நீங்க வந்து இப்படி ஷூ போட்டு ஆராதனை நடத்துறீங்க பிரசங்கம் பண்றீங்க இது சரியான்னு கேட்டேன்.
2: You are a pastor but you conduct services you worship and you preach the word of God by putting on your shoes, is it right?
1: நான் அவனோட நான் வந்து ஆர்கியூ பண்ணிருக்கலாம்.
2: I could have argued with him.
1: ஆனா நான் எதுமே சொல்லல.
2: I did not utter a word.
1: அதுக்கு பதிலா நான் சொன்னேன், வெரி சாரி தம்பி, உன்னை நான் அஃபெண்ட் பண்ணிருந்தா ரொம்ப சாரி, இனிமே நான் போட மாட்டேன்.
2: I said I am really sorry if I have offended you, I will never do this again.
1: கத்திரிக்கு பயந்து நான் சொல்றேன், அதுக்கு அப்புறமா நான் அந்த கல்லூரியில நான் ஒரு முறை கூட நான் ஷூ போட்டு உள்ள போல.
2: And fearing the Lord, I say that, and after that, I never went wearing my shoes into that college.
1: எனக்கு சுயாதீனம் இருக்கு. நான் வந்து என்ன வேணா செய்யலாம்.
2: I have my freedom to do whatever I want.
1: அவனு கேக்குறது எந்த உரிமையும் கிடையாது.
2: He has no rights to ask.
1: ஆனா நான் ஏன் தெரியுமா போடல?
2: But why did I not wear it?
1: இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக ஒருவனுக்கு இடரல உண்டாக்கி நான் என்ன ஊழியம் செய்யிறது?
2: So what kind of ministry can I do by offending in small matters like this?
1: அது எனக்கு வேண்டாம்.
2: I don't want that.
1: அவன் இதயத்துல ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு.
2: He has a faith and belief in his heart.
1: அதை நான் உடைக்கிறவனா இருந்து அவன் வசனத்தை கேட்க முடியாதபடி இடரலா மாறிட கூடாது.
2: I should not become an offense that I may break his faith and that he may stop hearing the word of God.
1: நேற்றுக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது.
2: Yesterday there happened a small incident.
1: ஒரு சகோதரனை சந்திக்க வந்திருந்தார்.
2: A brother came to meet me.
1: ரொம்ப வினோதமா இருந்துச்சு எனக்கு.
2: It is really strange to me.
1: அவர் வந்து ஒரு கம்ப்ளைன்ட் பண்ணாரு.
2: He came and complained me.
1: சொன்னார், பாஸ்டர், நம்ம சர்ச்ல வந்து நிறைய பேர் இப்ப வர வர
2: பாத்தீங்கன்னா
1: அவர் சொன்னாரு, ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பிக்கைகள்ல வந்து எப்படி எப்படியோ ஒருத்தர் ஒருத்தர் கிரீட் பண்றாங்க.
2: So he said, in many other places, they greet each other according to their beliefs and faith.
1: Ana namma church la ipo nariya per vandu praise the lord nu solla maatikiraanga, naanga veliya ninnu praise the lord nu sonna kuda adu kandukiraama mogatha thirupittu poite irukraanga.
2: But in our churches, when we say praise the lord, when we ourselves greet and say praise the lord, they don't even bother to look at us.
1: Neenga idu konja sollunga sabaila nu sonna.
2: You just announce this in the church.
1: Enakku na avaru solitte irukumbodhu na yosikiren.
2: As he was telling, I was thinking about this.
1: இது எந்த வசனம் சொல்லி நான் வந்து சபைக்கு சொல்றது எல்லாரும் praise the lord சொல்லுங்கன்னு.
2: So quoting which verse can I say that people should greet praise the lord?
1: ஏனா பைபிள்ல எங்கயுமே praise the lord னு சொல்லி சொல்லுங்கன்னு பைபிள்ல எங்கயும் போடல.
2: Because it is not written in the bible that we have to say praise the lord anyway.
1: அப்ப இந்த வசனத்தை நான் மேற்கோள் காட்டு. இதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கேன் அவர் பேசும்போது.
2: So as he was speaking, I was thinking as which verses I can quote for this.
1: ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சது.
2: But one thing I understood.
1: இந்த காரியத்தை ஒருவர் செய்யும்போது ஒருவர் என்ன செய்றாங்கன்னா செய்யாத ஒருவர் இடரல் அடைறாங்க.
2: When a person do not do this, then the other person is offended.
1: இதோட சேர்த்து ஒன்னு சொன்னாரு பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப என்ன தொட்டது.
2: So he also added one more thing to this which really touched me.
1: அவர் சொன்னாரு, பாஸ்டர், நான் போன வாரம் நான் இங்க ஆலயத்துக்கு வந்திருந்தேன்.
2: He said, Pastor, last week I came to the church.
1: உங்க பையனை நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் சர்ச்சுக்கு வரும்போது அவன் அப்பதான் நான் பார்த்தேன்.
2: That is the first time I saw your son when I came to church.
1: அவன் என்ன பார்த்த உடனே பிரைஸ் தி லார்ட் அங்கிள் அப்படினு சொன்னான்.
2: When he saw me, he immediately greeted saying praise the lord.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு.
2: I was very happy.
1: அதனால அவருக்கு ஒரு gift நான் எடுத்து வந்தேன். சொல்லி ஒரு பணம் நான் இவ்வளவு சொல்ல மாட்டேன், அதை வந்து உங்க பையனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து கொடுத்தாரு.
2: So he said, I brought him a gift and he gave me some amount. I don't want to say that, and he told me as a gift to my son.
1: இடரலற்றவர்களாய் இருக்க நாம பிரயாசப்படணும்.
2: We have to try to not offend others.
1: அதுதான் ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுத்திருக்கிற கடமை.
2: And that is the responsibility of a believer.
1: எதுல?
2: In which?
1: முதலாவது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல.
2: In matters of faith.
1: நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
2: You just think about
1: உங்க சுயாதீனத்தை நீங்க வந்து அநேகரை கர்த்தரண்டை ஆதாயப்படுத்துறக பயன்படுத்துறீங்களா, அல்லது உங்க சுயாதீனத்தை அநேகருக்கு இடரல் உண்டாக்கும்படி நீங்க பயன்படுத்துறீங்களா?
2: Are you using your freedom in order to draw people towards God, or using your freedom in order to offend people?
1: நான் சொல்றேன், ஒரு praise the lord னு சொல்றது வந்து ஒண்ணும் குறஞ்சு போயிடாது.
2: I tell you, if you say praise the lord, you're not going to lose anything.
1: அது உங்களுடைய கலாச்சாரத்துல, உங்களுடைய சபையில, அது எல்லாரோட வழக்கமா இருக்குமானா, அது செய்யறது கர்த்தருக்கும் கணத்தை கொடுக்கும், அதே வேளையில மற்றவர்களையும் வந்து இடர பண்ணாம இருக்குமானா, அதை சொல்றதுக்கு தயவுசெய்து தயங்காதீங்க.
2: So if that is your practice in your culture and your church, and if it really offends, if you don't say that, so don't actually hesitate to say praise the lord.
1: நான் என்ன சொல்றேன், இப்ப செருப்பு போடுறதோ போடாம இருக்கிறதோ வித்தியாசம் கிடையாது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுதான்.
2: So I tell you, putting on your footwear or not is not going to make much difference, because the earth and the everything of it belongs to God.
1: ஏன்னா நீங்க பாருங்க, நீங்க வேதத்தின்படி கூட பாத்தீங்கன்னா, நீங்க இத தியாலஜிக்கலா ஆர்கியூ பண்ணீங்கன்னா, புல்பிட் மட்டும்தான் பரிசுத்த இடம் கிடையாது, பூமியே பரிசுத்த இடம் தான். ஏனா தேவன் எல்லா இடத்திலும் உலாவுகிறார்.
2: So when you theologically when you argue about this, only pulpit is not the one place which is holy, the entire earth is holy because the lord is moving around the earth.
1: நீங்க அத வச்சு ஆர்கியூ பண்ணி கூட நான் இப்டி தான் போடுவேன், நீங்க போடலாம்.
2: You can argue with that and you say only I will put on like this.
1: நீங்க அது சுயாதீனம்.
2: That is your freedom.
1: ஆனால் ஒண்ணு மறந்துடாதீங்க, நீங்க உங்க சுயாதீனத்தை யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பேர் இடர்றாங்களா அதை பார்த்து, அவங்க விசுவாசத்துல வலுவுறாங்களா, அது நமக்கு ஆசீர்வாதம் இல்ல. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார்.
2: But don't forget, when you use your freedom, if there are people who are offended by this, then the Lord will not acknowledge you or accept it, and that is not a blessing to you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது சொன்னேன், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல நாம இடரல் உண்டாக்காம இருக்கணும்.
2: First I told you we should not offend others in matters of faith.
1: இரண்டாவது எதில கூட இடரல் உண்டாக்காம இருக்கணும் தெரியுமா?
2: The second matter in which we should not offend.
1: ரோமர் 14:21 பாருங்க.
2: Romans 14:21.
1: மாமிசம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுத்துகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும்.
2: It is good neither to eat meat nor drink wine nor do anything by which your brother stumbles or is offended or is made weak.
1: 1 Corinthians 8:13 பாருங்க.
2: 1 Corinthians 8:13.
1: ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசியாதிருப்பேன்.
2: Therefore if food makes my brother stumble I will never again eat meat lest I make my brother stumble.
1: இது ரொம்ப அதிசயமா இருக்குது.
2: It is really surprising.
1: இடரல் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மாத்திரம்ல, இடரல் எதனால கூட வரும்னா ஆகார விஷயங்கள்னால கூட இடரல் வரும்.
2: So offense is not only in the matters of faith but also in matters of food.
1: ஆகாரத்தினால இரண்டாவது இடரல் வரலாம்.
2: Second you can offend others in matters of food.
1: இத பவுல் சொல்றாரு, அப்படி ஒரு இடரல் வந்துருச்சு அப்படினா நான் என் வாழ்நாள் பூரா மாம்சமே சாப்பிடாமலே இருக்கேன் அப்படின்ற.
2: So here Paul says if someone is stumbled because of that I will never eat again.
1: சரி, இதனுடைய பின்னணி என்ன?
2: What is the background behind this?
1: நீங்கள் ரோமர் 14 அதிகாரம் 14 ல இருந்து 21 நீங்க அப்புறமா போய் வாசிங்க, அது பெரிய பகுதி.
2: So you can go home and later read Romans chapter 14 verses 14 to 21.
1: நீங்க இன்னும் வாசிக்கணும்னா 1 Corinthians 10:23 போய் வாசித்து பாருங்க.
2: And if you want to read more you can read 1 Corinthians chapter 10 verses 23 to 33.
1: எனக்கு எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல.
2: I don't have time to read everything.
1: காரியத்தை மாத்திரம் சொல்றேன்.
2: I will explain you the content.
1: இந்த ஆதி திருச்சபை இருக்கு பாருங்க, அவங்க இந்த ஆகார விஷயங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்குள்ளே வந்தது.
2: So this early church had a great problem in matters of food.
1: அதாவது என்னன்னு சொன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா புசிக்க கூடாதா?
2: So they had a concern whether they can eat meat which is sacrificed to idols or not.
1: இப்போ இந்த பிரச்சனை சபையில பெருசான உடனே,
2: when this problem increased in the church,
1: அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா,
2: what did the apostles do?
1: அவங்க ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூல் கொடுத்துட்டாங்க.
2: They gave a strict rule.
1: விக்கிரகங்களுக்கு படைத்ததை நீங்க புசிக்க கூடாது.
2: You cannot eat of meat that is being sacrificed to idols.
1: அதாவது என்னன்னு சொன்னா, யூதர்கள் வந்து அவங்க வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த புறஜாதிகள் இருந்து வர்றாங்க பாருங்க, அவங்க சில பேர் புசித்தாங்க.
2: So these Jews will not eat that was actually sacrificed to idols but the other Christians who came from Gentiles they used to eat it.
1: இப்போ இதுல பெரிய கன்ஃபியூஷன் வந்துருச்சு.
2: There now came a great confusion.
1: ஒரு கூட்டம் சொல்லுது சாப்பிடலாம்ன்றது.
2: One group says that you can eat it.
1: இன்னொரு கூட்டம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுது.
2: The other group says you should not eat it.
1: இதுல எது சரி?
2: Which is right among this?
1: பாருங்க, நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க அந்த வசன பகுதிகளை நீங்க வாசித்தீங்கனா ஒரு நல்ல ஒரு பாடத்தை நீங்க படிப்பீங்க.
2: If you read the scripture portion you will understand a good lesson.
1: அதுல பவுல் ரொம்ப அழகா விளக்குறாரு.
2: Here Paul explains very beautifully.
1: தேவன் வந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கனா அது பரிசுத்தம் ஆயிடுது.
2: So when you pray it is actually sanctified.
1: அவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை வந்து விக்கிரகத்துக்கு வச்சு சாட்சி நிமித்த நீங்க அதை சாப்பிடாதீங்க.
2: So two things, first you should not eat according to your conscience.
1: இரண்டாவது மற்றவனுக்கு இடரல் உண்டாக்காதபடி நீங்க சாப்பிடாதீங்க.
2: And second you should not eat when it offends others.
1: நீங்க இத பண்ணு இன்ட்ரிகேட்டா படுத்தீங்கனா,
2: if you read it more intricately,
1: நீங்க வந்து உங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு உங்களுக்கு எதுமே சொல்லாம படைச்சாங்களா, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி சாப்பிடுங்க.
2: So if any food is offered to you without any kind of information you just pray it as cleanse it and then eat it.
1: ஆனால் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாங்க,
2: but before you eat someone is saying this,
1: இது வந்து விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது,
2: this is offered or sacrificed to idol.
1: அவர் சொல்றாரு, உங்க மனசாட்சி நிமித்தம் அத சாப்பிடாதீங்க.
2: He says you don't eat it because of your conscience.
1: அதே வேளையில
2: at the same time
1: நீங்க வந்து இந்த உணவை வந்து நீங்க வந்து ரொம்ப பரந்த மனப்பான்மையோட, நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன் எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் ஆசீர்வச்சிட்டாரு அது எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ண பிறகு அசுத்தமானதையும் பரிசுத்தமாக்குவார் அப்படின்னு சொல்லி நீ சாப்பிடுற விசுவாசம் உனக்கு இருக்கலாம்.
2: Maybe you may have the faith that with a broad mind and broad heart that see this is not defiled because I have prayed it and the Lord has made it holy and it is no more unclean. I can eat it in the God's name.
1: Veshatha kudichale nee saagamaadan andru sonnaru.
2: The Lord says you will not die even if you drink poison.
1: Appo iduve idu enna panna podu enna?
2: So what is this going to do to me?
1: Adala onnum pannad nee saapidralam.
2: So you can eat it saying that this will make nothing to you.
1: Ana oru belavinamulla oru sagodhanam ukkandirukan.
2: But there's a weaker brother sitting there.
1: Avan yaaru sonna vikragangal vendam idu வந்து தேவனுக்கு பிரியமில்லாதது அப்படின்னு சொல்லி வந்து அந்த நம்பிக்கைகளை விட்டுட்டு அந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டு ஒழிச்சிட்டு கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிச்சு வந்திருக்கான்.
2: So that brother is a weaker brother who came living behind the idols considering them to be defiled and unclean and he has left everything for Christ and he has come now.
1: ஆனா அவனுக்கு முன்பாக நீ இதை சாப்பிடும்போது அவனுடைய மனசாட்சி என்ன செய்யும்னா இடறி போகுது.
2: But when you eat it before in front of him then his conscience is really offended.
1: அப்ப பாருங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அதனால நீங்க சாப்பிடாதீங்க.
2: And therefore you don't eat it.
1: நீங்க சாப்பிடாமலே தவிர்த்துருங்க.
2: So you just refrain from eating.
1: ஏனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த உணவுகளை நீங்க படைக்கும் போது யூதர்களுக்கு வந்து மனசாட்சி வாதிக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் நீங்க அன்பு காட்டி அவர்களையும் அரவணைச்சுக்கிறீங்க.
2: It's because on one side that the Jews may not be consciously pricked, therefore you just show your love and you eat because of it.
1: இன்னொரு பக்கம் விசுவாசிகள் அதாவது புறஜாதியான விசுவாசிகளும் ஒரு விக்கிரகாராதனை நான் பங்கு பெற்றுட்டேனோ அப்படின்ற ஒரு குற்ற மனசாட்சி அவர்களுக்கு வந்துவிடாதபடி அதை புசிக்காதீங்க.
2: And the second part, even the Gentile believers could not be accused of participating in idol worship.
1: இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
2: This is a very important thing.
1: அதாவது என்னன்னு சொன்னா நான் வந்து ஒரு காரியத்தை செய்ய எனக்கு எல்லா உரிமை இருக்கலாம், எனக்கு விசுவாசம் இருக்கலாம், ஆனா நான் மற்றவர்களினுடைய நலனையும் நான் எப்பவுமே பார்த்து நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை.
2: So I may have the right and faith to do whatever I want, but I should always take into consideration the goodness and welfare of others.
1: எதனால இது நான் செய்றேன்?
2: Why do I do this?
1: அன்பினால் செய்றேன்.
2: I do it because of love.
1: மற்றவர்கள் மேல் உள்ள இரக்கத்தினால் நான் செய்றேன்.
2: I do it because of the mercy that I have on others.
1: மற்றவர்களை வந்து நான் இடற பண்ணாம இருக்கும்படி இத நான் செய்றேன்.
2: I do this that I may not offend others.
1: நான் சொன்ன காரியங்களை நீங்க தனியா உட்கார்ந்து பொறுமையா நீங்க வாசித்து பாருங்க.
2: So whatever I told you, you just sit separate alone and read it and see.
1: அப்ப உங்களுக்கு தெரியும் சில காரியங்கள் தியாலஜிக்கலி ரைட்டா இருக்கலாம், பட் யூ டோன்ட் டு இட். அது நம்ம செய்றது இல்லையேன்னு சொன்னா அது இடறலை உண்டாகும்.
2: Certain things may appear theologically right, but certain things we don't do because it may offend others.
1: இன்னைக்கு பாருங்க अनेक சபைகள் இதல துணிகரமா இறங்கி காரியங்களை செய்றதனால अनेகருடைய விசுவாசத்தை வலுவ பண்றாங்க.
2: So today in many churches they presumptuously enter into things and do it, they've actually offend other peoples in matters of faith.
1: இத செஞ்சா என்ன?
2: What will happen if you do
1: that? அத செஞ்சா என்ன?
2: What will happen if you do that?
1: இப்படி சொல்லி அவங்க செய்ய சிலருடைய விசுவாசத்தை உடைச்சு போடுறாங்க.
2: As they do that repeatedly they break the faith of other people.
1: பலவீனமானவர் மனசாட்சி அவங்க வந்து அவங்க வேதனைப்படுத்துறாங்க.
2: They hurt the conscience of weaker people.
1: நாம ஒண்ணு மறந்துட கூடாது, நம்முடைய நலனை மாத்திரமல்ல பிறர் நலனையும் நோக்குகிறவர்களா இருக்கணும்.
2: So we should have this in mind. We should not only consider our welfare but also welfare of others.
1: மூன்றாவது ரொம்ப முக்கியமானது.
2: The third important thing.
1: ரோமர் எழுதின நிருபம் 16 அதிகாரம் 17 ல இருந்து 18 வாசிப்பீர்களானால்
2: If you read Romans chapter 16 verses 17 and 18.
1: நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
2: Now I urge you brethren, note those who cause divisions and offenses contrary to the doctrine which you learned and avoid them. For those who are such do not serve our Lord Jesus Christ but their own belly, and by smooth words and flattering speech deceive the hearts of the simple.
1: ஒரு எச்சரிப்பை வந்து பவுல் சொல்றாரு.
2: Here Paul gives a warning.
1: யார் வந்து யார்ட்ட நீங்க எச்சரிப்பா இருக்கணும்னா இடரல் உண்டாக்குறவர்களுக்கு நீங்க எச்சரிப்பா இருக்கணும்.
2: You should be very careful about the people who offend you.
1: அவர்களை விட்டு நீங்க விலகி வரணும்.
2: You have to refrain from them.
1: ஏ யார் இவங்க இந்த யார் இடரல் உண்டாக்குறவங்க கேட்டா
2: Who are those people who offend?
1: அவங்க வந்து விசுவாசிகள்ல 18 வசனத்துல சொல்றாரு அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்றாரு.
2: Verse 18 he says they are those who do not serve our Lord Jesus Christ but their own belly.
1: பாருங்க ஊழியர்களாக கூட நாம மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காம இருப்பது நல்லது.
2: And we can also offend others in matters of ministry.
1: நாம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: We should be careful in that.
1: நாம ஊழியம் செய்கிறோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது.
2: Just because we do ministry doesn't mean that you can do whatever you want.
1: ஊழியத்திலேயும் நாம இடரல் உண்டாக்காம இருக்கணும்.
2: Even in ministry we should not offend others.
1: 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 3 வசனம் பாருங்க.
2: 2 கொரிந்தியன் 6:3
1: இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம்.
2: We give no offense in anything that our ministry may not be blamed, but in all things we commend ourselves as ministers of God.
1: இதுக்கு அவர் வந்து செய்த ஒரு பெரிய பட்டியலே பின்னால இருக்கு.
2: And he gives a list of things that he did.
1: நீங்க பொறுமையா வாசித்து பாருங்க
2: அதை. You read it patiently.
1: பொறுமை, உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், அடிகள், காவல், கலக்கங்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்பு, உபவாசம், கற்பு, அறிவு, நீடிய சாந்தம், தயவு, பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பு, சத்திய வசனத்தில், திவ்ய பலத்தில், நீதியாகிய வலது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதுனாலும், கனத்திலும் கனவீனத்திலும், துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும், எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், அறியப்பட்டவர்கள் என்றாலும், நன்றாய் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும், கொல்லப்பட்டவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும், எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும், அநேகரை ஐஸ்வர்யமானவர்களாக்குகிறாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும், சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். போதும், இது ஒரு பெரிய பட்டியல், நீங்க அப்பா வாசித்து பாருங்க.
2: This is a big list, you can read it later.
1: இதெல்லாம் ஏன் செய்றார் தெரியுமா?
2: Why did he do all these things?
1: சொல்றாரு, ஒரு ஊழியக்காரனா நான் மற்றவர்களை இடர பண்ணக்கூடாது.
2: As a minister of God, I should not offend others.
1: நான் இது ரொம்ப தாழ்மையா நான் சொல்கிறேன்.
2: I humbly say this.
1: இது ரொம்ப அவசியம் என்று நான் நினைக்கிறேன்.
2: This is very essential, I think.
1: கர்த்தர் ஒவ்வொருவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு செய்யும்படி கர்த்தர் நியமித்திருக்கிறார்.
2: The Lord has appointed a kind of ministry for everyone to do that ministry to a kind of people.
1: எல்லாருக்கும் ஒரே விதமான ஊழியம் அல்ல.
2: So everyone doesn't have the same kind of ministry.
1: எல்லா ஊழியர்களையும் எல்லாருக்கும் ஆண்டவர் பயன்படுத்துறது இல்ல.
2: The Lord doesn't use all the pastors to minister all the people.
1: ஆண்டவர் ஒரு சிலரை ஒரு சில கூட்டத்திற்கென்று தேவன் பயன்படுத்துகிறார்.
2: The Lord uses certain people to certain kind of people.
1: நாம பெற்ற ஊழியத்தில் நாம இடரல் உண்டாக்காம இருக்க எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful that we may not offend others in the ministry that we have received.
1: இதை நான் ஊழிய பாதையில நான் வளர வளர வளர அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்றது கர்த்தர் கிருபை கொடுத்தார்.
2: The Lord has given me grace as I grow up in this path of ministry to learn many things in this.
1: கர்த்தருடைய கிருபையினாலே நான் இந்த ஆலயத்திலேயே நான் வளர்க்கப்பட்டு இதே ஆலயத்தில் நான் ஊழியக்காரனும் எழும்ப கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினார்.
2: So the Lord has given me grace to be brought up in this church and also be ordained as pastor in this church.
1: நான் வந்து ஒரு லெகசில வர்றேன்.
2: I come in a legacy.
1: இதனுடைய ஃபவுண்டர்ல இருந்து பாஸ்டர் ஜி

0: Their labor, their sleepless night for many years, their toil and their foundation that I am here.
1: அவங்க எனக்கு பல வருடங்களாக உபதேசித்த உபதேசங்களுடைய விளைவு தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன்.
0: So I am here as an outcome of their many years doctrine and preaching.
1: என்னுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு ஒருவேளை பாஸ்டர் சுந்தரம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பாஸ்டர் சாம் சுந்தரம் உங்களை நீங்க பார்க்காம இருக்கலாம், நீங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பட் நீங்க பார்க்காம இருந்தாலும் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில விதைத்த விதைகள், எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில விதைத்த விதைகள், அதனுடைய விளைச்சல் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க.
0: So though my people who are listening to me, you have not seen Pastor Sundaram or Pastor Sam Sundaram, but whatever they sowed in the life of my father and my life, that is what is being reaped and harvested as mine.
1: இந்த வளர்ப்புல வளர்ந்தவர்கள் ஒரு கூட்டம் அப்படியே தொடர்ந்து வர்றாங்க.
0: So we have a group of people who are brought up in this way.
1: நான் எதில எச்சரி பார்க்கணும்னா, அவர்களில் ஒருவரையும் நான் இடர பண்ணாம இருக்கிறதுக்கு தேவ கிருபையை பற்றி கொண்டு என்னால் இயன்ற மட்டும் நான் பிரயாசப்படணும்.
0: So I should be very careful that may not offend that kind of group of people, that I may hold on to the word of God.
1: இப்போ சில காரியங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு.
0: So certain things are really strange to me.
1: இப்போ நீங்க அப்பாவுடைய சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க.
0: You would have heard the testimony of a father.
1: அதுல அப்பா வந்து ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அதுல வந்து பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவங்க வந்து கேக்குறாங்க அப்பாட்ட, பாஸ்டர் நீங்க ஏன் வந்து எப்பவுமே எங்க போனாலும் இந்த ஒயிட் ஜிப்பா வேஷ்டி போட்டிருக்கீங்க, ஏன் அப்படி போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாரு.
0: சோ பாஸ்டர் பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சனோட வாஸ்ட் ஃபாதர், வை டு யூ வேர் திஸ் வேஷ்டி அண்ட் ஜிப்பா ஆல்வேஸ் வேர் எவர் யூ கோ?
1: இப்போ அப்பா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க.
0: சோ ஃபாதர் கிவ்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன்.
1: அப்போ அப்பா சொல்றாங்க, எப்படி தேவன் அவர்களுக்கு தரிசனத்துல தான் இந்த விதமான ஒரு உடை அணிந்து நிற்பதாக தேவன் காண்பித்ததாக அப்பா சொல்றதை நீங்க சாட்சியில கேட்டிருப்பீங்க.
0: You have heard in the testimony how the father explains that the Lord has shown him in a vision that the father was wearing this kind of dress in that vision.
1: அது மட்டும் இல்ல, அப்பா வந்து ஒரு இன்னொரு சம்பவம் கூட சொல்வாங்க. துணி எடுக்க போகும்போது எப்படி வந்து இவங்க கேட்காமலே அந்த துணி கடைக்காரன் தனக்கு வெள்ளை உடையை வந்து அவன் வந்து எடுத்து வெட்டி கொடுக்கறதுக்கு இவ்வளவு விலைன்னு சொல்லி அவன் சொன்னதாக சொல்றாங்க.
0: And father also told another incident where he went to buy some garments, but that without him asking, that shopkeeper gave him this white garments, he gave that garments to him.
1: பாருங்க, இப்போ எனக்கு என்ன பத்தி நீங்க கேட்டீங்கன்னா,
0: if you ask me,
1: தாழ்மையா நான் சொல்றேன்,
0: I tell you humbly,
1: உண்மையா எனக்கு அந்த மாதிரி எதை தரிசனமும் ஆண்டவரே காட்டல.
0: Truly the Lord did not show me any kind of vision.
1: ஆண்டவரே ஊழியத்தை அழைத்தார் என்பதில் ரொம்ப நிச்சயம் உண்டு.
0: And I have a full assurance that the Lord has called me for his ministry.
1: கர்த்தர் இந்த சபையில தான் என்னை ஊழியத்துக்கு வைத்திருக்கிறார் என்பதில் எனக்கு நிச்சயம் உண்டு.
0: And I have the assurance that the Lord has kept me for his ministry in this church.
1: பட் அப்பா சொன்ன எந்த ஒரு அனுபவமும் எனக்கு கிடையாது.
0: But I don't have any experience which my father has.
1: நானும் அந்த கடைக்கு போயிருக்கேன்.
0: Even I have gone to that shop.
1: என்கிட்ட வந்து யாரும் வந்து வேஷ்டி போடுறீங்களா ஜிப்பா போடுறீங்களான்னு கேட்டது
0: இல்ல. No one asked me you gonna wear a vesti or dhoti or whatever you want.
1: ஆண்டவர் எனக்கு தரிசனத்துல இந்த மாதிரி ஒரு உடை போட்டு நிக்கிறதாக எனக்கு ஆ தரிசனத்துல காட்டல.
0: Even God also did not show me in any kind of vision that I am wearing such kind of garment. ஆனா
1: நான் ஏன் இத போடுறேன்?
0: But why do I wear this?
1: ஒரே ஒரு காரணம், முக்கியமான காரணம்.
0: Only one an important reason.
1: நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அதுல ஒரு முக்கியமான காரணம்.
0: There are many reasons but one important reason among that.
1: இடரல் உண்டாக்காத படிக்கு.
0: That I may not offend others.
1: இடரல் உண்டாக்காத
0: படிக்கு. That I may not offend others.
1: இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு, அது நான் சொல்ல முடியும்.
0: There are many other reasons which I can list.
1: அது ரொம்ப பர்சனலா எனக்குள்ள ஆண்டவர் சில காரியங்களை போதித்தது.
0: There are certain things which the Lord personally taught in me.
1: அது நான் இன்னொரு முறை வாய்ப்பு வரும்போது நான் சொல்றேன்.
0: So next time when I get a chance I will tell that.
1: ஒரு முறை நான் வந்து இங்க VBS நடந்துச்சு.
0: Once there was VBS over here.
1: அதுல வந்து அந்த டீனேஜ் பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்து கிளாஸ் எடுக்க நான் மேல போனேன்.
0: I went up there to take classes for teenage people.
1: எல்லாமே 13 to 16 அந்த பிள்ளைங்க VBSல சூப்பர் சீனியர், அந்த சீனியர் கிளாஸ் எடுக்க போனேன்.
0: So they are between 13 to 16 years old.
1: நான் பொதுவாவே ரொம்ப சிம்பிளா Dress தான் போடுவேன். எனக்கு ஆடம்பர Dress எனக்கு பிடிக்காது.
0: Generally I wear very simple dress.
1: அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு கிரீம் கலர் ஒரு பேண்ட், ஒரு ஒயிட் காட்டன் ஷர்ட் போட்டு நான் கிளாஸ் எடுக்க போனேன்.
0: So that was a cream color pant which I wore and a white cotton shirt.
1: அப்போ அப்பா ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்க அங்கே அந்த சிசிடிவியில் பார்த்துட்டு முடிச்சு வந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க.
0: So father was watching me in the CCTV camera which he had in his room and he called me when I came back.
1: சொன்னாங்க, இது நீ வந்து ஊழியக்காரன் தானே?
0: See you are a pastor.
1: இங்கே வர்றவங்களும் ஊழிய சபை பிள்ளைங்க தானே?
0: And whoever comes here they belong to a church, right?
1: நீ ஏன் ஒரு ஊழியக்காரனை போல நீ எப்பவும் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏன் நீ போக மாட்டேங்கிற?
0: So why you're not wearing like a pastor as you wear always?
1: எனக்கு சங்கடமா தான் இருந்துச்சு அது.
0: So I was a bit embarrassed.
1: ஆனா நான் வீட்டுக்கு போய் நான் யோசிச்சேன்.
0: So I went home and thought about it.
1: ஒரு சின்ன கீழ்ப்படிதலால நான் உன்ன குறைஞ்சு போட போறது இல்ல.
0: So I'm not going to lose anything because of the small obedience.
1: நான் தான் ஜீவனே வெறுத்து தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன்.
0: So I have actually hated my life and gave fame for this
1: ministry. இதுல என்ன இருக்கு?
0: So what is there in this?
1: சொல்றாங்களா சரி போ அடுத்த நாள் VBS க்கு அதான் இதே Dress தான் போட்டு வந்தேன்.
0: So from next day onwards I just wore the same garments.
1: இன்னொரு முறை இதே போல இது

0: முன்னாலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு யூத் மீட்டிங்கில் நான் பேசுறதுக்காக, நான் எப்போவுமே வழக்கமாக யூத் மீட்டிங்கில் வந்து ஒரு ஹாஃப் ஷர்ட், ஒயிட் ஷர்ட், ஒரு சாதாரண ஒரு க்ரீம் பேண்ட்டோ கிரே பேண்ட்டோ ஏதோ போட்டு வருவேன்.
1: So usually when I want to speak in youth meetings, I used to wear a half white shirt and a cream color pant or a gray color pant.
0: Andreki and the youth meeting vandu Sunday morning la vandu youth meeting nadandadha announcement potanga appa ukandu paathirundha.
1: So that Sunday morning they had announced in that announcement and the pastor was watching that.
0: Appa paathittu na innor neram office pomodu sonanga nee youth meeting nadathradhila nalla irukku meeting la. ஆனால் நீ ஏன் வந்து அங்கே ஒரு தனியாக ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நீ நம்ம சர்ச்சு தானே இது, நீ எப்பவும் போடுறது போலவே போட்டு போன்னு
1: சொன்னாங்க. ஃபாதர் டோல் மீ வென் ஐ வென்ட் டு ஹிஸ் ஆஃபீஸ் ரூம், சி யூ ஆர் கண்டக்டிங் இஸ் யூத் மீட்டிங் விச் இஸ் வெரி நைஸ், பட் வை டூ வேர் அதர் ட்ரெஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் பிகாஸ் திஸ் இஸ் சர்ச் ரைட், யூ கேன் வேர் த சேம் ட்ரெஸ் விச் யூ வேர் ஆல்வேஸ்.
0: அவங்க சொல்லும்போது எனக்கு 42 வயசு.
1: ஐ வாஸ் 42 இயர்ஸ் ஓல்ட் வென் ஹி டோல் மீ திஸ்.
0: கல்யாணம் ஆச்சு, ஒரு பையன் இருக்கான்.
1: ஐ அம் மேரிட் அண்ட் ஐ ஹேவ் எ சன்.
0: அந்த நேரம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு எனக்கு.
1: அண்ட் ஐ வாஸ் ரியலி ஆங்கிரி தென்.
0: மனசுல ரொம்ப நான் புண்பட்டேன்.
1: ஐ வாஸ் ரியலி ஹர்ட் இன் மை ஹார்ட்.
0: 42 வயசுல என்ன ட்ரெஸ் போடணும்னு அவன் சொல்லி கொடுக்கறாங்களா?
1: ஹி இஸ் டீச்சிங் மீ வாட் டு வேர் அட் தி ஏஜ் ஆஃப் 42 இயர்ஸ்.
0: நான் போன அலங்காரமா ட்ரெஸ் ஒன்னும் போடல.
1: ஐ டிட் நாட் வேர் சம்திங் மோர் கிராண்ட்.
0: ஆமா, ஆடம்பரமா நான் ஒன்னும் போடலையே.
1: ஐ டிட் நாட் வேர் சம் எக்ஸ்பென்சிவ்.
0: சாதாரண சிம்பிள் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன்.
1: இட் இஸ் an ordinary simple dress.
0: ஸ்டேஜ்ல நிக்கும்போது அப்படி இருக்காதன்னு சொல்லிட்டாங்களே.
1: ஹி செட் யூ டு நாட் வேர் டோன்ட் வேர் திஸ் when you are on stage.
0: ரொம்ப கோவமாயிட்டேன் நானே.
1: ஐ வாஸ் ரியலி ஆங்கிரி.
0: அப்போ அன்னைக்கு யூத் மீட்டிங்.
1: And that day was youth meeting.
0: Na onne veetla irundhu kelambuna. Adutha maasam youth meeting.
1: That was the next month youth meeting where I started from my home.
0: Eppovum podradhu pola adhe white shirt adhe cream pant potu veetu ottu kelambiten.
1: As usual the same white shirt and cream pant I started from my home.
0: Car leri ukkandhu paadi vali vandren Vaishnavi Nagar varaikku vandren.
1: I came half the way. I came half the way in my car.
0: பாதி வழியில வரும்போது ஆவியானவர் கிட்ட பேசினாரு.
1: As I came half the way the Holy Spirit began to speak with me.
0: உனக்கே உங்க அப்பா அம்மாவை கீழ்ப்படுறதுக்கு ஒரு தாழ்மை இல்லையே, நீ என்ன போய் பிள்ளைகளுக்கு போய் பிரசங்கம் பண்றது?
1: You don't have a humility to obey your parent and father, then what is that you going to teach the children?
0: அப்ப என் மனசுல ஆண்டவர்ட்ட நான் ஆவியானவர்ட்ட நான் பேசுறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் காட்டுங்க, எனக்கு ஒரு தரிசனம் காட்டுங்க, நான் மாறிடுறேன்.
1: I'm speaking with the Holy Spirit, Lord, show me a vision or show me a word, then I will change.
0: ஆண்டவர் சொன்னாரு.
1: The Lord told me.
0: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம்.
1: Children, obey your parents in the Lord, for this is right.
0: அவ்வளவுதாங்க மீட்டிங். நான் கரெக்டா 7:00 வரணும். நான் அப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போனேன்.
1: I should reach here to the meeting by 7:00, but I took a U-turn and went again to home.
0: திரும்பி காலிங் பெல் அடிச்சா, என் வைஃப் என்ன பார்த்து என்ன ஆச்சுன்னு பதறாங்க.
1: When I rang the calling bell, my wife was really shocked at me.
0: நான் ஒண்ணுமே பேசல, நேரா உள்ள போனேன்.
1: I went in.
0: அந்த Dress கழட்டிட்டு
1: I removed the dress.
0: இதே ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு
1: ஐ புட் ஆன் திஸ் ட்ரெஸ்.
0: கார்ல ஏறி நான் நேராக மீட்டிங் வந்துட்டேன்.
1: ஐ கேம் இன் மை கார் டு திஸ் மீட்டிங்.
0: நான் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு.
1: இட் வாஸ் 10 மினிட்ஸ் டிலே வென் ஐ கேம் ஹியர்.
0: ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை தந்தார்.
1: பட் தி ஹோலி ஸ்பிரிட் கேம் மீ எ கிரேட் பீஸ் இன் மை ஹார்ட்.
0: ஒரு மன தெளிவை தந்தார்.
1: ஹி கேம் மீ எ கிளாரிட்டி ஆஃப் மை ஹார்ட்.
0: நான் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா,
1: வை டு ஐ சே ஆல் தீஸ் திங்ஸ்.
0: நாம எப்படி வேணா இருக்கலாம்ன்ற உரிமை நமக்கு இருக்கு.
1: We have the rights to live however we want.
0: நாம நினைச்சதை செய்யிறதுக்கு எந்த தடையுமே கிடையாது.
1: There is no obstacle to do whatever we think.
0: கிறிஸ்துவுக்குள்ளே நாம வந்து சுயாதீனராக இருக்கிறோம்.
1: Even in Christ we are in liberty.
0: பட் நமக்குள்ள எப்பொழுதுமே ஒரு உணர்வு இருக்கணும்.
1: But we should have a thought in us.
0: நானும் தனிப்பட்ட விதமா இடற கூடாது.
1: I should not stumble or offend myself personally.
0: நான் மற்றவர்களுக்கு ஒரு இடறலாக நான் இருக்க கூடாது.
1: And I should not be a stumbling stone.
0: எதெல்லாம்
1: வேர்
0: முதலாவது நம்பிக்கைகள்ல நான் இடரல் உண்டாக்க கூடாது.
1: I should not offend others in matters of faith.
0: சட்டதிட்டங்கள்ல நான் இடரல் உண்டாக்க கூடாது.
1: I should not offend others in matters of beliefs.
0: அதனால தான் இயேசு வந்து டெம்பிள் டாக்ஸையும் கட்டினாரு, கவர்மெண்ட் டாக்ஸையும் கட்டினாரு.
1: That's why Jesus paid the temple tax and also the government tax.
0: நம்பிக்கை சார்ந்தவர்களுக்கு இடரல் கிடையாது, அரசாங்கம் சார்ந்தவங்களுக்கு இடரல் கிடையாது.
1: Because of which there is no offense for the people who had belief and faith and also people who were in the government.
0: இரண்டாவது ஆகாரம் சார்ந்த விஷயங்களையும் இடரல் கிடையாது.
1: And there is no we should not offend others in matters of food.
0: இப்ப சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் இத சாப்பிடலாமா அத சாப்பிடலாமா?
1: Some people will ask, pastor shall we eat this or that?
0: சில பேர் கேட்பாங்க, pork சாப்பிடலாமா பாஸ்டர்? Pork பன்னி கறி சாப்பிடலாமா?
1: Shall we eat pork pastor?
0: மாட்டு கறி சாப்பிடலாமா?
1: Shall we eat beef?
0: அப்ப நீங்க பைபிள் படி பாத்தீங்கன்னா,
1: according to bible,
0: பேதுரு கிடைச்ச தரிசனம் என்ன?
1: What was the vision given to Peter?
0: சகலவிதமான சுத்த மிருகங்கள் அசுத்த மிருகங்கள் எல்லாமே இறங்கி வருது கூட இல்ல.
1: So all the clean and unclean beasts are coming down from the basket.
0: ஆண்டவர் அடிச்சு புசின்றாரு.
1: The Lord told him to eat everything.
0: அப்போ புசிய முடியாத ஆண்டவர் நான் யூதன் இப்படி சாப்பிட்டதே கிடையாது நான் சொல்றேன்.
1: He said I am a Jew Lord I cannot eat all these things.
0: தேவன் பரிசுத்தமாக்கினதே நீ என்ன அசுத்தம்னு சொல்றது எடுத்து சாப்பிடுறாரு.
1: So whatever the Lord has cleansed how can you call them as defiled?
0: இந்த வசனத்தை வச்சிட்டு நீங்க என்ன வேணா சாப்பிடலாம்.
1: So having this verse you can eat whatever you want.
0: சட்டப்படி ஒண்ணு குற்றம் கிடையாது.
1: According to law it is not wrong.
0: நாம இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்துக்கள இல்ல.
1: We are not under the law of the old testament.
0: நீங்க வெளிநாடுகளுக்கு போனீங்கனா போர்க்கெல்லாம் சர்வசாதாரணம்.
1: If you go to the foreign countries a poke is very ordinary thing.
0: ஆனா நீங்க ஒரு விசுவாசியா இந்தியாவுல இருக்கீங்கன்னு வெச்சுக்கிடுங்களே.
1: But as a believer if you are in India
0: நீங்க ஒரு சுவிசேஷகன் நான் ஒரு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறவன் அப்படிங்கற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குமானா உங்க உணவு பழக்கங்கள்ல கூட நீங்க எச்சரிப்பா இருக்கணும்.
1: If you have a realization that you are evangelist or you are the one who preach the word of God or you are a believer you should be very careful in the matters of food as well.
0: ஏனா உங்களுடைய சுற்று வட்டாரங்கள சில பேர் இருப்பாங்க நீங்க இந்த வகையான ஒரு கறியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய அஃபென்ஸா இருக்கும் அது.
1: Because you will have neighbors where they consider if you eat a kind of a food or a dish that will be greatly offending them.
0: என்ன இந்த இதெல்லாம் சாப்பிடுறாங்க அவங்க?
1: See what they are eating all these things.
0: சொல்றேன் அவங்களுக்கு இடரல் உண்டாகாதபடி சாப்பிடாம இருக்கறது ஒண்ணு குறஞ்சி போற போறது இல்ல.
1: So you're not going to lose anything that you may if you're not eating that.
0: மூன்றாவது எதில இடரல் உண்டாக்க கூடாது?
1: The third thing where we should not be stumbling.
0: நம்ம செய்யற ஊழியத்திலேயும் யாருக்கும் இடரல் வேண்டாம்.
1: We should not offend others in matters of ministry.
0: முடிவென்ன ஏன் உரிமை இல்ல தேவனுடைய நாம மகிமைப்படணும்.
1: The end is not my freedom but the name of God should be glorified.
0: முடிவு என்ன? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும்.
1: The kingdom of God should be established.
0: என்னையே நான் வெறுத்து தான் ஊழியம் செய்றேன்.
1: I hate myself and do this ministry.
0: நான் எனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை யோசிக்கிறேன்.
1: I don't think about myself but I think things pertain to others.
0: இந்த சிறியரில் ஒருவருக்கு நான் இடரல் உண்டாக்கிவேனானா எனக்கு ஐயோ.
1: And if I make any of our little ones to stumble it is owed to me.
0: என்னோட கழு என்ன கழுத்துல அப்போ ஒரு எந்திரக்கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட நலமா இருக்கும்னு ஆண்டவர் சொன்னாரு.
1: The Lord says it would be better if a millstone were hung around my neck and cast me into the sea.
0: நான் இரடல் உண்டாக்காதபடி கர்த்தாவே என்னை காத்துக்கொள்ளு.
1: Lord keep me that I may not be a stumbling to others. Lord.
0: நான் இந்த வேத பகுதிகள் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நீங்க வீட்ல போய் பொறுமையா வாசித்து பாருங்க.
1: So all the scripture portion which I told you you go home and read patiently.
0: கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக.
1: May the Lord speak with us.
0: கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக.
1: May the Lord minister with us.
0: ஜெபமணுமா?
1: Shall we pray?
0: அன்பின் ஆண்டவரே எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி.
1: Loving God, thank you for the good words that has spoken with us.
0: தொடர்ந்து எங்களோடு இடைபடும்.
1: Lord, continue to minister with us.
0: நாங்கள் ஒரு துன்மார்க்கனாக இடராதபடி எங்களை காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep us that we may not stumble like wicked Lord.
0: ஆண்டவரே, நாங்கள் எப்போல வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை வைத்துக்கொள்ளும்.
1: Lord, keep us as children who walk in light, Lord.
0: ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையோ எங்களுடைய நடவடிக்கைகளோ இந்த சிறியரில் ஒருவரை ஆகிலும் பலவீனம் உள்ள ஒரு மனசாட்சி உள்ள யாரை ஆகிலும் எங்களுடைய சுயாதீனத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இடர பண்ணி விடாதபடி நாங்கள் மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord give us grace that because of our freedom or because of any of our activities or our behavior Lord we should not make or offend others or little ones or the weaker ones to stumble Lord.
0: எங்களுக்கு ஞானம் தாரு ஆண்டவரே.
1: Lord give us wisdom Lord.
0: எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் நாங்கள் அறியாமல் செய்திருந்தால் எங்களை மன்னித்து கர்த்தாவே எங்களை மீண்டும் உமக்குள்ளே கட்டி எழுப்போம்.
1: Lord is there any flaws or mistake that we have committed unaware Lord forgive us and again Lord Lord make us build up in you Lord.
0: எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு எங்களை நீர் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளு.
1: Lord keep us Lord protective that your name may not be blasphemed through us.
0: உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படட்டும்.
1: Let your name alone be magnified through our lives.
0: நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் மாத்திரம் செய்ய எங்களுக்கு அருள் புரியும்.
1: Lord no matter whether we eat drink or do anything let us do only for the glory of your name Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen. Amen. Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஆட்ரின் தாமஸ் என்பவர் பென்சில்வேனியாவில் வாழ்ந்து வந்தார். இவருக்கு 3 தலைமுறைகளாக செல்வம் சேர்த்து கொடுத்த ஒரு பெரிய கடை இருந்தது. அந்த கடை வருமானம் மூலமாகவே அவருடைய முழு குடும்பமும் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அந்த கடையினுடைய முன்பக்கத்தில் புகையிலை தொடர்பான பொருட்களும் கடையின் பின்பக்கத்தில் உயிர் காக்கும் மருந்துகளும் விற்கப்பட்டன. சுமார் 92 ஆண்டுகளாக அவருடைய குடும்பத்தினர் புகையிலை மற்றும் புகையிலையினால் உருவாக்கப்படும் பல்வேறு விதமான பொருட்களை விற்று வந்தனர். ஆனால் அந்த போதைப் பொருட்களை வாங்கி உட்கொண்ட பலர் புற்றுநோயினாலும் இதய நோயினாலும் மரித்து போனார்கள். 1992 இவ்வாறு போதைப் பொருட்களை விற்று அதில் கிடைக்கும் ஆதாயத்தை கொண்டு வாழ்வது தாமஸின் மனச்சாட்சிக்கு கஷ்டமாக இருந்தது. ஒருநாள் தாமஸ் $2,000 பெருமானம் உள்ள சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களை பெட்டி பெட்டியாக ஒரு லாரியிலே ஏற்றினார். அவற்றை ஊரை விட்டு வெளியே ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு அதை எடுத்துச் சென்றார். அங்கே சென்றவுடன் முதலாவதாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக அரசாங்கத்திலிருந்து அவர்கள் பெற்றிருந்த அனுமதியை தீயினால் கொளுத்தினார். அந்த தீயை கொண்டு பெட்டிகளில் அவர் கொண்டு வந்த எல்லா புகையிலை பொருட்களையும் எரித்து சாம்பலாக்கினார். அது எரிந்து முடிந்தபொழுது தன்னோடு வந்திருந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கும் தன்னுடைய வேலையாட்களுக்கும் அவர் எடுத்துச் சொன்ன உண்மை இதுதான். மற்றவர்களுடைய சுக வாழ்வை விட நான் பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல, எனவே இந்த முடிவிற்கு வந்தேன் என்று கூறினார். உண்மையான காரியத்தை செய்வதை குறித்து பலர் வாய்க்கிளிய பேசலாம். ஆனால் தாமஸ் தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்த சரியான காரியத்தை செயல்படுத்தி சிறந்த ஒரு மனிதர் என்று பெயர் பெற்றார். வாக்குறுதி கொடுப்பதில் அநேகர் ஒன்றுபோல் இருக்கிறார்கள், ஆனால் அதை செயல்படுத்துவதில் தான் வேறுபடுகிறார்கள். மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று பரிசுத்த வேதமும் கேள்வி எழுப்புகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமது மனசாட்சியில் தவறு என்று உணரும் காரியங்களை பூரணமாக விட்டுவிடுவதற்கு என்ன செயல் திட்டம் வைத்திருக்கின்றோம்? சிந்திப்போமா, செயல்படுவோமா?

கண்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களோடு இருப்பவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லவர், நீர் ஒருவரே சாமாமை உள்ளவர், நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவர், நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.

இருக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவன், நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ண வந்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

மகிமையும் பாத்திரராக எங்கள் தேவனுக்கு மாத்திரம் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ராஜாதி ராஜனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும்.

புகழப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் உம்முடைய நாமத்தை அறிக்கைப்படும் அப்பா. எல்லா முழங்கால்களும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே. நீர் ஒருவரே.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 13. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18 வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மிகாயாள். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 400,000 பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 800,000 பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா எப்பிராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள், இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலக்கம் பண்ணினான். பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோட கூடி சாலமோனின் குமாரனாகிய யெரொபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இப்போதும் தாவீதினுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பெலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. நீங்கள் ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதட்சியாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே? எங்களுக்கோ கர்த்தரே தேவன். நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியரும் ஆமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேசையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம். நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள். செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின்னிருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர்
யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 500,000 பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், எசானாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரேனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். அபியா பலத்து போனான். அவன் 14 ஸ்திரிகளை விவாகம் பண்ணி 22 குமாரரையும் 14 குமாரத்திகளையும் பெற்றான். அபியாவின் மற்ற கிரிகைகளும் அவன் நடபடிகைகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரமங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒவ்வொரு நாளும் காலையில் ஏராளமான பேருடைய உள்ளத்தில் அந்த நாளுக்குரிய தேவைகள், எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய சூழ்நிலைகள் காலையில் எந்திரிச்ச உடனே முன்பாக வந்து நிற்கும். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னவென்றால், நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நாளுக்குரிய பலனையும் சரீர சுகத்தையும் வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவர் தருவார். ஒவ்வொரு நாளும் காலையில் தேவ சமூகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். 142 சங்கீதத்தில் 2 வசனத்தில் தாவீது சொல்லுவார், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே போய் எனக்கு நிறைய நெருக்கம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, ஆண்டவரே என்னை விடுவியும் என்று அவர் சமூகத்தை பற்றி பிடித்துக் கொள்வேன். தாவீது நெருக்கப்படுகிற, சஞ்சலப்படுகிற, போராடுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய சமூகத்தை மறக்கவே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பித்தார். குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால், 1 சாமுவேல் 30 தாவீது அமலேக்கியர் நிமித்தம் மிகவும் நெருக்கப்படுவார். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிற போது அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக்கில் இருக்கிற தாவீதனுடைய உடைமை, பொருட்கள், மனைவிமார்கள், குழந்தைகள் எல்லாரையுமே எடுத்துக்கொண்டு அந்த பட்டணத்தை அக்னியால் சுட்டரித்து போட்டு விடுவார்கள். இவர்கள் திரும்பி வந்து பார்க்கிற போது எல்லாம் அக்னி கிரையாகி ஒன்றும் இல்லாதிருக்கும். எல்லாரும் அழுவார்கள். எல்லாரும் தாவீது மேலே கோபப்படுவார்கள். அப்பொழுது வசனம் சொல்கிறது, 1 சாமுவேல் 30:6 முதல் வார்த்தையே சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 30:8 முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். பாருங்கள், நெருக்கப்படுகிற போது தாவீது மனிதர்களை தேடவில்லை, சூழ்நிலையை பார்க்கவில்லை, கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பித்தார். கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பிக்கும் போது அந்த தண்டை பின்தொடரலாமா, பிடித்துக் கொள்வேனா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பிரச்சனையோடு, நிறைய எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கலாம். உங்களுக்கு சரியான ஒரு இடம், அற்புதங்கள் நடக்கிற இடம் தேவ சமூகம். காலையில் எந்திரிச்ச உடனே குடும்பமாய் தனிப்பட்ட விதத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். அப்படி வந்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லா காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். அப்படி தெரியப்படுத்தும் போது ஜபத்தை கேட்கிறவராகிய தேவன் பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிறவர்களும் ஜெபிக்கும் போது அற்புதம் செய்கிற ஆண்டவர், கூப்பிடுகிற யாவருடைய சத்தத்தையும் கேட்கிற ஆண்டவர் அற்புதங்கள் மேல் அற்புதங்களை செய்வார். அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய சமூகம் நமக்கு ஒரு பேரானந்தம். ஒவ்வொரு நாளும் காலையில அவர் சமூகத்தை விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே நேர போய் தேவனுடைய சமூகத்திலே வேத வசனத்தை வாசித்து, தனியா இருந்தால் நீங்கள் தனியாய் ஜெபிக்கலாம், குடும்பமா இருந்தால் குடும்பத்தின் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். அவருடைய சமூகத்திலே நெருக்கத்தையும் சஞ்சலத்தையும் ஊற்றும் போது நிச்சயம் பதில் கிடைக்கும். சகோதரா சகோதரி, நிறைய தேவையோடு, எதிர்பார்ப்போடு, ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். யார்கிட்ட போய் சொல்லுகிறது? மனிதர்களிடத்தில் சொன்னால் அது ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட், எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுவாங்க, அவங்களால சொல்யூஷன் கிடைக்காது. அல்லது உறவினர்களா, யார்கிட்ட போய் நம்முடைய வேண்டுதல்களை, இருதயத்தின் பாரத்தை, சஞ்சலத்தை ஊற்றுவது? நிறைய பேர் இதை சொல்லிட்டா பிரச்சனை தீந்துடும் சொல்லி சிலர்கிட்ட சொல்லிடுவாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையா மாறிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் கொண்டு போய் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும்போது அங்குதான் நமக்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் சந்தோஷம் சமாதானமும் விடுதலையும் கிடைக்கும். சேர்ந்து இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வருவோமா? நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இருந்தால், குடும்பமாக இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அருமை பிதாவே, உம்முடைய சமூகம் எத்தனை ஆனந்தம், சஞ்சலமும் நெருக்கமும் தாவீதுக்கு வந்தபோது உம்முடைய சமூகத்தை தேடி உமக்கு முன்பாய் ஆண்டவரை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டாரே, அதே போல இதை காண்கிறமுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உம்முடைய சமூகத்தை தேடி அற்புதங்களை காண நீங்க உதவி செய்யுங்க. சகலவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு காலம் மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் கிருபை பாராட்டுங்க. அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அறியாத மறைபொருள், அதை பற்றி கூறும்படியாக உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஏசாயா 48:6. இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறுகிறது. ஒரு காரியம் அறிவிக்கப்படாவிட்டால் மற்றவருக்கு அது எப்படி தெரியும்? கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்காவிட்டால் மறைப்பொருட்களை குறித்து உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் அன்போடு உங்களை பார்த்து, இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்கிறார். ஆதி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அறியாத பல மறைப்பொருட்களை வெளிப்படுத்த சித்தமானார். உதாரணமாக கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் துல்லியமாக அறிவித்தார். தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வேதம் சொல்லுகிறது. முன்பு தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ரகசியங்களை அறிவித்தவர் இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு மறைப்பொருட்களை எல்லாம் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் எப்போதுமே ஆவல் உள்ளவராயிருக்கிறார் என்பது எத்தனை மகிழ்ச்சிக்குரிய காரணம். தேவ பிள்ளைகளை, தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் வருங்காலங்களில் உங்கள் குடும்பத்தை நடத்த எப்போதும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தது கடந்த காலமும் நிகழ்காலம் தான், ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலமும் தெரியும். வருங்காலத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையையும் கொடுக்க அவராலே முடியும். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று ஏசாயா 45:11 சொல்லி இருக்கிறார். இரவு வேளைகளில் படுக்க செல்லும் போது எனது எதிர்காலம் குறித்து சொற்பன மூலமாக எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். ஜோசேப்படு கூட சொற்பனத்திலே பேசியவர், சாமுவலோடு தரிசனத்திலே பேசியவர், நெபுக்காத் நேச்சருக்கு வருங்காலத்தை அறிவித்தவர், அப்படியே உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாயிருக்கிறார். வருங்காலத்தை வெளிப்படுத்தி உங்களை மேன்மையான பாதையிலே நடத்த சித்தம் உள்ளவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதுதான். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று ஏசாயா 30:19 காண்கிறோம். தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளையும் மனதுக்கினிய பாடல்களையும் உயிருள்ள தேவனுடைய சாட்சிகளையும் இன்னும் பலவிதமான சிறப்பம்சங்களையும் கொண்டு பரிணமித்து வருகிற ஜிஃபேன் எஃப்எம் நிகழ்வுகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: ஜீவியத்தில் வளர தடைஞ்சபம் அவசியம் என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 17 அதிகாரத்தை அனைவரும் திருப்பிக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். 17 அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரியவர்கள் வருகிற வார்த்தைகளுக்கு மாம்சத்தில் பதில் உரைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட மாம்சத்திலே பதில் உரைப்பதற்கு கவனம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வார்த்தைக்கு மறைவிடத்திலே பரிகாரத்தை உருவாக்கினார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி அவரை சார்ந்து கொண்ட தன்னை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கேட்கிற வார்த்தைகளுக்கு பரிகாரத்தை தேவனுடைய சமூகத்திலே உருவாக்கினால் நிச்சயம் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையை ஜெபத்திற்காகவே பயன்படுத்தினார். ஆமென். உலகத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார் என்று நாம் வேதத்தில் கற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் பிதா என்னை தனிமையாக விடவில்லை. மனிதனுடைய பார்வையில் இயேசு தனித்திருந்தார், உலகத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார், சமுதாயத்தின் பார்வையில் இயேசு தனித்திருந்தார், ஆனால் தன் பார்வையில் இயேசு தனிமையாய் இல்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் என்னை தனிமையாக விடவில்லை என்றார். அல்லேலூயா. வாழ்க்கையில் தனிமையை உணர்ந்த நேரங்களில் அந்த நேரத்தை இயேசு பிதாவாகிய தெய்வத்தோடு நேரத்தை செலவிட்டது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தனிமையை ஆண்டவரோடு செலவிட பழகுவோமே ஆனால் நிச்சயம் நமது வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. தனிமையை ஆசீர்வாதமாக்கி கொண்டவர்கள் அநேக, அதே தனிமையினால் கெட்டு போனவர்களும் அநேக. ஏவாள் தனிமையினால் தோல்வியுற்றார்கள். அவர்கள் தனிமையாக இருந்த பொழுது சாத்தான் அவர்களோடு பேச்சு கொடுத்தார். அவர்களுடைய தனிமை அவருடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வந்தது. தேவ மனிதனாய் இருக்கிற தாவீதினுடைய தனிமை உப்பருகையில் அவர் தனித்திருந்த பொழுது அது அவருடைய வாழ்க்கையின் பாவத்தை கொண்டு வருவதற்கு காரணமாய் மாறிற்று. ஆனால் அவன் யோவானை குறித்து அப்போஸ்தலனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவருடைய பத்மு தீவின் தனிமை அவர் வரும் காலத்தை அறிந்து கொள்வதற்கு காரணமாயிற்று. அல்லேலூயா. உலகம் நம்மை தனிமைப்படுத்த நினைத்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஜபத்திலே கவனம் செலுத்தும் பொழுது, வேதாகமத்திற்கு முன் கவனம் செலுத்தும் பொழுது, தெய்வத்தோடு இணைந்து வாழ கவனம் செலுத்தும் பொழுது நம்முடைய தனிமை கூட இனிமையாக இருக்கும் என்பது அபிஷேகம் பெற்றவன் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் டைமில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தனிமையை இனிமையாக்கி கொண்டவர்கள், கிருபைக்கென்று உபயோகப்படுத்தி கொண்டவர்கள் உண்டு. ஆனால் அந்த தனிமையை ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு பயன்படுத்தினவர்களும் உண்டு. இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு இந்த நாட்கள் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் சொல்ல வேண்டுவது இல்லை, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு தனிமையை அமை இரண்டு விதத்தில், ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்தினார். பைபிள் சொல்லுது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றார். ஆவியானவர் தனிமைக்கு நேராக நடத்துகிறார். அதே நேரத்தில் இங்கே நாம் கவனிக்கும் பொழுது இயேசு தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தனது வாழ்விலே தனிமையை ஏற்படுத்தி கொண்டார்? பாருங்க, நீங்கள் எல்லாம் கவனிக்கணும், நம்மில் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம் வந்தால் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவங்கள் உண்டு. ஐயா எனக்கு பிரச்சனையா இருக்கிறது, நான் ஆண்டவரை தேடுகிறேன். மன கஷ்டங்கள் இருக்கிறது, ஆண்டவரை தேடுகிறேன். வியாதி பிரச்சனைகள் இருக்கிறது, ஆண்டவரை தேடுகிறேன். ஊழியத்திலே வளர்ச்சியை காண முடியவில்லை, ஆண்டவரை தேடுகிறேன். நான் எதிர்பார்க்கிற வாழ்வாதாரத்திற்கான வழிகள் திறக்கவில்லை, நான் ஆண்டவரை தேடுகிறேன். சில மனிதர்கள் இடத்திலே, பிரதர் ஏன் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்று கேட்டால், ஆமீன், 200 பக்கம் ஒரு நோட் நிறைய ஜபக்குறிப்பை காட்டுவாக. ஐயா நான் தனிமையாக தேவனோடு இருப்பதற்கு இதுதான் காரணம், இது தேவை, இது தேவை, இது கஷ்டம், இது எதிர்பார்ப்பு என்று. ஆனால் ஆமே, கஷ்டம் வரும்பொழுது தனிமையாயிருக்க கற்றுக்கொண்டவன் மனிதன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாய்மையினால், கஷ்டத்தினால், வேதனையினால், வருத்தத்தினால் தனிமைப்படவில்லை, வளர்ச்சியின் நடுவிலே தனிமை அனுபவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சாதாரணமா நாம் நினைக்கும் பொழுது நல்ல கவனிங்க, மனிதர்கள் என்ன செய்வாங்க, எதிர்பார்க்கிறவர் நன்மை வருகிறது வரைக்கும் ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை வந்தவுடனே, நன்மை வந்தவுடனே தேவனை தேடுவதை என்ன செய்து விடுவார்கள், நிறுத்தி விடுவாங்க. ஆமா, நிறுத்தி விடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கற்றுக்கொண்டது அப்படி அல்ல. பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, சில நேரங்களில் மேலே நாடுகளுக்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது நம்ம ஊர்களில் எல்லாம் மறுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா, நீங்கள் இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். ஆமே, கடன் பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். வியாதி பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். மந்திரவாத பிரச்சனையா, இயேசுவினிடத்திலே வந்து விடுங்கள். தீராத வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களா, இயேசுவினிடத்திலே வந்துருங்க. இந்த சீட்டு கம்பெனி நடத்துற மாதிரியே நம்ம கூப்பிடுவோம். ஆனா மேலே நாட்டில் எல்லாம் போனா இப்படி இல்லை. ஏன்னா அவனுக்கு கடன்னா என்னன்னு தெரியாது, குழு லோனுன்னா என்னன்னு தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமே, புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அங்க ஒருத்தனுக்கு சீரியஸா இருந்தா பாஸ்டருக்கே தெரியாது. மேலே நாடுகளில் உயர்ந்தவர்கள் நடுவில் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது கஷ்டத்தை மாற்றுவார். அவர் சொல்லுவார், நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லவே இல்லையே, உன் கடனை இயேசு மாற்றுவார். நான் சொன்னா கடனா இருக்கேன். அவனுக்கு இதெல்லாம் இது கிடையாது. ஆனா அவனுக்கு இயேசு வேணுமே, அவனுக்கு இயேசு வேணும். இன்னைக்கு அநேக இடத்துல போய் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்? கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை கஷ்டத்திற்காக மட்டுமல்ல தனிமைப்படுவது, வேதனைக்காக மட்டுமல்ல தனிமைப்படுவது, தேவனுடைய சமூகத்திலே எல்லா சூழ்நிலையிலும் தனித்தமர பழகிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா கஷ்டப்படுகிறேன், இருக்கட்டும், இப்ப நீ என்ன செய்கிற, நான் ஆண்டவரை தேடுகிறேன். சரி, கஷ்டம் மாறின பிறகு யோசிச்சு சொல்லுதேன், ஆண்டவர் இயேசு எந்த சூழ்நிலையில் தனிமையாய் தேவனோடு கூட நேரத்தை செலவழித்தார்? லூக்கா 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம், வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. 15 வசனம், 5 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க.
2: அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று.
1: பாருங்க, பைபிள் சொல்லுது அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று.
2: திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய பெயர் பரம்பிற்று. அப்ப அவருடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லை. அடுத்து பைபிள் சொல்லுது அவரிடத்திலே வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் கூடி வந்தார்கள். அப்ப ஜனங்கள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. சபை வளர்ந்துட்டா இருந்துச்சு. யார் சபை? ஏசு சபை. வியாதியஸ்தர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. தனி தினமும் ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய ரட்சிப்பை, தேவராஜ்யத்தை அறிஞ்சுகிட்டு இருக்காங்க. சபை நல்லா தான் போகுது. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம பிஸி ஆவோம். நம்ம பலரும் பாருங்க, கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வந்து பேருக்கு பிரச்சனை இல்லை, இயேசுவை எங்க கேட்டாலும் தெரியும். பேர் வந்து பிரசித்தமாயிற்று. ரெண்டு, பைபிள் அழகா சொல்லுது, வசனத்தை கேட்பதற்கு ஜனங்கள் வந்தார்கள். அப்ப சபை வளர்ந்துட்டா இருந்திருக்கு. மூன்று, வியாதியஸ்தர்கள் வந்தாங்க, ஜனங்களுடைய வருகை அதிகமா இருந்திருக்கு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, அவரோ
2: வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்,
1: ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ஜெபமணல. அவர் நம்மை பிரஸ்தாபம் அடைந்த பொழுதும் தெய்வ சமூகத்தில் அமர்வதை கவனம் செலுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தாங்க, அதனால ஜெபத்தை விடல. வியாதிகள் சுகமாகி கொண்டே இருந்தது. முன்னால கஷ்டம் இருந்து உபவாசம் பண்ணினே, வேதனை இருந்தது உபவாசம் பண்ணினே, இப்ப பிரச்சனையே இல்லை. ஊழியர் நல்லா வளருது, அதனால ஜெபம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், உபவாசம் வேண்டாம், ஆண்டவரை தேடுகிற அனுபவம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை தேடுவதை இயேசு விடவில்லை. வராமேன்னு சொல்ல முடியுமா? சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எவ்வளவு வளர்ந்தாலும் தெய்வ சமூகத்தில் அமருகிறதை ஒரு ரட்சிக்கப்பட்டவன் விடக்கூடாது. எத்தனை வளர்ச்சி, எத்தனை மேன்மை, எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை உயர்வு, எத்தனை பெருக்கோ, எத்தனை விடுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர வேண்டிய நேரம் ரட்சிக்கப்பட்டவன் அமரணும். ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே அவன் கர்த்தரை ஆராதிக்கணும். உபவாசிக்க வேண்டிய நேரத்திலே சபை கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசிக்கணும். சொல்லுங்க, சொல்லுகிறது புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவே இதை செய்வாரே, ஆனால் நான் எந்த அளவிற்கு அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு பிசாசுனுடைய லட்சியம் நம்மை தெய்வத்தை விட்டு விலக்குவது. அந்த வார்த்தையை சொல்லுங்க, சாசனுடைய லட்சியம் என்ன? ஊழியக்காரனாகிய என்னை தேவ சமூகத்தை விட்டு விலக செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விலத்தள்ளுவதற்காக சத்துரு கற்று சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி தருகிறான். ஆமாவா இல்லையா? பாருங்க, யோபு, ஆமே, யோபுவை தெய்வ சமூகத்தை விட்டு விலக்குவதற்கு பிசாசு தெய்வத்திடம் ஒரு ஐடியா கொடுக்கிறான். நீர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவனை விட்டு எடுத்து பாரும், அவன் உம்மை விட்டு விலகுவான். பிசாசுடைய கான்செப்ட் என்ன? இன்னைக்கு அவனுக்கு ஆடு மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, கழுதை இருக்கு, கண்ணுக்குட்டி இருக்கு, ஆடு இருக்கு, எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, அவன் ரொம்ப நல்லா இருக்கான். அவனிடத்தில் இருக்கிறதையெல்லாம் உன்னை எடுத்து பாரும், அவன் உம்மை விட்டு விலகுவான். இன்னைக்கு பிசாசு இது போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு வரும்னா அவ என்ன சொல்லுவான் தெரியுமா? இவனுக்கு எடுக்கண்டா, இவனுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுத்து பாரும், அவன் கோயிலுக்கு வரமாட்டான். குழந்தை இல்லாதது வரைக்கும் கோயிலுக்கு வந்த பலரையும் குழந்தை கிடைச்ச பிறகு காணல. ஆடு வாங்கிறது வரைக்கும் கோயிலுக்கு வந்த பலரும் ஆடு வாங்கின பிறகு ஆள ஆலயத்துல காணல. பசுமாடு கண்ணுக்குட்டி போடணும், பசுமாடு வாங்கணும்னு ஜெபித்த பலரும் ஆடு வாங்கினப்போ, ஆராதனை மாடு வாங்கினப்போ ஆராதிக்கிற நேரம் இருந்தது வயலாங்கரையில. எதுக்கு? பில்லருக்கு. அதுக்கு அப்ப பிசாசுக்கு தெரியும், யோபு உன்னிடத்தில் இருந்ததை எடுத்தா போவான்னு அவன் நினைச்சான். ஆனா 2021 ஆமீன், பிசாசுக்கு தெரியும், இன்னைக்குள்ள விசுவாசிக்கு நன்மையை கொடுத்தா கோயிலுக்கு வரமாட்டான், ஆசீர்வாதங்களை கொடுத்தா. இன்னைக்கு அப்ப பிசாசு ஆண்டவருக்கு ஒரு ஐடியா சொல்லுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நீர் மட்டும் இவனுக்கு ஒரு நன்மையை கொடுத்து பாரும், அடுத்த வாரம் வருகிறானோ என்று பார்ப்போம். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. பலரையும் காணாத்தது ஒருவேளை நான் நினைக்கிற நன்மை கிடைச்சதுனாலேயோ இருக்குமோன்னு. ஏன்னா ஆமீன், உபவாசித்த பலரும் நன்மையை அனுபவித்த பிறகு உபவாசிக்க காணல. ஆண்டவரை தேடின பலரும் வீடு கிடைத்த பொழுது, நன்மை கிடைத்த பொழுது, விடுதலை கிடைத்த பொழுது, உயர்வு கிடைத்த பொழுது, எதிர்பார்த்த உச்சம் வந்த பொழுது, ஆண்டவர் வேணா, ஆராதனை வேணா, ஜெபம் வேணா, உபவாசம் வேணா, தனித்திருக்கிற அனுபவம் வேணா, இப்படி ஓடும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பெயர் பிரஸ்தவம் ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி தனித்திருக்க வேண்டிய நேரம் சரியாய் அமர வேண்டும். ஜனங்கள் என்னை தேடி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, ஊழியக்காரனாகிய நான், ரட்சிக்கப்பட்டவனாகிய நான் தெய்வ சமூகத்திலே அமர வேண்டிய நேரம் அமர்ந்தே ஆக வேண்டும். ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? சகோதரமாரே, இந்த அருமையான ராத்திரி பொழுதில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த அனுபவத்தில் நிலைத்திருக்கிற உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கணும், தனிமைப்பட வேண்டிய நேரம் தனிமைப்படணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டிய நேரம் அமரணும். அநேக பாத்திரங்கள் வறுமையாய் போக காரணம், வளர்ச்சி வந்தப்போ தெய்வ சமூகத்தில் அமரல. அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சிந்திக்க போகிற பகுதி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள காரணம் என்ன அப்படிங்கிறது. இந்த ஆறு நாளைக்குள்ளே நடந்த சில சம்பவங்களை இன்னும் துரிதமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் இயேசு தன்னில் நேரத்தை தெய்வத்தோடு செலவழிக்க காரணம் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை தம்மோடு கூட என்றைக்கும் இருக்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த சீஷர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அற்புதம் செய்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கானாவூர் கல்யாண வீட்டின் அற்புதம் உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, தன்னுடைய சீஷர்களுக்குள்ளே விசுவாசம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்தார். ஆமென். இந்த அற்புதத்தினாலே, இந்த முதலாவது அற்புதத்தினாலே அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ தம்முடைய சீஷர்கள் தம்மிலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று அற்புதம் செய்த ஆண்டவர் அந்த சீஷர்களிடத்திலே பூரண விசுவாசத்தை கண்டாரா? என்னுடைய கேள்வியே தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தேவனுடைய ஊழியர்கள் அதிக கவனம் செலுத்தணும் ஜெபத்தில்? ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊழியர்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். சபைக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை சக சகோதர சகோதரிகளுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். காரணம், ஆண்டவர் எவ்வளவுதான் அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் செய்தாலும் நாம் சில நேரங்களில் மனிதர்கள் என்கிற நினைவை விட்டு மாறுவதே இல்லை. யோவான் இரண்டாம் அதிகாரத்திலே கர்த்தர் நல்லவர். ஆமென். தோத்திரம் 11வது வசனத்தை படிங்க பார்க்கலாம்.
2: இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
1: தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
2: அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் தானே இருக்கு, நேரடி வழி சொல்லல தானே இருக்கு. இதுல நம்ம என்ன வியாக்கியானம் பண்ண வேண்டிய இருக்கு? எப்பா தோத்திரம், ஏற்கனவே இவர்கள் யார்? விசுவா சீஷர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சீஷர்கள் என்றால் என்ன? பின்பற்றுகிறவர்கள். தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு மறுபடியும் விசுவாசம் உண்டாக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஏற்கனவே இவங்க யாருமா? சீஷர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அவ்வப்பொழுது இவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 16க்கு திரும்புங்க. இந்த சீஷர்களுடைய நிலைமையை நம்ம ஒன்று பார்ப்போமே, நிலைமையை நம்ம ஒன்று பார்ப்போம். 7 வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம்.
2: நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால்,
1: நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால்
2: இப்படி சொல்லுகிறார் என்று,
1: இப்படி சொல்லுகிறார் என்று
2: அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள்.
1: அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு இருந்தார்கள். அடுத்த வசனம்,
2: இயேசு அதை அறிந்து,
1: இயேசு அதை அறிந்து,
2: அற்ப விசுவாசிகளே,
1: எப்படிமா ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமே, எப்படிப்பட்ட விசுவாசிகள்? அற்ப விசுவாசிகள், அவிசுவாசிகள் அல்ல. பேர் ஆல்ரெடி யாருதான்? ஆமீன், விசுவாசிகள் தான். ஆனா கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் விசுவாச தோய்வு உண்டாயிருக்கு. ஏற்கனவே இவர்கள் சீஷர்கள், அவர்களை விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு கானாவூரிலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து அவர்களை விசுவாசத்திலே அவர் உறுதிப்படுத்தினார். ஆனா இங்க 16 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது இந்த சீஷர்கள், இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மரித்தாலும் உம்மோடு கூட மரிப்போம் என்று தீர்மானித்த பலரும் இப்ப ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறார்கள்? விசுவாச திடன் உள்ளவர்கள் அல்ல, விசுவாசத்திலே பலகீனப்பட்டவர்களாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவினுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் இப்ப என்ன லெவல்ல இருப்பு? அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் என்ன லெவல்ல இருக்கு? அற்ப விசுவாசிகளா. இப்ப பாஸ்டர் என்ன செய்யணும்? பிள்ளைகள் ஊழியத்தை பார்த்து கொள்ளுவார்கள் என்று பாஸ்டர் தூங்கு போனா ஒரு தூணை ஒருத்தன் கொண்டு போவான், இந்த தூணை இன்னொருத்தன் கொண்டு போவான். ஆமீன். மோட காத்து கொண்டு போவோம். கைகளை உயர்த்தி வர ஆமீன் சொல்லுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு, அதாவது நான் கவனிச்ச ஒரு காரியம் என்னன்னா, பேதுருவுக்கு பிரச்சனை வந்த பொழுது பேதுரு தூங்க கற்றுக்கொண்டார். ஆனா தன்னுடைய ஊழியத்திலே அமை தடுமாற்றத்தை, பிரச்சனைகளையும், சூழ்நிலைகளிலே விகற்பங்களை கண்ட பொழுது இயேசு தூங்கவில்லை, தூக்கத்தை குலைத்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? தெய்வ மனுஷனாகிய பேதுரு உருவாக்கின விசுவாசிகள், பேதுருவுக்கு தெய்வம் கொடுத்த விசுவாசிகள் கண்விழிக்கிறவர்கள். ஆனால் இயேசுவுக்கு தெய்வம் கொடுத்த சீஷர்கள் உறக்கம் தூங்கிகள். கிறிஸ்துவுக்கு ஆமீன் ஆண்டவர் கொடுத்த 12 சக ஊழியர்களும் எப்படிப்பட்டவர்கள்? எப்ப என்ன இன்னைக்கு ராத்திரி பிடிப்பாங்க, நாளை நான் மரித்து போவேன், 3வது நாளில் எழும்புவேன், இந்த செய்தி எல்லாம் கேட்டப்போ உறக்கம் வந்து இல்லை அவனுக்கு? அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய தரம் என்ன? அம்மா, நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், இயேசு ஏன் கண்விழித்தார்னு நம்ம படிக்கணும். இயேசு ஏன் கண்விழித்தார்? அதாவது இயேசு கிறிஸ்து இத்தனை வருஷங்கள் தன்னை குறித்து அழுததில்லை, தன் ஜனத்திற்காக அழுதார். அழிந்து போகிற ஜனத்திற்காக அழுதவர். 12 பேரையும் வைத்து அவர் தன்னுடைய வியாகுலத்தை சொல்லி அழுகிறார். அதில் 3 பேரை தனித்து அழைத்து கொண்டு போய் தன்னுடைய சிலுவை மரணம், தன்னுடைய பாடுகளை குறித்து அழுகிறார். அத்தனை வேதனைகளையும் காதார கேட்டுவிட்டு இவனுக்கு தூக்கம் வருதுன்னா மனசாட்சி கெட்டவனாத்தான் இருப்பான். ஏன் இயேசு கிறிஸ்து கண் விழித்தார்? இந்த பயிலை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆமாம், இவனுங்களை ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் போய் தூங்கினேன்னா நாளைக்கு காலையில் பலிவிடத்தை விற்று ஆமீன் பரோட்டா தின்னுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. தன்னோடு கூட இருந்தவர்களின் விசுவாச பலகீனத்தை கண்ட இயேசு தன்னோடு இருக்கிறவர்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இயேசு கண்விழிக்க வேண்டியது வந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதாமா உனக்கு? உன் வீட்டில் அவிசுவாசிகள் இருக்காங்களா? விசுவாச பலகீனம் உள்ளவர்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கிறார்களா? தனிமையாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு சொல்லுவேன், என்னுடைய கண்களுக்கு முன்னே விசுவாசிகளாக இருந்தும் விசுவாச பலகீனர்களை நான் காண்கிறேனே, ஆனால் இந்த காலத்திலே அவர்களுக்கு ஜெபிக்க நான் கண்விழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னோடு கூட என்னோடு கூட பிறந்தவர்களுக்குள்ளே விசுவாசத்திற்கு மாறானே அவிசுவாசம் உள்ளவர்களை நான் காண்பேனே, ஆனால் அவர்களை உருவாக்கும்படிக்கு நான் கண்விழிக்க வேண்டியதும் தனித்திருக்க வேண்டியதும் இருக்கிறது. விசுவாசத்தில் இருந்த பலரும் ஆமென் பணமும் நன்மையும் மேன்மையும் அந்த பொழுது விசுவாசத்தை விட்டு விலகுவதை நான் கண்டேனே, ஆனால் அவர்களை மறுபடியும் விசுவாசத்திற்குள் கொண்டு வர நான் கண்விழிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த 12 சீஷர்களும் கடைசி வரை ஊழியத்திலே நின்றது அவர்களுடைய திறமையினால் அல்ல, இந்த விசுவாச பலவீனர்களை நிலைநிறுத்துவதற்காக ஒருவர் கண்விழித்திருக்கிறார், ஒருவர் கதறி இருக்கிறார், ஒருவர் ஜபித்திருக்கிறார், ஒருவர் உபவாசித்திருக்கிறார், ஒருவர் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறார். ஒரு தெய்வத்தினுடைய ஜபம் 12 பேருடைய விசுவாச வாழ்க்கையை நிலைநிறுத்துமானால் நீங்களும் நானும் கண்விழிப்போமே, ஆனால் ஜபிப்போமே, ஆனால் அநேக பலகீனர்களை இந்த நாட்களில் விசுவாசத்தில் நிலைப்படுத்த முடியும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், அபிஷேகம் பெற்றுக் கொண்ட நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் கண்விழிக்க தவறினால், இவனுடைய நிலைநிற்பு எங்கே? சபைகளுடைய நிலைநிற்பு எங்கே? இயேசுவுக்கு 12 சீடர்கள், பேதுருவுக்கு கொஞ்சம் விசுவாசிகள், இவங்க ரெண்டு பேரை ஒப்பிடும் பொழுது உங்க பார்வையில் சிறந்தவர்களா நீங்க யார பார்ப்பீங்க? பேதுருவினுடைய விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களுக்கும் தம்மில் உள்ள தரத்தை கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சீசர்களின் முன்னிலையை விட பேதுருவின் விசுவாசிகள் சிறந்தவர்கள் என்று சொல்லுவேன். காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு கஷ்டம் வந்த பொழுது சீஷர்கள் இயேசுவுக்கு உபதேசம் பண்ணினார்களே அன்றி இயேசுவை தாங்கவில்லை. வராமேன் சொல்லுங்க, சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இயேசு சொல்லுகிறார், என்னை பிடிக்க போகிறார்கள், என்னை பாடுபட போகிறேன், நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், நான் ரத்தம் சிந்த போகிறேன், என்னை சிலுவையில் அரைத்து கொல்ல போகிறார்கள், இப்படி எல்லாம் சொன்னதற்கு ஆண்டவரே இயேசுவை காப்பாற்றும் அப்பா அப்படின்னு ஒரு பேர் சொல்லல. பைய கூட்டான், நீ ரெவரண்டெல்லாம் சரிதான், எனக்கு இன்னும் ஆர்டினேஷன் கிடைக்கல, ஆனா இப்படி நீ பரிசங்கம் பண்ணனா நான் மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இயேசுவுக்கு ஆலோசனை தான் சொன்னா, ஆண்டவரே அதை தாங்கிக் கொள்ள கிருபை கொடுமனு ஒரு பேச்சும் பண்ணல. நல்லா நீங்க அதே நேரத்தில் பேதுருவனுடைய விசுவாசிகளை கவனிச்சு பாருங்க. ஆமீன். இங்கே சீஷர்கள் தூங்குகிறார்கள், இயேசு கண்விழிக்கிறார். அங்கே பாஸ்டர் தூங்குகிறார், விசுவாசி கண்விழிக்கிறான். என்ன அழகான விசுவாசிகள்! அதாவது ஒரே சபையில் யோபுவும் விசுவாசி, அதே சபையில் பேதுருவும் விசுவாசி. யோபு எழும்பி சாட்சி சொல்லுகிறார், போன வாரத்திலே தோத்திரம் ஆடு மாடுகளெல்லாம் செத்து போயிட்டு, ஒரு வார சாட்சி. அடுத்த வாரத்திலே பேதுரு வந்து யோபு வந்து அடுத்த சாட்சி சொல்லுதார். என்ன சாட்சி சொல்றார் தெரியுமா? இந்த வாரத்தில் கழுதுகள் எல்லாம் செத்து போயிருச்சு, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் சாட்சி. அடுத்த வாரத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், ஒட்டகங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் செத்து போய்விட்டது. மூணாவது வாரம் சாட்சி. நாலாவது வாரத்தில் எழும்பி வந்து சொல்லுவார், என் 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், என் நானும் என் குடும்ப விசுவாசத்தில் நிற்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாலாவது வாரம் சாட்சி. அஞ்சாவது வாரத்திலே எழும்பி நின்று, கண்ணு நீர் என்னுமாறுமோ வேதனைகள் அப்படின்னு அழகாக ஒரு பாட்டை பாடிட்டு, கடந்த வாரம் வியாழக்கிழமை மாலை பொழுதிலே என் மனைவி என்னை பார்த்து, இனியும் நீ உயிரோடு இருக்கிறாயா, சாகக்கூடாதாயா என்று சொல்லி சொன்னாள். அருமையான சபை ஆரம்போதகர்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய சுவாச நிலை நிற்புக்காக ஜபிக்கும்படி கேட்கிறேன். அப்ப யோசிப்பாம்ல, போன வாரம் கொஞ்ச நாளாவே பார்க்கிறேன், இவன் ஒரு நாள் வேதனை தீரல, கண்ணீர் தீரல, கஷ்டம் தீரல, அப்படி பார்த்தா இவன் ஆண்டவர் குரோதமா ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கான். அதே சபையில யாரு விசுவாசி? இவர் எழும்பி சொல்லுகிறார், கடந்த இந்த வாரத்திலே தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். என்னடாது? என்னுடைய மாமியார் பயங்கர காய்ச்சலா இருந்தார்கள், ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் ஒரே நிமிடத்திலே சுகமாகி மாமி எனக்கு புத்தவித்து தர எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். பணிவிடை செய்தால் இருக்கு, புட்டு கொடுத்தாங்களா தோசை ஆப்பமானு தெரியல. ஆனா நம்ம சும்மா சொல்லுவோம், ஸ்ட்ரீம் ராக்கெட்ல இருக்கட்டும். ஆண்டவர் உடனே விசுவாசிகள் ஹாலேலூயா அடிச்சு தார்த்தாச்சு. அடுத்த வாரம் யாரு நம்மாடு, அடுத்து அவர் சாச்சி யாரு ஒட்டகம், ஒட்டகம் சாச்சி சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே எல்லா இப்படி அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கு. அப்ப பேதர் எழும்பி ரச்ச கோட்டைக்குள்ளே அப்போ அவன் எழும்பி ஒரு சாட்சி எல்லாம் அழகா சொல்லி அவன் கண்ட வாரத்திலே என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். என்னடா அற்புதம், மேலஸ்திரம் இல்லாம மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன், அதெல்லாமடா சாட்சி இல்லை. அன்று ஆண்டவர் என் பக்கத்தில் வந்து ராம் முழுவதும் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்து என் படகு நிமிர்ந்து அமேன், என் டெம்போ நிரம்பவும் என் மச்சானுடைய டெம்போ நிரம்பவும் ஆண்டவர் மீனை கொடுத்தார். இப்போ உடனே சபையாரெல்லாம் சேர்ந்து அல்லேலூயா, உடனே பாஸ்டர் இங்கிருந்து கணக்கு போடுவார், ரெண்டு டெம்போ மீன்னா தசம பார்த்த கணக்கு பாரு. உங்களை சொல்லல, உங்களில் சொல்ல நம்ம பாஸ்டரும் இல்லை, சில விசுவாசிகள் மூத்தவங்க அப்போ ஒரு பத்து சேர் வாங்கணும் அப்படின்னு அடுத்த கணக்கு போட்டாச்சு. இது ஒரு வாரம் தேந்து அடுத்த வாரத்திலே வந்து அடுத்த சாட்சி, தேவ கிருபைக்கு ஆய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். தோத்தர் நிர்வாணியாய் இருந்தேன், அறிவில்லாதவனாய் இருந்தேன், ஞானம் இல்லாதவனாய் இருந்தேன். கடந்த வாரத்தில் நடந்த எழுப்புதல் கூட்டத்திலே என் ஆண்டவரனை பார்த்து இனி நீ மீன் பிடிக்க வேண்டாம், உன்னை நான் மனுஷனை பிடிக்க பண்ண போகிறேன், என் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு என்னை. இப்ப விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க, இவன் தரித்திரன் அரு மூத்த விசுவாசிய பேர் என்ன, யோபு, அவன் ஏதோ பாவம் செய்துட்டான், நான் நினைக்கிறேன் தசம பார்த்த வருமாறி கொடுத்திருக்க மாட்டானா இருக்கு, ஒருவேளை தேவனுக்கு விரோதமா இவன் பாவம் செய்திருப்பா. இவனை பாரு, ஒரு வாரம் டிம்போ நிறைய மீன், ஒரு வாரம் காய்ச்சல் தீந்து, அடுத்த வாரம் ஊழியத்திற்கு அழைப்பு, அதுக்கு அடுத்த வாரம் இப்படி போயிட்டே இருந்தா. மம்மி மீனை திறந்து பார்த்தேன், மோதிரம் இருந்தது புரியல, பணத்தை கண்டேன், இப்படி தகர்த்த சாட்சி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தெய்வத்துக்கு முன்னால வராங்க, இவங்க ரெண்டு பேரும் தெய்வத்துக்கு முன்னால வரும்பொழுது ஆண்டவர் யாரை பார்த்து கனம் பண்ணுவார், மனுஷனுக்கு முன்னாலே யோபு கனவீனம் பண்ணப்படுவார், ஆனா தெய்வத்திற்கு முன்னாலே கனமானவன் யார் பாருங்க. ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே உன்னை முரத்திலிட்டு புடைக்கும்படி சாத்தான் என்னிடத்தில் அனுமதி கேட்டான், உன்னை நான் ஒப்புக் கொடுக்கவில்லை, காரணம் ஒரு முறை புடைத்தால் உபவாச கூட்டம் நிற்கும், இரண்டாவது முறை புடைத்தால் காத்திருப்பு கூட்டம் நிற்கும், மூன்றாவது முறை புடைத்தால் பைபிள் ஸ்டடி நிற்கும், ஐந்தாவது முறை புடைக்கும் பொழுது ஆராதனை நிற்கும், ஆகையால் உன்னை நான் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு தெரியும், அவ அனுபவிச்ச வேதனை இவன் அனுபவிச்சா ஆலயத்திற்கே வரமாட்டான், பின்ன எப்படியாக்கும் சாட்சி சொல்லியது. ஆனா பேதுருவின் மேல் நம்பிக்கை இல்லை தெய்வத்துக்கு, அதனால தீமையின் பாதை அவனுக்கு நான் அனுமதிக்கல. ஆனா யோபுவின் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இருந்து முடிஞ்சா என் பிள்ளைய தொட்டு பாருடா, முடிஞ்சா என் பிள்ளையினுடைய நன்மை எடுத்து பாரு, அவ என்னை விட்டு போக மாட்டான். என் பிரதர், சீஷன் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசியின் மேல் தெய்வத்துக்கு நம்பிக்கை இருந்து நம்பிக்கைக்குரியவனாயிரு தங்கச்சி, நம்பிக்கைக்குரியவனாயிரு. இயேசு கிறிஸ்துவை கண்விழிக்க வைத்து கண்விழிக்காத சீஷர்களை கொடுத்தார், பேதுருவை உறங்க வைத்து உறங்காத விசுவாசியை கொடுத்தார். ஆண்டவருக்கு தெரியும், இயேசுக்கு சீஷர்கள் தூங்கினாலும் இயேசு தூங்க மாட்டார், சபை நின்னுகிடும். ஆனா பேதுருவை நம்பி ஊழியத்தை கொடுக்க முடியாது, அவன் உறங்குவான், அதனால உறங்காத ரெண்டு விசுவாசி. தெய்வம் இறங்கி செய்ததாக்கு அற்புதம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பேதுரு வந்து படிப்பறிவே இல்லாத மனுஷன்மா, படிப்பறிவே இல்லாத மனுஷன். பவுல் யாரு, படிப்பறிவில் உச்சம், யானி ஒட்ட இட்டார், புரியுதா இல்லையா. பேதுருவே சொல்றார் பவுலின் நிருபங்கள் மிகவும் கருகலானவை அப்படி சொல்றார். பேதர் படிச்சு பார்த்துருக்காரு, யாருக்கு நிருபத்தை, பவுலுக்கு நிருபத்தை, ஒன்றும் மனசிலாவில்ல முடிவை, இதாக்கு அந்த வெளிப்பாடு. அப்போ நம்ம படித்தவங்களை எங்கே போடுவோம், சிட்டிக்குள்ளே போடுவோம், படிக்காதவங்களை எங்கே போடுவோம், வில்லேஜுக்கு போடுவோம். இது நம்முடைய தியரி, ஆண்டவர் அப்படி கிடையாது. கிராமத்து ஊழியத்தை யார பார்க்க சொன்னார்? பவுலை பார்க்க சொன்னார். பட்டணத்தில் இந்த ஊழியத்தை யார் கையில கொடுத்தார்? பேதருக்களை. படிப்பறிவே இல்லாதவம்மா. அப்ப ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களுக்கு மாறாதான் அவர் செய்வார். ஆனா ஆண்டவர் செய்தா சரியாத்தான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைப்பு இப்படித்தான் இருக்கும். நம்முடைய நினைவுகள் இது இப்படித்தான் நடக்கணும். இவங்க இவங்களும் தான் சேரணும். இவன் தான் அந்த இடத்துக்கு சரி, இவன் தான் அந்த இடத்துக்கு சரி. எனக்கு வருகிற வாழ்க்கை என் ஊழியம் இப்படித்தான் இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி கிடையாது. நான் எல்லாம் சரியா செய்வேன், கவலைப்படாதே. இன்னைக்கு அருமையான ராத்திரி பொழுதில் சொல்லுகிறேன், எந்த காரியம் எங்கனம் சம்பவிக்குமோ என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சகலத்தையும் அதன் காலத்தில் சரியாய் செய்வார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலகீனனானாலும் பலனுள்ளவனானாலும் ஜெயிக்கணும்னா அறிவில் அல்ல, கிருபையில் என்பது தெய்வத்துக்கு தெரியும். அமேன். ஒன்னு சொல்றேம்மா. அமேன். இப்ப பாருங்க, படிச்ச இடத்திற்கு பவுலை பேதுருவை கொண்டு போட்டுட்டு ஆண்டவர் சொல்வார், என்னை சார்ந்துகொள், நீ ஊழியத்தில் வளருவாய். படிக்காத இடத்திற்கு பவுலை கொண்டு போட்டுட்டு, நீ என்னை சார்ந்துகொள், நீ கிருபையில் வளருவாய். அப்ப ரெண்டு பேரும் கிருபையில் நிப்பாங்களே. கண் விழிக்கிற இயேசுவுக்கு ஆமே தோத்திரம். தூங்குகிற விசுவாசியை கொடுத்தார் அரு சீஷர்கள். தூங்குகிற ஊழியக்காரனுக்கு கண் விழிக்கிற விசுவாசியை கொடுத்தார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தெய்வம் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்திற்கு கொண்டு போயிருந்தா அவனுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்துத்தான் உன்னை அந்த இடத்துல கொண்டு போவார். கையில இல்லையா, கையில இருக்கிறவனை கூட தருவார். பலன் இல்லையா, பலன் இருக்கிறவனை கூட தருவார். தூங்குகிற பாஸ்டருக்கு கண் விழிக்கிற விசுவாசியும், கண் விழிக்கிற பாஸ்டருக்கு தூங்குகிற விசுவாசியும் கொடுத்தா சரியாகும். அதனால ஒண்ணு சொல்றேன், சகலத்தையும் தெய்வம் அழகா செய்வார். வாழ்க்கையை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத, ஊழியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, வருமானத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்களை தெரிஞ்சதை விட உங்க தெய்வத்துக்கு உங்களை நல்லா தெரியும். நான் சொல்லது எத்தனை பேருக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது? என்னை எனக்கு தெரிஞ்சதை விட, என்னை என் தாய்க்கு தெரிந்ததை விட, என்னை என் தகப்பனுக்கு தெரிந்ததை விட, என் சுபாவத்தை எனக்கு தெரிந்ததை விட, என்னை நன்றாய் தெரிந்தவர் கர்த்தர், என்னை நன்றாய் தெரிந்தவர் கர்த்தர். ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு தெரியும், என்னோடு இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் வல்லுநர்கள் அல்ல, விசுவாசத்தில் பலகீனர்கள். அவர்களை கிருபையில் நிலை நிறுத்த வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? கண் விழித்தே ஆக வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 11 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் பாருங்க. 11 வசனம் வாசிங்க. எங்க? 16 அதிகாரத்தில்.
2: பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும்
1: இருங்கள் என்று நான் சொன்னதை
2: அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி
1: என்றால், கண்டிஷன் என்ன? சீசர்கள் எப்படி இருந்தார்கள்? உணராதவர்களாய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. சீசர்கள் எப்படி இருந்தாங்க? உணர்வு இல்லாதவர்களா இருந்தாங்க. எவ்வளவோ பிரசங்கம் என்ன, ஆனா அவர்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளுகிற தாளந்து அவர்களுக்குள் இல்லை. இயேசுவின் சீசர்கள் இருந்ததையாக்கும் சொல்றேன், அதை உணர்ந்து கொள்ளுகிற கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறது எதை? உபதேசத்தை குறித்து, பாரம்பரியத்தை குறித்து. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது ஆபத்தையும் இடிய பயத்தையும் குறித்து. அவன் எல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் தெய்வீகத்தை சொல்லும்போ இவன் மானுஷிகத்தை சிந்திக்கிறான். தெய்வம் ஆவிக்குரிய காரியங்களை பேசும்போ இவன் உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான். அப்ப இயேசுவோடு இருந்தவர்கள் அமீன் தெய்வீகத்தை குறித்த, தெய்வ வசனங்களை குறித்த உணர்வில்லாத ஜனம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உணர்வில்லாத ஜனங்களை நான் அழைத்த அழைப்பிலே கொண்டு நிறுத்தணும்னு சொன்னார். நான் தேவ சமூகத்தில் கண் விழித்தால் மட்டுமே முடியும். நான் அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேசம் அவிசுவாசத்திலும் விசுவாசமின்மையிலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? இயேசு ரெண்டு காரியத்தை குறித்து கவலைப்பட்டார். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை அன்பு தணிந்து போகும். சிநேகமும் விசுவாசமும் இயேசுவின் வருகை நாட்களில் பூமியில் இருக்குமா என்பது ஆண்டவருடைய வருத்தத்துக்குரிய கேள்வி. இந்த அவிசுவாசம் உள்ள விசுவாச பலகீனம் பூமியில் நிற்கிற இந்த கடைசி காலத்தில் கண் விழிக்க வேண்டியவர்களும் தனித்திருந்து தெய்வ சமூகத்திலே தெய்வ சத்தம் கேட்க வேண்டிய நீங்களும் நானும் கண் விழிக்க தவறினால் சபையை நிலைநிறுத்துவதற்கு யாரால் முடியும் என்கிற கேள்வியை என் தெய்வ ஜனங்களுக்குள்ளே வைக்கிறேன். பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள், ஆனா தெய்வம் அவர்களை இருளடைய விடல. ஏன் தெரியுமா? உணர்வில்லாதவர்களையும் இருளடையாமல் பாதுகாத்தது இரவிலே இருளில் கண் விரித்தவர்களுடைய கண்ணீரின் ஜபங்கள். தெய்வ பிள்ளைகளுடைய ஜபங்கள் சாதாரணமானதுன்னு நீங்க நினைக்கப்படாது. ஆனா ஒன்னு புரியணும், இந்த உணர்வில்லாத ஜனம், இந்த புரிந்து கொள்ளாத ஜனம் தெய்வ சித்தத்தை அறியணும், தெய்வ சத்தத்தை கேட்கணும். அதை கேட்கணும்னா உணர்வுள்ள நான், ரட்சிக்கப்பட்ட நான், தெய்வத்தை ஆராதிக்கிற நான், ராத்திரி பகலாய் ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிற நான் எப்படி இருக்கணும்? தனிமையாய் தெய்வ சமூகத்திலே அமருகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே அவர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய கடைசி நாட்களை குறித்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாருங்க, தோத்திரம் 31:21 வசனத்திலிருந்து வாசியுமா?
2: அது முதல்
1: இயேசு
2: தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு
1: கொலையுண்டு
2: மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார்.
1: ஆமென் சொல்லுங்க. இயேசு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பாடுகள் பட்டு, பாடுகளை குறித்து பேசினார், கொலை உண்டு மரணத்தை குறித்து பேசினார், உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து பேசினார், மரணத்தை குறித்து பேசினார், உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். நீங்க நல்லா கவனிங்க, இந்த பாடுகள், இந்த மரணம், இந்த உயிர்த்தெழுதல், இந்த ரெண்டும் பூமியினால் உண்டான சித்தமா அல்லது பரலோகத்திலிருந்து உண்டான சித்தமா? இது பரலோகத்திலிருந்து உண்டான சித்தம். இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இது தேவனுடைய சித்தம். அப்படித்தானே? டிவைனிங் சைட், தெய்வீகம். ஆனா இயேசு தெய்வீக சித்தத்தை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து வாசியம்.
2: அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய்
1: ஆண்டவரே,
2: இது உமக்கு நேரிடக்கூடாது,
1: இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று
2: அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார்.
1: அடுத்த வசனம்,
2: அவரோ திரும்பி
1: பேதுருவை பார்த்து
2: எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய்,
1: தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
2: மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
1: நம்ம நல்லா கவனிக்கணும், இவங்க யாருமா? சீசர்கள் தானே. இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனா அவனுடைய சிந்தை எப்படி இருந்தது? தேவனுக்கேற்ற சிந்தை அல்ல, மனிதனுக்கேற்ற சிந்தை உண்டு. ராமேன் சொல்லுங்க. மனிதனுக்கு ஏற்ற சிந்தை உள்ளவனை தெய்வ ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தணும்னா நம்ம தூங்குகிறவனாய் இருக்கக்கூடாது, தனித்து கண் விழிக்கிறவனாகத்தான் இருக்கணும். கர்த்தர் பேசுனது ஆவியிலே, கர்த்தர் பேசுனது அபிஷேகத்திலே, கிரகிச்சது எது? மாம்சத்திலே. இப்ப சொல்லுகிறோம், நீர் அப்படி பேசப்படாது, இது உமக்கு சம்பவிப்பது. சகோதரா நல்லா கவனிக்கணும், நம்ம நினைப்போம் நோ, சபையின் மேலுள்ள ஆதங்கத்தில் பேசுகிறான், சபையின் மேலுள்ள வைராக்கியத்தில் பேசுகிறார், மாம்சத்தின் நிரம்பி வழுதலில் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை தேவ சமூகத்தில் வரும் பொழுது அதுவை ஸ்தோத்திரத்தோடு ஆவியில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்த்து நிற்பதற்கு எவனுடைய இருதயம் பலன் கொள்ளுகிறதோ அது ஆவியில் அல்ல, அது மாம்சத்திலே. ஆளு சீசன் தான், மாமி சுகானது உண்மைதான், ரெண்டு குட்டியான நிறைய மீன் பிடிச்சது உண்மைதான். ஆமே தோத்திரம் மேல் வத்திரம் இல்லாம மீன் பிடிச்சவனை ஊழியத்திற்கு அழைச்சதெல்லாம் உண்மை. ஆனா இப்போ ஆள் ஆத்மீகத்திலே இல்ல மக்களே, மானுஷீகத்திலே ஆக்கும் பயணம், மானுஷீகத்திலே ஆக்கும் யாத்திரை. ஒரு காலத்துல இருந்தது தெய்வீகத்தில. ஆண்டவர் பேசும் பொழுது என்னை தன்னை திருத்திக் கொள்ளுகிற, ஆண்டவர் பேசும் பொழுது தன் குணத்தை மாற்றிக்கொள்ளுகிற, ஆண்டவர் பேசும் பொழுது என்னோடு பேசும் ஆண்டவரே, என் குடும்பத்தோடு பேசும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்த ஒரு காலம் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை, ஆவியில் வருகிறதை மாம்சத்திலே கேட்ச் பிடிக்காது. கேட்ச், இது எப்படி பேசலாம்? இப்படிப்பட்ட பேதுரு இருக்கிறது வரைக்கும் கண் விழித்தே ஆகணும், தனித்திருந்தே ஆகணும், தெய்வ சமூகத்தில் இருந்தே ஆகணும். காரணம் சொல்றேன், ஆவியிலே இயேசு பேசும் பொழுது தேவ சித்தத்திற்கு அடுத்தவைகளை பேசிய பொழுது மனித சித்தத்தில் கிரகிக்கிறவனான் தெய்வ கிருபையில் வளர முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும், எப்ப சபையில் மானுஷீகம் வருமோ அப்ப பிசாசு தலையெடுக்கும். நீங்க நல்லா கவனிங்க சகோதரி, நல்லா கவனிங்க சகோதரா. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கவில்லை, மானுஷிகத்தை அவளுக்குள் உருவாக்குகிற பிசாசை பார்த்தார். யார் நினைக்கிறீங்க பேதுரு யாரு? கொஞ்சம் முன்னால வாங்க, இந்த 17 வாசியமா. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவனாயிருப்பாய், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோக அந்த வார்த்தையை சகோதரி வாசி.
2: பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
1: தெய்வ வெளிப்பாடு உள்ள கேட்ச், கவனிக்கணும், பரலோக தேவனுடைய நேரடி வெளிப்பாடு உள்ளவராக்கும் பேதுரு. எல்லாம் கவனிக்கணும், டைரக்ட் வெளிப்பாடாக்கும். ஆமீன் சொல்லுங்க பாக்கல. இப்ப பேதுருவை குறித்து, ஏன் இயேசு கண் விழித்தார், ஏன் இயேசு தனிமையாக இருந்தார், ஏன் இயேசு ஜெபித்தார், நம்ம நல்லா கவனிக்கணும். ஆமீன், நல்லா கவனிங்க. நேரடியாக பிதாவானவருடைய வெளிப்பாட்டை அனுபவித்தவர் யாரு? பேதுரு. அப்படிதானே, நேரடியான வெளிப்பாடு, நேரடியான தேவ கிருபை, நேரடியான தேவ அபிஷேகத்தை பெற்ற, தேவ தரிசனம் கொண்டவர். உலகத்திலே யாரும் அறியாத கிறிஸ்துவை குறித்த தெய்வ வெளிப்பாட்டை கண்டவர் இந்த பேதுரு. அப்படியே வச்சுக்கிடுங்க. இரண்டாவது, ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 19 வசனத்தை பிதாவானவர் சகல அதிகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு 12 சீஷர்களில் பிரதானமாய் பேதுருவுக்கு சொல்லுகிறார், எனக்கு கையில கொடுத்த அந்த ஜாவியை உன கையில தருவேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவரும் இனி வரப்போகிற சபையின் ஆணிக்கல்லாய் மூளைக்கல்லாய் இருக்கிற பேதுருவை குறித்து சொல்ல போறேன். தெய்வ ஜனங்கள் நல்லா புரியணும், நம்ம பலரும் நான் ரசிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, எனக்கும் பாஸ்டருக்கும் நல்ல உறவு இருக்கிறது. எது? ஆமே, என் குடும்பமும் போதகர் குடும்பம் நல்ல ரிலேஷன்ஷிப். நான் இல்லை என்றால் சபை இல்லை, நான் இல்லை என்றால் ஆமே ரச்சனிய சபை இல்லை, நானும் தான் மிக முக்கியமானவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க நல்லா கவனிக்கணும், இயேசுவின் சீஷர்களில் ரெண்டு பேருக்குள்ள பிசாசி ஆரிச்சு, ஒன்னு காட்டி கொடுத்த யூதாஸ், இன்னொருவன் தெய்வீகத்தை மனுஷிகத்தில் புரிந்து கொண்ட பேதுரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால? இல்லைன்னு சொல்ல முடியுமா சகோதரி? இயேசு எப்படி கூப்பிட்டார்? எனக்கு பின்னால் போய் சாத்தானே. அப்ப இயேசுக்கிற பேதுருவுக்குள்ள இருந்து இயேசுவோடு பேசினதை இயேசு யாராய் அடையாளம் காண்கிறாய்? கவனிங்க, பேதர் யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறார்? யாருமா இவரு? தேவனுடைய நேரடி தரிசனம் பெற்றவன். சபையினுடைய திறமுகோலை தன் கையில் வாங்க கிறிஸ்தவக்கு முன் தகுதியாக இருந்தவன். ஆனா இப்ப அவன் யாருக்கு பிடியல? நம்ம பலரும் நினைக்கும் நான் யாருன்னு தெரியுமா? உடனே தெரியுமே பிசாசுன்னு, உடனே தெரியுமே எனக்கு அனுபவம் உண்டு, உடனே தெரியுமே உனக்குள்ள யாருயாச்சுன்னு. எனக்கு தெரியும், உடனே தெரியும் எனக்கு உனக்குள்ள இருக்கிறது பிசாசுன்னு. மனசிலாக்கியாக்கணும், ஆத்மீக ஜீவிதம் செய்ய வேண்டியது. நான் பள்ளியில போய் சொல்லு, இங்க வேண்டாம். ராமன் சொல்லுபிரத, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாது இருந்தார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. தரிசனம் பெற்றவன் தான், உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க. திறவுகோலை உடையவன், உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க. ராமன் போதகருக்குடைய குடும்பத்திற்கு மிகவும் உதவியானவன், சொல்லுங்க. ஆண்டவரே, காலரவுக்கு நிக்கப்படாது, நிக்கப்படாது, பிசாசியாரி போவும். ராமன் சொல்லுங்க, மூணு வசனத்துக்கு முன்ன இல்லையா சொன்னாரு, மூணே மூணு வசனத்துக்கு முன்னே திறவுகோலை உனக்கு தருவேன். மூணு வசனத்துக்கு முன்னே சொன்னாரு, நீ தெய்வ தரிசனம் உள்ளவன் என்று. பேதருக்குள் பிசாசுன்னு தான் சொல்லல, ஆனா பேசு பேதருடைய வார்த்தைக்கு பின் என்னது? இரண்டு சீஷர்களில் இரண்டு பேர், நீங்க நல்லா கவனிக்கணும், தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா. அதனாலதான் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தா சொன்ன. அடங்கி இருக்க வேண்டிய நேரம் அடங்கி இருக்கணும், தாழ்த்த வேண்டிய நேரம் தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் அர்ப்பணிக்கணும், சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் சமர்ப்பிக்கணும். நம்முடைய அந்தஸ்து ஆஸ்தி பணம் மேன்மை படிப்பு அத்தனையும் செருப்ப களத்தி போடுக இடத்துல உரிமை வச்சிட்டு கிருபையில நிக்கிறவனா, ஒரு பிள்ளைய போல் தெய்வ சமூகத்தில் வந்தாயானால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் நினைத்தபடியே என் கிருபையை உனக்கு தருவேன் நான்.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஆத்தர் கேரி சாப்மேன் எழுதின த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற புக்கை நான் வாசிச்சேன். அதுல இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புக்ல அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு தெரியுமா? மக்கள் எல்லாரும் பலவிதமான காதல் மொழிகளை தேடி அலைகிறாங்க. ஆனா நாம நம்முடைய நேசத்தை நம்முடைய துணைக்கு தெரிவிக்கணும்னா நம்முடைய துணையோட முக்கியமான காதல் மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிறனும். மொத்தம் அஞ்சு காதல் மொழிகள் இருக்குதான். பாராட்டுறது, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நேரத்தை செலவழிக்கிறது, பரிசுகளை கொடுக்கறது, பணிவிட செய்யறது, அப்புறம் தொடுதல். பொதுவா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே மாதிரி காதல் மொழி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. இந்த லவ் லாங்குவேஜ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை நம்ம கண்ணோட்டத்துல அணுகாம அவங்க ஆசை அபிலாஷைகளை அறிஞ்சுக்கிட்டு அவங்க விருப்பத்துக்கேற்ப அவங்கள அணுகணும். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆத்தர் கேரி சாப்மேன் அந்த புக்ல என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நபருடைய வார்த்தைகள் அடுத்தவங்களை ரொம்ப அதிகமா பாதிக்கும்னு சொல்றாரு. வார்த்தைகள் மூலமா அடுத்தவங்களை புண்படுத்துறதும் ஈஸி, சந்தோஷப்படுத்துறதும் ஈஸி. பாராட்டுறது மூலமா நம்முடைய நேசத்தை நாம அழகா வெளிப்படுத்தலாம்னு சொல்றாரு. நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க, நீ எவ்வளவு வேலை செய்யற, எனக்காக நீ என்னெல்லாம் செய்யற, நீ ரொம்ப ஸ்மார்ட், இப்படிலாம் சொல்றது மூலமா நம்முடைய துணைய நாம சந்தோஷப்படுத்தலாம்னு அவர் சொல்றாரு. கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். பைபிள்லையும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கோம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன என்ன செஞ்ச அப்படின்ட்டு நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலையும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க? நான் எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடும்போது நிறைய பேரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும். ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வர்றது அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரும் சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன். கர்த்தர்

எங்கெங்கயோ தேடி போறேன், எங்கெங்கயோ கதறினேன். நிறைய பேர் சொன்னாங்க இவன் ஓடிட்டான், இவன் பயந்துட்டான், இவன் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது, நான் ஓடி வந்ததே என் அப்பா சமூகத்துல, நான் ஓடி வந்ததே ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் ஓடி வந்தேன். இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூணி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்காய் தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்ற அநேக காரியங்கள் உண்டு. காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று, தேவன் என் ஜபத்தை கேட்பாரா, பதிலேதும் வரவில்லையே, முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் அசைவற்று காணப்படுகிறதே என்றும், சூழ்நிலைகள் யாவும் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு தேவனை நோக்கி காத்திருக்கின்ற உங்களுக்கான ஒரு நற்செய்தியாக கர்த்தர் உரைக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசைகளை அனுப்புவேன் என்றும், சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2 வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்து கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்கப்போகின்ற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம், நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களாக இருக்கலாம், அரசிடமிருந்து வரவேண்டிய நல்ல பதிலாகவும் இருக்கலாம், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காகவும் கூட எதிர்பார்த்து இருக்கலாம். தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கின்ற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்கிறது. மேலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கின்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன்.
இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்களது ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 8. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசுத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததினால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் ஜூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன்

வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தர் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:28-29 வீட்டில் இருக்கும் பெண்கள் தொழிற்பயிற்சி எடுத்து வருமானம் ஈட்டுவதற்கு வசதியாக அவர்களுக்கு ஒரு இடத்தில் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் கலந்து கொள்வதற்காக அநேக தாய்மார்கள் வந்திருந்தனர். அவர்களில் சிலர் தங்கள் கை குழந்தைகளையும் கொண்டு வந்திருந்தனர். தங்கள் குழந்தைகளை வேறு ஒரு இடத்தில் படுக்க வைத்துவிட்டு தாங்கள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டும் திடீரென எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் தாயை காண முடியாததால் சத்தமாக அழ ஆரம்பித்தது. அருகில் இருந்த மற்ற தாய்மார்கள், "அழாதே, படுத்துக்கொள், உன் அம்மா இங்கேதான் இருக்கிறாள்" என்று கூறி சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அந்த குழந்தை அழுவதை நிறுத்தவே இல்லை. உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் குரல் அந்த குழந்தையின் பெயரை சொல்லி கூப்பிட்டு, "தூங்கப்பா, நான் இங்கேதான் இருக்கிறேன்" என்றது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் குழந்தை அழுகையை நிறுத்தி சமாதானம் அடைந்து மீண்டும் தூங்க ஆரம்பித்தது. யார் அந்த குரலுக்குரிய பெண்? அவள்தான் அந்த குழந்தையின் தாய். தாயின் குரல் ஒன்றுதான் குழந்தையை சமாதானப்படுத்தி பாதுகாப்பு உணர்வை தந்து தேற்றுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை பயமானதும் பாதுகாப்பற்றதுமான ஒரு சூழ்நிலையை உணர்கிறீர்களா? எல்லாரும் உங்களை தனியே விட்டுவிட்டதை போல உணர்கிறீர்களா? உங்களை படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்கள் வேதனைகளையும் ஏக்கங்களையும் அவர் ஒருவரால் தான் விளங்கிக் கொள்ள முடியும். அவருடைய குரல் ஒன்று மட்டும்தான் உங்களை ஆறுதல் படுத்தவும் முடியும். அந்த ஒப்பற்ற தெய்வத்தின் குரலை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதே அந்த குரல். இந்த குரலை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பயங்களில் இருந்தும் பாதுகாப்பற்ற நிலையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். நம்மை படைத்த தெய்வத்தின் குரல்தான் பரிசுத்த வேதாகமம் முழுவதிலும் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி வாசித்தால் அது உங்களுக்கு ஆறுதலை தரும். இந்த இருண்ட உலகத்தில் உங்களை வழிநடத்தும். பொருளாதாரம், கணிதம், அறிவியல் போன்ற புத்தகங்கள் அதை வாசிக்கும் நபர்களுக்கு சமாதானத்தை தர இயலாது. ஆனால் வேதாகமம் நம்மை படைத்த தெய்வத்தின் குரல் என்பதால் அது நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அது நம்மை போதித்து ஆறுதல் தந்து வழி நடத்தும். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி வாசியுங்கள். அது நம்மை படைத்த தெய்வத்தின் குரல். அது நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தரும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலேசியர் 3 கொலேசியர் 3 16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16 வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்கள். கொலேசியர் 3:16. கொலேசியர் 3. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். போதும். அன்பானே, இன்னைக்கு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக உங்களுக்குள்ளே என்னது? கிறிஸ்துவின் வசனம் இன்னைக்கு இருக்குதா? ஏசாண்டுடைய வசனங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு சகல ஞானத்தோடும்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொன்னார்? பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாகனா என்ன அர்த்தம்? சகல ஞானத்தோடுன்ற எது? ஆண்டவருடைய வசனம். யாருக்குள்ள? உனக்குள்ள, எனக்குள்ள, கிறிஸ்துவர்களுக்குள்ள இருக்குதா? அன்பாவில்லே, இருந்தால் உன் நிலைமை எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கும். இருந்தால் உங்ககிட்ட, உனக்குள்ளார ஒரு பெரிய ஒரு என்ன இருக்கலாம், ஒரு வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்கலாம். அந்த வசனம் உனக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை நாம் என்ன செய்யலாம்? அநேகருக்கு காட்டலாம். அதனால இன்றைக்கி நாம் இன்றைக்கி ஆண்டவரை நிரூபிக்க முடியாதபடிக்கு நாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த வசனம் சகல ஞானத்தோடும் நமக்குள்ளார வாசமாக இருக்காதனால தான் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை, நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படவில்லை, நம்முடைய விண்ணப்பங்கள் இன்றைக்கி செவிசாய்க்கவில்லை கடவுள். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சேங்ஷன் ஆகாதபடிக்கு இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவருடைய வசனம் சகல ஞானத்தோடு சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் நம்முடைய இருதயத்தில் நிலைத்து இருக்காததுனால தான். நல்லா புரிஞ்சுங்க. இதை தான் தாவீது சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க. அப்போ இன்றைக்கி நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆண்டுடைய வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யலை, வைத்து வைக்க அறியவில்லை. இல்லை, அறிந்தும் மனசில்லை. அறிந்தும் மனசில்லை. நாம் போகிற போக்கில் போகிறோம். எல்லாமே நமக்கு தெரியும். சத்தியம் இன்றைக்கி நமக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அநேகருக்கு சொல்லப்படவில்லை. அதுதான் இன்றைக்கி உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக லெவலில் எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி நமக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி சத்தியம் வேறு யாருக்கும் சொன்னதா அநேகர் எங்களுக்கெல்லாம் இது தெரியல அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்படுறாங்க. சொல்லி நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. எங்களுக்கு தெரியலைங்க, இப்படிலாம் ஒரு வைக்கிறதுக்கும் வைத்து வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்றாங்க. இன்றைக்கி நம்ம செய்தி உலகம் முழுவதும் போகிறதுனால அநேகர் படித்தவர்கள் எல்லாம். ஆனால் இதெல்லாம் நமக்கு எப்பயோ என்ன செஞ்சிட்டார், சொல்லி கொடுத்துட்டார். வைக்கிறதுனா என்ன, வைத்து வைக்கிறதுனா என்ன, வைக்கிறதுனா என்ன தெரியுமா? சரி, வைக்கிறதுனா சாதாரணமாக ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே வைப்ப? ஒரு பொருள் இந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் எங்கே வைப்ப? லாக்கரில் வைப்பியா? உன் பீரோ உள்ளாரா எங்கே வைப்ப? கிச்சனில் வைப்ப? சாதாரண கண்ணாடி டப்பாவையோ இல்லை கண்ணாடியோ எடுத்துகிட்டு போய் எங்கள் டேபிளில் தான் வைப்பேன். இதை போய் பீரோவுக்குள்ளே இருக்கிற லாக்கரில் அப்படியே ஒழிச்சு வைப்பியா? ஏன் இது ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாத்து, யாவனும் திருடிட்டு போக மாட்டான். அதே ஒரு 1 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தானே நீ என்ன செய்வே? அதே போல் டேபிளில் போய் வைப்பியா? 1 லட்சம் ரூபா பணத்தை என்ன செய்வே? எடுத்துகிட்டு போய் லாக்கரில் போட்டு நல்லா சேஃப்டியாக பூட்டி கீட்டு எல்லாம் வச்சுட்டு வந்துடுவேன். ஏன் அது யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பறி போகக்கூடாது, அது திருடக்கூடிய ஒரு பொருள். அதே போல் தான் இந்த வசனம், இது பிசாசானவன் திருடுறதுக்குன்னே வரான். அந்த பிசாசுக்கிட்டேருந்து நம்ம இந்த வசனத்தை தப்பு வைக்கணும்னா நம்ம இதயத்தில் என்ன செய்யணுமா? அதை வைத்து உள்ளே ஒழித்து நல்லா சேஃப்டியாக வச்சாதான் அவன் என்ன செய்ய மாட்டான், திருடிட்டு போக மாட்டான். அதை வைக்க தெரியாததுனால்தான் இன்றைக்கி வைக்க தெரியாத வைக்க பொருளை வச்ச கதையா? இன்றைக்கி வசனத்தை கேட்டு கேட்டு என்ன செஞ்சிட்ருக்குறோம்? நம்ம டேபிள்லையும் வாசப்பள்ளியும் வச்சுட்டு தொலைச்சிக்கிட்டு உட்காந்து, ஐயோ ஐயோ சாமி எனக்கு இன்னும் தெரியலையே, இன்னும் எனக்கு என் குக்கூரில் கேட்க மாட்டியே, என் கண்ணீரை காண மாட்டியே, என் ஜபத்தை கேட்க மாட்டியேன்னு ஆண்டவரை குறை சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால்தான் இங்கே சொல்கிறாரு, சகல ஞானத்தோடும். என்ன சொல்கிறாரு? அப்போ வைக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணுமா இல்லையா? சொல்லு, புரியுதா? வேல்யூவான பொருளை வைக்கிறதுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? வேல்யூவான பொருள் தங்கத்தை வைக்கிறதுக்கு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சூடு இருக்கா? சொரணம் இருக்கா இல்லையா? தங்கத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நீ டேபிளில் வைப்பியா? சொரணையோடு என்ன செய்கிறோம்? சகல ஞானத்தோடு அப்போ வேலை செய்யும். எல்லாம் போய் என்ன செய்வோம்? பூட்டி வச்சு 4 இழுத்து இழுத்து பார்ப்போம். ஏன் அந்த ஞானம் அப்போ வேலை செய்யுது நல்லா? ஏன் தங்கமாச்ச? அது பறி போயிடுச்சுனாக்கா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் வசனத்தை தங்கத்தை போல் வைக்கிறியா தம்பி? தூங்கின்னுக்கிறிய தங்கத்தை வைக்கிறதுக்கு அறிஞ்ச நீனு, பணத்தை வைக்க அறிஞ்ச நீனு, வசனத்தை அந்த மாதிரி சேஃப்டியாக வைக்கிறமா? இன்றைக்கி சேஃப்டியாக வச்சுருந்தா உன் வாலிப வாழ்க்கையை நீ என்ன செஞ்சுப்ப? பரிசுத்தமாக காத்துக்கொள்வ. ஆனால்தான் வாலிபன் தன் வழியை எதனால்? வசனத்தை கை கொள்றதுனாலயா? காத்துக்கொள்றதுனாலே. அந்த வசனத்தை நீ காத்துக்கொள்ள, அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? பாவியாக இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம், திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்துருக்கிறோம். அப்போ நம்மளுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்கல, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கல, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படலை. உண்மையிலே அதனால தானே சொல்கிறாரு ஏசு 59:3-2 என்ன சொல்கிறாரு? கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவில்லை, உனக்கு நான் உதவி செய்ய முடியாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, உன்னுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் என் நடுவாக என்ன செய்து பிரிவினை உண்டு பண்ணுதுன்றாரு. அப்போ நம்முடைய ஜபங்களுக்கு கேட்க முடியாதபடிக்கு ஒரு தடை இருக்கிறது. அது எதுனா பாவம். அந்த பாவம் எதனால் வந்தது? வசனத்தை கேட்டு அதை பத்திரப்படுத்தி வைக்க தெரியாததுனால வந்தது. நீ வசனத்தை கேட்டு பத்திரப்படுத்தி, அதுதான் சொல்கிறாரு ஞானத்தோடு. என்ன சொல்கிறாரு? சகல ஞானத்தோடுன்றார். அப்போ பணத்தையும் அல்லது பொண்ணையும் வைக்கிறதுக்கு ஞானம் இருக்குது. வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. அதை சேஃப்டியாக வைக்கணும், அதை அலட்சியமாக வைக்கக்கூடாது, அது தெருவில் வைக்கக்கூடாது, இது தோட்டத்தில் வைக்கக்கூடாது, கிச்சனில் வைக்கக்கூடாதுன்னு ஞானம் தெரியும். அந்த இடத்துல அறிவு வேலை செய்யுது. அதே போல் தான் இன்றைக்கி வசனம் கேட்கும்பொழுது நம்ம எப்படி கேட்குறோம்? தூங்கின்னு கேட்குறோம், அலட்சியமாக கேட்குறோம், சிந்தனையை வேறு இடத்துல வச்சுட்டு கேட்குறோம், இவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு அப்படி செய்கிறோம், அசட்டப் பண்ணுறோம். இப்படி இதுதான் சகல ஞானம் இல்லாதபடிக்கு வசனத்தை கேட்கறதுனால அது உனக்குள்ளே கிரியை செய்யலை, உன்னை காப்பாற்றலை, உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. இன்றைக்கி வசனத்தை நீ அறிஞ்சினாக்கா அது ஃபார்முலா மாதிரி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஸ்கொயரா? ஃபார்முலாவை நம்ம மறந்துட்டோம்னா, ஃபார்முலாவை தப்பாக போட்டால் கணக்கு எப்படி தப்பாக வருமோ, அதே போல் வாழ்க்கைக்கு உரிய ஃபார்முலா தான் வசனம். உன் வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். உன் வாழ்க்கை என் வாழ்க்கை நல்லா ஆண்டவருக்கு என்று சாட்சியாக வாழறதுக்கு தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை நீ மறந்து போட்டாலோ, இந்த வசனத்தை நீ பாதுகாக்காத விட்டாலோ, இந்த வசனத்தின்படி வாழாத விட்டாலோ, வாழ்க்கை ஸ்தார்மராயிடும். அப்போ இந்த ஃபார்முலாவாகிய வசனத்தை நீ சரியாக பயன்படுத்தணும்னா, சரியாக கை கொண்டனா, சரியாக உன் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளன்னா, உன் வழி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் தான் சொல்கிறார், இன்றைக்கி அநேக வாலிபர்களுடைய வழியாக இருந்தாலும் பெரியவர்களுடைய வழியாக இருந்தாலும் தாறுமாறாக போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, வசனத்தை காத்துக்கொள்ளலை. வசனம் என்ற ஃபார்முலாவை சரியான முறையில் நாம் என்ன செய்யலை, கையாளலை. ஆனால் தான் தாவீது சொல்கிறாரு, உன் வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உன் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்றதுனாலே. அப்போ ஃபார்முலாப்படி தன்னை காத்துக்கொண்டு நீ போட்டன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும், சரியான முறையில் இருக்கும். ஆனால் தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. அறகுறையா இல்லை, என்னது தெரிஞ்சும் தெரியாமலும் இல்லை, வேந்தும் வேவாமலும் இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் என்ன செய்கிறாங்க, வேவாமல் இருக்கிறாங்க, திருப்பி போடாத அப்பம் போல இருக்கிறாங்க. வெந்ததும் வேவாதுமான தோசையை தின்னுவியா சொல்லுங்க, வெந்ததும் வேவாதுமான இட்லியை சாப்பிடுவோமா, என்ன செய்வோம், ஒரே மாவாக இருக்குது, எவன்டா இட்லி சுட்டான், எவன்டா தோசை சுட்டான்னு திரும்ப குப்பையெல்லாம் போடுவோம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிறிஸ்துவர்களாக தானே இருக்கிறோம், பாதி பாதியா, வெந்தும் வேவாதமா, அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல், ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறவளாய் உக்காந்துட்டு இருதயத்தை எங்கேயோ வச்சுட்டு இருந்தனாக்கா அந்த இட்லி வேவுமா, அந்த வசனம் சேஃப்டியாக போகுமா? இன்றைக்கி வசனத்தை கேட்க வந்துட்டோம், தூங்கி ஊந்துக்கிட்டு தூங்கி ஊந்துக்கிட்டு நீ கேட்டனாக்கா வசனம் அங்கே சேஃப்டியாக இருக்குமா? பிசாசு என்ன செய்வான், பொறுக்கி போட்டுனே இருப்பான், நீ தூங்குடா ராஜா, தூங்கு தூங்கு தூங்கு தூங்குடா மகளை தூங்கு அப்படின்ட்டு. அன்பாலே, வசனத்தை நாம் எப்படி கேட்கிறோம், வசனத்தை எப்படியாக பாதுகாத்து வைக்கிறோம், வசனத்தை அதுதான் சொல்கிறாரு பரிபூர்ணமாகன்றார். அறகுறையாக இல்லை. இன்றைக்கி ஒரு வசனத்துக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சாலும், இன்றைக்கி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வசனத்தை கீழ்ப்படிஞ்சாலும், இந்த 12 மாதத்தில் 12 ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துருக்கலாம். நான் அப்பப்போ அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு அடிக்கடி காந்தி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். காந்தி ஒரு வசனத்துக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சார், இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது, இந்தியாவுக்கு விடுதலை வந்தது. நீ ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் உன் வாழ்க்கையில் விடுதலை வரும். ஒரு வசனத்துக்கு நம்ம அப்போ கீழ்ப்படியல, அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விடுதலை இல்லாமல் இருக்கிறோம், இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படி நீ ஆசீர்வாதிக்கப்படுவோம். நான் சொன்னேன், நான் கடன் பிரச்சனையில் இருக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னார். நான் குறைவுபட்டிருந்தேன் பண விஷயத்தில், பொருளாதாரத்தில், தரித்திரமாக வியாபாரம் இல்லாமல் நான் வந்து 10 ரூபாய்க்கு லாட்டி அடிச்சுட்டு குறைவுபட்டிருந்தேன், வறுமையில் வாடிக்கொண்டிருந்தேன். அப்போ இந்த ஃபார்முலாவை கற்றுத்தர்றாரு, தம்பி நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் வச்சு தேடனா நீ குறைவுபடாத, எல்லாத்தையும் நான் உனக்கு கூட தரேன்னாரு. இந்த ஃபார்முலா படி செஞ்சேன், நான் கூட ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டேன், கடனெல்லாம் அடைஞ்சது, இன்றைக்கி நல்லபடியாக திருப்தியாக இருக்கிறேன். ஒரு ஃபார்முலாவை நீ கீழ்ப்படிஞ்சால் இன்றைக்கி உஜ்ஜிவேனில் நீ கடன் வாங்க தேவையில்ல. ஏன், இப்போ ஃபார்முலா தப்பு, அந்த ஃபார்முலாவை நம்ம இருதயத்தில் வைக்கலை. அதனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், எவன் கடன் கொடுப்பான்னு அலையிறோம். இன்றைக்கி கடன் வாங்காதீங்கன்னு சொல்லித்தரார் ஆண்டவர். நம்ம என்ன துணிச்சலாக கடன் வாங்குகிறோம், கடன் வாங்காத என்னங்க சேர்த்து எப்படி நாங்கள் வீடு கட்டுறது, கடன் வாங்காத நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுடைய மைண்டு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். வார்த்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இன்றைக்கி நாம் ஃபார்முலாவை கரெக்டாக பயன்படுத்தி ஆண்டுடைய வசனத்தை அந்த பரிபூர்ணமாக வாசமாக இருக்கும்படியாக சகல ஞானத்தோடும் அந்த வசனத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக என்ன செய்வோம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவோம். அன்பாவில்லே, ஆனால்தான் நமக்கு இந்த 4 நிலங்கள் சாயல்களை பற்றி அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 1 30 மாய், 1 60 மாய், 1 100 மாய் பலன் கொடுப்பார்கள். கல்லுள்ள முள்ளுள்ள இடங்களே விதைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, காஞ்சி போயிட்டு கிடப்பாங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவங்க காணாமல் போயிடுவாங்க. இந்த நிலங்களுடைய குறித்த ஊமைகளை நாம் படித்த நாம் இன்றைக்கி அதன்படி நம்முடைய இருதயத்தை பண்படுத்தணுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் என் இருதயத்தை இன்றைக்கி கூட நான் சீர்பண்ண ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். என் இருதயம் கல் முள்ளாக இருக்குது, என் இருதயம் பாவமாக இருக்குது, என் இருதயத்தில் இன்னும் பழைய சுபாவம் இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்து போட்டுவோம். வசனத்தை நான் வைத்து வைக்கிறதுக்கு என் இருதயத்தை நான் பண்படுத்தணும்னு சொல்லி இருதயத்தை ஆழமாக உழுது, அந்த கல் கில்லெல்லாம் பொறுக்கி போட்டு, முள்ளெல்லாம் பொறுக்கி போட்டு அந்த வசனத்தை வைக்கிறதுக்கு நான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த நல்ல நிலத்தை பண்படுத்துகிற ஒரு விவசாயி போல இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய இருதயத்தை பண்படுத்த நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த வசனம் நம்ம இருதயத்தில் வைத்து வைக்க முடியும், ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். உட்காந்து நம்ம ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த வசனத்துக்காய் நன்றி. இந்த வசனத்தை நாங்கள் ஆண்டவரே சகல ஞானத்தோடும் ஆண்டவரே பரிபூர்ணமாக வாசம் பண்ணும்படியாக, அது எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே தங்கியிருக்கும்படியாக எனக்கு எங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதன்படியாக எங்கள் இருதயத்தை நாங்கள் சரி செய்து அந்த வசனத்தை வைத்து வைக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மான்.

0: அப்பா, இந்த கடல் தண்ணி ஏன் உப்பாவே இருக்குது? நல்லா குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. கடல் தண்ணி
1: நல்லா தான் இருக்கும், ஆனா கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியுமா உனக்கு? நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க கடல் தண்ணி எதற்காக உப்பா இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, எல்லா ஆற்று தண்ணீர் வருதுல்ல, அந்த ஆற்று தண்ணீர் தான் அங்கங்கே வரும்போது பல ஆண்டுகளாக அந்த உப்பெல்லாம் அடிச்சுட்டு வந்து உள்ளே போட்டுருச்சுன்னு ஒரு சாரா நம்பினாங்க. இன்னும் சிலர் என்ன நம்பினாங்கன்னா, கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலை, உப்பு எரிமலை நிறைய இருக்கு, அது வெடித்ததுனால இந்த மாதிரி கடல் தண்ணி வந்துருச்சு ஆளாளுக்கு நம்புகிறாங்க. ஆனால் நாம் என்ன நம்புகிறோம் தெரியுமா? தேவனே இதை உப்பாக தான் படைச்சாருன்னு
0: நம்புகிறோம்.
1: இது எல்லாத்தையும் நல்ல தண்ணியாக படைச்சிருக்கலாம்ல, ஆனால் தேவனே என்ன பண்ணியிருக்கிறாரு, உப்பாக தான் படைச்சிருக்கிறாரு. அதுக்கு அறிவியலில் இருக்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எல்லாருமே, இந்த கடல் தண்ணி மாத்திரம் உப்பு இல்லாமல் இருந்திருந்தா உலக இனமே அழிஞ்சு போயிரும்னு சொல்கிறாங்க. நீ பார்த்தீங்கன்னா கூகுளில் வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு, அதாவது கடல் தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியாக மாறினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி மட்டும் கடல் தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியாக போயிருந்துச்சுன்னு சொன்னால் உயிரினமே வந்து அழிஞ்சு போயிருமாமா. அதாவது நிறைய பேர் இந்த கடவுள் இல்லைன்னு நம்புறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுநாதரை பற்றி குறை சொல்லுவாங்க. உங்கள் இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வந்து என்னென்னமோ அற்புதம் செஞ்சார், ஏன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் திராட்சை ரசத்தை மாற்றினார், அதாவது தண்ணியே திராட்சை ரசமாக என்ன செஞ்சார், இவ்வளவு செய்கிற அவர் கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி விட்டுருந்தா நல்ல ஜாலியாக நம்ம இருந்திருக்கலாம்ல, அப்படி தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கடல் தண்ணி மாத்திரம் நல்ல தண்ணியாக போயிருந்தா பயங்கரமான உலக அழிவு ஏற்பட்டிருக்கும் அப்படி தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் நிறையா சொல்கிறாங்க, உனக்கு புரிகிற மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, இந்த பருவகால மாற்றம் ஏற்படுகிறது பார்த்தியா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மழை காலத்தில் மழை வருது, வெயில் காலத்தில் வெயில் அடிக்குது, இதெல்லாம் எதனால் வருதுன்னா கடல் தண்ணி உப்பாக இருக்கிறதுனாலையும் சொல்கிறாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது உண்மை. எப்படின்னா, ஒரு சில இடங்களில் வந்து நீர் ஆவியாகும், இதுதான் நமக்கு மழையாக வருது. இது மட்டும் நல்ல தண்ணியாக இருந்தால் கட்டுக்கடங்காத அளவுக்கு ஆவியாகுமாமா. இது உப்பாக இருக்கிறதுனால தான் அதிகப்படியான தண்ணீர் ஆவி ஆகாமல் ஒரு அளவோடு ஆவியாகுது. ஒரு சில இடங்களில் அதிகமாக ஆவியாகும்போது அதிகப்படியான நீர் ஆவி ஆகி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு தாழ்வழுத்த பகுதி உருவாகி இங்கே இருக்கிற நிறைய இருக்கிற தண்ணியெலாம் அங்கே போய் வெள்ளம் வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்துடும். ஸோ முதல்ல ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க, உப்பு இருக்கிறதுனால தான் அளவாக தண்ணி ஆவியாகுது, அளவாக நமக்கு அது வந்து பருவ கால மாற்றங்கள் ரொம்ப அழகாக நிகழுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ சிந்தசிஸ் எஃபெக்ட் படிச்சிருக்கியா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் படிச்சிருக்கியா? அது இருக்கிறதுனால தான் நாம் சரியான சூரிய வெப்பத்தை பெறுகிறோம். இந்த கடல் தண்ணி சரியான உப்பாக இருக்கிறதுனால தான் இந்த வெப்பநிலை அளவாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த தண்ணி வந்து இல்லைன்னு சொன்னால் வேறு மாதிரி இது வந்து உறைஞ்சி ஒரு மாதிரி போயிருக்கும். காலநிலை தகுந்த மாதிரி என்ன ஆகுன்னா, அதிகமாக திடீர்னு தண்ணியெல்லாம் உறைஞ்சிரும். உப்பு இருக்கிறதுனால தான் அது கட்டுப்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு மீனெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, மீனெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அவனுக்கு தெரியாது, ஆனால் இருக்க தெரியும். அடுத்து ஏன் இது உப்பாக இருக்குன்னு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட தண்ணியும் அழுக்கும் எங்கே தான் வந்து சேருது, கடலில் தான் வந்து சேருது. அப்போ கடல் மட்டும் நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா இது வந்து மிகப்பெரிய அழிவை உண்டாக்குங்கிறாங்க, அதாவது கெட்ட தண்ணியாக மாறிடுமா. இப்போ நீ ஒரு நம்ம வீட்டில் ஒரு கிளாஸில் நல்ல தண்ணி எடுத்துக்க, எடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன்னு வையே, அது வந்து என்ன ஆயிருனா ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து அது விஷமாக மாறிடும், அதை குடிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு உப்பு தண்ணியை எவ்வளோ நாள் வச்சுருந்தா அது கிடவே கிடையாது. நம்ம தோட்டத்தில் பாட்டி வந்து கிணறு வச்சுருக்குறாங்க, பார்த்துருக்கேள் நீயே. அதில் என்ன ஆகுனா, ஒரு 6 மாதம் கிணத்துல தண்ணி இறக்கலைன்னா என்ன ஆகுன்னா தண்ணியெல்லாம் கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப தண்ணியெல்லாம் வெளியே இறச்சி அதை சுத்தம் பண்ணால் தான் புது தண்ணி ஊறும். அப்போ நல்ல தண்ணி ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், கெட்ட தண்ணியாக மாறிடும். இப்போ தேவன் என்ன பண்ணார், இந்த ஃபுல் இவ்வளோ தண்ணியையும் உப்பாக மாற்றினதின் மூலமாக இந்த தண்ணி என்றைக்குமே கெடாது. உப்பு எப்பயுமே சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது, சரியா? அதனால தான் இது தண்ணி உப்பாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. என்றைக்குமே இந்த தண்ணி என்ன செய்யாது, கெட்டும் போகாது. எத்தனை அழுக்கு வந்தாலும் சரி, எத்தனை மீன்கள் உள்ள செத்து மிதந்தாலும் சரி, இந்த தண்ணி என்னவாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும், சரியா? அதனால சில பேர் கேட்பாங்க, என்னடாது உங்கள் கடவுள் வந்து ஏன்டா உப்பாக படைச்சி வச்சாரு, நல்லது அது கூட அவருக்கு தெரியாதா அப்படின்லாம் கேள்வி கேட்டால் நாம் சொல்லணும், அவர் உப்பாக படைச்சனால தான்டா நாமெல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா எப்போ என்ன இருப்பான், செத்து போயிருப்போன்னு சொல்லணும், சரியா? அதனால உப்பு தண்ணி நமக்கு என்னதான், நல்லது. ரைட்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. நம்முடைய வாழ்க்கையில் உறவுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வு முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன. இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட 232 நோயாளிகள் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டனர். அவர்களில் 21 பேர் 6 மாதங்களுக்குள்ளாகவே மரித்து போனார்கள். அந்த ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மரணத்துக்கான 2 காரணங்களை வெளியிட்டது. 1, அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து நன்றாக பழகாமல் தனித்து ஒதுங்கியே வாழ்ந்தவர்கள். 2, அவர்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லாததால் சபை ஆராதனைக்கும் செல்லாமல் இருந்தவர்கள். ராண்டி ஃப்ரேசி என்பவர் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு கூடினால் மாரடைப்பு வருவதற்கு எந்த அளவிற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதோ அதே அளவிற்கு மற்றவர்களோடு நன்றாக பேசி பழகாமல் ஒதுங்கியே வாழ்பவர்களுக்கும் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறுகிறார். சிகரெட் பிடிப்பவர்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய அதே வாய்ப்பு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு யாரோடும் பழகாமல் இருப்பவர்களுக்கும் உண்டு என்று அவர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பிறரோடு மனம் விட்டு பேசி மகிழும் போது நம் மன அழுத்தங்கள் குறைகிறது. அதே சமயம் சபை கூடி வரும்போதும் தேவ வார்த்தைகள் நம்மை தேற்றுகின்றன. நம் மன கவலையிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றன. தாவீதுக்கு சவுலினால் ஏற்பட்ட நெருக்கங்கள் பல இருந்த போதிலும் தன் உள்ளத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளவும் தனக்கு ஆறுதல் சொல்லவும் உதவி செய்யவும் சவுலின் மகனாகிய யோனத்தானை தனக்கு மிகச்சிறந்த நண்பனாக வைத்திருந்தார். தாவீது தப்பித்துக் கொள்ள யோனத்தான் பேருதவியாக இருந்தார். தாவீதுக்கு கஷ்டங்கள் பல இருந்த போதிலும் யோனத்தானின் மூலமாக மிகச்சிறந்த ஆறுதல் கிடைத்தது. புதிய ஏற்பாட்டில் நாம் அன்னாள் என்ற ஒரு விதவையை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் திருமணமாகி 7 வருடங்கள் மட்டுமே கணவனோடு வாழ்ந்தவர்கள். அதன் பின்பு அன்னாளின் கணவர் மரித்து போனார். அன்னாள் தனிமையாய் இருந்திருந்தால் தன் துக்கத்திலேயே மூழ்கி போயிருந்திருப்பார்கள். ஆனால் அன்னாள் அப்படி இருக்கவில்லை. அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்னாள் தன்னை குறித்து கவலைப்படாமல் தேவ ஆலயத்திலேயே தங்கியிருந்ததால் நீண்ட ஆயுளோடு வாழ முடிந்தது. 84 வயதானாலும் உபவாசித்து ஜெபிக்க முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அநேகர் மன இறுக்கத்தில் இருக்கிறார்கள். வேலை செய்யும் இடத்திலும் வீட்டிலும் ஏற்படும் பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கவலைப்படுபவர்கள் அநேகர். இதே நிலை நீடித்தால் இருதய சம்பந்தமான நோய்களும் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும். ஆகவே தாவீதைப் போல நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நல் வாழ்வில் விருப்பம் உள்ளவர்களிடமும் நம்பிக்கைக்குரியவர்களிடமும் நம் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஆலோசனை கேட்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நம் கஷ்டங்களை அவரிடம் சொல்வோம். அதே போல விசுவாசிகளின் ஐக்கியமும் தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு கிடைக்கும் சபைக்கு நாம் தவறாமல் செல்ல வேண்டும். ஆகவே தனியே ஒதுங்கி வாழாமல் மனம் விட்டு பேசுங்கள். மகிழ்ச்சியோடு சபை ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாரடைப்புக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்வீர்கள்.